0: இருக்கிறான் என்று பார்த்து நான் என் ஆவியில் கலங்கினவளாக அடிக்கடி நான் சோர்ந்து போவதுண்டு. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து ஜபிக்கிற வேளையிலே, அவர்களுக்காக மன்றாடுகிற வேளையிலே, கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதாக, அது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதாக, விசுவாசத்தை கொடுக்கிறதாக இருந்ததை நான் பார்த்தேன். ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் எவ்விதமாய் நடந்து கொள்ள வேண்டும், எவ்விதமாய் என்னுடைய ஜீவியத்தை ஓட்ட வேண்டும் என்று நான் சிந்தித்து பார்க்கிற வேளையிலே பரிசுத்தாவியானவர் என் உள்ளத்திலே ஒரு வார்த்தையை போட்டார். அந்த வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். எபேசியர் 5:14 தொடக்கம் 17 வரையும் நாங்கள் வாசிப்போம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் மதியத்துறளாய் இல்லாமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையினாலே கர்த்தர் என்னை திடப்படுத்தின. ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், இந்த உலகத்திலே சுற்றி பார்க்கும் போது ஆண்டவருடைய பார்வையிலே நாம் விழிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலக பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவி மனுஷன் இன்று மரித்தவனாகவே காணப்படுகிறான். இன்றைக்கு நாங்கள் வெளிநாட்டிலே இருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், சுற்றியுள்ள ஜனங்களை பார்க்கும் போது அவர்கள் உலகத்தின் பின்னாக ஓடுகிறவர்களாக, மாம்ச காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்தவர்களாக, தங்களுடைய காரியத்திலே ஆவிக்குரிய பிரகாரம் இறைவனை நினைக்க தவறியவர்களாக, இறைவனை தேட தவறியவர்களாக அவர்களுடைய வாழ்க்கை ஓட்டத்திலே எப்பொழுதும் அவர்கள் பிஸியாக இருப்பதை காணலாம். ஆகவே அவருடைய ஆவிக்குரிய மனிதன் தேவனை அறியாவிட்டால், தேவனை தேடாத பட்சத்திலே அங்கு ஆவிக்குரிய மனிதன் உள்ளான மனுஷன் உலக பிரகாரமாக அங்கே பார்க்கிறோம், அவன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி மரித்தவனாய் காணப்படுகிறான். இன்னைக்கு ஆடம்பரத்தில செல்வந்தராக படித்தவர்கள் நற்குணசாலிகளாக காணப்பட்டாலும் அவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்றார். மெய்ப்பொருளாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறியாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள் என்றால் தேவனுடைய பார்வையிலே ஆவிக்குரிய பிரகாரம் அவர்கள் மரித்தவர்களாக காணப்படுகிறார். ஆகவேதான் பவுல் அடியான் அங்கே எபேசியர் சபையிலே பரிசுத்தவான்களுக்கு எழுதும் போது மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று கூறுகிறார். அப்படியானால் நாம் உணர்வடைந்து எழும்பும் போதுதான் ஆவியிலே அனலாய் நாங்கள் மாற முடியும். அப்பொழுதுதான் எங்களுடைய ஆவி அனல் கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. பார்க்கிறோம், அவர் சொல்லுகிறார், அப்பொழுது கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவர். அடுத்தது சொல்லுகிறார், ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. கவனம் என்பது ஜாக்கிரதை குறிக்கும். ஆகவே ஜாக்கிரதையாக நாங்கள் நடக்க வேண்டியது எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமாயிருக்கிறது. அதாவதுதான் பவுல் சொல்லுகிறார், ஜாக்கிரதையாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். ஏனென்றால் நாங்கள் இந்த பொல்லாத உலகத்திலே நாங்கள் இருக்கிறோம். அங்கே ஆவிக்குரிய மண்டலத்திலே அதிகமான கிரியைகள், அசுத்த கிரியைகள் ஆவிக்குரிய மண்டலத்திலே காணப்படுகிறது. ஆகவே ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இந்த காலத்தை உணர்ந்தவர்களாக, அதை பிரயோஜனப்படுத்த வேண்டியவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். ஆகவேதான் காலத்தை பற்றி உணர்வுள்ளவராக கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஊழியம் செய்கிற நாங்கள், அவருடைய ஊழியத்திலே பங்கேற்றிருக்கிற பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவைதான் ரோமர் 12:11 அங்கே பவுலடியான் கூறுகிறார், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அசதியாயிருக்க கூடாது. ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கை உலகத்தை சுற்றி மற்ற ஜனங்களைப் போல் உலகத்தின் பார்வைக்கு எங்களுடைய கண்களும், உலகத்தின் இச்சைக்கு எங்களுடைய கண்களும், மாம்ச காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்கும் பொழுது எங்களுடைய ஆவியிலே அசதி உண்டாகும். ஜபிப்பதிலே, வேதம் வாசிப்பதிலே, கர்த்தரை நேசிப்பதிலே, ஆலயத்துக்கு செல்வதிலே, அவருடைய காரியங்களிலே நாங்கள் அசதியாயிருப்போம். ஆகவே ஜாக்கிரதையை இழந்து விடுவோம். அவைதான் அங்கே ரோமருக்கு சொல்லுகிறார், இங்க ஊழியம் செய்கிற நீங்க அசதியா இருக்க கூடாது, நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் நீங்கள் ஆவியிலே அனலா இருக்க முடியும். கர்த்தருக்கு அப்பொழுதுதான் நாங்கள் ஊழியம் செய்ய முடியும். ஏண்டா இது வந்து ஒரு ஊழியம் என்பது ஆவிகளோடு போராட்டம், எங்களுக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ஆவிகளோடு போராட்டம். ஆகவே இந்த நாட்களிலே நான் இலங்கையிலே இருந்த வேளையிலே என்னுடைய ஊழிய பாதையிலே நடந்த ஒரு அனுபவத்தை உங்களோடு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் இலங்கையில் இருந்த நாட்களிலே சுனாமியின் போது நான் என்னுடைய தாயாரையும் என்னுடைய சகோதரிகளையும் இழந்த வேளையிலே மிகவும் துக்கப்பட்டு வேதனையோடு இருந்தேன். அப்பொழுது என்னுடைய சரீரம் பிளையினப்பட்டது. ஆனால் நான் அதற்கு முன்பதாக ஆஸ்பத்திரி ஊழியங்கள், ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி தான் செய்வது வழக்கம். அந்த வேளையிலே நான் இந்த பிழையினப்பட்டபடினால் அந்த ஊழியத்துக்கு போவதும் எனக்கு தடைப்பட்டு போயிட்டு, ஆனாலும் நான் சற்று தேறிய போது, என்னுடைய உள்ளமும் என்னுடைய மனமும் தேறிய போது, மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் தரித்திருந்த வேளையிலே ஆண்டவர் என்னை, பரிசுத்த ஆவியானவர் என்னை பாரப்படுத்தினார். அதாவது நீ கவலையோடு இருக்கிறாய், ஆனாலும் உன்னுடைய இனத்தவர்கள் என்னோடு தான் இருக்கிறார்கள். நீ அங்கே இருளில் இருக்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் ஜனங்களை இழந்து கர்த்தர் என்னை அறியாமல் இருக்கிற அந்த ஜனங்களை போய் நீ விசாரி என்று அங்கே ஆண்டவருடைய உள்ளத்திலே ஒரு பாரத்தை போட்டார். அப்பொழுது நான் பார்த்தேன், அந்த அகதி முகாமில் இருக்கிற ஜனங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் என்ற நோக்கோடு கூட நான் எழுந்து போனேன். ஏனென்றால் என்னுடைய உடலும் மனமும் நான் பிழையினப்பட்ட நிலையில் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் என்னை அடிக்கடி நான் பாரப்படுத்தினபடியால் அந்த முகாம்களுக்கு சென்று பார்வையிடலாம் என்று சில உணவு பொதிகளோடு நான் அங்கே போனேன். போய் விசிட் பண்ணின வேளையிலே அங்கே அநேகர் அழுது குளறிக்கொண்டு சத்தம் கேட்பதை நான் பார்த்தேன். எனக்கும் உள்ளம் உடைந்து போயிட்டு. அப்பொழுது ஒரு தாயார் ஓடி வந்து என்னை கட்டி பிடித்து தன்னுடைய மூன்று பிள்ளைகளையும் தான் இழந்து விட்டதாக அவள் அழுதாள். சுற்ற இருந்தவர்கள் தாயும் அவளுடைய தாயும் சொன்ன அவள் மனநிலை பாதிக்கப்பட்டு காணப்பட்டாள் என்று. அப்பொழுது நான் அவள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இறங்கினபடியால் அவளுக்காக ஜபித்து கர்த்தருடைய அன்பை அவளுக்கு கூறி, நீ உன்னுடைய வாழ்க்கை பயணம் முடிந்து நீ அங்கே பரலோகம் போவேயானால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீ விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து பரலோகம் போகும் போது நீ உன் பிள்ளைகளை பார்க்கலாம் என்று சொல்லி நான் அவளுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன். அப்பொழுது அவள் வியந்து, அப்படியா அக்கா, எனக்கு உதவி ஜபியுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள் என்றார். இப்ப நானும் அவளுக்காக ஜபித்து அவளுடைய விடுதலைக்காய் ஜபித்து அவளுடைய பாவங்களை மன்னிக்கும்படி ஜபித்து அன்று அவளுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக உதவி செய்தேன். அதன் பின்பு அவள் இன்னொரு நாள் என்னை தேடி வந்தாள். இது நடந்து சில நாள் பின்பு இன்னொரு நாள் தேடி வந்த போது அவள் சொன்னாள், தான் இந்த பிள்ளைகள் இழந்த நாட்கள்லேருந்து தூங்கவில்லையாம், ஆகவே எனக்கு அடிக்கடி இரவிலே கொஞ்சம் கலக்கமா இருக்கிறது, ஆகவே நித்திரை கொள்ள முடியவில்லை என்று சொன்னார். அப்படி நான் தொடர்ந்து ஜபித்த போது அவளுக்குள்ளே இருந்து ஒரு அசுத்தாவி வெளிக்கிட்டு போனதையும் அவள் விடுதலை பெற்று சந்தோஷமாக அவள் முகம் மாறுவதையும் நான் காணக்கூடியதாக இருந்தது. அவள் பின்பு எழுந்து என்னிடத்திலே சொன்னாள், இப்பொழுது என் இருதயத்தில் இருந்து அந்த கவலை பாரம் நீங்கி விட்டதம்மா என்று சொல்லி சொன்னாள். அவளுக்கு மறுபடியும் கர்த்தருடைய அன்பான வார்த்தைகளை கூறி நாங்கள் ஜபித்தோம். பின்பு அவளுடைய தாயார் என்னிடத்திலே வந்து சொன்ன ஒரு காரியம், இவள் அந்த குழந்தைகள் மரித்த நாட்களிலே இருந்து அவள் ஒவ்வொரு இரவும் சுடலைக்கு போய் அந்த குழந்தைகளை புதைத்த கல்லறைக்கு போய் அழுவதாம், ஆடைகளை கிழித்து கத்தி அழுவாளாம். ஆனால் அம்மா இன்றிலிருந்து அவள் அந்த சுடலைக்கு ஓடி போவது இல்லை, இப்பொழுது இவள் நிம்மதியாக தூங்குகிறாள், இயேசுவே என்று கூப்பிடுகிறாள் என்று சொன்னார். பாருங்கள், அந்த மரண இருளின் திசையில் இருந்த அந்த மகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. பின்பாக அவர்கள் சபைக்கு வந்து சாட்சி கூறி இப்பொழுதும் அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்று சபையிலே சென்று சந்தோஷமாக அந்த தாயார் வாழ்கிறதை நான் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த செய்தியை நான் ஏன் கூறுகிறேன் என்ற இந்த சம்பவத்தை, நாங்கள் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தையும் ஆண்டவருடைய ஜெயத்தையும் நாங்கள் சொல்ல வேண்டும். எங்களுடைய துக்கத்திலும் எங்களுடைய பிரச்சனையிலும் நான் அன்று சிந்தித்து கொண்டு போராடி கொண்டு இருந்திருப்பேன். ஆனால் இவ்விதமான ஒரு ஊழியத்தை என்னால் செய்ய முடியாது போயிருக்கும். பாருங்கள், சத்துரு அதை தடுத்திருப்பான். ஆனால் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி அன்றைக்கு அந்த மகளுக்கு இவ்விதமான ரட்சிப்பு கிடைத்தது. இன்று அவர்கள் குடும்பமாக அங்கே ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய பிள்ளைகளாக சாட்சியாக வாழுவது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே கர்த்தர் கொடுக்கிற இந்த பெரிதான ரட்சிப்பு, கர்த்தர் அருளுகிற இந்த விடுதலையை நாங்கள் எப்பொழுதும் காலங்களை அறிந்தவர்களாய், நேரங்களை உணர்ந்தவர்களாக, நாங்கள் ஆவியிலே அனல் உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஊழியம் செய்ய வேண்டியது அவசியம். நாங்கள் எபேசியர் 5:14 சொல்லுகிறது, ஆதலால் இன்று நாங்கள் வாசிப்போம். எபேசியர் 5:14 நாங்கள் வாசிப்போம். தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அடுத்தது என்ன சொல்லுகிறது, காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்த வேண்டும். 16. ஆகவே இன்று நாங்கள் உலகத்தை சுற்றிக்கு பார்க்கும் போது அந்த காரியங்களை நாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை எப்பொழுதும் கொண்டு சொல்லுகிறவர்களாக, அவருடைய நாமத்தினாலே ரட்சிப்பையும் விடுதலையும் ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும், காலத்தை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:5 விவிதமாய் கூறுகிறது, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நாங்கள் எப்படியா வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருக்கிறோம், அது மட்டுமல்ல பகலின் பிள்ளைகளாயும் இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய பார்வையிலே நாங்கள் பகலின் பிள்ளைகள். அவருடைய வழியிலே அவருடைய வார்த்தையை கை கொண்டு அவருடைய வேத வசனங்களின்படி அன்பினாலும் மற்ற ஒவ்வொருவரோடு ஒருவர் சமாதானமாய் நாங்கள் வாழும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன, நாங்கள் பகலின் பிள்ளைகளாயிருக்கிறோம், இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவும். தெளிவு நமக்கு வேண்டும், இந்த காலத்தை குறித்த தெளிவு நமக்கு வேண்டும். ஆகவே நாங்கள் பவுலுக்குரியவராக நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராயையும் தரித்து கொண்டிருக்க கடவோம் என்று சொல்கிறார். அங்கே ஒரு அடியானுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போம். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய எலிசாவின் வாழ்க்கையிலே நாங்கள் 1:2 வாசிப்போம். ஆனால் சுனேமியால் என்ற ஒரு கணம் பொருந்திய இஸ்திரியினுடைய மகன் இறந்த சம்பவத்தை பார்க்கிறோம். அங்கே உங்களுக்கு தெரியும் இந்த இது, எல்லாருக்கும் தெரிந்த கதை. ஆகவே நாங்கள் இது நான் அதுல விவரமா சொல்லவில்லை. அங்கே இந்த சுனேமியால் என்ன செய்கிறார், தன்னுடைய பிள்ளை மரித்த வேளையிலே அங்கே ஓடி வருகிறார், எலிசாவை தேடி வருகிறார். ஏனென்றால் இந்த எலிசா தீர்க்கதரிசன் சொல்லித்தான் அந்த மகன் பிறந்தான். இப்பொழுது அவள் என்ன செய்கிறாள், அந்த எலிசாவின் இடத்திலே அந்த மரித்த மகனை மறுபடியும் கொண்டு வருகிறாள். அவள் என்ன செய்கிறாள், 2 Kings 4:30 வாசித்தோமானால் அவளுடைய பிள்ளையின் தாய் என்ன செய்கிறாள், அந்த மரித்த பிள்ளையை ரூம்ல கிடத்தி போட்டு கதவை பூட்டி கொண்டு வந்து எலிசாவிடம் வந்து சொல்லுகிறாள், பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு செல்கிறேன் என்றார். அப்பொழுது அவள் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். பிறகு நாங்கள் பார்க்கிறோம் எலிசா 32 வீட்டுக்கு வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தது. உள்ளே போய் தாங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கொண்டு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாய் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கையில் மேலும் படும்படியாக அவன் குப்பரப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அன்பானவர்களே, ஊழியம் செய்கிற நாங்கள் அனலாய் ஊழியம் செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு மரித்து போயிருக்கிற அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க கூடும் என்பதை இந்த எலிசா தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது. அவன் எழுந்து அரை வீட்டில் அங்குமிங்குமாக உலாவி கிட்டை போய் அவன் மேல் குப்பரப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சுனோமியாலை அழைத்து வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன், இதோ உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். பாருங்கள், இந்த தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை. அவர் ஒரு இரட்டிப்பான, எலியாவிற்கு பின்பாக வந்த தீர்க்கதரிசி எலியாவின் மேலிருந்த அபிஷேகத்தை இரட்டிப்பாய் கேட்டு பெற்றுக்கொண்ட இந்த தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவன்? அனல் உள்ளவனாயிருந்தான். அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போமானால், எப்பொழுதும் தேவனோடு பேசுகிற மனிதனாக, தேவனுடைய கட்டளைக்கு மனுஷ பயமற்றவனாக அங்கே அவன் தீர்க்க தரிசனங்களை உரைத்து அனல் உள்ளவனாயிருந்தது. அன்பானவர்களை, நாங்கள் அனனாய் ஊழியம் செய்யும் போது ஜனங்களை பற்றி கொள்வார். இங்க பாருங்கள், இந்த இடத்திலே அந்த சகோதரிக்கு தெரியும், சுனேமியாளுக்கு எலிசா தான் போய் தொட வேணும். ஏனண்டா அங்கே போய் அவன் வேலைக்காரன் கம்பை கொண்டு போய் தொடுகிறான். சம்பவத்தை வாழ்த்து பாத்தீங்கன்னா, ஆனா பிள்ளை உயிர் பெறவில்லை. ஆனா அவள் விரும்பியது எலிசா வந்து தொட வேண்டும் என்று. இவ்விதமாய் நாங்கள் அனனாய் ஊழியம் செய்யும் போது அங்கே பார்க்கிறோம், சரீர பிரகாரமான அந்த அனல் அங்கே அந்த பிள்ளையை உயிர்ப்பித்தது. இதுக்கு என்ன காரணம்? அந்த ஆவி மனுஷன், அந்த ஆவியில் இருந்த அனல். இது சரீர பிரகாரமான அனலையும் குறிப்பிடப்படுகிறது. ஆனா எலிசாவுக்குள்ளே இருந்த அந்த ஆவி நலல் அங்கே அந்த மகனை உயிர்ப்பற செய்கிறது. அன்பான தேவனுடைய ஊழியக்காரர்களே, ஊழியம் செய்கிற பிள்ளைகளே, நாம் இவ்விதமாகத்தான் எலிசாவை போல் நாம் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக அங்கே அந்த உயிரற்ற அந்த பிள்ளையின் ஒரு சரீரத்திலே எலிசாவின் அந்த ஆவிக்குரிய மனுஷனுடைய அனல் பட்டபோது எவ்விதமாய் அந்த பிள்ளை எழுந்தானோ, அவ்விதமாக இந்த நாட்களிலே தேவன் மரித்து போயிருக்கிற ஜனங்கள், ஆவிக்குரிய பிரகாரம் மரித்து போயிருக்கிற ஜனங்களை அங்கே நாங்கள் உயிர் பெற கொடுக்கும்படியாக அங்கே அழைக்கப்பட்டோம். இந்த பிள்ளை அனல் கொண்டதை நாங்கள் பார்க்கிறோமே, அதே போல தேவ பிள்ளைகளாகிய நாங்களும், விசுவாச பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும், நாம் செய்யும் ஊழியத்துக்கூடாக அங்கே அநேகர் அனல் கொண்டு எழும்ப வேண்டும். பாவத்தின் இருள் அகன்று அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அனல் கொண்டு எழும்ப வேண்டும். இந்த கர்த்தராகிய இயேசு ஊழியக்காரராகிய ஊழியம் செய்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவாராக. எப்பிதமா எலிசாவை தேடி அந்த தாய் போல், நீதான் வந்து என்று பிள்ளைக்காக ஜபிக்க வேண்டும் என்று அவள் பிடிவாதமாயிருந்தார். அவ்வண்ணமாக ஊழியக்காரராகிய நாங்கள் கர்த்தருடைய பார்வையிலே நாங்கள் அனல் உள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஊழியம் செய்யும்படி எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இக்கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பான நேயர்களே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களே, நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் இன்றைக்கு தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருக்கிறோமா? நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பகலுக்குரியவர்களாகிய நாம் தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தை, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராக நாங்கள் தரித்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்களே, இந்த நாட்களிலே இந்த செய்தியை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாக இருந்து ஊழியத்தை செய்வோம். ரோமரிலே சொல்லப்பட்டபடி அந்த வார்த்தையின்படி நாங்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆவிக்குரிய பிரகாரம் அமைத்து கொள்ளும் பொழுது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருந்து ஆவியிலே அனலாயிருந்து கர்த்தருக்கு நாங்கள் ஊழியம் செய்வோம். இந்த நாளிலே நாங்கள் எலிசாவின் சம்பவத்தை பார்த்தோம். இதே போல எத்தனையோ ஊழியக்காரர் தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையிலே தேவன் எத்தனையோ அற்புதங்களை செய்தான். அவர்கள் தேவனோடு இருந்த அந்த உறவு, தேவனோடு அவர்கள் இருந்த அந்த ஐக்கியம், தேவனோடு சத்தம் கேட்டு அவர்கள் தேவ சித்தம் சேர்வலாய் இருந்த வேளையிலே எத்தனையோ அற்புதங்களை எலிசா செய்தான். அவ்விதமாய் தேவன் என்றும் உங்களை கொண்டு கத்தர் அநேகருக்கு வாழ்வு கொடுக்க முடியும். எத்தனையோ இருளில் இருக்கிற ஜனங்களை, மரித்து போய் சரீர ஆவிக்குரிய பிரகாரம் மரித்து போய் இருக்கிறவர்களை தேவன் ஆவியிலே பெண் கொண்டு எழும்பும்படி செய்ய முடியும். ஆகவே நாங்கள் இந்த வேளையில எங்களை ஒப்பு கொடுப்போம். நாங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருந்து ஆவியிலே அனலாயிருக்க கர்த்தருக்கு ஊழியம் செய்ய எங்களை ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தை கூடாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து ஆசீர்வதிப்பாராக, ஒவ்வொருவரையும் உயிரடைய செய்வாராக. நாங்கள் எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய ஊழியத்தை பல்க பெருக பண்ணி தேவன் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாக, இருளில் கட்டப்பட்ட ஜனங்களை வெளிச்சத்துக்கு அழைக்கிறவர்களாக, பகலுக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் இரட்சிப்பென்னும் இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்தருடைய நாங்கள் விழித்துக் கொண்டு நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் உதவி செய்வாராக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையிலே அப்பா இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்கள் கேட்கிறவராய் மாத்திரமல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய ஆவியின் பலனை தரும்படியாய் ஜெபிக்கிறோம், உடைய அபிஷேகத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் என்று எப்படி பவுல் அன்று சபையிலே எழுதினாரோ, ஆசதியாயிராமல் ஆவியிலே அனலாயிருந்து ஊழியம் செய்யுங்கள் என்று காலத்தை நாங்கள் நிதானித்து பார்த்து ஆண்டவரே பகலுக்குரியவர்களாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய அன்பு விசுவாசத்தை நாங்கள் தரித்தவர்களாக ரட்சிப்பின் நம்பிக்கையை ஆண்டவரே தலைச்சீராவாக தரித்து கொண்டிருந்து ஆண்டவரே உமக்கென்று ஊழியம் செய்ய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியினால் நிரப்பும் அப்பா. இந்த வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது வியாதிப்பட்டிருப்பார்கள், ஆனால் அவர்களை நீ தொட்டு சுகப்படுத்துங்க. நீர் பரியாரியாய கத்தர் என்று சொன்னீரே, உம்முடைய வார்த்தைக்கு நீர் உண்மையுள்ள தேவன் அப்பா. இந்த வேளையிலே உம்முடைய சமூகம் இறங்கி அவர்களை சந்திக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, பெல்லவீனங்கள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே, உம்முடைய பரிசு தாவியான உண்மை உயிர்ப்பித்த ஆவியானவர் சரீரங்களிலே பாய்ந்து ஆண்டவரே அவர்களை உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பலவீனங்கள் நீங்கி போவதாக. எந்தெந்த இடங்களிலே அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும் ஐயா. யார் யார் தம்முடைய எதிர்காலங்களை பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் குறித்து கலங்குகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரே ரட்சிப்பு கிடைப்பதாக. அந்த பிள்ளைகள் ஆண்டவரை விழித்தெழுந்து காலத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை உண்மை தேடத்தக்கதாக இந்த நாட்களிலே ரட்சிப்பெண்ணும் ஆடை அவர்களுக்கு உடுத்து வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் எதிர்காலத்திலே சுயித்திருப்பார்களாக, தெளிந்திருப்பார்களாக, தெளிவுள்ள ஆவியினால் நிரப்புங்க சுவாமி. விழித்திருந்து ஜெபிக்கிற ஆவியை கொட்டுங்க. வாலிப பிராயத்திலே சிருஷ்டி கர்த்தரை நினைக்க ஒவ்வொரு வாலிபர்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பொழுது நீர் அவரை உயர்த்துவீரப்பா. ஏற்ற காலத்திலே உயர்த்துவேன் என்று சொன்ன தேவன் அவர்கள் உம்முடைய தலத்த கைகளுக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது நீர் உயர்த்துவீர் என்று விசுவாசித்து துதிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தந்து சகல துதி கனம் யாவும் செலுத்துகிறேன். இந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்கார சந்ததிகளையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் ஆண்டவரே இந்த சங்கமம் ரேடியோ மூலமாய் நித்திய வெளிச்சத்தை உலகமெங்கும் பெறப்பற இந்த ஊழியக்காரருக்கு உம்முடைய ஆவியும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதமும் தங்கும்படி ஜெபிக்கிறேன். சுகமும் ஆரோக்கியமும் எப்பொழுதும் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். உடைய குடும்பங்கள் ஆண்டவரை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. பல்கி பெருகும்படியாய் நீர் கிருபை செய்யும். சகல துதிக்கர மகிமை யாவும் அக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் அருந்ததி, ஒரு அருமையான தலைப்பிலே செய்தியை கொடுத்தீர்கள். இன்றைய நாளிலே இந்த உலகத்திலே நடக்கிற காரியங்கள், இன்று அநேகர் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், தொழில்நுட்ப காரியங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் வந்து தேவனோடு உறவாட வேண்டும், அவருக்காக ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், அன்ன கொள்ள வேண்டும் சொல்லி ஒரு சாட்சியை சொன்னீர்கள். மிகவும் ஆசீர்வாதம் இருந்தது. இந்த சாட்சி மேலே ஒரு ஆசீர்வாத சாட்சி நன்றாக செய்தியை கொடுத்தீர்கள் சிஸ்டர் இருந்தது. கத்தர் உங்களையும் ஊழியங்களையும் கையெழுத்து செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
0: ஆமென். Glory to Jesus. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படவும். இந்த சந்தர்ப்பத்தை அளித்த உங்களுக்கும் தேவன் ஆசீர்வதிப்பாராக, தொடர்ந்து உங்களோட சந்ததியையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் நித்திய வெளிச்சத்திலே செய்து கொடுத்தார் சிஸ்டர் அருந்ததி, ஓஷாவா, ஒன்டாரியோ, கனடா. தொடர்ந்து நாங்கள் முதல் முதலாக பாஸ்டர் ஜெயக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார் இந்தியாவில இருந்து. அவரை சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும், அது மட்டுமல்ல 97 ரேடியோல கனெக்ட் பண்ணி இருக்கிறோம், அது மட்டுமல்ல யூடியூப் ஃபேஸ்புக்கில் கூட அந்த செய்தி உலகமாக போய்கொண்டிருக்கிறது. இன்றுதான் முதல் தடவையாக சமர்ப்பிக்கிறார், அவரை நாங்கள் வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் ஜெயக்குமார்,
2: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வானொலி நிகழ்ச்சியில ஒருமுறை கூட இந்த வசனத்தை கொடுக்க தேவன் தந்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். ஜபிப்போம். அன்பும் பண்பும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட அப்பா இந்த அதிகாலை பொழுதிலே தேவ வார்த்தையை கொடுக்க நீர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் தகப்பனை உச்சத்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எல்லா வசனத்தின் வல்லமையும் இறங்கி இன்று முதல் ஒரு ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் பெற்றவர்களாக திரும்பி செல்லும்படியாக ஜபிக்கிறோம். கர்த்தாவே, ஒருவர் கூட வெக்கப்பட்டு போகாதபடி என் தெய்வன் தாமே கிருபையோடு தாங்க முடியாத துதிக்கிறோம். மீட்பரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நம்ம நாமத்தினாலே ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வந்தவரும் வரப்போகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். என்னுடைய பெயர் இவாஞ்சலிஸ்ட் ஜெயக்குமார். நான் இந்தியாவில் இருந்து உங்களோடு இப்போது பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தில் கன்னியாகுமரி அருகே வெள்ளிச்சந்தை காட்டுவளை தான் என்னுடைய சொந்த கிராமம். எனக்கு மேரி உஷா என்கிற மனைவியும் நிஷாந்த் நிதிஷ் என்ற இரண்டு ஆண் பிள்ளைகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கன்வென்ஷன் ஸ்பீக்கராக தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். மேலும் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட் இதுபோல 9 சேனல்களை நடத்தி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறேன். இந்த ஊழியத்திலும் எனது பங்கை தேவன் தந்திருப்பதனால மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் ஊழியம், தெய்வ வார்த்தைகள் உங்களை தொட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுமாறு கிறிஸ்துவின் அன்பில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அநேகமாக தேவனுடைய வருகை குறித்தும் கடைசி கால தீர்க்க தரிசனங்களை குறித்தும் தேவனை அறியாத ஜனங்கள் முன்பாகவும் அறிந்த ஜனங்கள் முன்பாகவும் தேவ வார்த்தைகளை கொடுத்து தேவனை மகிமைப்படுத்தி வருகிறேன். இந்த பரலோக ஊழியத்தை தேவைப்படுபவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளும்படி தேவனை அன்பில் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் வேதாகமத்தில் மறைந்திருக்கும் 1000 மர்ம முடிச்சிகள் என்ற பெயரிலே உங்களுக்கு தேவ செய்தியை இன்று கொடுக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக இணைஞ்சிருக்கிறவங்க எல்லோரையும் இயேசுடைய நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமான ஒரு விசேஷித்த பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். பைபிளில் இருக்கிற 66வது புஸ்தகம், அதாவது கடைசி புஸ்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம தியானிக்க இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பைபிளில் மொத்தம் 66 புஸ்தகங்கள் இருந்தாலும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்குன்னு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இதுல மொத்தம் 22 அதிகாரங்கள், 404 வசனங்கள் இருக்கு. இந்த 404 வசனங்களும் சாதாரண வசனங்கள் கிடையாது. எதிர்காலத்துல உலகத்துக்கு என்ன நடக்க போகுது, அந்திக்கிறிஸ்து எப்படி வருவான், உலகத்தோட முடிவு எப்படி இருக்கும், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் இந்த புஸ்தகம். வெளிப்படுத்தல் அப்படின்னா கிரேக்க பாஷையில அபோகாலிப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மூடி இருக்கிற ஒரு பெரிய திரைய திறந்து காட்டுறது அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த புஸ்தகம் எப்ப எழுதப்பட்டுச்சு, யார் எழுதினா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில எழுதப்பட்டது, இதையெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த புஸ்தகத்தோட அருமை நமக்கு புரியும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, கிறிஸ்துவுக்கு பின்னாடி 90களில் காலகட்டம், ரோம சாம்ராஜ்யத்தை ஒரு சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டிருக்கிறாரு. அவனுடைய பேரு த கிரேட் டொமிஷியன். இவன் சாதாரண ராஜா கிடையாது, ரொம்ப அகங்காரம் பிடிச்சவன். தன்னைத்தானே நான் தான் கடவுள், நான் தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறான். ரோம நாட்டில் இருக்கிற எல்லோரும் தன்னைத்தான் வணங்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுறான். ஆனா நம்ம கிறிஸ்தவர் அவங்க கும்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டா, நோ, நாங்க சிறுவையில மறித்து உயிர்த்தெழுந்த எங்களை இயேசுவை மட்டும்தான் கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி, ஒரு மனுஷனா கடவுளா ஒரு நாளும் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தைரியமா நிக்கிறாங்க. டொமிஷியனுக்கு கோபம் தலைக்கிறது, கிறிஸ்தவங்களை பிடிச்சி கொடூரமான முறையில கொல்ல ஆரம்பிக்கிறான். சிங்கம் இருக்கிற குகைக்குள்ள அப்படியே தூக்கி போடுறான். வீதிகள்ல உயிரோடு விறகு கட்டைகளை அடுக்கி அப்படியே கொளுத்துறாங்க. ரத்த ஆறு அப்படியே பீரிட்டு ஓடுது. அந்த நேரத்துல இயேசுவோட இருந்த 12 சீசர்கள்ல 11 பேர் ரத்த சாட்சியா மறிச்சு போயிடுறாங்க. சிலுவையில அறையப்பட்டாங்க, ஈட்டினால குத்தப்படுறாங்க. ஆனா உயிரோடு எரிஞ்சிருக்கிற ஒரே ஒரு சீசன் யார் அப்படின்னு கேட்டா இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் மட்டும்தான். இயேசுவோட மார்பில சாஞ்சிருந்தாரே அதே யோவான் தான். இப்போ அவருக்கு வயசு 90 தாண்டிடுச்சு, முடியெல்லாம் நரைச்சு போச்சு, ஒரு முதியவரா இருக்கிறாரு. இந்த டொமிஷியன் ராஜா என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, ரோமாபுரியில லத்தீன் வாசல் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய இரும்பு கொப்பரையில எண்ணெய ஊத்தி அதை நல்லா நெருப்பு வச்சு கொதிக்க வைக்கிறான். மக்கள் எல்லாரும் சுத்தி இருக்கிறாங்க. இந்த 90 வயசு முதியவரான யோவான அப்படியே தூக்கி அந்த கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள போடுகிறான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு சொட்டு சுடுதண்ணி நம்ம மேலப்பட்டாலே நம்மால துடிச்சு போயிடுறோமே, கொதிக்கிற அந்த எண்ணெய். ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுமா, தானியலோட நண்பர்களை அக்கினி சூளையில காப்பாத்தின அதே இயேசு யோவானை அந்த கொதிக்கிற எண்ணெயிலையும் காப்பாத்துறாரு. ஒரு முடி கூட கருகாம யோவான் உயிரோட வெளியே வருகிறார். இதை பார்த்தது அந்த சக்கரவர்த்தி டொமிசியம் பயந்து போகிறான், இவனை கொல்லவே முடியலையே, இதனால இவனை யாரும் இல்லாத ஒரு தீவுக்கு நாடு கடத்துங்க அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி பத்ம தீவு அப்படிங்கிற ஒரு தீவுக்கு அனுப்புகிறான். யாருக்காவது இந்த பத்ம தீவை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம டூர் போற மாதிரி ஒரு அழகான தீவு கிடையாது. ஏஜியன் கடல் நடுவுல ஒரு பாறை குவியல்ல கொலகாரங்க தேச துரோகிகளை தண்டிக்கிறதுக்காகவே ரோம அரசாங்கம் வச்சிருந்த ஒரு திறந்த வழி சிறைச்சாதான் இந்த பத்மதீவு. அங்க போய் பாறைகளை உடைக்கணும், சரியான சாப்பாடு கிடைக்காது, குடிக்க நல்ல தண்ணி கிடையாது, கொடூரமான வெயில். இந்த பாறைகளுக்கு நடுவுல தன்னோட 90 வயசுல உடம்பெல்லாம் வலியோடு உட்கார்ந்து யோவான் கண்ணீர் விடுறாரு. ஆண்டவரே, என் வாலிப வயசுல இருந்து உமக்காக ஓடுனனே, இப்போ கடைசியில எனக்கு இந்த தனிமையா, நான் யாருமே இல்லாத இந்த தீவுல ஒரு அநாத மாதிரி நான் சாகணுமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாரு. ஆனா மனுஷங்களோட உதவி எப்ப முடியுதோ அங்கதான் தேவனுடைய சரித்திரமே ஆரம்பிக்கும். அந்த பத்ம தீவு இருட்டறையில ஒரு வெளிச்சம், பரலோகம் திறக்கப்பட்டது. என் பிள்ளை யோவான் அங்க தனிமையில பாறைகளுக்கு நடுவுல அழுது கொண்டே இருக்கிறான். அவனுக்கு நான் இந்த உலகத்தை எதிர்காலத்தை நான் காட்ட போறேன்னு சொல்லி இயேசு அங்க இறங்கி வர்றாரு. அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1:1 சொல்லுது. நாம இந்த வெளிப்படுத்தின நிகழ்ச்சியில வெளிப்படுத்தின விசேஷம் 1 வசனத்திலிருந்து அப்படியே கடைசி வசனம் வரைக்கும் வரிசையா போக போகிறோம். இப்போ 1 வசனம், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்ததுமான விசேஷம். இப்போ இந்த வசனத்தை கவனிச்சிங்களா, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எப்படி யோவான் கைக்கு வந்துச்சுன்னு ஒரு பெரிய சங்கிலி தொடர இந்த வசனம் சொல்லுது. முதல்ல சிங்காசனத்துல இருக்கிற பிதாவாகிய தேவன் இந்த ரகசியத்தை இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அதை தன்னுடைய தேவ தூதனுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. அந்த தேவ தூதன் பத்மதீவுல இருக்கிற யோவானுக்கு அதை கொடுக்கறான். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க, பரலோகத்துல உச்சியில இருந்து ஒரு சாதாரண பாறைக்கு நடுவுல இருக்கிற ஒரு மனிதனுக்கு தேவன் ஒரு செய்தியை கொண்டு வர்றாருன்னா யோவான் மேல அவர் எவ்வளவு அன்பா இருந்திருக்கணும், அதை விட இந்த மனுக்குலம் மேல அவர் எவ்வளவு அன்பா இருந்திருக்கணும். இன்னைக்கு இந்த மீட்டிங்ல இணைஞ்சிருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்றாரு, நீங்க எந்த இடத்துல தனிமையா இருந்தாலும் சரி, என் குடும்பத்துல என்ன குறிச்சிக்கலையே, என் வேலை ஸ்தலத்துல என்ன ஒரு தீவு மாதிரி தனியா நிக்க வச்சிருக்காங்களே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையேன்னு நீங்க பத்மதீவு மாதிரி ஒரு தனிமையில அழுதுட்டு இருக்கலாம். ஆனா உங்க கண்ணீரை தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. யோவான தேடி போன தேவன் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க தலைமுறைகளையும் தேடி வருகிறார். ஒரு பாறை குவியல பரலோகத்தோட ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு மாபெரும் இடமா தேவன் மாத்தினாரு அப்படின்னு சொன்னா, உங்க குடும்பங்களையும் உங்க பிள்ளைகளையும் மாத்துவதற்கு தேவன் பொதுவானவரா இருக்கிறாரு. இப்போ அந்த யோவான் யார பாக்குறார் பாரு, இயேசு யார பாக்குறார், 90 வயசு முதியவரான யோவானோட கண்ணுக்கு முன்னாடி நின்றது யாரு? இதை பார்த்த உடனே யோவான் ஏன் செத்தவரை போல விழுகிறார், அப்படி என்ன காட்சியை கண்டார் அப்படிங்கிறத வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்துல 1-2 வசனத்தை தொடங்கி நம்ம வரிசையா அப்படியே பார்க்க போகிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, பத்மதீவன் இருட்டறையில முதியவரான யோவானுக்கு தேவன் பரலோகத்தை திறந்து காட்டினார் என்பதனை முதல் வசனத்துல நம்ம பார்த்தோம். அந்த தரிசனத்துல கண்ட தேவன் அதன் பிறகு என்ன செய்தார், தனக்கு கிடைத்த அந்த மாபெரும் ரகசியத்தை அவர் எப்படி உலகத்துக்கு கொடுத்தார் என்பதனை வெளிப்படுத்தின விசேஷம் 1:2 மிக தெளிவா நமக்கு சொல்லுது. அந்த உங்க பைபிளை எடுத்து அப்படி என்னோடு கூட இந்த வசனத்தை நீங்க ஒரு வாசித்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவிக்கிறான். இந்த ஒரே ஒரு வசனத்துக்குள்ள 3 மாபெரும் பொக்கிஷங்களை தேவன் அடைச்சி வச்சிருக்கிறாரு. 1, தேவனுடைய வசனம். 2, இயேசு கிறிஸ்துவ பற்றிய சாட்சி. 3, தான் கண்ட யாவற்றையும் அப்படின்னு இந்த 3 ஒரு ஆழமாக ஒரு தியானமாக இந்த வசனம் சொல்லுது. முதலாவதாக தேவனுடைய வசனம், அதாவது யோவான் எடுத்த உடனே சொல்றாரு, நான் தேவனுடைய வசனத்தை குறிச்சு சாட்சியா நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய வசனம்னா என்ன? இன்னைக்கு உங்க கையிலையும் எங்க கையிலையும் ரொம்ப சுலபமா ஒரு புத்தகமா இருக்க இந்த பரிசுத்த வேதாகமம் தான் தேவனுடைய வசனம். பைபிள்ல மொத்தம் 66 புஸ்தகங்கள் இருக்கு, அதுல 1189 அதிகாரங்கள் இருக்கு. அதை இன்னும் நுணுக்கமா எண்ணி பாத்தீங்கன்னா பைபிள்ல 31,102 வசனங்கள் இருக்கு. இந்த 31,102 வசனங்களும் சாதாரண மனுஷங்களோட வார்த்தை கிடையாது. இது சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஜீவ சுவாசம். இந்த வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு, இருபுறமும் பட்டயமான இருக்கு, கருக்குள்ள ஒரு பட்டயமா இருக்கு. வரலாற்று எடுத்து பாத்தீங்கன்னா இந்த தேவனுடைய வசனத்தை மனுஷங்க எப்படி ஏத்துக்கிட்டாங்க. ரெண்டு விதமான ராஜாக்களை பத்தி நான் இப்ப சொல்ல போறேன். ரெண்டு விதமான ராஜாக்கள், அதாவது பழைய ஏற்பாட்டுல இந்த ரெண்டு ராஜாக்களையும் பற்றி பார்க்க முடியும். முதலாவது தகப்பன், ரெண்டாவது மகன். ரெண்டு பேரை பற்றி நான் உங்கள்கிட்ட இப்ப தெளிவா சொல்ல போகிறேன்.

புஸ்தகங்களை நம்ம வாசிக்கும் போது தெளிவாக பார்க்க முடியும். இவர் எவ்வளவுக்கு 8 வயதுல இவர் வந்து ஆட்சிக்கு வர்றாரு, தன்னுடைய 16வது வயசுல தேவனை இவர் ஏற்றுக்கொண்டுகிறார் அப்படிங்கிறது அந்த வசனங்களை நீங்க தொடர்ந்து அதை வாசிக்கும் போது உங்களுக்கு அது புரியும். பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகுதான் இவர் தேவாலயத்துல அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை காணலி அப்படிங்கிற 100 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த புஸ்தகத்தை இவர் தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறார். அதாவது தேவனுடைய உயிருள்ள வசனம் கையில கிடைச்ச உடனேயே அந்த வசனத்தை எடுத்து யோசியா ராஜா முன்னாடி அப்படியே வாசிச்சு கட்டுறாங்க. அந்த தேவ வசனத்தை கேட்ட உடனேயே அந்த மாபெரும் ராஜா சிங்காசனத்திலிருந்து இறங்கி தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தேவனுடைய சமூகத்துல விழுந்து கதறி அழுகிறார். ஐயோ, என் பிதாக்கள் இந்த வசனத்தின்படி நடக்கலையே அப்படின்னு சொல்லி வசனத்துக்காக ஒரு நடுக்கம் நடுங்கிறாரு. தேவன் யோசியாவை ஆசீர்வதித்தார் அப்படின்னு பாக்குறோம். பாத்தீங்கன்னா இவனுக்கு முன்பு இது போல இவனுக்கு பிறகும் இது போல ராஜாக்கள் இருந்ததில்லை அப்படின்னு பைபிள் சர்டிபிகேட் கொடுக்குது இந்த ராஜாவை பத்தி. அல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்கின ஒரு ராஜாவை தேவன் உயர்த்தினார். ஆனா அப்படியே இன்னொரு ராஜாவை நாங்க பார்க்க போகிறோம். அவனுடைய பெயர் யோயாக்கீம். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு தேவ சுருளை தேவன் எழுதி அனுப்புகிறார். இவன் யார் அப்படின்னு கேட்டா அந்த யோசியா ராஜாவுடைய 2வது மகன். இவருடைய யோசியா ராஜாவுக்கு அடுத்து ஒரு மகன் ஆட்சிக்கு வர்றான். அவன் 3 மாதம் தான் ஆட்சி செய்யறான். அதற்கு பிறகு அந்த பாரவோன் ராஜா வந்து இவனை ஒரு ராஜாவாக ஏற்பாடு செய்யறான், இவனை ராஜாவாக மாற்றுகிறான். இவனுடைய பெயர் தான் யோயாக்கீம். இப்போ எரேமியாவுக்கு கிடைத்த இந்த புஸ்தக சுருளை அப்படியே கொண்டு ஒரு டெலகிராம் கொடுக்கறது மாதிரி வேகமா போய் அவன் கையில கொண்டு கொடுக்க சொல்றாரு. எரேமியா தீர்க்கதரிசி அந்த சுருளை கொண்டு அங்க கொடுக்க போகிறாரு. அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா அப்படியே யோயாக்கீம் ராஜாவுக்கு முன்னாடி வாசிக்கிறாங்க. அப்போ ஒரு சரியான குளிர்காலம், அந்த குளிர்காலத்துல அந்த நெருப்பு மூட்டி அதுக்கு முன்னாடி குளிர் காஞ்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஆனா இவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள இவங்க கொண்டு போன அந்த தேவனுடைய வசனத்தை அப்படியே அதுக்குள்ள போட்டு துண்டு துண்டு துண்டு துண்டா எரிக்க தொடங்குறான். அல்லேலூயா. பாருங்க, எரிச்சு எரிச்சு கடைசி வரைக்கும் அவன் எரிக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பைபிளை நம்ம வாசிக்க முடியுது. அப்ப பாத்தீங்கன்னா அப்பா வந்து வசனத்துக்காக நடுங்கிறாரு, ஆனா மகன் செய்கிற காரியம் வசனத்தை எரிக்கிறான். இவனுடைய முடிவு என்ன அப்படின்னு பார்த்தா அதுல கடைசி அதிகாரத்துல அந்த வசனத்துல தெளிவா போடப்பட்டிருக்கு. அதாவது கழுதைகள் அடக்கம் பண்ணும்படியாக அதை போல இவன் அடக்கம் பண்ணப்படும். அதாவது எருசலேமுக்கு வெளியாக அது பனியிலும் மழையிலும் கிடந்து இவனுடைய பாடி நாறி அதுக்கு பிறகு கழுகை போல அடக்கம் பண்ணப்படுவான். ஒரு காரியத்தை இவனுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேவ வசனத்துக்கு நாம யாரெல்லாம் செவி கொடுக்கிறோமோ, யாரெல்லாம் அதன்படி நடக்கிறோமோ, அவங்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய குடும்பங்களும் தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிறத இந்த யோசியா ராஜா மூலமாக தெரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா பைபிளை அசட்டை பண்றவங்க, வசனத்தை அசட்டை பண்றவங்களை தேவன் எப்படி சர்வ நாசம் பண்ணுவார் அப்படிங்கறத இந்த யோயாக்கீம் ராஜா மூலமாக நம்மளால அறிந்து கொள்ள முடியும். ரெண்டு பேருமே தகப்பனும் மகனும் தான், வேற வேற ஆட்கள் கிடையாது, தகப்பனும் மகனும். ஆனா ஒரே குடும்பத்துக்குள்ள வந்த மாற்றங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நிச்சயமா இது எத்தனை நாடுகள்ல கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, நான் தேவ வார்த்தை இன்னைக்கு கொடுக்கும்போது இது 100 நாட்டுல கேட்டாலும் சரி, 90 நாடுகள்ல கேட்டாலும் சரி, இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா தேவ வசனத்துக்கு மதிப்பு கொடுங்க, அதுக்கு முன்னாடி முழங்கால் படியிடுங்க, அதுக்கு முன்னாடி நீங்க முட்டு முழங்கால் முடக்குனீங்க அப்படின்னு சொன்னா உங்க குடும்பங்கள், உங்க பிள்ளைகள், உங்க தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அன்பானவர்களே, தேவனுடைய வசனத்தை கிழித்து போட்ட எந்த சாம்ராஜ்யமும் உலகத்துல நிலைச்சதே கிடையாது. இந்த தேவனுடைய வசனம், அதாவது இந்த 31,102 வசனங்களும் இன்னைக்கு உங்க கைக்கு சாதாரணமா வந்துடல, இதுக்கு பின்னாடி பல பேருடைய ரத்த கண்ணீர் இருக்கு. இந்த பைபிளை சாதாரண மக்களும் படிக்கணும், ஆங்கிலத்துல இதை மொழிபெயர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட வில்லியம் டிண்டேல் அப்படிங்கிறவரை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் என்ன செய்தார் பாருங்க, பயந்து ஓடத் தொடங்கினார். இதை மொழிபெயர்க்கும் போதே அவர் தலைமுறைவாகி காடு மேடெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு இந்த பைபிளை மொழிபெயர்க்கிறாரு. கடைசியில் அவரை பிடிச்சி 500 நாட்களுக்கு மேல ஒரு சிறையில அடைக்கிறாங்க. குளிர் உடுத்த நல்ல துணி இல்லை. அந்த நிலைமையிலையும் அவர் மேல அப்படியே விறகு வச்சு நெருப்பை போடுறாங்க. அவர் துடி துடித்து ரத்த சாட்சியாக மறித்து போனார். அவர் கருகி போன அந்த நெருப்புல இருந்துதான் இன்னைக்கு நம்ம கையில கிடைச்ச இந்த 31,102 அல்லேலூயா. அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட தேவனுடைய வசனத்துக்கு முன்பாக நிக்கிறதுக்கு பேர் தான் சாட்சி. இப்ப 2வதாக யோவான் சொல்றாரு இந்த வசனத்திலேயே, நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி குறித்து அறிவிக்கிறேன். என்னங்க சாட்சி அது அப்படிங்கிற வார்த்தை, அதாவது சாட்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில மார்டியஸ் அப்படின்னு பேரு. இதுல இருந்துதான் ஆங்கிலத்துல மார்ட்டி அப்படின்னு சொல்லி சபை

0: இன்னைக்கு எழும்பி நின்று அப்படி பாடுறது, அதுக்கு ஒரு சாட்சி சொல்றது. கத்திய வச்சு நான் ஏன் இயேசுவை மறுதலி அப்படின்னு சொல்லுகிறது தான் இன்னைக்கு சாட்சி, உண்மையான சாட்சி. இந்த சாட்சி ஒரு நெஞ்ச ஊருக்கும் ஒரு சரித்திர சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த யோவான் இருக்கார் பத்ம தீவுல வசனத்துகிறாரே, இந்த யோவான் பைபிள் படிச்ச ஒரு சீசன் இருந்தார், அவருடைய பேர் தான் சபையோட எந்த காலகட்டத்தில் பிடிச்சுக்கிடுச்சு, வயசு 86 நடுவுல கொண்டு வந்து அப்படியே நிறுத்த, ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, உனக்கு வயசு ஆயிடுச்சு, இந்த இயேசுவை மறந்துக்கிறேன் அப்படின்னு மட்டும் நீ சொல்லு, நம்ம சக்கரவர்த்தி தான் கடவுள் தெய்வம் அப்படின்னு நீ சொல்லிரு, நான் உங்களை விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்ட. அப்போ இந்த 86 வயது முதியவர் அப்படியே இந்த யோவானுடைய சீஷர் என்ன செய்கிறார் பாருங்க, வானத்தை நிமிர்ந்து பார்த்து ஒரு மாபெரும் பதில சொல்றாரு. அவர் சொன்ன சம்பவம், 86 வருஷமா நான் இந்த இயேசுவை சேவித்து வருகிறேன், அவர் எனக்கு ஒரு நாளும் ஒரு தீமையும் செய்ததில்லை, அப்படி இருக்க என்ன ரட்சித்த என் ராஜாவை நான் எப்படி மறுதளிப்பேன். பாருங்க, இந்த கோபமடைந்த இந்த அதிகாரிகள் அவரை ஒரு தூண்ல கட்டி அவரை சுற்றி விறகுகள் அடுக்கி நெருப்பு வைத்தார்கள். அந்த நெருப்பு ஜுவாலை அவரை சுற்றி எரியும் போது அவர் வேதனையில அலறினார் அப்படின்னு இல்லை, மாறாக ஆண்டவரே இந்த இரத்த சாட்சியின் பாத்திரத்துல நான் பங்கு பெற என்னை தகுதியாக்குனதற்கு உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி துதித்து கொண்டே அவர் மரித்து போனார். இதுதாங்க இயேசுவை பற்றின சாட்சி. யோவான் தனக்கு அடுத்த சந்ததிக்கு இந்த இரத்த சாட்சியின் வல்லமையை தான் கத்துக் கொடுத்தார். அதனாலதான் யோவான் தைரியமா சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சிக்காரனாக இருக்கிறேன். அல்லேலூயா. மூன்றாவதாக வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க, நான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறார். யோவான் எதை கண்டார், பத்ம தீவுல அவர் எதையெல்லாம் பார்த்தார், அவர் சும்மா ஒரு கனவை மட்டும் பார்க்கல, 90 வயசு வரைக்கும் பார்த்தார், கானாபூர்ல கல்யாண வீட்டுல பார்த்தார், பாத்தீங்கன்னா 3 பாடிகளை செவிடர்களை செவிகளை இயேசுவை பார்த்தார், கடைசியில சிலுவையில தொங்கி இது எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி கைகளை விரித்து மறித்த ஒரு இயேசுவை பார்த்தார். ஆனா பத்ம தீவுல பாக்குற இயேசு வேற, இயேசுவோட லெவல் வேற. அல்லேலூயா. பாருங்க, இந்த தனிமையில இருந்து அவர் பார்க்கும்போது அவர் திரும்பி அந்த பக்கத்துல பாருங்க, 7 குத்து விளக்குகளின் மத்தியில் நிக்குகிற அந்த தேவனாக அப்படியே அவருடைய கண் சாதாரண கண்கள் அல்ல. கடைசி நேரத்துல சிலு அப்படி மறிக்கும் போது எங்க பாக்குற கண்ணு, அக்கினி ஜுவாலையை போலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கண்களை அப்படியே பாக்குறாரு. பாருங்க, இவருடைய சத்தம் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சிலுவையில மெதுவா சொன்னது போல இல்ல, இவருடைய சத்தம் பெருவெள்ள இறைச்சல போல இருந்தது அப்படின்னு சொல்லி டோட்டல் மாறி. அல்லேலூயா. இந்த பூமியில இருந்தது போல இல்ல, டோட்டல் அப்படியே மாறி பாக்குறாரு. வல்லமையா பிரசங்கிக்கிற ஒரு, அதாவது பிரகாசிக்கிற ஒரு சூரியனை போல இருந்தது அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. இதை மட்டுமா கண்டார் அப்படின்னு கேட்டா இல்ல, பரலோகத்துல வாசல் திறந்திருக்கிறத பாக்குறாரு, தேவனுடைய மாபெரும் சிங்காசனத்தை பாக்குறாரு, அந்த சிங்காசனத்தை சுற்றி இருக்கிற 4 ஜீவன்களை பாக்குறாரு, 24 மூப்பர்கள் அதை சுத்தி வந்து ஆராதிச்சு கொண்டிருக்கிறத அந்த இடத்துல அவர் பாக்குறாரு, அந்தி கிறிஸ்துடைய எழுச்சியை பாக்குறாரு, கொடுமையான மிருகத்தின் ஆட்சியை பாக்குறாரு, பாபிலோன் மகாவேசியின் வீழ்ச்சியை பாக்குறாரு, 1000 வருட அரசாட்சியை பாக்குறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய பரலோகத்தில் இருந்து மணவாட்டியை போல அலங்கரிக்கப்பட்டு கீழே இறங்கி வருகிற, கண்ணீரும் மரணமும் துக்கமும் இல்லாத அந்த புதிய எருசலேம் நகரத்தை பாக்குறாரு. ஆம் அருமையான நண்பர்களை, யோவான் தான் கண்ட யாவற்றையும் நமக்கு சாட்சியா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தில் அறிவித்திருக்கிறார். இந்த ஒவ்வொரு சாட்சியையும் ஒவ்வொரு காட்சியையும் அடுத்தடுத்த அதிகாரங்கள்ல நம்முடைய கண்களுக்கு முன்பாக திறக்கப்பட போகிறது. தேவனுடைய வசனத்துக்காக ரத்தம் சிந்திய பரிசுத்தவான்களைப் போல நாமும் இந்த வசனத்தை கேட்பது மட்டுமில்லாம அதன்படி வாழ நம்ம அர்ப்பணிப்போம். ஒரு வசனத்தை கூட வாசித்து அதன் விளக்கங்களை சொல்ல டைம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அருமையான தேவ பிள்ளைகளே, இனி நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் முக்கியமான ஒரு வசனத்துக்குள்ள நுழைய போகிறோம். அந்த ஒரு வசனம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை இன்று முழுமையா திறக்கும் அப்படின்னு நான் முழுமதமா நம்புறேன். உங்க பைபிளை திறந்து வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை என்னோடு கூட வாசித்து பாருங்க. நானும் வாசிக்கிறேன், நீங்களும் வாசிங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் பாக்கியவான், இதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். காலம் சமீபமாயிருக்கிறது. இந்த 4 காரியங்களையும் நம்ம மன கண்ணுக்குள்ள இப்ப கொண்டு வர போறோம். முதலாவதா, இது ஒரு தீர்க்க தரிசன வசனம் என்று தேவன் முத்திரையிடுகிறார். தீர்க்க தரிசனம்னா என்னங்க? நாளை நடக்க போறத இன்னைக்கு எழுதி வைக்கிறது பேர் தான் தீர்க்க தரிசனம். உலகத்துல எத்தனையோ மத புத்தகங்கள் இருக்கு, எத்தனையோ தத்துவ புத்தகங்கள் இருக்கு, ஆனா பைபிளை தவிர வேறு எந்த புத்தகத்திலையும் எதிர்காலத்துல இதுதான் நடக்கணும் ஆணித்தரமா சொல்லப்பட்ட எந்த தீர்க்க தரிசனமும் கிடையாது. நம்ம பைபிள்ல மொத்தம் எவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? வேத அறிஞர்கள் தெளிவா சொல்றாங்க, பைபிள்ல இருக்கிற 31,102 வசனங்கள்ல சுமார் 8,352 வசனங்கள் தீர்க்க தரிசன வசனங்கள். அதாவது பைபிளோட 27% பகுதி, அதாவது 1/4 எதிர்காலத்தை பற்றி பேசுற தீர்க்க தரிசனங்கள் மட்டும்தான். உலகத்துல வேற எந்த புஸ்தகத்திலையும் இந்த மாதிரி தகுதி கிடையாது. இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் அவர் முதல் முதலா இந்த பூமிக்கு ஒரு குழந்தையா வர்றதை பற்றி சுமார் 300க்கு அதிகமான தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவர் யூதா கோத்திரத்துல பிறப்பார், ஆதியாகமம் 49, பெத்லேகமில் பிறப்பார், மீகா 5:2, கன்னி மரியாள் இடத்தில் பிறப்பார், ஏசாயா 7:14, அவர் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்படுவார், சகரியா 11, அவர் கையிலும் காலிலும் ஆணி அடிக்கப்படும், சங்கீதம் 22. பாருங்க, இது எல்லாமே இயேசு பிறப்பதற்கு 700 வருஷங்களுக்கு முன்பாக, 1000 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். இந்த 300 தீர்க்க தரிசனங்களும் இயேசுவோட வாழ்க்கையில் ஒரு புள்ளி பிசுறுத்தப்பாம அப்படியே 100%க்கு 100% அது நடந்து நிறைவேறுச்சு. பழைய ஏற்பாட்டில் இயேசுவோட முதல் வருகையை பற்றி 300 தீர்க்க தரிசனங்கள் இருக்குன்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசுவோட 2வது வருகையை பற்றி சுமார் 300க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு 30 வசனத்துக்கு 1 வசனம் இயேசுவோடைய வருகையை பற்றி மட்டும்தான் பேசுது. ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கு, இதில் இருக்கிற 404 வசனங்களில் 95% வசனங்கள் உலகத்தோட முடிவை பற்றி சொல்ல போகிற ஆழமான தீர்க்க தரிசனங்கள் மட்டும்தான். இது பைபிள் தீர்க்க தரிசனங்களோட கிளைமேக்ஸ். அடுத்து பாருங்க, இந்த வசனத்துல ஒரு அதிர்ச்சியான அதே சமயம் ஆச்சரியமான ஒரு வார்த்தை வருது. இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தெய்வ பிள்ளைகளே, பைபிள்ல 66 புஸ்தகங்கள் இருக்கு. ஆதியாகமத்தை வாசிச்சா பாக்கியவான் எங்கேயோ போடப்பட்டிருக்கான்னு கேட்டா இல்ல. சங்கீதத்தை வாசித்தா எங்கேயாவது பாக்கியவான் போடப்பட்டிருக்கான்னு கேட்டா இல்ல. மத்தேயு மார்க்கு லூக்கா எந்த புஸ்தகத்திலையும் ஆரம்பத்திலையும் கடைசியிலையும் இதை வாசித்தால் நீ பாக்கியவான் அப்படின்னு சொல்லி தேவன் முத்திரையிட்டு சொல்லப்படவே இல்லை. ஆனா பைபிளோட கடைசி புஸ்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்துல மட்டும்தான் இந்த மாபெரும் வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? பிசாசுக்கு இந்த உலகத்துல ரொம்ப பயத்தை உருவாக்குற ஒரே புஸ்தகம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் தான். ஏன்னா பைபிளோட முதல் புஸ்தகமான ஆதியாகமத்துல பிசாசு ஒரு பாம்பா உள்ள நுழைஞ்சான். ஆனா இந்த கடைசி புஸ்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த பிசாசு சங்கிலியால கட்டப்பட்டு அக்கிரியும் கந்தகம் கடலும் இறை தூக்கி வீசப்படுகிறான். இவனோட இறுதி அழிவு இதுலதான் எழுதப்பட்டிருக்கு. தன்னுடைய அழிவை பத்தி மக்கள் படிக்க கூடாதுன்னு பிசாசு நினைப்பான். அதனாலதான் இன்னைக்கு பல சபைகள்ல வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி பிரசங்கம் பண்றதே இல்லை. ஐயோ, இது ரொம்ப கஷ்டமான புஸ்தகம், இதுல மிருகங்கள் வருது, டிராகன் வருது, அதெல்லாம் நமக்கு கஷ்டம்னு சொல்லி பிசாசு விசுவாசிகளை இதை வாசிக்க விடாம தடுப்பான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, பிசாசு உன்னை தடுக்க பார்ப்பான், ஆனா நீ இந்த வசனத்தை வாசி, இதை கேளு, இதை உன் இருதயத்துல வை, அப்படி செஞ்சா நீ பாக்கியவான். இதை வாசிக்கிறப்போ இந்த உலகத்துல பிசாசு கொண்டு வர்ற பாடுகளை பார்த்து நாம் பயப்பட மாட்டோம். ஏன்னா முடிவில் ஜெயிக்க போவது நம்முடைய இயேசுதான் என்கிற இந்த மாபெரும் நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். அடுத்ததா இந்த வசனத்தோட கடைசி பகுதியை கவனிங்க. நெஞ்ச உலுக்குகிற ஒரு வார்த்தை இருக்கு, காலம் சமீபமா இருக்கிறது. இந்த வார்த்தையை படிக்கும் போதே இன்னைக்கு பைபிளை பார்த்து அநேக கேள்வி பண்றாங்க, ஐயா 2000 வருஷத்துக்கு முன்னாடி பத்மதீபுல உட்கார்ந்துக்கிட்டு தேவன் சீக்கிரம் வருகிறார் அப்படின்னு சொல்லி யோவான் எழுதுகிறார், காலம் சமீபமா இருக்குது, நீ 2000 வருஷம் ஓடி போயிட்டு நீங்க சொல்ற உலகத்தின் முடிவு இது வரைக்கும் வரல, நீங்க சொல்ற இயேசுவும் இன்னும் தகுதி வரலையே, அப்புறம் எப்படி காலம் சமீபமா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு பகுத்தறிவுவாதிகளும் நாத்திகர்களும் நம்ம கேள்வி கேட்கிறாங்க. ஏன் இயேசு இன்னும் வரவில்லை? தேவன் பொய் சொல்லுவாரா? இல்லை. இதற்கு வேதாகமம் மிக தெளிவாக ஆழமான 2 காரியங்களை நமக்கு சொல்றது. முதல் காரணம், 2 பேதுரு 3:8 வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு 1 நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் 1 நாள் போலவும் இருக்கிறது. மனுஷனாகிய நமக்கு தான் 2000 வருஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கால அளவு. தலைமுறைகள் பல அழிந்து போன ஒரு பெரிய டைம் லைன். ஆனா நித்தியத்துல காலங்களுக்கு அப்பாற்பட்ட சிங்காசனத்தை உட்கார்ந்து இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு இந்த 2000 வருஷம் அப்படிங்கறது அவரோட கணக்குல வெறும் 2 நாள் தாங்க. அடுத்து 2 நாட்களுக்கு முன்பு யோவான் சொன்னார், இதோ இன்றும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், காலம் சமீபமா இருக்கிறது. இரண்டாவது காரணம், மிக முக்கியமான உங்களை அள வைக்கக்கூடிய ஒரு காரணம், 2 பேதுரு 3:9 சொல்லுது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு தகப்பன் தன்னோட வீட்டை பூட்டிட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி வாசல்ல நின்னு தெருவை பார்த்துக்கிட்டே இருப்பாரா, ஏன்பா இன்னும் கதவை போட்டலன்னு கேட்டா அவர் சொல்லுவாரா, என் சின்ன பையன் இன்னும் வீட்டுக்கு வரல, அவன் வந்ததும் கதவை போட்டேன். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல பாவமும் அக்கிரமும் அநியாயமும் தலைவிரிச்சு ஆடுது. இயேசு இன்னைக்கே வந்து நியாய தீர்ப்பை வழங்கி இந்த உலகத்துல முடிக்க அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா அவர் ஏன் இன்னும் வரவில்லை தெரியுமா? எங்கேயோ ஒரு மூலையில குடிப்போதையில விழுந்து கிடக்கிற ஒரு வாலிபன் மனம் திரும்ப மாட்டானா? விபச்சாரத்துல கிடக்கிற ஒரு சகோதரி மனம் திரும்ப மாட்டாளா? பண ஆசையில லஞ்சத்துல கிடக்கிற ஒருவன் மனம் திரும்ப மாட்டானா? அவங்களும் ரட்சிக்கப்படணுமே. என் பிள்ளைகள் நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தான் சிலுவையில ரத்தம் சிந்தின நம்முடைய இயேசு தன்னுடைய வருகையை தாமதப்படுத்திக்கிட்டு வாசற்படியில நின்று உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய தாமதம் அவருடைய கிருபை. ஆனாலும் காலம் சமயமா இருக்கிறது. கிரேக்க பாஷையில இதுக்கு எங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வாசல் படியில வந்து நிற்கிறார்னு அர்த்தம். உலகத்துல இனி நடக்கிற எந்த பெரிய தீர்க்க தரிசனமும் பாக்கி இல்லை. 1948 இஸ்ரேல் தேசம் மறுபடியும் உருவாச்சு. உலகத்துல தொழில்நுட்பம் பெருகிடுச்சு. எந்த நிமிஷத்துல வேணாலும் எந்த செகண்ட்ல வேணாலும் வானத்துல எக்காலம் முழங்கலாம். இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிஞ்சு நீங்க தூங்க போறதுக்குள்ள இயேசு வரலாம். ஒருவேளை நான் இப்படி பேசிக்கொண்டு இருக்கும்போது கூட இயேசு கிறிஸ்து வானத்தின் மேகங்கள் மேல இறங்கி வரலாம். காலம் அவ்வளவு சமீபமா இருக்கிறது, வாசல் படியில வந்து நிக்குது. இந்த தீர்க்க தரிசனங்களை வாசிக்கிற கேட்கிற நாம பாக்கியவான்கள் தாங்க. ஆனா இதை நம்ம வாழ்க்கையில கை கொள்கிறோமோ? இயேசுவின் வருகைக்கு நாம் தயாராக இருக்கிறோமா? நம்ம ஆடையில பாவக்கரைகள் இருக்குதா? இயேசு இன்னைக்கு ராத்திரி வந்த அவரோட முகத்தை சந்தோஷமான பார்க்க முடியுமா? காலம் சமீபமா இருக்கிறது. சிந்திப்போம், தியானிப்போம். தேவனுடைய கிருபை நம்மை தொடர்ந்து வழிநடத்துவதாக. மகாராஜனும் மகாதேவனும் ஆகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். மாரநாதா இயேசுவே வாரும். ஆமேன், ஆமேன். ஒருமுறை எல்லாரும் கண்களை மூடுவோம். பரிசுத்தமும் மகா கிருபையும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட உமது வருகை குறித்ததான ஒரு செய்தியை தகப்பனே இந்த இடத்துல கொடுக்க நீர் கிருபை செய்தீங்க. எத்தனை பேர் கேட்டிருக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் தகப்பனே, இயேசுகிற வார்த்தைகள் அது திரும்ப வருதே, திரும்பி வராது. இதுல எத்தனை ஆயிரங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் அத்தனை பேரை பரலோகத்தை நிரப்புகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்னும் அதிகமான ஜனங்களை தகப்பனை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு வர எங்களுக்கு ஒரு கிருபைகளை நீர் தரும்படியாக, கேட்கிற அத்தனை பேரையும் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக நீர் மாற்றும்படியாக துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் துதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். உங்களை எனக்கு யார் என்று தெரியாது. யூடியூப்லே பார்த்து கொண்டிருக்கிற போது உங்கள செய்தியை கேட்டேன். செய்தியை கேட்டு ஜோபன கர்த்தாவே, இந்த மகனே என்னுடைய ஊழியத்துக்கு அடைக்கலாமான் அலை எனக்குள்ளே மனதுக்குள்ளே துறந்த மகனை அலை என்று உடனே நம்பர் எல்லாம் எழுதி உங்களை அழைத்தேன். நீங்கள் பதில் சொன்னீங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. அது மட்டுமில்லை, இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தில் இன்றைய கொடுத்த விளக்கம் மிக மிக அருமையான விளக்கம். எனவே உங்களுக்கு நிரந்தரமாக நேரத்தை நான் தந்திருக்கிறேன். ஒவ்வொரு புதன்கிழமை உங்களுடைய நேரப்படி இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தை தொடக்கம் முதல் முடியும் வரை கொண்டு வந்த விளக்கத்தை தாருங்கள். உங்களுக்கு நிரந்தரமான நேரத்தை நான் உங்களுக்கு தந்துடுறேன். உங்களுக்கு முடிய நேரம் கிடைக்காது, எனக்கு அறிவித்தல் தள்ளுங்கள். மற்றும்படி உங்களுக்கு நிரந்தரமாக தேவன் இந்த நேரத்தை உங்களுக்கு தந்துடுறார். காரணம், இந்த அருமையான சத்தியத்தை, இந்த வெளிப்படுத்தியுள்ள ஆழமா சத்தியம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை. 97 ரேடியோவில் 2022 பேர் உங்களோட செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். 10 கிருபை செய்திருக்கிறார். 2022 பேர் உலகம் முழுவதும், உலகம் முழுவதும் யூடியூப் இருக்கு. நான் உங்களுக்கு பிற அறிவிப்பேன். அப்படியா கர்த்தர் இன்றைய நாளிலே நித்திய வெளிச்சத்தை உங்களுக்கு வந்து நிறுத்த கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை பார்த்தோம். உங்களோட வசனம் வெளிப்படலாம் மிக மிக ஆச்சரியமா இருந்து என்னை தொட்டது. உண்மையிலே அருமையை பாசம். எப்படி நான் உங்களுக்கு நன்றி சொல்லுவதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார், உங்கள் குடும்பனை கர்த்தர் ஆசிரியப்பார், உங்கள் சபை அனைத்தையும் தேவன் நின்றிலிருந்து அவரை விதமாக ஆசீர்வதிப்பார்கள். நன்றி பாஸ்டர். அடுத்த செவ்வாய்க்கிழமை இதே நேரம் உங்களை சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்,
0: ஆமென், ஆமென், ஆமென்.
1: இதுவரை நேரம் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் ஜெயக்குமார், இவர் யாருன்னு தெரியாது. நான் ஜெபம் பண்ணேன் சொன்ன அந்த மகனை அலையின்றா உடனே அழைத்தேன் வந்துட்டார். ஃபேஸ்புக்கில் பார்த்து ஃபேஸ்புக்கில் அநேக செய்தி கொடுக்குறார்கள். ஆனால் இவரது செய்தியை தொடக்கம் முதல் முடிவும் கேட்டேன். இவரது செய்தியில வசனத்துக்கு தான் முதலிடம் கொடுத்தார். உலகத்துக்குள்ள வசனம் வசனம் உண்மையிலே ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த கத்தர் இந்த மகனை இந்த நித்திய விஷயத்தில் கொண்டு கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஜெபிங்க அந்த ஊழியருக்காக குடும்பங்கள் பிள்ளைகள் இந்த சபையெல்லாம் பழுகி பெருக வேண்டும். இந்த ஊழியக்கார் இந்த நித்திய வார்த்தையை கொடுத்த நிமித்தம் தேவன் அவருடைய சபையை பழுகி பெருகி பெருக வேண்டும் என்று தயவு செய்து குடும்ப ஜெபத்தில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தவர்களை ஆசீர்வதிப்பார். நன்றி பாசர்.
0: நன்றி.
1: தொடர்ந்து நாங்கள் பாச அன்றன் ராசனா தலைக்க போறோம். அதுக்கு பிறகு முடிவு ஜெபத்தை சிஸ்டர் ரஜினி லங்கம்மா எடுப்பார். பிரைஸ் லார்ட் பாச அன்றன் ராசா அவர்களே.
2: பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் நேயர்களே.
1: ஆமென். இன்றைய நாளிலே நித்திய வெளிச்சத்திலே கடைசி செய்தி டொரண்டோலிருந்து கனடாவிலிருந்து வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களோட ஒப்புக்கிறேன் பாஸ்டர். ஆவியானவர் உங்களோடு கூடிய வார்த்தையை கேட்க மிக மிக ஆவலோடு வாஞ்சியோடு தாகத்தோடு இருக்கிறோம்.
2: வெளிச்சத்துக்கு அடைக்கிற தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த உலகம் இருளாயிருந்தது, இன்று இந்த உலகத்தில் வாழுகிற மக்கள் இருளாக இருக்கிறார்கள். இந்த இருளாக வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் வெளிச்சத்துக்கு வரும்படியாக, இயேசுதான் அந்த ஒளியான வெளிச்சம் என்பதை இந்த ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, இன்மைக்கு பின்பு மறுமையில ஒரு இருளில்லாத ராஜ்யமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துல வாழ இயேசு ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். மதங்களால இன்மைக்கு பின்பு மறுமையில பிசாசோடு வாழுகிற வாழ்வு என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் அறிந்து கொண்டு, அந்த இருளிலே இருக்கிற மக்கள் பாவ இருள் சாப இருள் தீமைகள் இப்படியான எல்லா இருள்களில வாழுகிற மக்கள் ஒளியிடத்துல வந்து பரிசுத்தமான தேவனிடத்துல வந்து பாவ மன்னிப்பை பெற்று ஒவ்வொரு மக்களும் அந்த இயேசுவினுடைய ராஜ்யத்துல ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசுடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்பங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அந்த பிசாசானவன் தேவனுக்கு விரோதமாக ஏஞ்சல்ஸ் ஆக இருந்து விழுந்து போன தூதர்கள் இன்றைக்கு இயேசுக்கு விரோதமாக மனிதருடைய கண்களை குருடாக்கி மனிதன் இயேசுவை அறியாதபடி தடை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். In the name of Jesus, mighty name of Jesus, இருளாக்கப்பட்ட கண்களெல்லாம் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. அந்த ஒளியை ஜீவ ஒளியை ஒவ்வொரு மதத்தில வாழுகிற மக்களும் இந்த நேரத்தில் பெற்றுக் கொள்வார்களாக. ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படுவீராக. இந்த நித்திய வழிஞ்ச சங்கம ரேடியோக்கூடாக போகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருடைய இருதயத்தை தொடும்படியாக, உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக. அந்த ஒளியில எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி இயேசு என்ற ஒளியை பெற்றுக் கொண்டு அந்த தீமைகளில் இருந்து பாவ வாழ்வில இருந்து இந்த உலக யுத்தங்கள் கவலைகள் கண்ணீர்கள் இருந்து கண்ணீரற்ற கவலையற்ற மரணமற்ற நித்திய வாழ்வை ஒவ்வொரு மக்களும் பெற்றுக் கொள்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருந்தே தியானங்களும் அங்கு பிரியமாக இருக்க, நீர் பேசும் ஒவ்வொரு மக்களோடு முடைப்படும் துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கு செலுத்தி ஆண்டவரின் நெச்சவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வாதத்தை ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். நாங்கள் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல பார்க்கும் பொழுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்படியாக இந்த இருளில் உள்ள இந்த உலகத்தை தேவன் ஆவியாக முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இப்படியாக முதன் முதலாக வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பாருங்க, நாங்கள் அவர் எங்களை படைத்த தேவன். மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்து மனிதனை வாழ்ந்திருக்க, மனிதன் மிருகங்களை ஆண்டு கொள்ளத்தான் தேவன் மனிதனை படைத்தார். அன்பாக மனிதனை மனிதன் நேசித்து அந்த படைத்த தேவனை அவருக்கு தான் மகிமை துதி கனத்தை செலுத்தி வாழ்வதற்காகத்தான் தேவன் மனிதனை படைத்தார், அவரை துதிக்கும்படியாக. அப்படியாக இயேசு உயரவும் நாங்கள் சிறுகவும் ஆக எங்களை மனு குலத்தை படைத்தார். பாருங்கள், இந்த மனு குலத்தை படைக்கும் பொழுது தேவனுடைய சாயலாகவும் இயேசுடைய சாயலாகவும் இருவர் ஒரே சாயல் உள்ளவர்கள் தான். பரிசுத்த ஆவியானவர் 3 பர்சன் 1 காட். பாருங்க, நாங்கள் எரிசி 26:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உருவாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள். மனிதருக்கு தேவையான உணவை படைத்து, மனிதர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்து, பாருங்கள், மனிதரை படைத்தார். இந்த தேவன் படைத்தவைகளை ஆண்டு கொள்ளும்படியாக இன்றைக்கு மனிதன் பிசாசின் பிடியினால் பிடிக்கப்பட்டு இருளில வாடுகிறவனாக, மனிதனோடு மனிதன் கொலை செய்கிறவனாக, தீமை செய்கிறவனாக, மனிதரை மனிதன் அன்பு கூறாதவனாக, இன்றைக்கு உலக யுத்தங்கள் இச்சைகளாக, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைக்கு உண்டாக மனிதன் வாழ்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இருளுக்கு காரணம் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமைதான் இதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த ஆதாம் ஏவாள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததன் நிமித்தம் இன்றைக்கு மனிதன் பிசாசின் பிடியில, மதங்களின் பிடியில, அந்த அசுத்த ஆவிகளின் பிடியில, நந்தி கிறிஸ்துவின் ஆவிகள், ஹிட்லரின் ஆவிகள், கம்யூனிச சோசியலிச ஆவிகள், இப்படியாக ரிலிஜியஸ் ஆவிகள், இவற்றுக்கு ஊடாக மனிதன் தீமையை நோக்கி போய்கொண்டிருக்கிறான். பாருங்கள், ஆதியாகமம் 27:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷித்தார். பாருங்க, நாங்கள் ஜெனிசிஸ் 26:26 நாங்கள் அம்பிளிஃபைட் பைபிளில படிக்கும் பொழுது, பாருங்கள், அம்பிளிஃபைட் பைபிள் ஆங்கிலத்தில் கன்கார்டன்ஸ் பைபிள், நீங்கள் தேவனோடு இயேசு கூட இருந்தார் என்பது இந்த அம்பிளிஃபைட் பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹீப்ரு பைபிள், சில பைபிள்களை நீங்கள் தேடி தேடி வாசிக்க வேண்டும். பாருங்கள், ஜெனிசிஸ் 1:26 காட் சேட் லெட் அஸ் என்று ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் தான் அந்த படைப்பின் பொழுது தேவனோடு கூட இருந்தவர்கள். பாருங்கள், லெட் அஸ் என்று போட்டு அதற்கு பிராக்கெட்ல ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட், இந்த மூன்று பேரும் படைப்பின் போது ஒன்றாக இருந்தவர்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார், இயேசு அவரோடு கூட இருந்தவர், பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவருடைய அவருடைய சரீரத்திலேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நாங்கள் தான் அவருடைய ஆலயம், தேவன் எங்களுக்குள்ளதான் வாசம் செய்கிறார். பலர் இன்றைக்கு இயேசு படைப்பின் பொழுது இயேசு தேவனோடு இருக்கிறதை அறியாமல், தேவன் ஆவியா இருக்கிறார், இயேசு அவரோடு கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இந்த இயேசு மாம்சத்தில இந்த உலகத்துக்கு வந்து மனுஷ உயிராக பரிசுத்த மரியாளிடத்தில பரிசுத்த ஆவியானவரால் கற்பந்தரித்து மனிதனாக வாழ்ந்து பரிசுத்த சரீரத்தோடு பரிசுத்த வாழ்வை வாழ்ந்து அவரை போல எங்களை வாழும்படியாக இந்த உலகத்துக்கு ஒளியை வாழ வைத்து விட்டு சென்றார். நாங்கள் இயேசு பிறக்கும் பொழுது இதுதான் நற்செய்தியாக இந்த உலகத்துக்கு இருந்தது. மத்தேயு நாலாம் அதிகாரம் 15 பார்க்கும் பொழுது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. பாருங்கள், எல்லாரும் மரிக்க வேண்டும், ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிக்கிறது போல இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் அந்த வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இந்த ரப்சர் வர இருக்கிறது. இந்த ரப்சருக்கு ஆயத்தப்பட்டவர்களாக நாங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மரித்து உயிர்த்தெழுந்து அவர் வரும் பொழுது நாங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவரோடு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. இயேசு இல்லை, இது எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் தொடர்ந்து மதத்தில வாழ்வீர்களாக இருந்தால் நீங்கள் பிசாசு கொடுக்கப்பட்ட இடம்தான் இந்த லேக் ஆஃப் ஃபயர், நித்திய நிந்தியாக இருக்கிறது. இயேசு இரட்சகராக இருக்கும் பொழுது நித்திய வாழ்வை இன்மைக்கு பின்பு மறுமையில சதா காலத்தில நேரம் இல்லாத வாழ்வு, இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு குறிப்பிட்ட வாழ்வு 80 100 வரைக்கும் தான் இந்த உலகத்தில் அநேகமான மனிதர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் தேவனோடு, அந்த ஒளியின் தேவனோடு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவருடைய பெயர்களும் தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை தேவன் தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இயேசு பிரசங்கித்த முதலாவது பிரசங்கம் மத்தேயு 4:17 இயேசு மனம் திரும்பங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பாருங்கள், ஆதாம் அவள் பாவம் செய்ததன் நிமித்தம், அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததன் நிமித்தம் இன்றைக்கு எல்லா மனிதர்களுக்கும் சோய்ஸை தந்திருக்கிறார். நீங்கள் நன்மையை தெரிந்து கொள்ளலாம், தீமையை தெரிந்து கொள்ளுகிற தெளிவை அவர்கள் தந்திருக்கிறார். ஆனால் இயேசுவை தெரிந்து கொள்ளும் பொழுது, ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது, இன்னைக்கு பின்பு மறுமையில வாழுகிற வாழ்வை தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த வாழ்வு பரலோக பாக்கியத்தை தருகிறது. இன்னைக்கு நீங்கள் தீமையை தெரிந்து கொண்டால், மதங்களை தெரிந்து கொண்டால், பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பீர்களாக இருந்தால் பாருங்கள், அது பிசாசு கொடுக்கப்பட்ட இடத்துல பிசாசு உங்களுடைய கண்களை நிச்சய கூடாக, மாம்சத்தின் நிச்சய கூடாக, ஜீவனத்தின் பெருமை கூடாக நீங்கள் உங்களை அவன் தன்னுடைய தனக்கு ஒதுக்கப்பட்ட இடமாகிய அந்த நரகத்துக்கு எழுந்து செல்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள், தேவன் இயேசு அந்த அந்த தேவன் உலகத்தை படைக்கும் பொழுது இயேசு கூட இருந்தார். நாங்கள் 2 Cor 4:6 இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ண பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். எங்களுடைய இருதயம் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது எங்களுடைய இருதயம் பிரகாசிக்கிறது. பாருங்கள், இம்மா சீடர்கள் இயேசு போதனைகளை கேட்டுக்கொண்டு சென்ற பொழுது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது, பிரகாசித்தது. பாருங்கள், எங்களுடைய முகத்தில இருக்கிற ஒளியானது இருதயத்திலே இருந்து வருகிறது. பாருங்கள், தமிழில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். வேதாகமத்தில் சொல்லப்படுகிற உங்களுடைய இருதயம், உங்களுடைய கண்களில ஒளி இருக்கும். இயேசு உங்களிடத்துல இருக்கும் பொழுது அந்த இருதயத்தில ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அந்த தேவனுடைய ஜீவனை எங்களுடைய முகத்தில நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல அபிஷேகம் பெற்ற சபைகளில் இருந்தவர்கள் போகும் பொழுது அவருடைய முகத்தில ஒரு பிரகாசம் இருக்கும். இதுதான் அபிஷேகம், எங்களுடைய முகத்தில பிரகாசிக்க செய்கிறது. அன்று மோசே தேவனோடு, பாருங்கள், தேவனோடு இருந்த பொழுது அந்த முகம் அவனுக்கு பிரகாசித்தது. இந்த மகிமை அந்த அவனுடைய முகத்தில இருந்தது. பாருங்கள், மற்றவர்கள் அவருடைய பக்கத்துல நிற்க முடியாதபடி இருந்தார்கள். இது மகிமை, எங்களுடைய தேவனுக்கு தான் நாங்கள் அந்த மகிமையை செலுத்த வேண்டும், கனத்தை செலுத்த வேண்டும். நாங்கள் யோவான் 8:12 சொல்லுகிறது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். பாருங்கள், இயேசுதான் எங்களுடைய பரலோகத்துக்கான வழியாக ஒளியாக யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் யாரும் பிதாவிடத்தில் போக முடியாது. பார்கள், இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் இயேசு இன்றைக்கும் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். தேவன் எங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இடையில் வருகிறார். எங்களுடைய நாங்கள் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்தார் எனக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காகவும். யார் யார் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களோ, மனம் திரும்பி இயேசுவிடத்தில் வருகிறீர்களோ, உங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் தேவன் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஆம் எஸ் இந்த மகன் நீதிமான். இப்படியாக பாருங்கள், எபேசியர் 2:7-8 கிருபையினாலே இரக்கத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களுடையது அல்ல, தேவன் இலவச கிஃப்டாக, பாருங்கள், ஒரு ஃப்ரீ கிஃப்டாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு இடத்துல இருந்து எங்களுக்கு கிடைக்கிறது. இயேசு செய்த காரியத்தை, அந்த சிலுவை மரணத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, இன்றைக்கு பிசாசு அந்த சிலுவைக்கு தான் பயப்படுகிறான். பாருங்கள், இயேசு அந்த சிலுவையில மரிக்காதிருந்தால், அவர் உயிர்த்தெழாதிருந்தால் எங்களுடைய பிரசங்கம் விருதாவாக இருக்கு. நாங்களும் போய் செல்கிறவர்களாக இருப்போம். நாங்கள் அந்த பரலோகத்தில் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்று அவருக்கு சாட்சியாக இருக்கிறோம். அவருடைய ஆவி அந்த பரலோகத்திலிருந்து வந்த அந்த ஆவியின் ஊடாக வந்த சந்தோஷம் எங்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்க முடியாத சந்தோஷமாக, பரலோக சந்தோஷமாக இருக்கிறது. எங்களுக்கு ஜீவ ஒளியை தருகிற தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் யோவான் 9:5 பார்க்கும் பொழுது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். பாருங்கள், இந்த உலகத்துல அவர் சரித்திரத்தை ரெண்டாக பிரித்தார், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னர். வேறு எந்த மதங்களும் இப்படி ஒன்றை செய்யவில்லை. 1:33 கிறிஸ்துவுக்கு பின் இயேசு வாழ்ந்திருக்கிறார். கிறிஸ்து தான் 1வது வருஷத்தை உருவாக்கி கிறிஸ்துவுக்கு பின் 1:33 இந்த உலகத்துல வாழ்ந்து, பாருங்கள், அவரோடு வாழ்ந்தவர்கள் மத்தேயு மார்க்கு லூக்கா யோன் இவர்கள் எல்லாரும் இயேசுடைய சரித்திரத்தை அறிந்தவர்களாக, கிறிஸ்துவுக்கு பின் 70 இந்த நியூ டெஸ்டிமெண்டை எழுதி முடித்து விட்டார்கள். இயேசு மரித்தது உண்மை எல்லா புத்தகங்களிலேயும், 4 புத்தகங்களிலேயும் மத்தேயு மார்க்கு லூக்கா யோன் அவரோடு வாழ்ந்து அவருடைய மரணத்தை அறிந்தவர்கள், மரித்து உயிர்த்தெழுந்ததை விசுவாசிப்பவர்கள், அவரோடு இருந்தவர்கள் எழுதின புஸ்தகம் தான் இந்த நியூ டெஸ்டமென்ட். இந்த நியூ டெஸ்டமென்ட்டை கூட சில மதங்கள் தடை செய்கின்றன. பாருங்கள், இப்படி இயேசுவை தடை செய்வதன் நிமித்தம் அவர்கள் ஓட்டோமேட்டிக்காக சில மதங்கள், இயேசுவை விசுவாசியாத மதங்கள் எல்லாம் அவர் அந்தி கிறிஸ்துவின் பாதையில மதத்தின் மூலமாக மக்களுக்கு பரலோக பாதையை தடுப்பவர்களாக, பிசாசுடைய கிரிகைகளுக்கு ஒத்துக்கொள்பவர்களாக இன்றைக்கு பல மதங்கள் காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவை மறுதளிக்கிறவர்கள், பாருங்கள், அந்த ஒன்றான மெய்த்தேவனை மறுதளிக்கிறவர்கள், நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் யோவான் 17:3 ஒன்றான மெய்த்தவனாகி உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை இயேசு தருகிறான். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது உங்களுடைய பேர் எழுதப்பட்டு நீங்கள் அவருடைய வெளிச்சத்துல ஒளியில நடக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அவர் அந்த பரிசுத்த ஆவியினால பெலப்படுத்தி உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில உபத்திரவம் உண்டு. பாருங்கள், இயேசு யோவான் 16:33 இயேசுவை போல வாழுகிறவர்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன், ஜெயித்தவர் எங்களோடு இருந்து எங்களையும் ஜெயிக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படியாக உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று யோவான் 9:5-41 சொல்லப்படுகிறது. உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், பாருங்க அடுத்த 6வது வசனத்தில் இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குலத்திலே கழுவு என்றார். சிலவோ சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாகும். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். பாருங்கள், இந்த உலகத்தில் ஒரு குருடனாக பிறந்த ஒரு மனிதனை, அந்த மனிதனை தேவ சாயலாக படைத்த இயேசு அந்த பரலோகத்தில் இருந்து இருக்கும் பொழுதே அந்த மனிதனை அறிந்தவராக இந்த உலகத்தில் வந்து அவர் அந்த அந்த ஹீலிங்கை குருடான மனிதனை பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறார். பாருங்கள், குருடானவர்கள் பாவம் அறியாதவர்களாக, பாவத்தை பற்றி பாவம் செய்யாதவர்களாகத்தான் அவர்கள் வாழுவார்கள். பாருங்கள் பாருங்கள், பரிசேயர் சதுசேயர்கள் அவர்கள் கண் இருந்தும் இயேசுவுக்கு விரோதமாக அந்த காலத்தில் செயற்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக இயேசு சொன்னபடி அந்த குருடன் செய்து சிலோவாம் குளத்தில் போய் தன்னுடைய கழுவி பார்வை அடைந்து திரும்பி வந்தான். பாருங்கள், இப்படி பிசிக்கல் அற்புதத்தையும் எங்களுடைய சரீர பிரகாரமான அற்புதத்தையும் இயேசு செய்வார். ஆவிக்குரிய அற்புதத்தையும் அந்த பரலோகத்தில் சேர்க்கிற அந்த அந்த மகனுக்கு, அந்த குருடனாக இருந்த மகனுக்கு பாருங்கள், அவர் ஞானம் புத்தி அறிவை கொடுத்து அந்த பரிசேயர் சதுசேயரோட பேசும் பொழுது அவன் ஒரு அறிவுள்ளவனாக, இயேசு உங்களுக்குள்ள வரும் பொழுது இப்படித்தான் உங்களுடைய வார்த்தைகள் மாறும், ஞானமுள்ள வார்த்தைகள், தேவனை பற்றிய நம்பிக்கை உள்ள வார்த்தைகள், தேவன் ஒளியாக இருக்கிற வார்த்தைகளை அவன் பெற்றுக் கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடிய முதன் முதலாக அவனுடைய கண்களை திறந்த பொழுது பாருங்கள், பரிசேயர் அந்த ஓய்வு நாளில அந்த அற்புதத்தை இயேசு செய்து விட்டார். பாருங்கள், பரிசேயர் சதுசேயர் அவர்கள் இயேசுவை பற்றி தேவனை பற்றி அறிவிக்கிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு பெருமையோடு, ஒரு இச்சை உள்ளவர்களாக, கண்களின் இச்சை உள்ளவர்களாக, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை உள்ளவர்களாக அந்த காலத்தில ஊழியம் செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக இருந்த மக்களை யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், விஜயன் பாம்பு குட்டிகளை மனம் திரும்புங்கள். பாருங்கள், இந்த இயேசு விடத்துல ஒவ்வொருவரும் இன்றைக்கும் இந்த மதங்களில வாழுகிற மக்கள் இப்படி பரிசேயர் சதுசேயர் போல ஒவ்வொரு மதங்களுக்கூடாக பாவங்களுக்கூடாக வாழுகிறவர்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்து மனம் திரும்பும்படியாக அழைக்கிறார். பாருங்கள், நாங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படியாக இருளின் பிள்ளைகளாக பாவத்தில் வாழ்ந்தோம். இயேசு எங்களுடைய இருதயத்துக்குள்ள வந்த பொழுது ஒளியாக அந்த பரிசுத்த ஆவியானவரை தந்து எங்களுக்குள்ள வந்த பொழுது எங்களுடைய வாழ்வு படிப்படியாக மாறிக்கொண்ட இயேசுவை போல மாறிக்கொண்டிருக்கிறது. அவர் வரும் பொழுது நாங்கள் முற்று பொழுதாக பரிசுத்தமாக எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூன்றும் இயேசுவை போன்ற பரிசுத்தமாகி அவர் எங்களுக்கு அந்த அவரோடு வாழுகிற அந்த பரிசுத்த சரீரத்தை தந்து எங்களை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படியாக அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் இவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். பாருங்கள், ஒரு மனிதன் குருடனாக இருக்கும் பொழுது அவனுக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டார்கள். இப்படியாக பிச்சை எடுப்பதுதான் அவனுடைய தொழிலாக இருக்கும். பாருங்கள், அவனுடைய வாழ்வை ஒரு கணத்தில இயேசு மாற்றுகிறார். அவனுடைய வாழ்வு பாருங்கள், அவனை பாருங்கள், அற்புதத்தை அவர்கள் நம்பவில்லை. பரிசேயர்கள் சதுசேயர்கள் விரும்பவில்லை. இயேசு செய்த அற்புதத்தை ஏது செய்து விட்டு அந்த இடத்துல இருந்து போய்விட்டார். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார். பாருங்கள், அவன் பிரதியுத்தர், அவன் இயேசுடைய நாமத்தை அறிந்திருந்தான். அவர் எப்படிப்பட்டவர் என்று அறியாதவராக அவருடைய நாமத்தை மட்டும் அறிந்திருந்தான். இயேசு எனப்பட்ட ஒருவர் சேர் உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்து அவருடைய வாழ்வு மாறுகிறது. இதுதான் இயேசு செய்கிறது. யாராவது நீங்கள் இயேசு உடத்துல வரும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்வில பிசிக்கல் அற்புதத்தை செய்வார். ஸ்பிரிச்சுவல் அற்புதத்தையும் செய்வார். அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள, அவரை அறிந்து கொள்ள, நீங்கள் புதிய ஏற்பாட்டில் அவரை அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம். மத்தேயு மார்க்கு லூக்கா இருந்து ரெவலேஷன் வரைக்கும் அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம். இப்படியாக அவனை பரிசேயரிடத்தில் கொண்டு போனார்கள். குருடனாய் இருந்த அவனை 13வது வசனத்துல 14வது வசனத்துல இயேசு சேர் உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. இப்படியாக ஓய்வு நாளை இயேசு கடைபிடிக்கவில்லை என்று பாருங்கள் குற்றம் சுமத்தினார்கள். ஒரு மனிதன், ஒரு பிசாசின் கட்டில இருக்கிற மனிதன் ஒரு விடுதலையை இயேசு கொண்டிருக்கிறார். பாருங்கள் கர்த்தரே 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. இப்படியாக அவனிடத்துல கேட்கப்படியாக 22வது வசனத்தில் அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள், ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை எவ ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். இப்படியாக அந்த பாருங்கள் அந்த குருடன் 25வது வசனத்தில் அவன் பார்வையை பெற்று அவன் பிரதியுத்தரமாக அவர் இயேசு பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாயிருந்தேன் இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். இப்படியாக அவன் இயேசுவிடத்தில நம்பிக்கை வைத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக இயேசு மீண்டுமாக அவனை சந்தித்து நான் தான் 36வது வசனத்தில் அவன் ஆண்டவரே அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்ட பொழுது நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன் ஆண்டவரே அவரிடத்தில் நான் விசுவாசமாயிருக்கும்படி அவன் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர் தான். பாருங்கள் சுகத்தை கொடுத்து இயேசு என்ற பெயரை மட்டும் அறிந்திருந்தான், ஆனால் இயேசுவே அவனுக்கு வெளிப்படுத்தி அவனை பரலோக ராஜ்யத்தில சேர்ப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள் இன்றைக்கு கண்கள் உள்ளவர்கள் காணாமல் வாழுகிறார்கள். இன்றைக்கு மதங்களில இயேசு வெளிப்படுத்தின பல இன்றைக்கு பரிசேயர் சதுசேயர்கள் போன்றவர்கள் கண்கள் இருந்து குருடராக இருக்கிறார்கள். இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் குருடராக இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவ நிலை நிற்கிறது. இந்த பாவத்துக்காகத்தான் இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. நாங்கள் மத்தேயு 5:14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலைமேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் மலை மேல் உள்ள பட்டணமாக, இயேசுடைய கிரிகைகளை செய்கிறவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நற்கிரிகைகளை செய்து வாழ வேண்டும். இயேசுவை போல இயேசு எப்பொழுதும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். நாங்கள் பாருங்கள் நாங்கள் வாழப்போகிற பரலோக ராஜ்யத்தில இருள் இல்லாத ராஜ்யம். நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 22:5 அங்கே இராக்காலம் இராது, விளக்கம் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். இதுதான் இயேசுவுடைய ராஜ்யம். ஒரு இராக்காலம் இல்லாத இப்பொழுது ஒரு பகலாக வெளிச்சம் சூரியனோ சந்திரனோ இல்லாத இயேசுதான் வெளிச்சமாக இருக்க போறார், விளக்காக இருக்க போறார். அந்த வாழ்வை நீங்கள் ஒருவரும் இழந்து விடக்கூடாது. பாருங்கள் இயேசு மலாக்கியா 4:2 இயேசு நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுந்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நானே வழி, நானே சத்தியம், நானே இவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம்,

நாளன்றி உனக்கு நிம்மதியில்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே இவன் மகனே, நானே இவன் மகளே. உனக்கு நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கல

உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன். என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா, உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், உன்னு

0: வருவாயா என் மகளே, இதயத்திலே இடம் தருவாயா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் அவர்களிடத்தில் பொன்னை கேட்கவில்லை, பொருளை கேட்கவில்லை, இதயம் கேட்கவில்லை. நீர் உம்முடைய உம்முடைய ஒரே பொறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அவர்களுக்கு பரிசாக கொடுத்தீர். உம்முடைய ரத்தத்தினால, சிந்தப்பட்ட ரத்தத்தினால பாவங்களை கழுவி விட்டீர். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் என்ற வசனத்தின்படி, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும், இந்த நேரத்தில் மனம் திரும்புகிற ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படுவீராக. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். குமாரனும் குமாரத்திகளை தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவனே, உம்முடைய ஆவி இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். உடைய அபிஷேகம் போதாது. இந்த கடைசி காலத்தில் உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு இந்த கடுக்கால அளவு அபிஷேகம் போதாது. எங்களுக்கு நீச்சல் ஆழத்தில் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்கி, இன்னும் பரிசுத்தத்தினால் நிரப்பி, உடைய அபிஷேகத்தின் அளவை அதிகரித்து எங்களில் இயேசுவை பார்க்க கிருபை செய்யும். நாங்கள் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரோடும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் இதயத்திலே ஜீவ ஒளியாக நீர் தங்குகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. எங்களை எப்படி இழுத்து கொண்டிருக்கிறோம், பாவ சேற்றிலே இருந்து, அந்த ஊழியான சேற்றிலே இருந்து எங்களை தூக்கி எடுத்து இன்னைக்கு கண்மலையின் மேல நிறுத்தி, நாங்கள் நாங்கள் மறிக்க வேண்டிய சிலுவையில நீர் மறித்து, இந்த உலகத்தில் உள்ள பிறந்த பிறக்கனை நீ இயேசு வருக வரைக்கும் பிறக்க போகிற ஒவ்வொரு மக்களுக்காக உம்முடைய உயிரை கொடுத்து, இருளில் இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எங்களுக்கு இந்த பெரிய வெளிச்சத்தை தந்தது போல இன்றைக்கு மதங்களில வாழுகிற மக்கள், பிசாசின் கட்டுகளில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் முட்டுதலை கொண்டு பீராக. கர்த்தரே, ஆவியானவர் ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவி கூட்டத்தில் வரும்பொழுது நீங்கள் பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். தீமைகள் அகன்று போகிறது, பாவங்கள் சாபங்கள் அகன்று போகிறது. பாரம்பரியமாக வந்த பாவ சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகிறது. கட்டி ஜபிக்கிறோம், தீமைகளை கண்டித்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தருடைய தேவன் பிசாசுகளை துரத்துவானாக. துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பாரபட்டணத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில் இயேசு நீர் எப்படி பிசாசின் சோதனையில் இருந்து வெற்றி சிறந்தீரோ, மனித நம்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பார். எங்களுக்கு ரட்சணியம் என்னும் தலைச்சிராயையும், நீதி என்னும் மார்க்கவசத்தையும், சத்தியம் என்னும் அரக்கச்சியையும், சமாதானம் என்னும் பாதரட்சியையும், ஆவியின் பட்டயத்தையும், விசுவாசம் என்னும் கேடகத்தையும் நாங்கள் பாவித்து, உம்முடைய யுத்தத்தில நாங்கள் இந்த பிசாசை வெற்றி சிறக்க எங்களோடு நீர் இருந்து பெரிய காரியங்களை செய்யறதற்காக நன்றி. ஒவ்வொருவரை நிரப்பும், எல்லாரும் இயேசுடைய ஜீவ ஒளியை பெறுவார்களாக. கூடிய இருதயத்தில நீர் பிரகாசிக்கிற தேவன், ஒவ்வொருவருடைய இருதயத்திலே பிரகாசித்து உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் வாசித்து நேசித்து நேசித்து நடக்கும் பொழுது அந்த கட்டளைகள் கற்பனைகள் அன்பின் கட்டளைகளில உண்மையோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அந்த ஒன்றான மெய்த்தேவனை மெய்த்தேவனை அன்பு கூர்ந்து பிறரில் அன்பு கூர்ந்து வாழும் பொழுது நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இருளில் உள்ள மக்கள் வெளிச்சத்தை காண, அந்த இருளில்லாத ராஜ்யத்தில எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி. உம்மோடு நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு முகம் தெரியாமல் நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். பரலோகத்தில் நாங்கள் அனைவரும் சந்தித்து முகமுகமாக சந்திக்க நீர் செய்கிற கிருபைக்காக மக்கிறார். எந்த தேசத்தில இருந்தாலும் அந்த தேசத்தில உம்முடைய சங்கீத 107:20 படி உம்முடைய வசனத்தை அனுப்பி ஜெபிக்கிறேன். நோய் உள்ளவர்கள் குணமடைவார்களாக, உம்முடைய தள்ளும்புகளால குணமடைவார்களாக, அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்களாக. யார் யாருடைய வாழ்விலே துக்கங்கள் இருக்கிறதோ சந்தோஷமாக இந்த நேரத்தில் மாறுவதாக, ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்துவீராக. ஒரு வேதாகமத்தை வாங்கி படித்து உண்மை அறி புதிய ஏற்பாட்டை அறிந்து கொள்வதன் மூலமாக உண்மை அறிந்து அவர்கள் உண்மையில பலங்கொண்டு உடைய வார்த்தையில பலங்கொண்டு நான் தேவனுக்கு பிரியமாக வாழப்போகிறேன் என்ற உணர்வோடு அவர் உண்மை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன். நன்றியோடு ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம், நீங்கள் வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே என்னுடைய இருதயத்திலே அந்த அந்த ரோட்டு எம்எஸ் ரெண்டு பேர் நடந்து போகும் பொழுது என்ன மாதிரி பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் சொன்னார்கள், ஆ ஹார்ட்ஸ் வர் பேர்னிங் வித் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். இயேசுநாதர் என்று சொல்லி அவர்களுக்கு சரியா அந்த நேரம் புரியாவிட்டாலும் அவருடைய பிரசன்ஸ் அவர்களோடு நடந்தபடியால் ஆ ஹார்ட்ஸ் வர் பேர்னிங் வித் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். அதையே தான் கர்த்தர் இன்றைக்கு இந்த 200 நாட்களுக்கு மேலாக 2022 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நடமாடி உங்களோட வார்த்தையின் மூலமாக முதலிருந்து கடைசி மட்டும் இந்த ப்ரோக்ராம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் அந்த முழு நேரமும் கர்த்தர் நடமாடி பரிசுத்த ஆவியின் மூலமாக கிரிகை செய்து கொண்டே இருந்திருக்கிறார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். உங்களோட வார்த்தை நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தீர்கள். அழைப்புக்குரிய ஒரு பாட்டையும் நன்றாக பாடினீர்கள். கர்த்தரே, யோவான் 5:41 சொல்றது போல உலகத்தின் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளி வந்து மோசேயின் முகத்திலே பழைய ஏற்பாட்டிலே தென்பட்டதென்றால் அவர் வழியில வந்து மனிதர்களுக்கு முன்னுக்கு போகும் பொழுது ஒரு வெயிலை முகத்துக்கு மேல் முதல் முன் போட்டு போனார். அப்படி என்றால் நீங்கள் இயேசுவை நினைத்து பாருங்கள், அவரே ஒளியாக வந்திருக்கிறார் உலகத்துக்கு. அந்த ஒளி எந்த பெரிய ஒளி! அந்த ஒளி தான் ஜீவனான ஒளி. எங்களுக்கு ஒளியை தந்தவர், ஜீவனை தந்தவர். அந்த வார்த்தை நன்றாக இன்றைக்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டு இயேசுநாதரையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தங்க கர்த்தருக்கே அது எல்லா மகிமையும் அவருடைய நாமே உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக அவர் கர்த்தரை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு நன்றாக புரிகிற என்ற ஒரு விட்னஸ் என்ற இருதயத்தில் இருக்கிறது. தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம்.
0: ஆமீன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. God bless you sister, God bless you everybody. Amen.
1: Amen, amen. நாங்கள் இப்பொழுது முடிவு ஜெபத்துக்குள் செல்லலாம். Thank you Lord for this wonderful, wonderful way in which you have been working and moving Lord through these nations of the world that you gave us such favor Lord. This is not

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில்

ఉత్తమం డెస్టినీ இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பெருமையுடன் வழங்கும் அப்போஸ்தலர் பால் தங்கையா அவர்களின் அபிஷேகம் நிறைந்த குரலில் ஆராதனை கீதங்கள் MP3 பாகம் 3. இந்த பாடல்களை கேட்டு தேவ பிரசன்னத்தில் நிறைந்து மகிழ உங்களை அன்புடன் அழைக்கின்றோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

தேவன் நமக்கு ஒரு புதிய பலனை தருகிறார். முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் கரங்களை உற்சாகமாக தட்டி ஆவியிலே நிறைந்து பரிசுத்த தேவனை ஆராதி

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஜெபிப்போ. என் அன்பா நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய கிருபிக்காக நான் நம்மை சோதரிக்கிற சாமி. பரிசுத்த ஆவியானவரே, என் அபிஷேகத்தின் வல்லமைக்க நான் நம்மை சோதரிக்கிற அப்பா. என் ஏசு ராஜாதி ராஜாவே, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை நான் வரவேற்கிற அப்பா. என் அன்பு சகோதரன் தாவீதுக்கு அலை கடல் மேலே அபிஷேக ராகங்கள் மூன்றாவது வாலிமை வெளியீடு செய்த அப்பாவுக்கு கோடி கோடி சோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வாலிம் கேசட்டை கேட்ட ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீங்கள் அற்புதங்களை செய்தபடியால் உமக்கு சோத்திரிக்கிறோம் ராஜா. டாடி, இன்னும் என் மகனை கொண்டு நீங்க செய்ய போற காரியம் அது பயங்கரமா இருப்பதுக்காக சோத்திரிக்கிறோம். என் பிள்ளையை கொண்டு நீங்கள் பெரிய காரியங்களை செய்வதாக, இன்னும் பல கேசட்டுகளை வெளியிட முடியும். என் பிள்ளைக்கு அற்புதத்தை செய்யும். இந்த கேசட்டை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் கோடி கோடியாக ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதித்தபடியா உண்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யும். அன்பு இச டைரக்டர் தினகர் ஐயா குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிப்பதாக. ஜெயத்தை எடுத்துக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: ஒலிநாடா கிடைக்கும் இடம் சுவிஜி தாவீது இயேசுவே மெய்யான தேவன் ஊழியம், தாமரைப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம், தமிழ்நாடு. தொலைபேசி 9111634 9.
2: Word of the Lord ஹாலோகிராம் ஒட்டப்பட்ட ஒரிஜினல் சிடிகளையே வாங்கி பயன்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களிடம் எல்லா கிறிஸ்தவ ஆடியோ வீடியோ சிடிகளும், பைபிள் மற்றும் திருவசனம் சார்ந்த பரிசு பொருட்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். Word of the Lord 119 சேமாத்தம்மன் நகர், 3rd செக்டார், கோயம்பேடு, சென்னை 107. தொலைபேசி எண் 044-247-9926. அலைபேசி எண் 9677-8778.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இயேசுவே, உம்முடைய பரிசுத்தம் எனக்குள்ளாக காணப்படுவதாக. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவுங்கப்பா.

அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உங்களையும் உயர்த்துவார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் சங்கமம் .ca@gmail.com.

gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் @gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். அருமையான இந்த நாட்களிலே இவ்விதமாக தேவ சமூகத்தில் வந்து நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே இவ்விதமாக நம்ம ஆராதிப்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். ஏதோ ஒரு காரியத்தில் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து இந்த நாளிலே நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். இந்த ஆராதனையில என்னோடு சேர்ந்து நீங்களும் கர்த்தரை ஆராதித்து பாருங்கள். அந்த ஆராதனை வேளையிலே தேவனுடைய வல்லமை உங்கள் மத்தியிலே இன்றைக்கு வெளிப்பட போகிறது. கர்த்தர் உங்களை தொட போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். இந்த ஆராதனையுடைய முடிவிலே நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் என்னை தொட்டார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்று நீங்கள் சொல்லத்தக்கதான மகிமையான காரியங்களை இயேசு இந்த நாளிலே செய்ய போகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இஸ்ரவேலே நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களோடு இருந்தவர்கள், உங்களை சார்ந்தவர்கள் பல நிலைகளில் உங்களை மறந்து போகலாம். ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகளை நான் ஒருபோதும் நான் மறப்பதில்லை. ஏன் ஆண்டவர் மறப்பதில்லை தெரியுமா? அவர்கள் என் ஜனமா இருக்கிறாங்க. என் ஜனத்தை என் உள்ள கையில நான் வரைந்து வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் உன்னை மறந்திருக்கலாம் சகோதரனே, உலகம் உன்னை மறந்திருக்கலாம் சகோதரியே, ஆனால் உன் ஆண்டவர் உன்னை மறக்கவில்லை. நீ அவருடைய கரத்திற்குள்ளே இருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே. இஸ்ரவேலே நீ என் ஜனோ, உன்னை நான் மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. நீங்கள் என்னோடு சேர்ந்து சொல்ல போறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வேதனையோடு வந்திருக்கிற சகோதரியே, வாழ்க்கையில் பல நிலைகளிலே பாதிக்கப்பட்டு துன்பத்தோடு வந்து உட்கார்ந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை யாரும் நினைக்காமல் இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில உன்னை நினைக்க இந்த உலகத்துல யாரும் இல்லாமல் இருக்கலாம். என் ஆண்டவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். இந்த நாளில உங்களை பார்த்து அவர் தான் சொல்லுகிறார், இஸ்ரவேலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல்

அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். அவரை போல பரிசுத்தமுள்ள தெய்வம் யாரு உண்டு? நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. இன்றைக்கு ஆராதிக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக வாழும்படி, ஆண்டவருக்காக நிற்கும்படி, ஆண்டவருக்காக ஜீவிக்கும்படி அவர் நம்முடைய இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய ஆவியினாலே நம்ம எல்லாரையும் நம்மை பரிசுத்தமாக்குவாராக. ஒவ்வொருவரும் பாடு

ஆத்துமார் சரீரம் முழுவதையும் என் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவாராக. கரங்களை தட்டி அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ்.

உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் ஒரு தகப்பன் போல சுமந்திர ஆண்டவரே, என் மேல எத்தனை அன்பு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென்.

தேங்க்யூலா. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் நீங்க என்னை ஆசீர்வதித்து மகிழ்கிறீர் ஆண்டவரே. ஆமென். தேங்க்யூலா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். பலர் என்னை சபிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார்.

அவருடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்ல போறீங்க. வாழ்க்கையில உன் வாழ்க்கையில தேவனுடைய அன்பு மட்டுமே உன்னை தேற்றி கொண்டே இருக்கிறது. நீ எதிர்பார்க்கிற அன்பு இந்த உலகத்துல உனக்கு கிடைக்கல, நீ எதிர்பார்க்கிற பாசம் இந்த உலகத்துல உனக்கு கிடைக்கல. ஆண்டவர் உண்மையில அன்பா இருக்கிறார். வாழ்க்கையில பல நிலைகளில சோர்ந்து போன சகோதரிய உலக அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து போனேன் என்று சொல்லுகிற நிலையில இன்னைக்கு நீ வந்திருக்கிற அல்லவா, உன்னோட தான் கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் உன் மேல உன் குடும்பத்தின் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், அந்த அன்புக்கு ஈடாக என்ன கொடுக்க முடியும் இந்த ஆண்டவருக்கு அப்படியே சொல்லுங்க.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சங்கீதம் 91 வாக்குறுதிகள் நிறைந்த சங்கீதம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரும் அதை நிறைவேற்ற வல்லவருமாயிருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை சொல்லி அவரை ஆராதிப்போமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஒன்று நாளாகமம் 23 அதிகாரம். தாவீது கிழவனும் பூரண வயதுள்ளவனுமான போது தன் குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினான். இஸ்ரவேலின் எல்லா பிரபுக்களையும் ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது 30 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர் பேர் பேராக எண்ணப்பட்டார்கள். தலை தலையாக எண்ணப்பட்ட அவர்களுடைய லக்கம் 38,000. அவர்களில் 24,000 பேர் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்களும், 6,000 பேர் தலைவரும் மணியக்காரருமாய் இருக்க வேண்டும் என்றும், 4,000 பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும், துதி செய்கிறதற்காக தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் 4,000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் தாவீது சொல்லி, அவர்களை லேவியின் குமாரராகிய கெர்சோன், கோஹாத், மெராரி என்பவர்களுடைய வகுப்புகளின்படி வகுத்தான். கெர்சோனியரில் லாதானும் சிமேயும் இருந்தார்கள். லாதானின் குமாரர் எகியேல், சேத்தாம், யோவேல் என்னும் 3 பேர் இவர்களில் தலைமையாயிருந்தான். சிமேயின் குமாரர் செலோமித், ஆசியேல், ஆரான் என்னும் 3 பேர் இவர்கள் லாதான் வம்ச பிதாக்களின் தலைமையாயிருந்தார்கள். யாகாத், சீனா, எயூஷ், பெரியா என்னும் 4 பேரும் சீமேயின் குமாரராயிருந்தார்கள். யாகாத் தலைமையாயிருந்தான். சீனா 2 குமாரனாயிருந்தான். எயூஷுக்கும் பெரியாவுக்கும் அநேகம் குமாரர் இராதபடியினால் அவர்கள் பிதாக்களின் குடும்பத்தாரில் ஒரே வம்சமாக எண்ணப்பட்டார்கள். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சார், எப்ரோன், ஊசியேல் என்னும் 4 பேர். அம்ரானின் குமாரர் ஆரோன், மோசே என்பவர்கள். ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறதற்கும், என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டுகிறதற்கும், அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கும், அவர் நாமத்திலே ஆசீர்வாதம் கொடுக்கிறதற்கும் பிரித்து வைக்கப்பட்டார்கள். தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் குமாரரோவெனில் லேவி கோத்திரத்தாருக்குள் எண்ணப்பட்டார்கள். மோசேயின் குமாரர் கெர்சோம், எலியேசர் என்பவர்கள். கெர்சோமின் குமாரரில் செபுவேல் தலைமையாயிருந்தான். எலியேசருடைய குமாரரில் ரெகபியா என்னும் அவன் குமாரன் தலைமையாயிருந்தான். எலியேசருக்கு வேறே குமாரர் இல்லை. ரெகபியாவின் குமாரர் அநேகராயிருந்தார்கள். இத்சாரின் குமாரரில் செலோமித் தலைமையாயிருந்தான். எப்ரோனின் குமாரரில் எரியா என்பவன் தலைமையாயிருந்தான். 2 அமரியா, 3 யாகாசியேல், 4 எக்காமியாம். ஊசியேலின் குமாரரில் மீகா என்பவன் தலைமையாயிருந்தான். 2 இஷியா. மெராரியின் குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். மகேலியின் குமாரர் எலியாசார், கீஸ் என்பவர்கள். எலியாசார் மரிக்கிறபோது அவனுக்கு குமாரத்திகளே அல்லாமல் குமாரர் இல்லை. கீசின் குமாரராகிய இவர்களுடைய சகோதரர் இவர்களை விவாகம் பண்ணினார்கள். மூசியின் குமாரர் மகலி, ஏதேர், எரேமோத் என்னும் 3 பேர். தங்கள் பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே பிதாக்களின் தலைமையாயிருந்த லேவி புத்திரரின் பேர்டாப்பின்படியே தலை தலையாக எண்ணப்பட்ட 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இவர்களுடைய சந்ததியார் கர்த்தருடைய ஆலயத்து பணிவிடையை செய்தார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை இளைப்பாரி இருக்க பண்ணினார். அவர் என்றென்றைக்கும் எருசலேமில் வாசம் பண்ணுவார் என்றும், இனி லேவியர் வாசஸ்தலத்தையாகிலும் அதன் ஊழியத்திற்கடுத்த அதன் பணிமுட்டுகளில் எதையாகிலும் சுமக்க தேவையில்லை என்றும், தாவீது அவர்களை குறித்து சொன்ன கடைசி வார்த்தைகளின்படியே லேவி புத்திரரில் தொகைக்குட்பட்டவர்கள் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாயிருந்தார்கள். அவர்கள் ஆரோனுடைய குமாரரின் கீழ் கர்த்தருடைய ஆலயத்தின் ஊழியமாய் நின்று பிரகாரங்களையும் அறைகளையும் சகல பரிசுத்த பணிமுட்டுகளின் சுத்திகரிப்பையும் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனை கடத்த வேலையையும் விசாரிப்பதும், சமூக தப்பங்களையும் போஜன பலிக்கு மெல்லிய மாவையும் புளிப்பில்லாத அதிரசங்களையும் சட்டிகளிலே செய்கிறதையும் சுடுகிறதையும் திட்டமான சகல நிறையையும் அளவையும் விசாரிப்பதும், நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிற சகல வேளைகளிலும் லக்கத்திற்குள்ளான அவர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்டபடியே எப்பொழுதும் அந்த பிரகாரமாய் செய்ய கர்த்தருக்கு முன்பாக நிற்பதும், ஆசரிப்பு கூடாரத்தின் காவலையும் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் தங்கள் சகோதரராகிய ஆரோனுடைய குமாரரின் காவலையும் காப்பதும் கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடையை.
1: எசேக்கியேல் 33 அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோட பேசி அவர்களோட சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாயிருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையாயிருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுவான். காவற்காரன் பட்டயம் வருவதைக் கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்த பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே, நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்த பழியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, எங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது, நாங்கள் சோர்ந்து போகிறோம், நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களோட சொல்லு. மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி, நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளிலே அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதும் இல்லை, நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் பிழைப்பதும் இல்லை, பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும் போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை, அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான். பின்னும் சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லும் போது அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்து துன்மார்க்கன் தான் வாங்கின அடைமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்துவிட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவப்பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவதில்லை, அவன் நியாயமும் நீதியும் செய்தான், பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லு. உன் ஜனத்தின் புத்திரரோ ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறார்கள், அவர்களுடைய வழியே செம்மையானதல்ல. நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதினால் சாவான். துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால் அவன் அவைகளினால் பிழைப்பான். நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறீர்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, நான் உங்களில் ஒவ்வொருவனையும் அவனவன் வழிகளின்படியே நியாயம் தீர்ப்பேன் என்று சொல் என்றார். எங்கள் சிறையிருப்பின் 12வது வருஷம் 10வது மாதம் 5வது தேதியிலே எருசலேமில் இருந்து தப்பின ஒருவன் என்னிடத்தில் வந்து நகரம் அழிக்கப்பட்டது என்றான். தப்பினவன் வருகிறதற்கு முந்தின சாயங்காலத்திலே கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து அவன் காலையில் என்னிடத்தில் வருமட்டும் என் வாயை திறந்திருக்க பண்ணிட்டு என் வாய் திறக்கப்பட்டது. பின்பு நான் மௌனமாய் இருக்கவில்லை. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, இஸ்ரவேல் தேசத்தின் பாழான இடங்களில் உள்ள குடிகள் ஆபிரகாம் ஒருவனாயிருந்து தேசத்தை சுதந்தரித்து கொண்டான். நாங்கள் அநேகராய் இருக்கிறோம். எங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆகையால் நீ அவர்களை நோக்கி, நீங்கள் இரத்தத்தோடே கூடியதை தின்று உங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுத்து இரத்தத்தை சிந்தி இருக்கிறீர்கள். நீங்கள் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்களோ? நீங்கள் உங்கள் பட்டயத்தை நம்பிக்கொண்டு அருவறுப்பானதை செய்து உங்களில் அவனவன் தன் தன் அயலான் மனைவியை தீட்டுப்படுத்துகிறீர்கள். நீங்கள் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்களோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. நீ அவர்களை நோக்கி, பாழான இடங்களில் இருக்கிறவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள். வெளிகளில் இருக்கிறவனை மிருகங்களுக்கு இரையாக ஒப்புக் கொடுப்பேன். கோட்டைகளிலும் கெபிகளிலும் இருக்கிறவர்கள் கொள்ளை நோயால் சாவார்கள். நான் தேசத்தை பாழும் அவாந்தரமும் ஆக்குவேன். அப்பொழுது அதனுடைய பலத்தின் பெருமை ஒளிந்து போகும். அப்பொழுது இஸ்ரவேலின் மலைகள் கடந்து போவோர் இல்லாமல் அவாந்தரமாய் கிடக்கும். அவர்கள் செய்த அவர்களுடைய எல்லா அருவறுப்புகளின் நிமித்தமும் நான் தேசத்தை பாழும் அவாந்தரமும் ஆக்கும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவரும் சகோதரனோடே சகோதரனும் சொல்லி, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. இதோ, நீ இனிய குரலும் கீத வாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியமும் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாய் இருக்கிறாய். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்யாமற் போகிறார்கள். இதோ அது வருகிறது. அது வருகையில் தங்கள் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தார்.
0: எபேசியர் 5 அதிகாரம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளில் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபசாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபானம் வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தைக் கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இதன் நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் எபேசியர் 6 அதிகாரம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாயிருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் ஏயும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். அன்றியும் எனக்கடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளை எல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாயிருக்கிற தீகுக்கு உங்களுக்கு அறிவிப்பான். நீங்கள் எங்கள் செய்திகளை அறியவும் அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்தில் அனுப்பினேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும்

Our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Tuesday, 6th of October 2026, and the topic for today is We've Got Something Better. The open scripture is taken from Isaiah 40, verse 31. But they that wait upon the Lord shall renew their strength, they shall mount up with wings as eagles, they shall run and not be weary, and they shall walk and not faint. When you read about the men and women of faith in the Old Testament, it is impossible not to be inspired by their extraordinary feats and faith and experiences with God. Take Caleb, for example. He declared at 85 years of age, "As yet I am as strong this day as I was in the day that Moses sent me," in Joshua 14 verse 11. Moses was 120 years old when he departed this world, yet the Bible says his eye was not dim, nor his natural force had abated, in Deuteronomy 34 verse 7. These were remarkable manifestations of God's power under the Old Covenant. But as wonderful as those accounts are, we have something better. We have the Holy Spirit living in us. We have eternal life at work in us. We have the law of the Spirit of life in Christ Jesus operating in every fiber of our being. This is the consciousness with which you are to live. Refuse to evaluate yourself on the basis of natural circumstances, age, or human limitations. The same Spirit that raised Jesus from the dead lives in you. In Romans 8 verse 11, He rejuvenates and vitalizes your body. Don't adopt or accept the world's opinion and expectation that as you grow in years, there's sure to be a decline in your strength, health, and vigor. No, in Christ we have agelessness. You are forever in health, in shape, and in vitality because you have the life and nature of God. Eternal life is at work in every fiber of your being. The law of the Spirit of life is working in your bones, your tendons, your ligaments, and every cell and organ of your body. Affirm these truths about your life and walk in the consciousness of the divine life in you. Your strength is continually renewed by the Holy Spirit in you, enabling you to run and not be weary, to walk and not faint. That's your present our reality in Christ. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear Father, thank you for the life of Christ that is at work in me. I live by the law of the Spirit of life in Christ Jesus, and I walk in the consciousness of your divine life in every fiber of my being. My strength is renewed continually, and I function in health, vitality, strength, and excellence by the power of the Holy Spirit who lives in me. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow. Good morning. In ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று செவ்வாய்க்கிழமை அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு நம்மிடம் அதைவிட மேலான ஒன்று இருக்கிறது. ஆரம்ப வசனமாக இசையா 40:31 பார்ப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பலன் அடைந்து கழுகுகளைப் போல சிட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் விசுவாசம் உள்ள ஆண்களையும் பெண்களையும் பற்றி நீங்கள் வாசிக்கும் போது அவர்களுடைய அசாதாரணமான விசுவாச செயல்களாலும் தேவனோடு அவர்கள் பெற்ற அனுபவங்களாலும் உற்சாகம் அடையாமல் இருக்க முடியாது. உதாரணமாக காலேபை பாருங்கள். 85 வயதான போது அவர், "மோசே என்னை அனுப்பின நாளில் எனக்கு இருந்த பலன் இன்னால் வரைக்கும் எனக்கு இருக்கிறது" என்று அறிவித்தார். யோசுவா 14:11. மோசே இந்த உலகத்தை விட்டு பிரிந்த போது அவருக்கு 120 வயது. ஆனாலும் வேதாகமம் அவன் கண் இருளடையவில்லை, அவன் பலன் குறையவில்லை என்று கூறுகிறது. இவை பழைய உடன்படிக்கையில்
கீழ் வெளிப்பட்ட தேவனுடைய வல்லமையின்

குறிப்பிடத்தக்க வெளிப்பாடுகளாக இருந்தன. ஆனால் அந்த சம்பவங்கள் எவ்வளவு அற்புதமானவையாக இருந்தாலும் நம்மிடம் அதைவிட மேலான ஒன்று இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசமாயிருக்கிறார். நித்திய ஜீவன் நமக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற ஜீவ ஆவியின் பிரமாணம் நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அணுவிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உணர்வோடு தான் நாங்கள் வாழ வேண்டும். இயற்கையான சூழ்நிலைகள், வயது அல்லது மனித வரம்புகளின் அடிப்படையில் உங்களை மதிப்பிட மறுத்து விடுங்கள். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார் என ரோமர் 8:11 கூறுகிறது. அவர் உங்கள் சரீரத்தை புதுப்பித்து உயிர்ப்பிக்கிறார். வயது அதிகரிக்கும் போது உங்கள் பலன், ஆரோக்கியம் மற்றும் சுறுசுறுப்பு நிச்சயமாக குறைந்துவிடும் என்று உலகம் கொண்டிருக்கும் கருத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இல்லை, கிறிஸ்துவுக்குள் நமக்கு வயதால் குறையாத ஜீவன் இருக்கிறது. தேவனுடைய ஜீவனையும் சுபாவத்தையும் நீங்கள் பெற்றிருப்பதால் நீங்கள் எப்போதும் ஆரோக்கியத்திலும் நல்ல நிலையிலும் உயிர் துடிப்பிலும் இருக்கிறீர்கள். நித்திய ஜீவன் உங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு அணுவிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஜீவ ஆவியின் பிரமாணம் உங்கள் எலும்புகளிலும், தசை நாண்களிலும், தசை நார்களிலும், உங்கள் சரீரத்தின் ஒவ்வொரு உயிரணுவிலும், ஒவ்வொரு உறுப்பிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை குறித்து இந்த சத்தியங்களை தொடர்ந்து அறிக்கையிடுங்கள். உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஜீவனை பற்றிய உணர்வோடு நடவுங்கள். உங்களுக்குள் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரால் உங்கள் பலன் தொடர்ந்து புதுப்பிக்கப்படுகிறது. ஆகையால் நீங்கள் ஓடினாலும் இளைப்படையாமல், நடந்தாலும் சோர்ந்து போகாமல் இருக்கிறீர்கள். இதுவே கிறிஸ்துவுக்குள் இப்பொழுது உங்களுடைய நிஜமான நிலையாகும். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்புள்ள பிதாவே, எனக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிற கிறிஸ்துவின் ஜீவனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற ஜீவ ஆவியின் பிரமாணத்தின்படி நான் வாழ்கிறேன். என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிற உம்முடைய தெய்வீக ஜீவனை பற்றிய உணர்வோடு நான் நடக்கிறேன். என்னுடைய பலன் தொடர்ந்து புதுப்பிக்கப்படுகிறது. எனக்குள் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் நான் ஆரோக்கியத்திலும், உயிர் துடிப்பிலும், பலத்திலும், மேன்மையிலும் செயல்படுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you all. See you tomorrow.

0: ஆமீன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து தருவாராக. இன்று 6ஆம் தேதி 10ஆம் மாதம் 6ஆம் தேதி ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இணைந்து சங்கமம் .com சங்கமம் தமிழ் கஸ்பல் radio.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியாரவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே இதே நாள் நேரடி ஒலிபரப்பை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இதே நாளுக்காக கர்த்தர் தருகின்ற வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஆமேன். உபாகமம் 4:31 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆபிரகாம் ஆகிய முற்பிதாக்களுக்கு, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோவுக்கு முற்பிதாக்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை அவர் உடன்படிக்கையை நினைவு கூறுவார். ஆமேன். நிச்சயமாக நிறைவு கூர்ந்து உங்களையும் எங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக அதிகாரங்கள் 1 நாளாகமம் 22, எசேக்கியேல் 32 பழைய ஏற்பாளிலிருந்தும், புதிய ஏற்பாளிலிருந்து எபேசியர் 3:4 இவற்றை நாங்கள் நேற்றைய நாளில் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். வார்த்தைகளுக்கூடாக கர்த்தர் வழி நடத்துவாராக. மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அத்தோடு தேவனுடன் ஒரு நிமிடம் வாக்கு தத்தம் ஜீவமன்னா ஜீவ வார்த்தை இவற்றையும் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் ஜெப வேலைக்கு போக முன்னதாக அபிஷேக ஆராதனையுடன் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். டொரண்டோ கனடாவிலிருந்து, சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிற ஊழியர்களையும் வரவேற்றுக் கொண்டு, அதே வழியில் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவர்களை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியர் பஸ்னஹோமி லோகன் அவரிடம் ஒப்படைப்போம். அபிஷேக ஆராதனை கூடாக வழிநடத்த துதிகள் ஜபங்கள் பாடல்கள் சாட்சிகளுக்கூடாக வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவார். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்க பாஸ்டர்மா. காட் பிளெஸ் யூ. ஆமேன்.
1: ஆமேன். ஹலிலூயா. அருமையான வார்த்தை உபாகமம் 31:6. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். ஹலிலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளக சகோதரன் மூலம் கொடுத்த அந்த வார்த்தைகளை நானும் அங்கீகரிக்கிறேன். பலங்கொண்டு திடமனதாயிருங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை யோசுவாவுக்கு தேவன் திரும்பவும் சொல்லுகிறார். ஹலிலூயா. பலங்கொண்டு திடமனதாயிரு என்று. ஹலிலூயா. அங்கே வேத வசனம் அடிக்கடி பாருங்கள், அங்கே புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் வசனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். ஒரே வசனங்கள் திரும்ப திரும்ப வரும். அதே போல இந்த நாளிலும் கொடுக்கப்பட்ட வார்த்தை பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். ஹலிலூயா. அநேக காரியங்களுக்குடாக நாங்கள் கடந்து செல்கிறோம். அதிகமாக நம்முடைய சந்ததியாருக்காக இன்னும் நாங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஏன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இருந்த காலங்கள், வாழ்ந்த காலங்கள், இப்போ இருக்கின்ற காலங்கள், இன்னும் அங்கே ஆண்டருடைய வருகையை குறைவாக இருக்கின்றபடியினால் சத்துருவானவன் யாரை விழுங்கலாமோன்னு சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். ஹலிலூயா. அன்னபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது, இங்க பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். ஹலிலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்து தேசத்தில இருந்த வேளையில் எத்தனையோ வாதைகள் வந்தது, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களே அது தொடவில்லை. அந்த கோசேன் தேசத்திலே அவர்களுக்கு நல்ல வெளிச்சம் இருந்தது, நல்ல சாப்பாடு இருந்தது, நல்ல சமாதானம் இருந்தது, நல்ல ஆறுதல் இருந்தது. அதே போலதான் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஹலிலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாய கர்த்தாமே உன்னோட கூட வருகிறார். அவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹலே லூயா. இந்த நாளிலே கூட நாங்கள் தேங்க்ஸ் கிவிங்காவுக்கு கடந்து செல்ல போகிறோம். ஆனபடினால் தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். இப்படிப்பட்ட வார்த்தைகள், இவ்வளவு தூரமான அன்பான வார்த்தைகள், ஹலே லூயா, எங்களை கட்டி எடுப்புகிற வார்த்தைகள், எங்களை தூக்கி விடுகிற வார்த்தைகள். அது மட்டுமல்ல, வார்த்தைகள் சும்மா சொல்லவில்லை, அந்த வார்த்தையின்படி தேவன் செய்கிறார். ஹலே லூயா. அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு தேவன் எங்களுக்கு என்ன செய்கிறார், அந்த அவர் அவர் எங்களோடு கொண்டுள்ள அந்த உடன்படிக்கை, அவர் கொடுத்திருக்கிற அந்த மாறாத வார்த்தை, ஹலே லூயா, அந்த வார்த்தைகள் மூலம் எங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹலே லூயா. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்கள் எங்களுக்கு காண செய்கிற தேவன், ஹலே லூயா. அங்கே தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற, தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற எங்களை, எங்கள் குடும்பங்களை, எங்கள் சகோதரங்களை, எங்களுக்கு உண்டான அத்தனையே தேவன் எங்களை எங்களை விடுதலையாக்குற தேவன், ஹலே லூயா. ஆண்டவர் எங்கள் உடன்படிக்கை, எங்களோடு கொண்டுள்ள உடன்படிக்கையின் ரத்தத்தினால் அவர்களை மீட்டுக் கொள்ளுகிற தேவன், ஹலே லூயா. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார், ஹலே லூயா. நாங்கள் ஒரு காலத்திலே அங்கே கல்லும் மண்ணுமான விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தோம், ஹலே லூயா. வார்த்தை சொல்லப்படுகிறது, அதுக்கு பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட தெய்வங்களுக்கு முன்பாக நாங்கள், நான் அப்படி செய்திருக்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, 19-20 வயசுல எல்லாம் கோயிலை சுத்தி சுத்தி அடியடிப்பதுன்னு சொல்லுவார்கள், என் தாயார் செய்வார்கள். அதே போல நானும் என்ன செய்திருக்கிறேன், டீனேஜ் பருவத்தில எல்லாம் அங்கே விழுந்து விழுந்து வெளிப்பிரகாரம் எல்லாம் சுத்தி இருக்கிறேன். ஆனா வாழ்க்கை முழுவதும் தோல்வி, வாழ்க்கை முழுவதும் வெறுமை, வாழ்க்கை முழுவதும் வேதனை. ஹலே லூயா. முன்னுக்கு செல்ல முடியவில்லை, சரியான ஆலோசனை இல்லை, சொந்த புத்தியில நடந்தோம். ஹலே லூயா. யார் சொல்லை நாங்க கேட்கவும் மாட்டோம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்தோம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு வார்த்தைகள் மூலம் நம்மை தேற்றுகிறார், வார்த்தைகள் மூலம் நம்மை வழி நடத்துகிறார். இந்த நல்ல தெய்வத்துக்கு நாங்கள் இப்பொழுது நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஹலே லூயா. அதனுடைய நேற்றைய நாளில் இந்த நன்றி பலியை தொடங்கினோம், இந்த நாளிலும் கூட தொடர்ந்து நன்றி பலி செலுத்துவோம். அது மட்டுமல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, யார் யாரெல்லாம் நமக்கு சின்ன சின்ன காரியங்கள் செய்தாலும் கூட நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். அதான் உணர்வுள்ள இருதயம். ஹலே லூயா. அதாவது பாருங்கள், நம்முடைய நம்முடைய இருதயத்திலே அந்த உணர்வு இருக்கணும், நல்ல உணர்வு இருக்கணும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. அதான் ஞானம். ஹலே லூயா. தேவன் அளிக்கின்ற ஞானம். சில பேர் செய்கின்ற காரியங்களை பார்க்கின்ற வேளையில நமக்கு அது வேதனையா இருக்கு, சின்ன சின்ன காரியங்களா இருக்கலாம். நேற்றைய நாள்ல ஒரு இது சின்ன காரியம் தான் பாருங்கள், அங்கே என்னுடைய பிசினஸ் இடத்திலே ஒரு வெள்ளக்கார சகோதரர் வந்திருந்தார். அவர் அந்த இந்த சேரை எடுத்து அவர் போட்டு அந்த கதிரியை எடுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தார். அப்பொழுது நான் பொருட்களை கொடுத்த வழியில அவர் வந்து வாங்கி கொண்டு வாசல் மட்டும் போனவர் திரும்பி ஓடி வந்து அந்த கதிரியை சரிப்படுத்தி அதனுடைய ஸ்தானத்துல விட்டு விட்டு போற சிறிய காரியம் தான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் சில விட பாருங்கள், நான் கனடாக்கு வந்த காலத்திலே ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்தோம், நிறைய போய்கொண்டிருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வருகின்ற வழியில, வெளியே நானும் என் கணவரும் வெளியே போகிற வழியில லைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு தான் வெளியிலே போனேன். என்றால் அடுத்தவனுக்கு நாங்கள் நஷ்டம் பெறக்கூடாது, அடுத்தவன் அந்த எலக்ட்ரிசிட்டி பே பண்ணவனும் அதனுடைய அவனுக்கு நஷ்டம் பெறக்கூடாது என்று நான் யோசிப்பேன். அதனுடைய சின்ன சின்ன காரியங்களில் எல்லாம் நாங்கள் கவனத்தை செலுத்துகின்ற வேளையிலே அன்புக்கு, அதுதான் ஞானம். ஹலே லூயா. அப்படி செலுத்துகின்ற மற்ற திருச்சபையில கூட சில பேர் பாருங்கள், திருச்சபைக்கு வந்தா காய் கூயன்னு சத்தம் போடுறது, தங்களுக்கு இஷ்டமானபடியெல்லாம் செய்கிறது. இந்த கதிரி கொண்டே அங்க போடுறது, அந்த கதிரி கொண்டே இங்க போடுறது, பிள்ளைகளுடைய விளையாட்டு சாமானடா எங்கும் போட்டுட்டு இருக்கிற, ஏதோ ஊழியக்காரர்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது, சொன்னால் பிரச்சனை. அதனுடைய சின்ன சின்ன காரியங்களிலே கூட நாங்கள் கவனம் எடுப்போம். நீதிமானுடைய வாய் பிரதி உத்தரம் சொல்ல யோசிக்குமா? ஹலே லூயா. நீதிமானுடைய வாய் பிரதி உத்தரம், அதாவது பதில் சொல்வதற்கு முன்பாக அது யோசிக்குமா, இதை இப்படி சொன்னால என்ன பிரச்சனை வரும், இதை சொல்லலாமா வேண்டாமா? ஹலே லூயா. அதெல்லாம் ஞானம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. இன்றைக்கு கூட இன்னும் வருகிற 12-ஆம் தேதி அந்த தேங்க்ஸ் கிவிங் கொண்டாடுகிறார்கள், இது நல்லது. ஹலே லூயா. அதனுடைய தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். இந்த பெரிய தேசத்தில் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார், எங்களுக்கு உணவு கூட கொடுக்கிறார், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார், எங்களுக்கு பிள்ளைகள் பிற பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அதுக்கு மட்டுமல்ல சபையை கொடுத்திருக்கிற ஆராதிக்கிறதுக்கு சுதந்திரமா ஆராதிக்கிறது திருச்சபை எங்களுக்கு கொடுத்திருக்கிற. சில இடங்களிலே சுதந்திரமா ஆராதிக்க முடியாது, எங்களுக்கு இவ்வளவு பெரிய சுதந்திரம். ஆனபடினால் நம்முடைய ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்வோம். அது மட்டுமல்ல நாங்கள் கூப்பிடுகின்ற வேளையில் எல்லாம் நமக்கு பதில் கொடுக்கிறார். ஹலே லூயா, கூப்பிட இதோ இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஹலே லூயா. அரவரமாட்பாட்டம் அப்பா சன்னதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவரமாட்பாட்டம் அப்பா சன்னதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவாரமாட்பாட்டம் அப்பா சன்னதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஓ அரவாரமா

நல்லதேவன் உயர்த்தி பாடுவோம் பாடுவோம் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்லதேவன்

நதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார் கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார்

உயர்த்தி பாடுவோம் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்ல வர்மம் நிலையில் கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோம் கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோம் அப்பான்னு கூப்பிட்டு

நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் அரவாரமார் பாட்டம் அப்பா சன்னதியில்

பாடல் தினமும் பாடுவோம், உயர்த்தி பாடுவோம் அன்பை பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அறவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில் எல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் ஆவிக்கேட்ட பலி செலுத்தும் ஆசாரிய கூட்டம் நாம் வெளிச்சமாய் மாற்றியவர்

நாடை தந்தார் துயரம் நீக்கி விட்டார் கொண்டாட்டத்தின் நாடை தந்தார் ஒடுங்கினாவி நீக்கி துதி என்னும் உடைய தந்தார் ஒடுங்கினாவி நீக்கி துதி என்னும் உடைய தந்தார் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் ஹலிலூய தகப்பனே அந்த பெர்க்மன்ஸ் ஐயாவை நான் நினைத்து பார்ப்பேன் என்னன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு மனைவி பிள்ளைகள் இல்லை ஒரு தனி மனுஷன் ஆனாலும் கூட பாருங்கள் அவருடைய எல்லா பாடல்களிலும் அவரிடமிருந்து வெளியிலே வருவது நன்றிதான் ஹலிலூயா அவர் எதற்காக நன்றி சொல்லுகிறார் நான் யோசிச்சு பார்ப்பேன் எங்களுக்கு என்றால் இவ்வளவு தேவைகள் இருக்கிறது தேவைகள் சந்திக்கப்பட வேணும் பிள்ளைகள் சந்திக்கப்பட வேணும் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது ஆனால் அந்த மனுஷன் தனி மனிதனாக இருந்தாலும் கூட அவர் தன்னை ரட்சித்தாரே ஆண்டவர் ஹலிலூயா எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு அவர் நன்றி உள்ளவராய் இருக்கிறார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நன்றி உள்ளவனுடைய இருதயத்தை இருதயத்திலிருந்து துதிகள் வரும் அது தானாய் வரும் மற்றவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது ஆர்ப்பரிக்கும் துதிக்கும் ஹலிலூயா தேவனுடைய சமூகத்தை அது நாடும் பிரசன்னத்தை நாடும் ஹலிலூயா உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது அது இனிமையானது ஏற்புடையது உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது அது இனிமையானது ஏற்புடையது பாடல்கள் வைத்தீரையா பாலகர் நாவிலே எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது அது இனிமையானது ஏற்புடையது உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது அது இனிமையானது ஏற்புடையது

ஆமம் அது வளவு உயர்ந்தது உந்தன் திருநாமம் அது வளவு உயர்ந்தது வான தூதனை விட சற்று சிறியவனாய் படைத்தீர் மகிமை மாற்றிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறீர் உந்தன் திருநாமம் இவ்வளவு உயர்ந்தது உந்தன் திருநாமம் அது இவ்வளவு உயர்ந்தது உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது அது இனிமையானது ஏற்புடையது உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது அது இனிமையானது ஏற்புடையது ஹல்லேலூயா கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே மக்கு நன்றியப்பா எங்களை ஆண்டவரே தேவனே சுகபலனாய் ஆரோக்கியமாய் படைத்திருக்கிறீர் நன்றியப்பா எங்கள் பிள்ளைகளை ஆண்டு சுகமாக்கி இருக்கிறேன் நன்றியப்பா இம்மட்டும் எங்கள் மேல் கிருபை தந்தீர் அதற்காக நன்றியப்பா தகப்பனே எங்கள் தேவைகளை சந்திக்கிறேன் நன்றியப்பா ராஜா ஆண்டவர் ஆகிய தேவனே இந்த தேசத்தில் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீர் நன்றியப்பா உம்முடைய ஊழியங்களை செய்ய எங்களை கிருபை தந்திருக்கிறேன் நன்றி ஐயா தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்கிறேன் நன்றி ஐயா ராஜா நன்றியப்பா நன்றியப்பா எங்களை ரட்சித்தீரே நன்றியப்பா ராஜா ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துவோம் ஐயா ஹல்லேலூயாமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா திருப்தியாக்கி நடத்திடுவார் எங்கள் தேவைகளை

நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், திருப்தியாக்கின

ஐந்தப்பங்களையும் ஆயிரமாக பெருக செய்தார். ஐயாயிரம் ஆண்களுக்கு

அன்பு சொல்லுவோம். பொன்னோடும் பொருளோடு புறப்பட செய்தாரே நன்றி. பொன்னோடும் பொருளோடு நம்மை புறப்ப

போம், கோடி நன்றி சொல்லுவோம். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். நன்றி ஐயா. காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை பிளந்து கண்ணீர்களோட செய்தார். பாடி கொண்டாடுவோம்,

வீடியாய் உள்வந்து நிறைவோடு நடத்திடுவார். முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழ செய்வார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா. ராஜா இரக்கத்தில் ஐசுருள்ள தெய்வமே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூக்கி விடுகிற தேவனப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் தியக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், எங்களோடு கூட வருகிறீரப்பா. நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். ஹாலேலூயா. கர்த்தர் தாமே எங்களுக்கு முன்பாக போகிறவர், அவர் எங்களோடு இருப்பார். அவர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. உன் தேவனாய் கர்த்தர் தாமே உனக்கு முன்னாக கடந்து போவார். அவர் உனக்கு முன் நின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். ஹலேலூயா. அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். ஹலேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறேன். நீர் எங்களுக்கு செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியில் அடைபட்டிருக்கிற எங்களுடையவர்களை ஆண்டவரே எங்களோடு கொண்டுள்ள உடன்படிக்கையின் ரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளுகிறது இவனப்பா. ஆண்டவரே முக்கு சூத்திரம். பராக்கிரமம் கையில் இருக்கிற கொள்ளப்பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? பராக்கிரமனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். எங்களோடு வழக்காடுகிறவனோடு வழக்காடி எங்கள் பிள்ளைகளை நீ ரட்சித்துக் கொள்வீர். எங்கள் பிள்ளைகள் மேலும்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்கள் உறவுகளின் மேலும்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்கள் சபைகளிலே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். விசுவாச குடும்பங்களிலே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். நீ டீம் மெம்பர்ஸ்லே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. சத்துடைய வல்லமைகளை முறியடிக்கிறோம் ஐயா. எங்கள் சந்ததியார் பாழாய் கிடந்தவர்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்களப்பா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் நன்றி ஐயா. ஹாலேலூயா. ஆண்டவரே தேவனே, எங்கள் பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டீர். எங்கள் மீறுதல்களை நீர் சுமந்து கொண்டீர். எங்கள் துக்கங்களை நீர் சுமந்து கொண்டீர். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே உம்மேல வந்தது. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் ஐயா. ஹாலேலூயா. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, எங்கள் ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, எங்கள் ஆறுதல் மழை நீரே. இச்சட்டில் துணை நீரே.

0: ஹாலேலூயா தகப்பனே. அப்பா, இந்த வேளையிலும் இலங்கை தேசம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறோம். வட மாகாணம், கீழ் மாகாணம், மத்திய மாகாணம், மேல் மாகாணம், எல்லாவற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். போலீஸ்காரர்கள், புத்தபிக்குகள், டிபார்ட்மெண்ட்ஸ் அதிகாரிகள், அரசியல்வாதிகள், பார்லிமெண்ட்டுகள், ஆண்டவரே தேவனே தகப்பன், எல்லா இடங்களிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். சிறைச்சாலையில இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். என் தகப்பனாகிய தேவனே ராஜா, என் ஜனங்களுடைய கண்களை திறந்து விடும் ஐயா, அறிவு கண்களை திறந்து விடும் ஆண்டவரே, உம்மை பார்க்கிற இருதயத்தை கொடும் ஆண்டவரே, ஆவியானவரே தகப்பனே. இந்த வேளையிலும் எங்கள் சகோதரங்கள், எங்கள் உறவுகள் அந்த தேசத்தில இருக்கிறார்கள் ஐயா, அவர்களை ரட்சியும், அவர்களை காத்து கொள்ளும் ஆண்டவரே. அதே போல ஐயா ராஜா, இந்த கனடாவையும் அமெரிக்காவையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா. கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற பகைய சிலுவையினால் கொன்று அவர்களை ஒப்புரவாக்கின இந்த டரிப் பிரச்சனையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கும் ஐயா. என் தகப்பனே உமக்கு சூத்திரம், பொருளாதார மாற்றங்களை கொண்டு வாரும் ஆண்டவரே. மோர்கேஜ் இன்ட்ரெஸ்ட் இயேசுவின் நாமத்தினால் ட்ரோப் பண்ணப்படுவதாக ஆண்டவரே. சபைகளை ஆசீர்வதியும், வழிநடத்தும், வியாதி உள்ளவர்களை ஆண்டவரே குணமாக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன் ஐயா.
1: ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, வழிநடத்தி துதிகளுக்கூடாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வழிநடத்தி அவங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த நாளையும் ஆசீர்வதி தருவாராக. போக்கிலும் வரத்திலும் தேவைகளிலும் எல்லா காரியங்களிலும் எல்லா தேவைகளிலும் வாஞ்சைகளையும் கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதி தருவாராக. உங்களுடைய குடும்ப காரியங்கள், பிஸ்னஸ் காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சபை காரியங்களையும் கர்த்தர் ஒழுங்கும் கிரமமாக நடத்த கர்த்தர் ஞானத்தை தந்து மேலும் வழி நடத்துவாராக. வாழ்த்தி கொண்டு நாங்கள் நாளைய நாளிலே காலை வேளையிலே இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பிலே திரும்பமாக இணைவோம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகளோடு பாடல்களோடு வழிநடத்தி அவர் தன்னுடைய காரியங்களுக்கு கடந்து செல்லுகிறார். அதே போல ஆசீர்வாதமான நாளாக கர்த்தர் அவருக்கும் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன், ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளை கூட ஆமீன். நாங்கள் ஜெப வேளைக்கு போக முன்னதாக ஒரு காரியத்தை நாங்கள் சொல்லிக்கொண்டு வழிநடத்துகிறோம். எங்களுடன் இலங்கை இந்தியாவிலிருந்து பல ஊழியர்கள் இணைவார்கள். அவர்கள் ஒரு ஒரு ஒரு இரு தரம் வசனங்களை அனுப்புவார்கள். பின்னதாக பணத்தை நோக்கி கால் பண்ணி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிற அட்வைஸ், உங்களுக்கு ஊழியத்தை கர்த்தர் தந்தால் கர்த்தர் நடத்துவார், நீங்கள் மற்றவர்களிடம் கெஞ்சி கொண்டாடி அவர்களிடம் இலவசமாக பெற்றுக்கொள்வதற்காக பலவித காரியங்களுக்காக அவர் பாவிப்பதற்காக அப்படியான தொடர்பு கொள்வார்கள். நாங்கள் கொடுக்கிற காரியம், கத்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைத்திருந்தார், அவர் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். லக்ஷரியாக அல்ல, உங்களுடைய சபை தேவைகளுக்கு கத்தர் உதவி செய்வார். அப்படியாக நாங்கள் சொல்லுவோம். அது மட்டுமல்ல, எங்களோடு வந்து ஊழியம் செய்வார்கள். செய்துவிட்டு என்ன செய்வார்கள் என்றால், கான்டாக்டில் உள்ள பேர்களை எடுத்து, அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை எடுத்து அவர்களுக்கு அழைத்து பணம் கேட்பார்கள். முன்னதாகவே நான் கூறிவிடுவேன், இது இலவசமாக செய்கிற ஊழியம். கர்த்தர் இலவசமாக உங்களுக்கு ரட்சிப்பை தந்தார், இலவசமாக நாங்கள் கொடுக்கிறோம். அதே வேளையில் நாங்கள் பணம் கேட்பதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை என்று சொல்லி அவர்கள் வருவார்கள். ஆனால் அங்காலே ஸ்னீக்காக எங்களுக்கு தெரியாமல் நம்பர்ஸ்களை எடுத்து உங்களுக்கு அழைப்புகளை தருவார்கள். மிகவும் அவதானமாக இருங்கள். அப்படி கால் பண்ணுகிறவர்கள் என்னிடம் பெர்மிஷன் கேட்டு கால் பண்ணுவதில்லை, தங்கட வாட்டுக்கே அந்த கான்டாக்டில் இருந்து கால் பண்ணுவார்கள். அப்படி யாராவது கால் பண்ணார்னா எங்களுக்கு அறிவியுங்கள். ஒருவர் இரண்டு பேருக்கு கால் பண்ணி கேட்டிருக்கிறார், அவரை நான் குரூப்பிலிருந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதனாலே நாங்கள் மிகவும் அவதானமாக இருப்போம். எனக்கு இன்னும் ஒருவர், நான் இதையும் சொல்ல விரும்புகிறேன், இலங்கையிலிருந்து ஒருவர் பல நாட்களாக ஃபேஸ்புக்கில் எழுதி கொண்டிருந்தார், தனக்கு உதவி வேணும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி வேணும், பாடசாலை உபகரணங்கள் வேணும் என்று. அப்பொழுது நான் அவரிடம் கேட்டேன் என்ன காரியம் என்று. அவர் லிஸ்ட் தந்தார். அந்த லிஸ்ட் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஏற்றவான ஒரு லிஸ்ட். நான் அவருக்கு பல தடவை சொன்னேன், இல்லை நாங்கள் நேரடியாக உதவி செய்வதில்லை, யூடியூப் ஆக ஊடாகத்தான் செய்வோம் என்று. அப்படியாக நான் யூடியூப் ஒருவருடைய அக்கௌண்டை கொடுத்தேன். அவருக்கு சொன்னார் அவருக்கு போக நேரம் இல்லை என்று. அதனாலே அவர் திரும்பமாக எனக்கு கால் பண்ணி கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, மூன்று பிள்ளைகளை வைத்து அவர்கள் அந்த தங்களுக்கு பள்ளிக்கூட உபகரணங்கள் வேணும் என்று அவர் அவர்களும் கூட அதில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நான் அப்படியான அழைத்து நான் இன்னுமொருவரை அனுப்புகிறேன் உங்களுக்கு, உங்களோட இடத்துல வந்து அவர்கள் பார்த்து உங்களுக்கு தேவையா என்று பார்த்து தருவார்கள் என்று சொன்ன வேளையிலே, அது மட்டுமல்ல அவருக்கு சொன்னேன், நீங்கள் வீடியோ காலை வாருங்கள், நான் உங்களை பார்க்க வேண்டும், உங்களுடைய வீடுகளை பார்க்க வேண்டும், காரியங்களை பார்க்க வேண்டும், பிள்ளைகளை பார்க்க வேண்டும், வீடியோ காலில் வாருங்கள். அது அவ்வளவுதான், அதோடு டிசப்பியர் ஆகிவிட்டார், வரவில்லை. ஏனென்றால் அவருடைய கான்ட்ராக்டிலே 13,000 பேர் இருக்கிறார்கள். இந்த 13,000 பேருக்கும் இதை அனுப்பி கொண்டே இருப்பார், 13,000 பேர் என்று உதவி பெற்றிருப்பார். ஏன் என்னிடம் விசேடமாக வந்தார்? ஏனென்றால் பேராசை, பேராசை பண ஆசை. அப்படியாக நீங்கள் மிகவும் அவதானமாக இருங்கள். இப்படிப்பட்ட கால்ஸ் வரும் பொழுது எனக்கு அறிவியுங்கள். எங்களுடைய கான்ட்ராக்டில் இருக்கிறவர்கள் யாராவது தொடர்பு வந்தால் எனக்கு அறிவியுங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், எங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய சபை வைத்திருப்பவர்கள் சபையில் இருக்கிறவர்கள் தெரியும், சபை போதுகிற அனுமதி இல்லாமல் அவருடைய மெம்பர்ஸை கான்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. அதே போல் எங்களுடைய குரூப்பில் இருக்கிறவர்கள் என்னுடைய அனுமதி இல்லாமல் அவர் சினிக்காக கால் பண்ணி கொண்டு வருவார்களோ, ஆட்டுத்தோல் போத்து நாய் ஓநாய் போல வருவார்கள். மிகவும் அவதானமாக இருங்கள் என்று உங்களுக்கு கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்வோம்.
2: நாளுக்கான
1: வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். 4:31 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் உங்களுக்காக பெற்றுக்கொள்ளுவோம். ஆமேன். எங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு இவர்களுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கை அவர் நினைவு கூறுவார், அவர் மறக்க மாட்டார். ஆமேன். அந்த அவர்களுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதங்கள் எங்களுக்கும் வருகிறது, வந்து கொண்டிருக்கிறது, தந்திருக்கிறார். ஆமேன். அதை நாங்கள் பற்றிக்கொள்ளுவோம், பெற்றுக்கொள்ளுவோம். கத்திரதாமை அந்த வாசனத்துக்கூடாக வழிநடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1:22, இசைக்கியல் 32, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, எபேசியர் 3:4 அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றை நாளை பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்தம், தேவனுடன் 1 நிமிடம் இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்திரதாமை வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல ஊழியர்கள் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகால வேளையில் அவர் இடோலி அவர்கள் இணைந்திருந்தார்கள், அவர் வேலைக்கு சென்று விட்டார். காலை வேளையில் எங்களுடன் பாசர் அன்றன் ராசனம் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். சகோதரி அருந்ததி அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையிலும் இணைந்திருக்கிறீர்கள். மாலை வேளையில் எங்களுடன் சிசிலியா அம்மா இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி நிர்மலா வரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்தும், சகோதரி மகளா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்க உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர்தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஜெப வேலை கூட கடந்து செல்கின்ற பொழுதும் லாஜபங்களை தொகுத்து வழங்க எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான ஜெபங்களை தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லோட்டமா உங்களுடைய மைக்கை எடுத்துக்கொண்டு வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
0: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்க வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசியண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. அந்த என்னாலே Romans 2:17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நிதி தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி வேதம் எங்களுக்கு போதிக்கிறது. மனுஷன் எவ்விதம் அங்கு நீதிமானாக்க முடியும் என்றால் தேவனை சுவிசேஷத்தை கொடுத்து தேவனுடைய நீதியிலே அதிலே இருக்கிற அந்த நீதி ஒரு மனுஷனுக்குள் வரும்போது அவன் நீதிமான் ஆகிறான். அதில் என்ன நீதி, அந்த நீதியிலே விசுவாசம் தான் அங்கு அவனை மேலே கொண்டு வருகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தேவன் உண்டென்றும் அவரை தேடுவோருக்கு பதில் அளிக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிழைப்புக்குரிய வழிகள் எங்கள் வாழ்க்கையிலே காண்பிக்கப்படும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அங்கு ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதர்லும் பின்பு கிரேக்கர்லும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இதில் முக்கியமாக மனம் திரும்புதல் இல்லை என்றால் உண்மையான விசுவாசத்தை நாங்கள் பெற முடியாது. மனம் திரும்புதல் அங்கு விசுவாசத்தின் முதல் படியாய் இருக்கிறது. அதே விசுவாசத்தினால் தான் நாங்கள் பிணைக்கப்படுகிறபடியால் அங்கு கீழ்ப்படுதலினால் அந்த ரட்சிப்பு எங்களுக்கு பரிபூண்டப்படுகிறது. அதனால் நீதியும் விசுவாசமும் போதனையும் எங்களுக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் இந்த சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷன் எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபமானத்திலிருந்து வெளிப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி வேதம் கற்று தருகிறது. ஏனென்ற அந்த சத்தியத்தை விரும்பாத ஜனம் பாவமுள்ள ஜனங்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய உண்மையான பார்வையை மறந்து தவறான பாதையில் அந்த வெளிச்சத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். பார்க்காமல் அங்கு இருளை அவர்கள் கண்ணோக்குகிறார்கள், இருளை விரும்புகிறார்கள். பாவம் இவர்களுக்குள்ளே ஆபத்தை கொண்டு வருகிறது. அதனால் தேவ கோபம் வெளிப்படுகிறது. ரோமர் 5:6 சொல்லப்படுகிறது, அன்றைய நாம் பெலன் அற்றவர்களாய் இருக்கும் போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரராக எங்களுக்காக மரித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பவே கர்த்தர் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருந்து நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். என்னோடக்கும் அந்த தனியா தங்க சேகரமும் அவர் அநேகம் தரம் விட்டு விட்டு அடிச்சு கொண்டே இருந்தார். நான் கடைசியிலே அங்கு டெலிஃபோன் லைனுக்கு அடிச்சு சொன்னேன், இந்த நம்பரை எனக்கு விடாதே என்று சொல்லி. அப்ப அந்த அளவுக்கு அங்கு எங்களுக்கு அந்த டெலிஃபோன் இரவும் பகலுமாய் எனக்கு அடித்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் எங்கள் வீடுகளிலே அங்கு 9 பிறகு சத்தம் போடக்கூடாது. அப்போ அப்படி அமைதியா இருக்கிற நேரத்துல இவேந்த டெலிஃபோன் வரும்போது எங்கள் அயல் வீடுகள் எங்களை கொஞ்சம் இதுகள் ஒரு மதிப்பில்லாத ஜனங்கள், இதுகள் ஒரு குறைவான ஜனங்கள் என்று அவர்கள் கண்ணோட்டம் விடுவார்கள். ஆகவே சில காரியங்கள் என்னை அதிகமாய் பாதிச்சது போன கிழமையிலே. அதனால் எங்களுடைய குடும்பத்தில் கூட சில காரியங்கள் பிரச்சனையாய் வந்து விட்டது. ஆகவே சில காரியங்களில் ஏனென்றால் நான் அதிகால வேளையில 6 3 பிள்ளைகளுக்கு பாடம் எடுத்து கொண்டிருக்கும் போது சேர்ச்சிலே நான் நின்று பாடம் எடுத்து கொண்டிருக்கும் போது அது ஒரே 2-3 தரம் அடித்தார்கள். உண்மையிலேயே நான் எத்தனையோ காரியத்துக்கு பங்கு கொள்றபடியா தயவு செய்து அப்படியான காரியத்தை செய்யாதீங்க. ஏனென்றால் நாங்களும் நல்ல நித்திரை கொண்டு எழும்பினால்தான் நாங்களும் அநேக காரியங்கள் எங்களுடைய மூளையினால்தான் செய்கிறோம். ஆகவே அதுவும் எனக்கு மிகவும் ஒரு சிரமமாய் போன கிழமை இருந்தது. அடிக்கடி டெலிஃபோன் எடுத்து சேதப்படுத்துகிற போல இருந்தது. ஆகவே நான் அதுக்கான காரியத்தை நானே செய்து போட்டு பேசாமல் இருந்து விட்டேன்.
1: ஆமீன் ஆமீன். இப்படிப்பட்ட காரியம் வரும்போது உடனடியாக எங்களுக்கு தெரிந்தால் நாங்கள் அவையை பிளாக் பண்ணி, அது மட்டுமல்ல நீங்கள் கூட பிளாக் பண்ணி டிலீட் பண்ண முடியும். எனக்கு இலங்கையிலேருந்து வந்த ஒரு அட்வைஸ், யூடியூபர்ஸ் சொல்லியிருக்கிறார்கள், அரசாங்கம் எல்லா வழியிலும் பிள்ளைகளுக்கு சப்பாத்து முதல் கம்ப்யூட்டர் வரை கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல டிசேபிள் ஆக்களுக்கோ நோய் உள்ளவர்களுக்கோ எல்லாருக்கும் கொடுக்கிறார்கள். அதனால் இப்போ இந்த யூடியூப் கூடாக கொடுக்கிற காரியத்தை அரசாங்கம் நிப்பாட்டி வைத்திருக்கிறது. கொடுக்க வேண்டாம், ஏனென்றால் லட்சக்கணக்கிலே உலகம் பூராமிருந்து அவர்களுக்கு போகிறது, அதிலிருந்து அவர்கள் கொடுக்கிறார்கள். அதை நிப்பாட்டிவிட்டார்கள். கொடுக்க வேண்டாம் என்று, ஏனென்றால் தாங்கள் கொடுக்கிறோம் எல்லோருக்கும், டிசேபிளுக்கு, வயது போனவைக்கு, எல்லோருக்கும் 1000 2000 அப்படி பயங்கரமான உதவி செய்கிறார்கள். இவர்கள் அதை பெற்றுக்கொண்டு இன்னும் பெற வேண்டும் என்றதுதான் அவர்களுடைய காரியம். அதனாலே எனக்கு உடனடியாக நீங்கள் இப்படியானவர்கள் வருகின்ற பொழுது எனக்கு உடனடியாக இருந்தால் நான் அவற்றை பிளாக் பண்ணிவிடுவேன். ஏனென்றால் கோல்கள் போயிருக்கிறது. அதனால் எனக்கு நேற்றைய நாளில் தான் எனக்கு அறிவித்தார்கள். அதனாலே அவர் பிளாக் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதனாலே நீங்களும் பிளாக் பண்ணி விடுங்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒருக்கா கால் பண்ணால், ஏனென்றால் இலங்கையில் இருப்பவர்களுக்கு, இந்தியாவில் இருப்பவர்களுக்கு நேர காலம் தெரியாது. யூரோப்பில் என்ன டைம் அவர்கள் படுப்பார்கள், என்ன செய்வார்கள் என்று தெரியாது. கண்ட கண்ட நேரமெல்லாம் கால் பண்ணுவார்கள். விசேடமாக என்னுடைய ஃபோன் 12:00 PM to 7:00 PM வரையும் நான் ஷட் பண்ணியே விடுவேன். எல்லா ஃபோனும் ஷட். அப்படியாக நீங்களும் ஷட் பண்ணி வைத்திருங்க. ஆமேன், ஆமேன். தொடருங்க.
0: ஓகே, நாங்கள் ஃபாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இன்றைய நாளில் சிறுமையும் எளிமையுமானவர்களுக்காக கர்த்தாமே அவர்களுக்கு நியாயம் செய்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று, சிறுமையிலும் எளிமையிலும் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிறார்கள். ஆகவே அந்த ஜனங்களை தேவன் தொட வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மால் படைக்கப்பட்ட எங்களை நீர் எப்படி இழுத்து கொண்டீரோ, நாங்களும் பாவத்தில சாபத்தில வாழ்ந்த பொழுது எங்களை மனம் திரும்ப வைத்தீரே. அதே போல இந்த சிறுமையில எளிமையில முடியாது என்று இருக்கிற மக்களுக்கு, திக்கின்ற விதவைகளுக்கு

மாற்றி கொள்வது, தவறான பாவ வழிகளில வாழ்ந்த எங்களை நீர் எப்படி இழுத்து கொண்டீரோ, அதே போல இந்த மக்களையும் சிறுமையும் எளிமையுமான மக்களை நீர் இழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மனம் திரும்பும் பொழுது தேவனிடத்தில இருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்முடைய இயேசுவின் நாமத்தில முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு சிறுமையும் எளிமையுமான மக்கள் அந்த இயேசுவை கூப்பிடும் பொழுது, தேவனிடத்தில விண்ணப்பம் பண்ணும் பொழுது, இயேசுவின் நாமத்தில அவர் பாவத்தை மன்னிக்கிற தேவன். பாவிகளை அறியாமல் செய்கிற பாவங்களை அவர் மன்னிக்கிற தேவன். அறியாமையில் உள்ள காலங்களில செய்த பாவங்களை மன்னித்து அவருடைய ராஜ்யத்தில இழுத்து கொள்கிற தேவன். அவியானவரே, இந்த நேரத்துல சிறுமையும் எழுவையுமான மக்கள் மேல பரலோகத்தில இருந்து வருகிற அபிஷேகத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் அந்த மக்களை இழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் அறியாமை வாழுகிறார்கள், பாவ சமூகத்துக்கூடாக வாழுகிறார்கள். இப்படியான பாவ சமூகத்துக்கூடாக அவர்களை பிரித்தெடுத்து ஊழியான சேற்றில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை எப்படி பிரித்தெடுத்து கண்மலையில நிறுத்தினீரோ, அதே போல ஒவ்வொருவரும் சிறுமையும் எளிமையுமான உணவுக்கு கஷ்டப்படுகிற, துன்பப்படுகிற, கவலைப்படுகிற ஒவ்வொரு மக்களையும் இந்த கடைசி காலத்துல இழுத்து கொள்வீராக. அந்த ஏழை லாசரசை எப்படி நீர் பரலோகத்துல ஆபிரகாமின் மடியில இழுத்து கொண்டீர், அதே போல இந்த சிறுமையும் எளிமையுமான ஒவ்வொரு மக்களையும் இந்த கடைசி காலத்துல உம்முடைய சமூகத்துக்கு இழுத்து கொள்ளும்படியாக. ஆண்டவரே, உம்மோடு சிலுவையில அறைந்த 2 கள்ளர்களில் 1 கள்ளன் மனம் திரும்பினான். இவர் 1 பாவமும் செய்யாதவர், இவரை எங்களோடு சிலுவையில் அறைகிறார்கள் என்று 1 கள்ளன் மனம் திரும்பி என்னை உம்முடைய பரதீசில சேர்த்து கொள்ளுமென்ற பொழுது எப்படி சேர்த்து கொண்டீரோ, அதே போல இந்த சிறுமையும் எளிமையும் உள்ள மக்கள் அறியாமல் வாழுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்பவர் இயேசு என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொண்டு அந்த உருவத்தில தான் நீர் இருக்கிறீர். இப்படியான மனித உருவல்ல, ஏழையின் உருவத்தில, உணவில்லாதவர்களின் உள்ள உருவத்தில தான் நீர் இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து இயேசுவிடத்துல வரும் பொழுது அவருடைய வாழ்வை தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறேன். மத்தேயு 6:33 முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள், மிகுதி எல்லாம் கொடுக்கப்படும். ஆண்டவரே, அவர்கள் அறியாமல் மதங்களில வாழலாம், ஆனால் நீர் உம்மை தேடுகிற உணர்வை கொடுக்கப்படியாக ஜெபிக்கிறேன். உம்மை தேடும் பொழுது நீர் சகல தேவைகளையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறேன். தினித்தியவழி ஜனசங்கம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து தொடர்ந்து உம்முடைய ஊழியமுடைய வருகை வரைக்கும் இந்த ஊழியத்தை இயேசு நாமம் இந்த ரேடியோவை கூட உயரவும் நாங்கள் சிறுகவும் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. ஜெனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக, மகளுக்காக, அந்த மகள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலே நீர் கூட இருந்து பல மக்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட நீர் கிருபை செய்வீராக. இந்த இடைப்பில் இணைத்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொருவரோடும் இறங்குவதாக, ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக பெந்தகோஸ்தே என்ன நாளில் ஒருமனப்பட்டிருந்தது போல நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க துதிக்க தந்த இந்த ஊழியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய வருகை வரைக்கும் நாங்கள் இணையும் பொழுது, 2 பேர் இணையும் பொழுது, அந்த இடத்துல 2-3 பேர் இருக்கும் பொழுது, அந்த இடத்துல உம்முடைய அபிஷேகம் இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து இப்படியான சிறுமையும் எளிமையுமான மக்களை அறியாமல் செய்கிற பாவங்களை மன்னித்து தொடர்ந்து உம்முடைய
உம்முடைய இதய இருதயத்தில் ஒரு உணர்வை கொடுக்கும்படி, வசனங்களை கேட்கிற காதுகளை கொடுக்கும்படி, பரலோகத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் வந்து சேர நாங்கள் அவர்களை பார்க்க கிருப செய்யும்படியாக ஜபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்

0: பதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: அமேன் அமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர் கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமேன், ஆமேன். நாங்க சுசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சுசிலி அம்மா,
2: பிரைஸ் தி லார்ட்.
1: எங்கள் மனித தலைமுறைகள்ல நல்ல மாற்றங்கள் வர கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருடைய ரட்சிப்பு ஒவ்வொருக்குள்ளும் பிரதிபலிக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: அப்பா பிதாவே, உமக்கு சூத்திரம். இறக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி, இந்த கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சூத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, உண்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்களுக்கு சேவிக்க கற்று தருபவரே உமக்கு சூத்திரம் அப்பா. அப்பா, எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துறவே உமக்கு கோடான கோடி சூத்திரம் அப்பா. ஐயா, உண்மை துதிக்கிறேன் தகப்பனே, உண்மை துதிக்கிறேன் தகப்பனே, துதிக்கிறேன் தகப்பனே, உண்மை வாழ்த்துகிறேன் தகப்பனே. உண்மை மகுமைப்படுத்துகிறேன் ராஜா, உண்மை மகுமைப்படுத்துகிறேன் ராஜா. அப்பா தகப்பனே, நாங்கள் உமது சமயத்தை ஓடி நாடி திரிகிறோம் தகப்பனே. உமது நாமத்தை உச்சரித்து கொண்டு திரிகிறோம் தகப்பனே. அப்பா, ஒரு நிமிடமும் எங்களோடு கூட இருந்தங்களை வழிநடத்துகிறீரே தகப்பனே. ஆவியானவரே, என் பிள்ளைகள் பிள்ளைகள் சந்ததி சந்தானங்கள் எல்லோரும் அப்பா அனைவரும் அப்பா அவர்களை நாடியோட உதவி செய்யும் தகப்பனே. அப்பா பிதாவே, உமது நாமத்தை உச்சரிக்க செய்யும் தகப்பனே. அப்பா தகப்பனே, நாங்கள் எவ்வளவோ செய்திகளை அறிஞ்சிருக்கிறோம் தகப்பனே. அப்பா, இயேசுவை பற்றி அவர்கள் போதிக்கிறதுலையும் அப்பா அவர்கள் உண்மை பற்றி ஜபிக்கிறதிலேயும் எல்லோரும் வல்லமையா இருக்கிறார்கள் என்று அறிந்திருக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே அவர்களோடு கூட இருந்த தகப்பனே, அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்த தகப்பனே. அப்பா தகப்பனே, உமது நாமத்தை உச்சரிக்கிற வல்லமைய கொடுத்த தகப்பனே. அப்பா, இளம் பிள்ளைகள் எல்லாம் ஓங்கியோ ஒலிக்க செய்திருந்த தகப்பனே. ஆவியானவரே அவர்கள் சந்ததி சந்ததியாக அப்பா அவர்கள் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க பண்ணும் தகப்பனே. ஆவியானவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பன். அப்பா பிதாவே, ஒவ்வொரு நிமிடமும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துறவரே சோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. உமது நாமத்தை உச்சரிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும் தகப்பனே. என்னென்ன செய்யவோனும் அப்பா, என்னென்ன கற்றுத்து கொடுக்கவோனும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தாரும் தகப்பன். அப்பா, நாங்கள் இந்த சிறுபிள்ளைகளோடு நாங்கள் பேசி பழகும் போது எங்களுக்கு ஒரு ஞானத்தை தாரும் தகப்பன். அப்பா, உமது ஞானத்தை தாரும் தகப்பன். நாங்கள் அவர்களோடு உமது ஞானத்தை அவர்களுக்கு அறிவிக்கிற வல்லமை எங்களுக்கு தாரும் தகப்பனே. ஆவியானவரே, நாங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, எங்களை வீட்டுக்காரியங்களுக்காக நான் சொல்லியிருந்தேன் தகப்பனே, எல்லோரும் சேர்ந்தங்களுக்காக ஜெபியுங்கோ தகப்பனே. அப்பா பிதாவே, ஒவ்வொரு நிமிடமும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துறவரையும் சோத்திரம். நான் எத்தனையோ முறை கேட்டிருந்தேன் தகப்பனே, இப்போதான் இந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக கிடைக்கின்றது. எல்லாம் தாழ்மையாக நாங்கள் காத்திருப்போம், எங்களுக்கு இயேசு தருவார் என்று நம்பி இருக்கிறேன் தகப்பனே. அன்பான தகப்பனே, லேசியன் அக்குடும்பத்தை ஆசிர்வதியின் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த சங்கம வானொலி எங்களுக்கு நடத்தி தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா, நான் ஒவ்வொரு நிமிடமும் அவருக்காக நான் ஜெபிப்பேன் தகப்பனே. ஆவியானவரே, கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசிர்வதியும் அவர் பிள்ளைகளை ஆசிர்வதியின் தகப்பனே. அவர்கள் எங்களுக்காக இந்த நேரமும் அப்பா இந்த சங்கம வானொலியில் ஜெபிக்கிறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றிகள் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடும் ஆரோக்கிய பலன் தந்து வீட்டு காரியங்களிலும் ஜெயத்தை தந்து நடத்துவாராக. ஆமேன்,
3: ஆமென், ஆமென். உங்களோடும் இருப்பாராக.
1: ஆமென், ஆமென். நாங்க அறிந்ததி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் குடும்ப பின்னணிகள் இருக்கிற அந்த பாவ இருள்கள் மாற்றப்பட அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் வர நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, உண்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், உண்மை நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த பெரிதான ரட்சிப்புக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து எங்களுடைய நோய்களை குணப்படுத்தி எங்களுக்கு வாழ்வு கொடுத்த தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, இந்த வேளையிலும் கர்த்தாவே சொல்லப்பட்ட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், விண்ணப்பம் பண்ணுகிறோம். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் சமூகத்துக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்ன தேவனே, நாங்கள் ஒருமனப்பட்டு தாய்மார்களாக தகப்பன்மார்களாக நாங்கள் ஜபிக்கிறோம், ஊழியக்காரராக உம்மிடத்திலே விண்ணப்பிக்கிறோம். சுவாமி இயேசப்பா, யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற தகப்பன், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே ஒரு நோக்கத்தோடு நீர் இணைத்தீரப்பா. ஆண்டவரே, ஆதியிலே மனிதனை படைத்து ஆண்டவரே ஏவாளை ஏற்படுத்தி தகப்பனே ஒரு குடும்பம் சந்தோஷமாய் இருக்கும்படி அந்த எல்லாவற்றையும் அவர்களுக்கென்று சிருஷ்டித்து அவர்களை ஆளும்படியான அதிகாரத்தை கொடுத்தவரே உமக்கு நன்றி சுவாமி. இந்த சத்துருவானவன் அந்த குடும்பத்திலே பிரவேசித்து செய்த எல்லா தந்திரமான ஆலோசனைகளும் ஆண்டவரே நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பங்கள் ஆண்டவரே இணைய முடியாதபடி, குடும்பங்கள் சந்தோஷமாய் இருக்க முடியாதபடி செய்கிற சத்தானுடைய தந்திரங்களை நசரேனாய இயேசுவின் நாமத்தினாலே அவன் கூரை முறிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, ஜனங்கள் உம்மை அறிகிற அறிவுக்கு வருவார்களாக. கணவன் மனைவி ஒற்றுமையாயிருக்க பிள்ளைகள் கீழ்ப்படிந்திருங்க. இயேசுவின் நாமத்திலே கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன், மனம் திரும்புதல் உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும், ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவருக்கு ஒருவர் உமையால் ஊக்கமாய் அன்பு செலுத்தத்தக்கதாக, ஒருவரை ஒருவர் மேன்மைப்படுத்தி நேசிக்கத்தக்கதாக உம்முடைய கல்வார் அன்பு அந்த குடும்பங்களிலே ஊற்றப்படும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். உறவுகளை பிரிக்கிற பொல்லாத சாத்தானே, பழைய பாம்பாகிய சர்ப்பமே வெளியேறு இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ஒருவரை ஒருவர் கோபப்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரை குற்றம் சாட்டி கதைக்கிற அந்த அசுத்தாவிகள் இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை விட்டு விலகட்டும். கலகத்தின் ஆவி, சமாதான குலைச்சலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஐயா, உம்முடைய கல்வார் அன்பு மன்னிக்கிற ஆண்டவரே, குடும்பங்களில இருதயங்களில மகனவன் மனைவி பிள்ளைகள் இடத்துல உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். சுவாமி, உம்முடைய அன்பு, உம்முடைய அன்பு, எல்லாரையும் நேசிக்கிற அன்பு ஆபா கத்தூர் ஆண்டவரே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசப்பா, இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்கப்பா. குடும்பங்கள் ஆண்டவரே சமாதானமாய் சந்தோஷமாய் இருக்க உங்கள் சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன், குடும்பங்களிலே சமாதானம் ஊற்றப்படட்டும். ஐயா ஆண்டவரே, விபச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகள், கணவன் மனைவிக்கு தெரியாமல், மனைவி கணவனுக்கு தெரியாமல் இருக்கிற கள்ள உறவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிக்கிரகம் பண்ணி போடுகிறோம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அகன்று போகும்படி கட்டளை இடுகிறேன் சுவாமி. அதே போல் வாலிப பிள்ளைகளும் கத்தருக்கு பயப்படும் பயத்தினால் நிறைந்து ஆண்டவரே, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனுடைய வார்த்தையின் படிதானே அப்பா. அவ்விதமா இந்த வாலிபர்கள் உமக்கு பயப்படும் பயத்தினால் நிறைந்து வாழும்படியாக ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, வாலிபர்கள் வேதத்தை வாசிக்கட்டும், கணவன் மனைவி வேதத்தை வாசிக்கட்டும், கீழ்ப்படியட்டும், ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளும்படி ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளத்தக்கதாக, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு உம்மை நேசிக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க, போதியுங்கப்பா, போதியுங்க, செய்கைகளையும் விருப்பங்களையும் உண்டு பண்ணுங்க. கர்த்தராகிய இயேசுவே, நாங்கள் விண்ணப்பிக்கிறோம், கிரியை செய்கிறவர் நீரப்பா. இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், வானத்தின் கீழும் பூமியிலும் ஆண்டவரே உம்முடைய நாமமே எல்லாம ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்திலே விடுதலை உண்டாகட்டும், அன்பு, சமாதானம், சந்தோஷம் ஆண்டவரே, நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், அன்பின் கனிகள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் பெருகட்டும் ஆண்டவரே, விருத்தி அடையட்டும். குழந்தைகளுக்காய் ஜெபிக்கிறேன், குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இச்சையான ஆவிகள் குழந்தைகளுக்கு ஆண்டவரே வராதபடி அவருடைய கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தாவே, இந்த நாட்கள்ல சிறுவர்களுடைய இருதயத்திலே உம்முடைய வசனங்கள் விதைக்கப்படட்டும். பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியிலேயே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி பெற்றார்கள் இந்த குழந்தைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கட்டும் சுவாமி. அவர்கள் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினால் நிறைந்து வாழ்வார்களாக. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது அவன். இந்த நாட்களிலே குடும்பங்களிலே நீர் தலைவர்
4: பிள்ளையராயிருந்து வழி நடத்துங்கப்பா. பெற்றார் முன்மாதிரியாய் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் வாழத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய அன்பின் கனிகளினாலும் ஆவியின் விரங்களினாலும் அவர்கள் நிறைத்து எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே கத்தாவே உம்முடைய கரணத்துல நாங்கள் இந்த பெற்றார் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வாலிபர்களை விசேஷமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய அன்பு ஊற்றப்படட்டும். நீர் அவர்களை சந்திங்க. ஒரு தரிசனம் ஒரு சத்தம் அவருடைய காதுகளில கேட்கட்டும், இருதயங்களில பேசுங்கப்பா. மனநிலை மாற்றப்படட்டும் அப்பா. நீங்க தானே உருவாக்கினீங்க, தேவ சாயலாய் உருவாக்கினீங்கப்பா. இறங்குங்க இறங்குங்க. எத்தனை குடும்பங்கள் இந்த தேசத்திலும் வெளி தேசத்திலும் ஆண்டவரே வேதனைக்குள்ளாக இருக்கிறார்களே. கத்வெட்டாருடைய கண்ணீரை துடையுங்க சுவாமி. நீங்க சந்திக்கப்படியா ஜெபிக்கிறேன். ஒரு மன சமாதானம் குடும்பத்திலே உருவாகட்டும், ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தேவனே இறங்கி வாங்க. அந்த குடும்பங்களுக்குள்ள பிரவேசிங்கப்ப. நம்முடைய கரங்கள் நீட்டப்படுவதாக, ரட்சிக்கப்படுவது ஆண்டவரே. படுவதற்கு உடைய கரம் குறுகி போகவில்லை என்று சொன்னீரே. கேட்க கூடாதபடி என் செவிகள் மந்தமாகவில்லை என்று சொன்ன தேவனே, அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க. என்னால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுண்டோ என்று சொன்னீரே. ஆண்டவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களாக. ஜெபத்தை கேட்கிற எங்கள் தேவன் இந்த வேளையிலே காலை வேளையில இறங்குங்க. ஒவ்வொரு நாடுகளிலும் இறங்குங்க ஆண்டவரே. நேரங்கள் தெரியும் அப்பா, கர்த்தாவை டைமை நீர் வச்சிருக்கிறீர். அதுக்காய் காத்திருக்கும்படி அவர்களுக்கு பொறுமையை கொடுங்க. அவர்களுக்குடைய உடைய அன்பை கொடுங்க, உடைய நீரிய பொறுமையை கொடுங்க. வேத வசனங்களை வாசித்து அதன் மூலமாய் அவர்கள் ஆவிக்குரிய பிரகாரம் உள்ளான மனுஷனிலே பலனடையும்படியாய் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்க சுவாமி. ஆலயத்துக்கு போகிறதுக்கு அந்த பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவரே. வாலிபர்களால் சபைகள் நிரம்பட்டும் ஆண்டவரே. சபைகளிலே வாலிபர்கள் எழும்பி துதிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை பேச ஆண்டவரே. ஆண்டவரே அவர்களை மிஷனரிகளாய் ஊழியக்காரராய் அபிஷேகித்து வழி நடத்துங்கப்பா. இந்த சந்ததி உமக்கன்று எல்லும்பட்டும் ஐயா. உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் இருந்து வாலிபர்கள் இருந்து வயது பிறந்து ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பிளப்படுத்துங்க, பிளையினப்பட்ட சரீரங்களை பிளப்படுத்துங்க, உயிரடையும்படி செய்யுங்க. சகலவற்றையும் உடைய அன்பின் கரங்களில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை செய்கிற தாசர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஜப குழுவில் இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக அவருடைய வாழ்க்கையிலே நீரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவரே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல துதிக்கிற மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
5: ஆமேன், ஆமேன் ஸ்தோத்திரம். தேங்க் யூ சிஸ்டர். God bless you.
1: மகளா பட்ஸ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். மகளா சிஸ்டர் பிரைஸ் லார்ட்.
6: பிரைஸ் லார்ட்.
1: நீங்கள் எந்த ஜனமும் தேவ கோபத்துக்கு ஒருவரும் ஆளாகாதபடி இன்றைக்கே மனம் திரும்பக்கூடிய ஒரு கிருபிய கத்தர் கொடுக்க வேணும் என்று இப்பொழுது எங்களோடு ஜெபிக்கிற ராணி அக்காவின் தம்பி அவருக்கு எமர்ஜென்சியில இருக்கிறாராம். அவருக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவருடைய பேர் கண்ணன். அவருக்காக ஜெபத்திலே வழிநடத்த.
6: ஹலெலூயா, ஹலெலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளங்கள் ஜீவன் உள்ள தேவனே, இந்த மாலை வேளை இரவு வேளை மத்தியான வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் கேத்தாவை உமரத்தில் கேட்டுக்கொள்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி இருக்கிறேன். அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இன்றைய நாள்ல ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை முதலாவது உடைய பாதத்துல நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகனுக்கு வேண்டிய சுகம் பலன் ஆரோக்கியத்தை நீ கட்டளையிடுவீராக ஆண்டவரே. அந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த வார்ட்ல இருந்தாலும் தகப்பனே உம்முடைய கரம் அந்த இடத்துல ஆண்டவரே அந்த சகோதரன் மேல் அமர வேணுமாய் ஜெபிக்கிறேன். தகப்பனே நீர் அற்புதம் செய்யும் ஆண்டவரே. நோய்க்குண்டான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே கண்டுபிடித்து ஆண்டவரே அந்த இடத்துல உம்முடைய கரம் வைக்கப்பட்டு பெரிதான ஒரு அற்புதமும் அதிசயமும் இந்த நாட்கள்ல இந்த வேளையில நடக்கும்படியாக உம்முடைய கரத்துல நாங்கள் கட்டளையிடுகிறோம். நீ சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, உம்முடைய கரத்துக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லியிருக்க அந்த வார்த்தையின் படி ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம் தகப்பனே. நீர் அற்புதம் செய்கிற தேவன், அதிசயம் செய்கிற தேவன். இந்த நாள்ல அந்த மகண்ட உச்சந்தல் இந்த அட்டிகால் வரை உன் ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம். சுகம் பலன் ஆரோக்கியம் இந்த நிமிஷத்துல இறங்கினபடினாலே ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பத்திலே ஆண்டவரே இந்த நோயை குடித்து இருக்கிற துக்கங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. அந்த இடத்துல ஒரு பிரதான சமாதானம் வரட்டும். நோய்க்கான காரியங்கள் எல்லாம் மறையட்டும் தகப்பனே. என்ன காரியங்கள் இருந்தாலும் எல்லா வகையான காரியத்தையும் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால் நாங்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த இடத்துல பெரிதான ஒரு ஆரோக்கியம் இறங்கட்டும், அந்த குடும்பத்துக்குள் இறங்கட்டும் ஆண்டவரே. தாய் தகப்பன் பிள்ளை ஒவ்வொரு மத்தியிலும் இறங்கட்டும் ஆண்டவரே. நீர் அற்புதம் செய்கிற தேவன், நீர் அதிசயம் செய்கிற தேவன். இந்த வேளையில ஆண்டவரே உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு வியாதிசர்களையும் உடைய கண்கள் முன்பாக நாங்கள் கொண்டு வருகிறோம். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அற்புத கரம் அதிசயமாய் இறங்கி அற்புதமான காரியங்களை நடத்துகிறபடினாலே ஸ்தோத்திரம். சுகம் இல்லாமல் பலன் இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் தவிக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் நீர் அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துவீராக கர்த்தாவே. ஆண்டவரே உலகத்தில் நீர் வாழ்ந்த நாட்கள்ல உண்மை தேடி வந்த ஒருவரையும் நீர் புறம்பே தள்ளாதபடிக்கு ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுத்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. அதன்படி ஆண்டவரே இந்த வேளையில உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திலும் இருந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும் நீர் சுகப்படுத்துகிறபடினாலே சோத்திரம். அதே போல ஆண்டவரே அந்நியர்களுமே அறியாது இருக்கிறார்கள் கர்த்தாவே, அவர்கள் மத்தியிலும் நீர் இறங்கி பேசுவீராக, அவர் உள்ளத்தோடு இடைப்படுவீராக, அவர்களுமே அறிந்து கொள்ள ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை நீர் உண்டு பண்ணுவீராக ஆண்டவரே. ஒரு மனிதனை அனுப்புவீராக தகப்பனே. ஆண்டவரே யோனாவை ஆண்டவரே நீனுவே பட்டணத்துக்கு அனுப்பி அந்த இடத்துல ஒரு பிரதான ரட்சிப்பை கொடுத்து ஆண்டவரே அழிவில் இருந்த அந்த ஜனங்களை மீட்டுக் கொண்டேன். அதே வண்ணமாக ஆண்டவரே நோயோடு வியாதியோடு வேதனையோடு தவிக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் ஒரு மனிதனையாவது அனுப்பி உண்மை அறிந்து கொள்ள ஒரு வழிகளை திறப்பீராக, அற்புதம் செய்யும் ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிற ஒரு ஒவ்வொரு ஜனங்களும் உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்கள் மத்தியில் ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை நீ கட்டளையிட வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீங்கள் ஜீவனுள்ள நல்லெருமை தகப்பனே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
7: ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர்.
1: ஆமேன். ஆம், நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர். எங்களை இலங்கை தேசத்தையும் பண்ணுங்கள். இலங்கை தேசத்தில இருக்கிற அசுத்தங்கள், அந்தகார கிரிகள், விக்கிற ஆராதனைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் ஜனங்களை விட்டு குடும்பங்களை விட்டு தனி மனிதர்களை விட்டு வெளியேற கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
8: ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், வல்லவர், மாயிருந்து வாராத தெய்வமாயிரும் இம்மட்டமாய் காத்த தேவனி, நீ கூட கர்த்தாவி காத்து ஆண்டவரே வழி நடத்த உமையை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உன் தயவு இல்லையாண்டா ஆண்டவரே, ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்படி ஆய் ஆண்டவரே, இந்த வேளையில ஆண்டவரே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்துக்காய் இப்படி சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தராஜ தேவன். இந்த வேளையிலும் ஆண்டவரே இளைஞர் தேசத்தை ஆண்டவரும் சமூகத்துக்குள்ளாக கொண்டு வருகிறோம் கர்த்தர் தாமே. அந்த இடத்திலே ஆண்டவரே நீர் ஆண்டவரே தகப்பனாய் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து ஆண்டவரே வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இன்னும் கூட கர்த்தாவே எங்கள் கருதான ஆண்டவரே எல்லா பொல்லாத அசுத்த ஆவிகளையும் பொல்லாத ஆண்டவரே சிந்தனை உள்ளவர்களையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை சந்திக்கும்படியாய் சுபிக்கிறோம். அங்க இருக்கிறதான ஆண்டவரே பொல்லாத வழிகளும் ஆண்டவரே அப்பா இந்த சத்துரு கொண்டு வருகிறதான சதி ஆலோசனைகள் எல்லாம் நிர்மூலமாக்கி இயேசு கிறிஸ்து என்ற பெரிய நாமம் ஆண்டவரே உலகத்திற்கு மேலான நாமத்தை ஆண்டவரே தொழுது கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே அங்கே ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே அவர்கள் எல்லோரும் ஆண்டவரே உன் பக்கமாய் திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். அந்த தேசத்தின் மூ எல்லா இடங்களிலும் ஆண்டவரே இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரும் சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த பிள்ளைகளை சந்திங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு முடி ஜீவனுடைய வசனங்களை தந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஜீவனோடு ஆண்டவரே இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தராகிய தேவன் அங்கே அநேக ஜனங்களுடைய கண்களை எல்லாம் ஆண்டவரே அப்பாவன் ஆண்டவரே மூடி இருக்கிறபடியால் செவிகளை எல்லாம் ஆண்டவர் அடைத்து இருக்கிறபடியால் இந்த பிள்ளைகளுடைய கண்களை திறந்து ஆண்டவரே அங்கு இருக்கிறதான எல்லா சூழ்நிலைகளையும் எல்லாம் பார்த்து ஆண்டவரே அப்பா இதோ நாம் வணங்குகிற கல்லும் மண்ணும் கடவுள் அல்ல என்று அவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிப்பிக்கிறோம். அநேக ஜனங்களுக்கு தெரியும் ஒருவரே உண்மையான தேவன் என்பது. ஆனாலும் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தன்னுடைய குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தை ஆண்டவரே விட்டு கொடுக்காமல் தன்னுடைய குடும்பத்தினுடைய ஆண்டவரே அந்த ஐக்கியத்தில் இருந்து விட்டு கொடுக்காதபடி ஆண்டவரே புறஜாதியான ஒரு தேவனை எப்படி வணங்குவது, புறத்தில் இருக்கிற ஒரு தேவனை எப்படி வணங்குவது என்று அநேக ஜனங்கள் ஆண்டவரே அப்பா தவிக்கிறதை கூட நாங்கள் பார்க்கிறோம். பல ஜனங்கள் பேசுகிறதை கூட நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. அப்படியா ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே ஒரு மதி மயக்கத்தை தந்து ஆண்டவரே அப்பா இந்த விக்கிரகங்களுக்கு தன்னை ஒப்புவிக்கிறவர்களாக இவர்களை ஆண்டவரே காலமாக வாழ வைத்துக் கொண்டு இருக்கிற இந்த ஜனங்கள் ஆண்டவரே மனம் திரும்பும்படியாய் செபிக்கிறோம். இந்த மனம் அந்த மனிதர்களுக்கு இடத்தில் இருக்கிறதான ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே அந்த பொல்லாத சூழ்நிலையை விட்டு வர முடியாதபடிக்கு அந்த பொல்லாத ஆண்டவரே விக்கிரக ஆண்டவரத்தை விட்டு வர முடியாதபடிக்கு அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவர்களை தடுக்கிறபடியா யார் தடுக்கிறார்களோ கர்த்தாவே அந்த பிள்ளைகளை சந்திங்கப்பா. அந்த பிள்ளைகள் சந்திங்கப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறக்கூடாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிப்பு கூடாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆண்டவரை உச்சரிக்க கூடாதபடிக்கு கட்டுக்களால் நிரம்பியிருக்கிற அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் இந்த நாளிலே சந்தித்து அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை இயேசுவுக்காய் ஆண்டவரை தன்னை அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே எத்தனை வார்த்தைகள் முன்னால் அந்த சிலைகள் முன்னால் சொன்னாலும் ஆண்டவரே அதற்கு கேட்க போவதும் இல்லை, அது பேச போவதும் இல்லை, அது பதில் தருவதும் இல்லை ஆண்டவரே. அநேக ஜனங்களுக்கு இதெல்லாம் தெரியும்ப்பா, இது எல்லாம் தெரியும் ஆண்டவரே. ஆனாலும் அந்த மாய கண்ணானது இவர்களை மயக்கி வைத்து ஆண்டவரே அதற்கு ஆண்டவரே இவர்கள் அடிப்படத்தக்கதாக ஆண்டவரே அப்ப அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே மதி மயக்கத்தினால் இருக்கிறபடியால் அந்த மதி மயக்கத்தை எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே உண்மையும் உத்தமமும் எப்போதுமே ஜீவிக்கிறதான தேவனை ஆண்டவரை துதிக்கத்தக்கதாக நான் கேட்கிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் தேவனாக கர்த்த பதில் தருகிறார் என்பதை அநேக ஜனங்கள் மூலமாய் அறிந்தும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஏனோ பாராமுகமாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ்கிறதை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. அப்படியாய் கூட முழுமையாய் அந்த விக்கிரத்தை ஒப்புவித்து ஆண்டவரே அந்த விக்கிரமே தெய்வம் என்று ஆண்டவரே வாழ்கிறதான் அந்த பிள்ளைகளுக்கு நீர் துணையாய் இருக்கும்படியாய் சொல்லிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலை எல்லாம் மாத்துங்கப்பா. அப்பா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே நரகத்துக்கு போய் சாகாதபடிக்கு ஆண்டவரே அந்த நரகத்திலே ஆண்டவரே வெந்து போகாதபடிக்கு அப்பா இதோ ஆண்டவரே பரிசுத்தமும் உன்னதமும் உத்தமமான தேவன் பரலோகத்திலே ஆண்டவரே அவளோடு கூட உள்ளாவத்தக்கதான ஆண்டவரே நாட்களை ஆண்டவரே இந்த பிள்ளைகள்லாம் பெற்றுக் கொள்ள வேண்டுமாப்பா. அப்பா அப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மத்திய மதி மயக்கத்தை எல்லாம் நீக்கி போட்டு அப்பா இவர்கள் கண்களை எல்லாம் ஆண்டவரே குருடாக்கி இருக்கிறதான இந்த ஆண்டவரே விக்கிர ஆராதனைகள் எல்லாம் அழித்து போட்டு எழுத்து போட்டு ஆண்டவரே உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரே என் தேவனாகிய பரிசுத்த ரத்தத்தின் மூலமாய் கழுவப்பட்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி ரட்சிப்படைந்து தேவ வசனத்தை ஆண்டவர்களை பற்றி கொண்டு வாழ கர்த்தர் உதவி எப்படியா ஜெபிக்கிறோம். அப்படியா ஆண்டவரே 9 மாகாணங்கள் 25 மாவட்டங்களில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் நீ நேசிக்கிற தெய்வமா இருக்கிறீர் கர்த்தாவே. அவன் ஆண்டவரே விக்கிரகத்தை தன்னை ஒப்புவித்திருந்தாலும், ஆண்டவரே அவன் கல்ல சூரிய ஆண்டவரே விபச்சாரனா இருந்தாலும், இந்நாள் வரையிலும் உம்முடைய இரக்கத்தினால் ஜீவிக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எத்தனை பொல்லாதவர்கள், திருடர்கள், கள்ளர்கள் ஆண்டவர, குரோதங்கள் ஆண்டவர, விரோதக்காரர்கள் ஆண்டவர, கொலைக்காரர்கள் ஆண்டவர, அப்படியாய் ஆண்டவர, அநேக ஜனங்கள் ஆண்டவர, துரோகிகளாயிருந்து ஆண்டவர, ஒருவருக்கொருவர் துரோகம் செய்கிறவர்களாக இருக்கிற அந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறட்டும் ஆண்டவர. அப்ப அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர மனம் மாறட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்கும் பிள்ளைகளாக ஆண்டவர் மாறட்டும். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தினால் ஆண்டவர் இவர்களுடைய பரிசுத்த ரத்தத்தின் மூலமாய் கழுவி சுத்தப்படுத்தி உம்மண்டைக்கு வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். காலம் பொல்லாதவையா இருக்கிறது கர்த்தாவே. அப்பாவு எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய அழிவு நாள் ஆண்டவரே நெருங்கி கொண்டிருக்கிறது. ஏன் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்று சம்பவிக்குமோ என்று ஆண்டவரே இந்த உலகம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையில இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே தப்பித்தோம் பிழைத்தோம் என்று இயேசுவின் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்ளுகிறவர்களாக ஆண்டவரே, இயேசுவின் ஆண்டவரே பின்னே நடக்கக்கூடியவர்களா வரக்கூடியவர்களாக இவர்களெல்லாம் மாற்றுங்கப்பா. அந்த இலங்கை தேச முழுமையும் ஆண்டவர என் தேவனுக்கு சொந்தமாய் மாறட்டும் ஆண்டவர. ஒருவரும் கெட்டு போவது உனக்கு இஷ்டமில்லாத காரியம் ஆண்டவர. நீ எல்லோரையும் நேசிக்கிற தகப்பன் அல்லவா ஆண்டவர. இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறதான அவர்கள் ஆண்டவர மனக்கு மாறக்கூடாத படிக்கு இருக்கிறதான தடைகளை எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரை இதே வேளையில கடினப்படுத்துகிறோம். கர்த்தராகிய தேவன் அப்பா அவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது தான் ஆண்டவர. சாத்தானுடைய சூழ்ச்சியெல்லாம் நிர்மூலமாக்கும்படியாக சுபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறட்டும். இந்த பிள்ளைகள் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு ஆண்டவர அப்பா ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து ஆண்டவரே ரட்சகா என்று உண்மை நோக்கி வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக சுபிக்கிறோம். அப்படியே இந்த பிள்ளைகள் இலங்கை தேசத்தில் வாழ்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அங்கு வாழ்கிறதான உங்கள் பிள்ளைகளை கூட அப்பாவுடைய பிள்ளைகளை கூட கர்த்தாவின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவரே அழைக்கப்படுகிறதான ஒவ்வொரு ஜபங்களும் ஆண்டவர அது ஒரு நாளும் வீண் போகாதபடிக்கு என் தேவனாக கர்த்தர் அந்த இடத்திலே ஆண்டவர ஒரு ரட்சிப்பை நீ கட்டையிட்டு அந்த இடத்திலே ஆண்டவர அப்பா ஒரு ஆண்டவர பெரிய எழுப்புதல் உண்டாக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கு பார்த்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை சுட்டி திருகிறதை அந்த தேச மக்கள் காணும்படியா செய்யும். அப்படியே என் தேவன் செய்து வழி நடத்த போவதற்காக முக்கிய கொடான கொடி சொல்கிறோம். அந்த இடத்தில் இருக்கிற ஆட்சியாளர்களும் ஆண்டவர, அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் ஆண்டவர, அரசாங்கத்தின் வேலைகளில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து இன்றும் என்றும் ஜீவிக்கிற தேவன், நான் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் அவர் பதில் தரக்கூடிய தேவனா இருக்கிறார், என்னோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறார், என்னை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார் என்பதை அறிந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜீவிக்கிறோம். செய்து வழி நடத்த போவதற்காய் நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. இலங்கை தேசத்தில் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவனுடைய சமூகத்துல ஆண்டவரே வர கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து வழி நடத்த போவதற்காய் நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. அந்த இடத்துல இருக்கிற அசுத்த ஆவிகள் எல்லாம் விலகி போகட்டும், அந்தகார சக்திகள் எல்லாம் விலகி போகட்டும், மந்திர சூனிய கட்டுக்கள் எல்லாம் ஆண்டவர ஓ முறிந்து ஓடத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து இலங்கை தேசத்தை முற்றிலுமாய் நீ மாற்றப் போவதற்காக நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேலையில் கொடுக்காத ஜபித்த தேவ பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பலப்படுத்துங்க. அவர்கள் செய்தான ஊழியத்தை தேவனாக கர்த்தர் நீ கனப்படுத்தி அங்கீகரித்து ஆண்டவர அநேக ஆத்மாக்கள் வர கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜபிக்கிறோம். ஜபிக்க காத்திருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பத்தையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். தேவனாகி கர்த்தவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. உமக்காக ஆண்டவரை செய்கிறதான அந்த ஊழியத்தை தேவன் நீங்க ஆண்டவரை அங்கீகரித்து ஆண்டவர் இந்த பிள்ளைகளும் ஆண்டவர உம்முடைய ஓட்டத்திலே ஆண்டவர் ஓடத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். இவளை ஆசீர்வதித்து வழி நடத்தும். அப்படி தேவன் செய்ய போவதற்காக கூட இந்த வேலையில் கூட கர்த்தாவே தேவன் நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளோடு கொண்டு வழி நடத்துங்க. இப்பொழுது கூட கர்த்தாவே இந்த ஜப வேலை ஆண்டவரே நடத்தி வருகிறதான சங்கமம் ஊடகத்தை நடத்தி வருகிறதான அருமையான சகோதரர்கள் சகோதரரின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இந்த முழு குடும்பத்தையும் என் தேவன் நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவரே இவர்கள் பெருக கர்த்தர் உதவி செய்ய முடியாய் சுபிக்கிறோம். யாப்பா அருமையான சகோதரனுக்கு நல்ல ஆண்டவரே ஆரோக்கியத்தையும் பலனை தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். இவர்களோடு கூட ஆண்டவரே இவர்கள் கணவன் இவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவன் உம்முடைய கூடார மறைவிலே வைத்து பாதுகாத்து கொண்டு வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேலையிலும் கொடுக்க தாவு இந்த ஜப வேலையை ஜெர்மன் தேசத்திலிருந்து ஆண்டவரே தொகுத்து வழங்குறதான ஜானட் மகளை அவருடைய மகனையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம் கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் உங்கள் கர்த்தாவே மொக்காக ஓடுகிற பிள்ளைகளை நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தருவர்களுக்கு எல்லா வகையிலும் துணையாக இருந்து வழி நடத்தும்படியாய் இவளை ஆசீர்வதித்து இவள் வாழ்கிறதான இடத்துல உயர்த்தி வைங்கப்பா. அப்படி என் தேவன் செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமையாவற்றி ஆண்டவரே ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற வெளியேறப்பெற்ற நாமத்தினால ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டத உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர் கர்த்தர். நீங்க செய்யற எல்லா காரியத்தையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனையிலிருந்து மக்கள் உலகம் அல்லது விடுவிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யணும் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
7: ஹாலேலூயா ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா துதிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் காலையிலே உமது கிருபையால எங்களை நேர் திருப்தி ஆக்கி எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழி நடத்தும்படியா எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். வெவ்வேறு தேசங்களில் இருந்த போதிலும் வெவ்வேறு நேரங்களிலே இருந்தாலும் அன்றே நாங்கள் ஒரே மனதின் ஆவியினாலே பரிசுத்த ஒரே மனதின் ஆவியினாலே கர்த்தாவே உமக்கு கர்த்தாவே உமது பாதப்படியிலே அமர்ந்திருக்கிறோம். தரப்பிலே தேசங்களுக்காகவும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் சபைகளுக்காக ஜபிக்க வந்திருக்கிறோம். தேவன் தாமே எங்களுடைய ஜபங்களை எல்லாம் கேட்டு தேவரின்

0: ஆசீர்வதிங்க ராட் ஆயத்தம் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும்படியா. இந்த வேலைகளிலே குடியேங்கள் எல்லாம் எங்கு பார்த்தாலும் கூடிய காரியங்கள், போராட்டங்கள், சண்டைகள், ஆண்டவரே யுத்தங்களா இருக்கிற இந்த நாளிலே தேவன் தாமே யுத்தங்களை எல்லாம் நீ தடுத்து நிறுத்துகிறவரா இருக்கிறீர். யுத்தங்களை தடுத்து நிறுத்தி நிறுத்துகிற தேவன் நீர் அப்பா. ஈட்டியை முறிக்கிற தேவன், வில்லை ஒடுக்கிற தேவனா இருக்கிறபடினாலே எல்லா யுத்த பூமிகளையும் உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா இடத்திலையும் சமாதானம் உண்டாகட்டும். தேவன் திரளாய் தேசங்கள் மீது சமாதானத்தை கட்டளிடும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோப்பா. உமக்கு சூத்திரம். அப்படியாக இந்த தேசங்களிலே நடந்த எல்லா காரியத்தையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. அந்த இடங்கள் அழிக்கப்பட்டு இருக்கின்றன, சேதங்கள் ஏற்பட்டு உள்ளன, அநேக ஆத்துமாக்கள் அழிந்து போயிருக்கிறது கர்த்தாவே. அநேகர் தங்கள் உடைமைகளையும் தங்கள் சரீரங்களின் பாகங்களோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோப்பா. மருத்துவமான இருக்கிற பிள்ளைகள் கூட அநேகரா இருக்கிறீங்க இருக்கிறார்கள். அவர்களை கவனிப்பார். அற்று தெருக்களிலும் ஓரங்களிலும் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க தகப்பனி. அவர்களுக்கு பாதுகாத்துக்குள்ளதான உதவிகள் அவர்களை சென்று அடைய இந்த வேலையில ஜபிக்கிறோம்ப்பா. அவர்களுக்காக இறங்கி கொடுக்கிற உள்ளங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை எழுப்பி பேர்பட்ட பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எல்லாம் உதவும்படியாய் அவர்களுடைய கரங்களை நிரப்பும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறார் ராஜா. உமக்கு சூத்திரம். இந்த தேசங்களிலே இதன் மூலியமாக ஏற்பட்ட எல்லா பொருளாதார நிலைகளை எல்லாவற்றையும் தேவன் நீங்க மாற்றி போடுங்க தகப்பனே. அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் பரத்திலிருந்து அனுப்பி தரும்படியாய் ஜபிக்கிறோம். வானத்து பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாதபடிக்கு ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி இந்த மக்கள் படுகிற வேதனை நிமித்தமாக இவர்களுக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசுகளையும் தேவரீர் நீர் பரத்திலிருந்து அனுப்பி தரும்படியாய் ஜபிக்கிறோம்ப்பா. உம்மை உற்று நோக்கி பார்க்கிற பிரிசை கூட நீர் நினைவு கூர்ந்தர்களின் தகப்பனே. அவர்களுடைய கண்ணீர்களை எல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாறு செய்து தேவைகளை எல்லாவற்றையும் நீர் சந்தித்து ஆசிர்வதிக்கும்படியாய் ஜபிக்கிறோம்ப்பா. இந்த யுத்தத்தினாலே அநேக குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது தகப்பனே. தாய் தகப்பனே இழந்த பிள்ளைகளும் பிள்ளைகளை இழந்த பெற்றோர்களும் அநேகமா இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களுக்கும் அப்பா ஆறுதலும் தேறுதலுமாய் நீர் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே எப்படியாக யுத்த தேசங்களிலே காணப்படுகிறதான எல்லா ஆண்டவரே பாதிப்புகளை விலக்கி போட்டு அவர்களுடைய பொருளாதார நிலைகளை எல்லாவற்றையும் தேவன் நீங்க ஆசிர்வதிங்க. அப்படியேப்பட்ட தேசங்களின் மீது நீர் ஆசிர்வாதத்தை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக தேவன் இந்த ஜபத்தை கேட்டு யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட எல்லா தேசங்களையும் மக்களையும் தேவன் நீர் ஆசிர்வதித்து அவர்களுடைய பொருளாதார நிலைமைகளை எல்லாம் சமநிலைக்கு கொண்டு வந்து அவர்கள் வாழ்ந்திருக்க செய்யும்படியாய் ஜபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே எல்லா மக்களும் விடுதலையோடு சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க கிருபை செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை முத கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள், உற்றார், உறவினர் எல்லோரையுமாய் தேவரீர் நீர் பொறுப்பெடுத்து ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படி ஆக இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் தேவரீர் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மற்றபடியாய் கூட இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் தேவரீர் நீர் ஆசிர்வதித்து பெருக செய்யுங்கப்பா. பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. இவர்கள் செய்கிறதான ஊழியத்தை தேவரீர் நீர் ஆசிர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி இவர்கள் எல்லோரும் மால் போதிக்கப்பட்டு மக்கு என்று எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவரீர் ஆசிர்வதித்து பாதுகாத்து கொள்வீராக. இனி ஜெபிக்க வருகிறதான எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா நீர் ஆசிர்வதிங்க. அவர்களுடைய குடும்பங்களையும் தேவரீர் நீர் பாதுகாத்து வழிநடத்தி பொறுப்பெடுத்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் கர்த்தர் கேரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதா உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதா, நன்றி சிஸ்டர். கேத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு இதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்,
0: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
2: பிரைஸ் தி லார்ட் அக்கா, பிரைஸ் தி லார்ட். நீங்க
1: உலக தலைவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேசங்கள், அவர்கள் இருக்கிற தேசங்களுக்காகவும் தலைவர்களுக்காகவும் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. நானே என்னை தவிர வேறு தேவனில்லை என்று சொல்லுகிறவரே, உமை சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமை புகழுகிறோம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன் என்று சொல்லுகிறவரே, உமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவர. இப்பொழுதும் இந்த விண்ணப்பங்களுக்காக உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவர. ஆண்டவரே, இந்த உலக தலைவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த 5 கண்டங்களையும் ஆளுகை செய்வதற்காக நீர் நியமித்த ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே தலைவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஆண்டவரே, அந்த கண்டங்களில ஒவ்வொரு ஆண்டவரே, ஒவ்வொரு ஊர்களாக, ஒவ்வொரு மாவட்டங்களாக, ஒவ்வொரு மாநிலங்களாக, ஒவ்வொரு தேசங்களாக ஆளுகை செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒவ்வொருவரை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே, இதோ இந்த பூமியை பாதுகாக்கிறவரே, இதோ அவர்கள் மீது உம்முடைய கரம் ஆண்டவரே தொடுவதாக நிச்சபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக நிச்சபிக்கிறோம் ஐயா. இந்த பூமி படுகிற பாட்டையும், ஜனங்கள் படுகிற பாட்டையும் ஆண்டவரே, இந்த பூமி கர்த்தாவே ஆண்டவரே தகப்பனே, நாளுக்கு நாள் ஆண்டவரே தகப்பனே ஏற்றுக்கொள்ளுகிற எத்தனையோ கொடூர சம்பவங்களை எல்லாம் ஆண்டவரே பார்க்கிற பொழுது கர்த்தாவே இவர்களுடைய கண்கள் திறக்கட்டுமன்னு நாங்க செவிக்கிறோம் ஆண்டவர. இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறிந்து கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்க செவிக்கிறோம் ஐயா. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்டை ஆண்டவரே தாங்கள் எப்படி காக்கிறார்கள், எப்படி அதை வளப்படுத்துகிறார்கள், எப்படி பண்படுத்துகிறார்கள் என்பதை எல்லாம் ஆண்டவரே அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதான நல்ல உணர்வுகளையும் ஞானத்தையும் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் நீங்க கொடுக்கும்படியாக நாங்க செவிக்கிறோம் ஐயா. எத்தனையோ மக்களும், எத்தனையோ ஆண்டவரே உடைமைகளும் அழிந்து கொண்டு நாளுக்கு நாள் கர்த்தாவே சேதப்படுத்தப்பட்டு கொண்டு ஆண்டவரே தகப்பனே இரத்த கலரியாக இருக்கிற இந்த வேளையிலும் தகப்பனே அவர்கள் தங்களுடைய கண்களை திறந்து தங்களுடைய தேசம் அழிகிறதையும், தங்களுடைய ஜனங்கள் அழிகிறதையும் ஆண்டவரே தகப்பனே குடும்பம் குடும்பமாய் தகப்பனே வாடி நிற்கிறார்கள் என்பதை ஆண்டவரே உணர்ந்து கொண்டு தங்களுடைய தேசங்களை காப்பதற்காக ஆண்டவரே அவர்கள் ஒரு நல்ல சூழல்களை எடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். நல்ல முடிவுகளை எடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அழிவுகளை கண்டு கொஞ்சம் மனம் ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே மனம் இறங்கத்தக்கதாக இந்த யுத்தங்களில் இருந்து தங்களை விலக்கி காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்தில் இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நல்ல சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக செவிக்கிறோம். பொறுமைகளை கொடுக்கும்படியாக செவிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அழிவுகளை தங்களை விட்டு விலக்கி கொள்ள ஒரு தாழ்மையை கொடுத்து அவர்கள் ஒன்றுபட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் செவிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரத்துல இந்த மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தர். தாமே பாதுகாப்பீராக. அது மாத்திரமல்ல தகப்பனே, இந்த சங்கமம் ஊடகத்துக்காக நான் செபிக்கிறேன் கர்த்தருடைய ஆவியானவர். தாமே இந்த சங்கமம் ஊடகத்தினூடாக ஆண்டவரே ஏறெடுத்து வருகிற ஒவ்வொரு செயல்களுக்காக உமை சோதரிக்கிறோம். அதிலே இணைந்து ஆண்டவரே பயணிக்கிற ஒவ்வொருவருக்காக உண்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, அதுல செய்யப்படுகிற ஊழியங்கள் நிமித்தம் அநேகர் தொடப்பட்டு எண்ணம் அதிகமாய் கர்த்தரோடு கூட நடக்கவும், எண்ணம் அதிகமாய் கர்த்தருக்காக ஆண்டவரே வாழவும் கர்த்தர் தாமே பெலப்படுத்தும்படியாக நாங்க செவிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே சங்கமம் ஊடகத்தின் ஆண்டவரே உரிமையாளராய் இருக்கிற லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவர் குடும்பங்களுக்காகவும் செவிக்கிறோம் கர்த்தர் தாமே. அவர்களுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியங்களை ஆண்டவர் ஆண்டவரே தகப்பனே கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இணைப்புல இந்த இணைப்புல இணைந்து ஒருங்கிணைத்து ஒவ்வொருவரையும் வேத வசனத்தினூடாக நடத்துகிற ஏனர் சிஸ்டருக்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காக நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. அவர்களையும் சுகபல ஆரோக்கியத்தோடு காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த ஊழியத்தை எண்ணம் தொடர்ந்து ஓடி அதை நடத்த கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட இணைந்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு ஆண்டவரே தேவ குடும்பங்கள் மீதும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் என்று நான் செபிக்கிறேன் ஐயா. அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்களுடைய ஆண்டவரே தகப்பனே உறவுகளையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்கள் நிக்க கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு தேசங்களிலும் சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதுவரே நன்மைகளும் காணப்பட கத்தர் தாமே தேசங்களை ஆசீர்வதித்து தரும்படியாக என் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உடைய சமூகத்திலே கத்தாவே இந்த ராணி அக்காவுடைய தம்பி கண்ணனுக்காய் ஜூபிக்கிறேன் ஆண்டவரே. முடி கணுக்கள் நிரம்பல் இலும்பல் தசையாவிலும் உடைய வல்லம் அறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே பாவிக்கிற ஆண்டவரே டாக்டருக்காய் ஜூபிக்கிறேன் ஆண்டவரே. பாவிக்கிற உபகரணங்கள் ஒவ்வொன்றுக்காய் ஜூபிக்கிறேன் கத்தாவே ஆண்டவரே. ஆண்டவரே அவர்களை பராமரிக்கிற ஒவ்வொருக்காகவும் ஆண்டவரே வேதனையோடு ஆண்டவரே இருக்கிற மனைவி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜூபிக்கிறோம் ஐயா. எல்லாருக்குள்ளையும் உடைய சமாதானத்தை அனுப்பி ஆண்டவரே ரட்சிப்பை கட்டளையிட்டு கத்தாவே உடைய வல்லமே நிறப்பும்படிக்கு நாங்கள் ஜூபிக்கிறோம். உடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம். அப்ப ஆண்டவரே தகப்பனே அந்த ஊழியங்களை ஆசீர்வதியும் ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் வீடுகளையும் ஆசீர்வதியும் கத்தாவே ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொன்றையும் நீங்க பொறுப்பேருங்க கத்தாவே. உம்முடைய கரம் வழி நடத்தணும் ஆண்டவரே. சகல துதியும் கனமும் மகிமையும் மக்குரியதப்பா. உலக தேசம் அனைத்திலும் ஒரு சமாதானத்தை கல்லையிடும் ஐயா. வந்து செபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அவருடைய தேவைகள் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்களை நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். சகலதையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமே.
3: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. இன்னொரு நேரடி ஒலிபரப்பிலே நாளை காலை வேளையிலே ஜப வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்துக் கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதிகால வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து கத்தரண்டை ஜபங்களை வாஞ்சியோடு இணைந்து ஜபித்த உங்கள் இருதயங்களையும் கத்தர் காண்கிறார். இருதயத்திலிருந்து அந்த ஜபங்கள் வெளிப்பட முன்னும் அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் விண்ணப்பங்களோடு வாருங்கள் என்று சொன்னபடி உங்கள் வாயின் வார்த்தைகளை அவர் வாயின் வாஞ்சைகளை இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். அந்த வகையில் கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். இணைந்திருக்கிற சகோதரன் குணபாலனையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. அருமையானவர்களை, இதுவரை நேரம் நாங்கள் ஜப வேளையில் இணைந்திருந்தோம். இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்கான ஜபங்களை கூட கடந்து சென்றோம். கத்தர் தாமே வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம்.
4: கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ணும் காலம் அப்பா இந்த உலகத்தில் நடக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா எல்லாரும் உண்மை அறிந்து கொள்ளட்டும். முழங்கால்கள் யாவும் உமக்கு முன்பாக முடங்கட்டும். ஆண்டவரே அப்பா தகப்பனே இழந்த எலும்புகளை
5: மாறன் மாறன் மாறன் தான் அவர்களுடைய பேர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை தொடர்ந்து பிரதர் மகேந்திரன் அவரை வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். அதை தொடர்ந்து கடைசி வார்த்தையை பாஸ்டர் ஆண்டன் ராசனாம் அவர்கள் கொண்டு வருவார். இன்றைய நிரல் இதுவரையும் நான் இப்பொழுது நான் அதை இங்கிலீஷ்லேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு எங்களுடைய ப்ரோக்ராமுக்குள் செல்லலாம். I would like to introduce those that are gathering today with Nithya Velicham's program. First of all, we have Sister Karuna, who would come and give us lead us through praise and worship, and also sing a song. And following that, we have Sister Grace, who would also continue with you know, her time of praise and thanksgiving and worship, and also into devotional, a short devotional. And following that, we will have Sister Dolly coming and praying for all of the workers, and I would continue to pray for all of the listeners. And following that, we have Sister Mary Thangalingam, who would come and give us a beautiful poem she would share with the listeners, as she usually does. And following that, I would bring, as your host today, Sister Ranjini Alangaramani, to bring forth the first message. Thereafter, we have Sister Arundhati from Oshawa, Ontario, who would bring us the second message. And third message would come from Sister Hepzibah, all the way from India. And the fourth message also from an evangelist, I think his name is Deyakumaran. Yes, indeed. Brother Mahendran would introduce both Sister Hepzibah and Brother Jayakumaran. And following that, the last message today would be from Pastor Anton Rasanaya. We would now go into our program, and I would like to introduce to you சிஸ்டர் கருணா. முதலாவது நாங்கள் இப்பொழுது சிஸ்டர் கருணாவை அழைக்க போகிறோம். அவர் வந்து அவருடைய கர்த்தர் கொடுத்த தாளந்தை பாட்டு மூலமாகவும் ஜபித்து விட்டு பாடுவார். சிஸ்டர் கருணா,
4: பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர்,
5: பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. வந்து நிற்கிறீர்கள் கலையத்தில். எப்பொழுதும் போல கர்த்தர் கொடுத்த பாட்டை, எங்களுடைய முதலாவதாக ஆரம்ப ஜபித்தை ஜபித்து விட்டு கர்த்தருடைய பாட்டை, உங்களுக்கு கொடுத்த பாட்டை, எங்களுடைய எங்களுக்கு வந்த அந்த ஆசீர்வாதத்தையும் தருங்கள். Thank you. God bless you, Sister Karuna.
4: God bless you too, Sister. நன்றி அப்பா. நன்றி உடனே ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம் சத்தியபரன் ஆகிய கர்த்தாவே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. நீதி நியாயம் உள்ள தகப்பனே, தேவனே, உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, வானங்களும் பூமியும் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, உம்முடைய கரங்களின் கிரியையை வெளிப்படுத்துறது ஆண்டவரே. அப்பா, அந்த இயற்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனி, எல்லா நாவுகளும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ணும் காலம் அப்பா இந்த உலகத்தில் நடக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லாரும் உண்மை அறிந்து கொள்ளட்டும், முழங்கால்கள் யாவும் உமக்கு முன்பாக முடங்கட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனி, இழந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தகப்பன் நீர், வல்லமை உள்ள தேவன் நீர் கர்த்தாவே தகப்பனே. அப்பா, ஆத்மாவிலே தங்களுடைய ஆத்மாக்கள் சூழ்ந்து போகிறதாயும், மரணத்துக்குள்ளாக இருக்கிறாக அந்த ஆத்மாக்களை மீண்டும் உயிர் பெற செய்கிறவர் நீர் கர்த்தாவே, உமக்கு நன்றி. உமை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரையும் இழுத்துக் கொள்ளுங்க. நரகாக்கி இன்னைக்கு தப்பு வைக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இடுக்கண்களுக்கு எங்கள் எல்லாரையும் நீங்களாக்குகிற தகப்பன் நீர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்கள் துன்பத்தை பார்த்து எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற தகப்பன் நீர், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமக்கிறது போல நீர் எங்களை சுமந்து வருகிறவர். ஆலோசனை கர்த்தர், அற்புதமான தகப்பன் ஆண்டவரே, எங்களை தேற்றுகிறவரான தேற்றவாளன் நீர் கர்த்தாவே, உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையினால் எங்களை நீர் போதித்து கர்த்தாவே, எங்களை கழுவி சுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் எங்களை புதுப்பிக்கிறவர்களாய், எங்களை வளர்த்து கொள்ளுகிறவர்களாய், அப்பா உமக்கு பயந்தவர்களாய் நாங்கள் எப்போதும் உமக்கு முன்பாக வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்துக்கு வந்து சேர்வதாக ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு தப்புவீங்க, இந்த மாயைகளுக்கு இந்த ஜனங்களை தப்புவீங்க. எல்லாரும் உம்முடைய சன்னிதானத்தில் நீதியும் நியாயமும் உள்ளவர்களாய், இரக்கம் பாராட்டுகிறவர்களாய், தங்களுடைய உறவுகளை நேசிக்கிறவர்களாய், ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாய் கர்த்தா, உம்முடைய வார்த்தைகள் போதித்து வழி நடத்தும் ஆண்டவரே, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த இடத்திலும் தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் குடும்பம் குடும்பம் ஆயப்பு கொடுக்கிறோம். சௌரன்ல ஸ்ரீ பிரதர் காமாருடைய மனைவி வீட்டை பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தேவைகளை எல்லாவற்றையும் கொடுத்து சந்தித்து நீரை வழி நடத்துறது போல இனி வரும் காலங்களும் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல மாந்திரங்களுக்கு அமருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகம் ஆரோக்கியம் பலம் கொடுத்து உம்முடைய சத்தியத்தை சொல்லும்படியாய் கத்தர் உதவிய தாசியாய் நிறுத்தே நிறுத்தி வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து தேவ பலனை கொடுத்து வழி நடத்தும்படியாய் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் ரஞ்சனி அலங்கார மணிக்கா அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, அப்பா எடுத்து நடத்தும்படியாய் நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிங்க. அது போல சாரி டோலிக்கா ஜெபிக்கிறோம், சாரி சுபாலங்கோக்கா, சாரி கிரேஸுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அவருடைய தேவைகளுக்காக, பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, அப்பா குடும்ப காரியங்களிலே நன்மைகள் நடக்கும்படியாய் கத்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் கட்டில இடுகிற தகப்பன் நீர் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, சுகம் ஆரோக்கியம் பலன் கொடுக்கும்படியாய் நாங்கள் குறித்து ஜெபிக்கிறோம். இன்னும் தகப்பனே, வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கிட்டு ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை சொல்லும் போது அணி ஆத்மாக்களை கொள்ளை பொருளாய் கொடுக்கும்படியாய் நாங்களுக்கு கொடுக்கிறோம். அப்பா இந்த ஒரே நோக்கம் ஆத்மாக்கள் அழிந்து பாதாளம் போகாதபடி உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திலே கலந்து கொள்ற ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் ஆசீர்வாதம் தங்கும்படியாய் செபிக்கிறோம். எந்த ஒரு நோக்கமும் இல்லாதபடி கத்தர் அவர்களை அழைத்து வந்து நீர் பயன்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க, குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க, விசுவாச மக்களை அப்பா பாரம் எடுத்து அவர்கள் நடத்துகிற போது கத்தாவே அவர்களையும் தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செய்கிறோம். பின்மாட்டத்தில் உள்ளவர்களோடு பேசும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். பாதகப்பணியே அவருடைய குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகள், குழந்தைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் உம்முடைய இரத்த கொட்டைகளாக மறைத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாதகப்பணி எல்லாம் உம்முடைய திருக்கரத்தில் இருந்து வருகிறது. உம்முடைய கருமங்களை பாதுகாக்கிறது, எல்லா தீமைகளுக்கும் விளக்கி ரட்சித்து இதுவரை பாதுகாத்தது போல இனி வரும் காலங்களில் அவர்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருக்கிறவர் நீர் ஆண்டவரே. இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுகிறவது உம்முடைய நாமம் ஒன்று மட்டுமே ஆண்டவரே. நீர் ஒருவரே இஸ்ரவேலை ஆள பிறந்தவர் ஆண்டவரே. அந்த சனங்கள் இந்த உலகத்தை ஆளும்படியாய் நீர் தெரிந்து கொண்டவர், அவர்களை பிரித்தெடுத்தவர் நீர் கர்த்தாவே. அப்பா சாந்தமுள்ள ஜனங்களாகவும் கர்த்தா

0: யாய் நீர் வெளிப்பட்டவர் ஆண்டவரேயானாலும் அவருடைய இருதய கடினங்களை நீக்கி தொடர்ந்து மனந்திரு முதலையே நீர் அந்த இடத்துல அருள வேண்டுமாங்க நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். செய்கிற தவறுகளை மன்னிக்கும்படியாய் கொடுக்கிறோம். அப்பா அவனுடைய வருகைக்கு முன்பாக அந்த ஜனங்கள் ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து அப்பா அந்த இடத்திலே நடக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க அறிவீங்க ஆண்டவரே. அந்த இஸ்ரவேல் மக்களை அடி அழிக்க துடிக்கும் அந்த அயல் உள்ள ஒவ்வொரு தேசத்து ஜனங்களுடைய கண்களில் தெளிவை உண்டாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் அந்த தேசத்துக்கு யூதராஜ சிங்கமாய் இருக்கிறீங்க என்பதை அவர்கள் அறியட்டும். அப்பா உம்முடைய ரட்சிப்பை அவர்களும் காணும்படியாய் அந்த இடத்திலே ரட்சிப்பை அறிவிக்கும்படியாய் ஊழியக்காரர்களை நீர் அந்த இடத்திலே சந்திக்க வேண்டுமாக பெருக பண்ண வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்திலே நடக்கிற எல்லா காரியங்களையும் நீர் அறியாமல் ஒன்று நடப்பதில்லை ஆண்டவரே. உம்மை ஜனங்கள் தேடும் போது அந்த ஆசிர்வாதம் இந்த தேசத்துக்குண்டு. உம்மை அவர்கள் விலகியோ போகும்போது கத்தாவே இந்த தேசத்துக்கு சாபம் உண்டு என்பதை அவர்கள் அறியட்டும். ஒவ்வொருவரும் ரட்சிப்பை காணட்டும். அந்நிய தெய்வங்களை கொண்டு வந்து வழிபட ரசனங்கள் எல்லாம் ரட்சிப்பை காண கிருபையை பாராட்டுங்க, மன்னி தருளுங்க. அறியாமல் செய்கிற தவறுகளை நீர் மன்னிக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா சாத்தானுடைய தந்திரங்களுக்குள்ளே தங்களை விட்டு செல்கிற அந்த ஜனங்கள் விடுதலை ஆகட்டும். உம்முடைய சத்தியம் பேசட்டும் அப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற அந்த வார்த்தை அவர்களுக்கு கடந்து போகட்டும் ஆண்டவரே. அது போல இலங்கை தேசத்துக்கு ஆஜபிக்கிறோம். அந்த தேசமும் ரட்சிப்பை காணட்டும். ஆளுகை செய்கிறவர்களை பொறுப்படுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீதியின் நியாயம் நிலைநாட்டும்படியாய் முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய கரம் அவளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நீதியின் நியாயம் செய்கிற மனுஷனை நீ நேசிக்கிற தகப்பனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து நடத்துங்க, அந்த இடத்துல ரட்சிப்பை உண்டாக்குங்க ஆண்டவரே. இன்னும் கத்தாவே சிறையில் இருக்கிறவர்கள் உம்மை காணட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பை அடைந்து தங்களுடைய பாவங்களில் இருந்து மன்னிப்பு அடையட்டும், ஆத்தம விடுதலை பெறட்டும் ஆண்டவரே. அது போல புதை வஸ்து கடுமையாகிறவர்களை விடுதலை ஆக்குங்க. அப்பா தங்களுடைய இருதயங்களை கத்தாவே அந்த போதை வஸ்துக்களினால் இழந்து போகிறார்கள். குடும்பங்களை கத்தாவே கைவிடுகிறார்கள். அதிலிருந்து பாதுகாக்கப்பட உம்முடைய அன்பும் இரக்கமும் அவர்களுக்கு தேவையாண்டவரே. சந்தித்தருளுங்க, ரட்சிப்பை காணும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அது போல வைத்திய சாலைகள் நீண்ட நாட்களாக நோய்களோடு இருக்கிற எல்லாரும் விடுதலை ஆக்கப்படட்டும். தொட்டு சுகமாக்குங்க உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களினாலே. ரட்சிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா விடுதலை அடைய செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம். இந்த கருவிகள் ஒவ்வொன்றோடு கூட இருங்க. எல்லாவற்றையும் நீத்தியாய் செய்யும்படியாய் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்தீனிய பார்த்து வச்சு செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
1: ஆமென். ஒரு பாட்டை பாடுங்க.

0: ப்ளீஸ் லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் த லார்ட் சிஸ்டர். கருணா, நன்றாக ஒரு பாட்டை பாடினீர்கள். நன்றான வார்த்தைகளோடு பெரியொரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். அத்துடன் ஜபித்தீர்கள், எல்லா நாடுகளுக்காகவும் ஜபித்தீர்கள், பெரிய பாரத்துடன் ஜபித்தீர்கள். கர்த்தர் உங்களுடைய பாட்டையும் உங்களுடைய ஜபத்தையும் கேட்டு எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துள்ளார். என்றபடியால் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய அழைப்புதலையும் நன்றாக அவருடைய மகிமைக்காகவும் அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காகவும் உங்களை உபயோகிப்பார். ஆமென். God bless you.
0: God bless you too, sister.
1: ஆமென், ஆமென். இதை தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ஜெயராஜன் அவர்களை அழைக்கப் போகிறோம். அவர் வந்து தேவ ஆராதனை தொடர்ந்து துதித்து தேவ தியானத்தையும் கொண்டு வருவார். சிஸ்டர் கிரேஸ்,
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், கர்த்தர் கொடுத்த

0: Recording in progress.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய அண்ணா பெரிய சாமியாகிய வெட்டுக்களிகளும் ரட்சித்த வசங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஏனெனில் 2:25. பிரியமானவர்களே, ஜனங்கள் அனைவரும் கீழ்படியாமல் போனபடியால் இத்தகைய ஒரு பெருங்கூட்டமான பூச்சிகள் யூதா தேசம் முழுவதிலும் பயிர்களுக்கு பெரிய அழிவை ஏற்படுத்தினதென பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி யோவேல் விளக்குகின்றார். அவர் வெட்டுக்களின் படையெடுப்பை குறித்து முன்னறிவித்தார். நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகள், சமாதானமின்மை, வேதனைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஈடு செய்ய சர்வ வல்லமையுள்ள இயேசுவினால் நிச்சயம் முடியும். ஆகவே எவைகள் உங்கள் நஷ்டத்துக்கு காரணமாய் இருந்ததோ அவைகளை உங்களை விட்டு நீக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடப் போகின்றார். எதை இழந்து போனோம் என நாம் போராடுகிறோமோ அதனை மீட்டுத் தரப்போகின்றார். இன்றைய நாளிலும் இழந்ததை ஒன்றும் பெற்றுக்கொள்ள விசுவாசத்தோடு என் ஒவ்வொருவரையும் அவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
2: கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் 6ஆம் தேதி அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை 2026 வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 பேதுருவின் புஸ்தகம் 15:15. கர்த்தருடைய அப்போஸ்தலரும் கர்த்தருடைய ஊழியக்காரனுமாய் இருந்த பேதுரு இந்த நாட்களிலே இப்படியாக இந்த வேத பகுதியில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த 15வது வசனம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளிலே பரிசுத்தராய் இருங்கள் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாலே அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்கார பிள்ளைகளே, இந்த நாளிலும் அப்போஸ்தலர்களே, சீஷர்களே, இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களிலே இங்கே அப்போ ஆண்டவருடைய சீஷராகிய பிரதான சீஷராகிய பேதுரு இந்த நாட்களிலே இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையிலே எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இந்த நாட்களே இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் சற்று தியானிக்கிற வேளையிலே, நம்மை இந்த கனமான ஊழியத்துக்கு அழைத்தவர் யார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் வேதத்திலே பார்க்க வேண்டும். இந்த கனமான ஊழியத்துக்கும் இந்த சுவிசேஷத்தை சுமந்து செல்வதற்காகவும் இந்த நாட்களிலே நம்மை அழைத்திருக்கிறவர் மகா பரிசுத்தம் உள்ள பிரபுவாக இந்த நாட்களில் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு பிரபு. அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களை பாருங்கள், அவர் பரிசுத்தராய் இந்த நாட்களில் இருக்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமா இருக்கிறவரும், ஒருவரும் கண்டிராதவரும், ஒருவரும் காணக்கூடாதவருமா இருக்கிற தேவரின் இந்த நாட்களிலே மகத்துவம் வல்லமையும் உள்ள தேவனா இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவரை சுற்றி இந்த நாட்களிலே சேருவின்கள் இந்த நாட்களை சுற்றி சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி இந்த நாட்களிலே இடைவிடாமல் இந்த நாட்களிலே ஆராதனையினாலே இந்த நாட்களிலே அந்த அபிஷேகத்தினாலே அந்த அவருடைய சிங்காசனத்தை இந்த நாட்களிலே நிரப்பிக் கொண்டிருக்கிறவர்களா இந்த நாட்களில் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தர் இந்த நாட்களிலே எப்படியாக இந்த பேதுரு அவரை குறித்து அறிந்த நிமித்தம் இந்த நாட்களிலே எழுதுகிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. நம்மை அழைத்தது ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, நம்மை அழைத்தவர் இந்த நாட்களிலே அதாவது பூமியிலே வந்து நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இந்த நாட்களிலே அங்கே பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு பிதாவுடைய வலது பார்சத்திலே வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர் மகா பரிசுத்தவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒரு பாவத்தையும் பாராத சுத்த கண்ணர் என்று சொல்லி அவரை குறித்து இந்த நாட்களில் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த நாட்களிலே, இந்த வேதம் முழுவதிலும் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு எந்த இடத்திலும் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கவில்லை, நேற்றும் என்றும் இன்றும் மாறாதவர் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்படுகிறது. ஆதியும் அந்தமுமானவர் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த பரிசுத்தமான தெய்வம் இந்த வானத்தை பூமியை உண்டாக்குறது மட்டுமல்ல, நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவனுமாய், அதாவது ஒவ்வொரு கிரகங்களை இந்த நாட்களிலே, கோள்களை இந்த நாட்களிலே பேர் சொல்லி அழைக்கிற தேவனுமாய் இந்த நாட்களிலே இருக்கிற பரிசுத்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம், உங்களை அழைத்த பரிசுத்தராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மண்ணான மனுஷனாகிய உங்களை, அதாவது உங்களை மென்னையும் அழைத்த தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல நாங்கள் அவருடைய பரிசுத்தத்துக்கு இந்த நாட்களிலே வாஞ்சிக்க வேண்டும். அதனாலதான் இங்கே அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்கள். இன்றைக்கு நம்முடைய காரியங்களை பார்க்கிற வேளையிலே நம்முடைய நடத்தைகள் எப்படியாக இருக்கிறது, தேவனுக்கு பிரியமாக பரிசுத்தமாக இந்த நாட்களில் இருக்கிறதா, அல்லது மாம்சத்திலே இந்த காரியங்களை செய்கிறோமோ, அல்லது பாவத்திலே இந்த நாட்களிலே அனுதினமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவ காரியங்களை எல்லாவற்றையும் விட்டு இந்த நாட்களிலே பரிசுத்தத்துக்காக அங்கே வைராக்கியம் காட்டுங்கள். அன்று யோசேப்பு பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் காட்டின வேளையிலே அவருடைய தலை இந்த நாட்களில் உயர்த்தப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் காட்டுகிற வேளையிலே தேவன் நம்முடைய தலைகளை உயர்த்துகிறது மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்தி இந்த நாட்களிலே தன்னுடைய நாமத்தை நம்முடைய குடும்பத்தின் மூலமாய் மகிமைப்படுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்கு தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரிசுத்தமாய் வருகை சமீபமாயிருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

0: வார்த்தையையும் தேவ தியானத்தையும் மற்றபடி தேவ ஆராதனையும் கொஞ்சம் சுருக்கமாக நீங்கள் நன்றாக நடத்துவீர்கள், செய்வீர்கள். எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே நடத்தப்பட்டு அதையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அவருடைய கருணையாலையும் அவருடைய மகிமைக்காக உங்களை உபயோகிப்பார். நீங்கள் அவர் தந்த தாளந்தை செய்து முடியுங்கள். காட் பிளெஸ் யூ.
1: நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம். சர்வ வல்லமுள்ள தேவனை உயர்த்த ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்துள்ளோம். உம்மை உயர்த்தி, உம்மை பாடி, உம்மை கீர்த்தனம் பண்ணி என் தேவாதி தேவனை உயர்த்துவதே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சி ஆண்டவரே. துதித்தலுடனே உம் சன்னதியின் வருகிறோம் பிதாவே. எல்லா துதியும் மகிமையும் கனமும் உமக்கு ஒருவருக்கே ஆண்டவரே நன்றி செலுத்துறோம். நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனமும் கொண்ட ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவன், ஞான கண்மலையான தேவனை இந்த இடத்திலே உயர்த்துறோம். ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழி நடத்துகிற சத்தியபரனான தேவ ஆவியானவர், ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள இந்த இடத்துல நேரங்களை ஏற்படுத்தின கிருபை ஆண்டவரே நன்றி செலுத்துறோம். நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையாம், உமக்காய் வாழுவதே என் இதயத்தினே கமையா. உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையாம், உமக்காய் வா

புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டார். புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டார். புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் என்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மையுள்ளவரே. எந்த பஞ்ச காலத்திலும் உனக்கு விளைச்சல் நிச்சயமே. எந்த பஞ்ச காலத்திலும் உனக்கு விளைச்சல் நிச்சயமே. நீ வெட்டிடும் துறவெல்லாம் வற்றாத நீரூற்று. நீ வெட்டிடும் துறவெல்லாம் வற்றாத நீரூற்று. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மையுள்ளவரே. நீ அழுத நாட்களுக்கும் நீ உடைந்த நாட்களுக்கும் நீ அழுத நாட்களுக்கும் நீ உடைந்த நாட்களுக்கும் பதிலாய் அவரின் மகிமை விளங்கிடுதே. பதிலாய் அவரின் மகிமை விளங்கிடுமே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மையுள்ளவரே. துதி பலிகள் செலுத்துவோம் அவர் என்று

0: ஆகுமே. நன்மையாய் மாறிடுமே புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மையுள்ளவரே. நன்றி. நான் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். 1 ஜோவான் 4:18. அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இந்த வார்த்தையின்படி அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. புதிய உடன்படிக்கையில் தேவன் நம்மை எப்பொழுதும் ஒரு பயம் தண்டித்து விடுவாரா? நாம் அவரை சேவிக்கும்படி எதிர்பார்க்க எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே? ஏதாவது ஒரு பயந்த காரியங்கள் வந்தால் அது பயத்திலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தேவன் அவர்களிடத்தில் கோபமாக இருக்கிறார், அல்லது தேவன் எங்களை தப்பான இதுல நிற்கிறாரோ? நான் அவர் அன்பாகவே இருக்கிறேன் சொல்றார். அந்த அன்பு, இந்த எண்ணம் மாற வேண்டும். நம்மால் மறுபடியும் பிறக்க கூடும் வரை தேவன் எப்பொழுதும் எங்களோட அவரோட அப்பா பிதா வேண்டும். அந்த உறவு எங்களுக்குள்ள எப்பொழுதும் இருக்கிறபடினாலே தகப்பன் பிள்ளைகளுக்குள்ள அந்த உறவை விட உடன்படிக்கையின் தகப்பன் அவர் வந்து ஒரு காலமும் கோபமா இல்லை, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பாக இருக்கிறபடினால அந்த பயத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு. என்னென்னா அந்த ஒரு குற்ற உணர்வுக்குள்ளாக சில நேரம் போய்விடுவோம். அது வந்து ஒரு பொல்லாத இது என்னென்னா அந்த குற்ற உணர்வு, இது நாங்கள் நடந்தது பிள்ளையா பிள்ளையாண்டு அப்படி இல்லை. அந்த தற்காலிகமாக நடந்த விதமாக அது இருந்தது. இப்பொழுது நாம் கிறிஸ்துக்குள் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறோம். இதை குறித்து உள்ளுணர்வு இப்பொழுது நமக்குள் இருக்கிறது. தேவன் நமக்குள் இருக்கிறார் என்பதை நமக்கு தெரிவிக்கிறார். எப்பொழுதும் வந்து ஆண்டவராகிய எங்களுக்குள்ள வாசம் பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்கு. அப்ப நாங்கள் நடக்க வேண்டிய பாதையில் அவர் நம்மை நடத்துகிறார். ஒரு கிறிஸ்தவனாய் நாங்கள் தேவனுடைய எப்பொழுதும் தேவனோடு நாங்கள் உறவாடும் போது அந்த உறவு, அந்த சத்தம் எப்பொழுதும் எங்களுக்குள்ள கேட்டுக்கொண்டிருக்கும். ஏனென்றால் நாங்கள் அந்த உறவு கொண்டாட்டு இந்த உடன்படிக்கைக்குள்ளாக நாங்கள் உட்படுத்தப்பட்டேன்றது எப்படி அறிகிறேன்டா? அது மணிஃபெஸ்ட் எங்களுக்குள்ள வந்து மாமிசமாக ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து தேவன் எங்களுக்கு இயக்கிற்கு அப்பாற்பட்ட ரீதியில செயற்படுகிறார் என்ற இது. அந்த அப்ப அவருடைய இந்த எப்பவும் வந்து பயமில்லாதபடி நாங்கள் இருக்கிறது என்னென்னா ஒரு சகஜமா பழகிற ஒரு ஆக்களோட தான் பயம் இல்லாமல் நாங்கள் இந்த துள்ளி குதிச்சு அப்படியான ஒரு இதன் அந்த உறவு அப்படியான இதுல நாங்கள் அந்த பழைய புதிய உடன்படிக்கைக்கு இடையே உள்ள வித்தியாசம் தான் இது. அப்ப புதிய உடன்படிக்கையின் தேவன் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஜாவட்டையும் செய்து இந்த நாட்கள்ல அவர் சொல்றார் அந்த பயம் அந்த எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. பயம்ன்றது வந்து தேவ பயம்ன்றது அது வேற, இது வந்து நாங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் என்ன செய்துடுவாருண்டா, ஆனா அப்படியான உறவு இல்லைன்றது நாங்க இந்த நாட்கள்ல இந்த வார்த்தை கூடாக அந்த ஒரு இடத்துல அந்த வந்த எங்கள் அம்மா எங்களையா அந்த எங்களை எங்க அம்மா அடிப்பார்கள் இந்த காரணத்துக்காகவே நாங்கள் நிறைய அடிகள் வாங்கியிருக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா தேவன் அப்படி இல்லை. ஆனா சரியான சத்தியங்களுக்குள்ள ஆண்டவர் எங்களை ஒரு பிள்ளை போல வழி நடத்தி கொண்டு போறபடினால அந்த பயப்படுகிறவன் அன்பில் பூரண அப்ப அந்த பயம் இல்லாதபடி அந்த அன்பு பூரணப்படுகிறது. இந்த நாட்களை அப்படியாக செய்ய வைத்து எங்களுக்குள்ள கற்பிக்கப்பட்டு விட்டது. அங்க அப்ப ஒவ்வொரு இதுலையும் வந்து சொல்ல சொல்ல எங்களுக்கு நாளாந்தம் அந்த உறவு எங்களுக்குள்ள கட்டப்படும் போது தேவனோடு அந்த நெருங்கிய உறவை நாங்கள் அந்த இந்த நாட்கள்ல அவரோடு நாங்கள் உறவு கொண்டாடுறது எப்படி என்றால் நாங்கள் அந்தி சந்தி மத்தியான வேளையில எப்படி தாவீது ராஜா அந்தி சந்தி மத்தியான வேளை அவரோட துதித்து அவரோடு பேசி கொண்டிருக்கிறது போல பேசினது போல இந்த நாட்கள்ல நாங்கள் அவரோட உறவு கொண்டாடேக்க அந்த தூரம் எங்களுக்கும் அவருக்கும் உள்ள தூரம் இன்னும் நெருங்கக்கூடியதாக தூரமா இல்லாம நெருங்கக்கூடியதாக வருகிறது. இந்த வார்த்தை கூட அந்த உடன்படிக்கை தேவன் என்றதே இந்த நாட்கள் எங்களுக்கு தந்த அந்த கவனத்துக்குள்ள நாங்கள் உட்படுத்தப்பட்டபடினால எல்லாம் சமாதானமும் பூரண அன்பும் சமாதானமும் சந்தோஷமாயும் வாழ முடியும் என்றதே இந்த தியானத்து கூட உங்களுக்குள்ள பயந்து கொண்டேன். நன்றி செலுத்தி எல்லாவற்றையும் திருப்பாதத்திலே ஆண்டவரே தந்து ஒவ்வொரு வார்த்தையின் பேசும்போது எவ்வளவு அந்த அன்பு நிறைந்த அந்த அரவணைப்பை உணரக்கூடியதா இருந்ததற்கா நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதியை எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். நன்றாக கர்த்தருடைய அன்பை பெற்றியும் அந்த என்ன மாதிரி நாங்கள் அவருடைய நெருங்கி நாங்கள் அவருடன் இருக்கும் பொழுது அந்த கர்த்தர் அந்த பாயத்தை என்ன மாதிரி எங்கள்ட நீக்கிறார். அவரோட பாயம் என்ன மாதிரி பெர்ஃபெக்ட் லவ் காஸ்ட் அவுட் ஃபியர் என்று சொல்லி அவருடைய வார்த்தையில சொல்லி இருக்கிறது. அதே போல He has not given us the spirit of fear, but of love and of power and of a sound mind. அதில் தான் கர்த்தர் எங்களுக்கு அந்த பயத்தை நீக்கி எங்களுக்கு அவருடைய அன்பால் எங்களை தேற்றி எங்களை அவருடன் நாங்கள் நடக்கும் பொழுது அதை அப்படியே எங்களிடம் நீக்குகிறார் என்று நீங்கள் நன்றாக அதை பகிர்ந்து கொண்டீர்கள். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ. அத்துடன் நன்றாக நீங்கள் தேவ ஆராதனையை எடுத்தீர்கள். காட் பிளெஸ் யூ சிஸ்டர் கிரேஸ்.
0: தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ, தேங்க்யூ.
1: ஆமேன், ஆமேன். அடுத்ததாங்க நாங்கள் சிஸ்டர் டாலி அவர்களை அழைக்க போகிறோம். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். அதைத் தொடர்ந்து நான் கேட்டுக்கொண்டவர்களுக்காக சுருக்கமாக நாங்கள் ஜெபிப்போம். தேங்க்யூ. ஒரு பாட்டையும் பாடுங்கள் சிஸ்டர் டாலி. தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ.
2: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்து ஆவியோடு உண்மையுடன் தொடர்ந்து கொள்வதற்கு அழைத்த மகா பெரிதான ஊழியக்காரர்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட கீழே மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக நீங்க மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஆண்டவரே கவிதைகள், பாட்டுகள், வார்த்தைகளை கொண்டு வர ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்கப்பா, மறைத்து வைங்க. உங்களை உங்களோட முகத்தை, உங்களோட பிரசன்னத்தை நாங்கள் காணக்கூடியதாக இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பை ஊற்றி ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். நீங்கள் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்த ஆவியை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வர மகா பிரதான கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். கூப்பிட்டேன், பதில் வந்தது, குறைகள் எல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவே, அவர் மகத்துவமானவர், அவர் நல்லவர். அவர் எங்களை அவருக்குள்ள உறுதியாக பற்றி கொண்டு எங்களை வழிநடத்தி கொண்டு அந்த கொண்டு வர்ற அன்புக்காக நீ நன்றி செலுத்துறேன். நன்றி, நன்றி அப்பா. அத்திமரம் துளி விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதற்கு நாங்கள் யாவரும் நீங்க உங்களுக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதற்கு அழைத்த அந்த மகா பிரதான அன்புக்கு நம்பி அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்க உங்களை நீங்க உங்களை ஒருபோதும் போட விட மாட்டீர்கள். நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து வர்ற தம்பனா இருக்கிறபடியா நன்றி. விசுவாசத்தினால் நீதிவான் பிழைப்பான் என்று கூறியபடி ஆண்டவரே யாரும் உங்களுக்குள்ள மகிழ்ந்து இருப்பதற்கு அழைத்த அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன். நாங்கள் அவரை நேசிப்பதற்கு தந்த அன்புக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி அப்பா, நன்றி. ஆமேன்.

ஆனால் அன்பின் தகப்பனே, நீர் எங்களோடு இருக்கும் போது ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் வாழ்ந்த நாட்களில் எல்லாம் பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி கர்த்தாவே, வேதனையோடு இருந்த மக்களுக்கெல்லாம் நீ பேசி, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று உம்முடைய ஜீவ வார்த்தை கூடாக பேசி ஜனங்களை நீர் உயிர்ப்பித்து அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றும் உம்முடைய மகிமையும் உம்முடைய வல்லமையும் குன்றாதா இருப்பதற்காய் நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. விசேஷமாய் கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சிலுவைக்கு பின்னாக மறைத்து கர்த்தாவே, உம்முடைய நாமம் உயரட்டும். ஆண்டவரே, உம்முடைய என்னுடைய வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் உமக்கு முன்பதாய் பிரீதியாய் இருக்கட்டும் அப்பா. சகல துதிகன மகிமை யாவற்றையும் கர்த்தராய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி உடைய நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலே நான், இந்த கடந்த நாட்களிலே நான் போன அனுபவங்களுக்கூடாக நான் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நாங்கள் கடந்த நாட்களிலே அடிக்கடி நாங்கள் கேள்விப்படுகிற செய்தி, அதாவது ஆவிக்குரிய பிரகாரம் சத்துரு ஜனங்களோடு போராடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் செய்திகளை கேள்விப்படும் பொழுது ஒருவர் கோமா நிலையிலே இருக்கிறார், அவருக்காக ஜெபியுங்கள் என்று ஒரு செய்தி வந்தது. அடுத்தது ஒருவருடைய சுவாச பையிலே மூச்சு திணறல் ஏற்படுவதால் அவர் அவசர சிகிச்சையின் பிரிவுக்குள்ளே இருக்கிறார் என்று, தூர தேசத்திலே இருக்கிற ஒரு மகனுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி, இவ்விதமான செய்திகள் அடிக்கடி எங்களிடத்திலே ஜெப கோரிக்கையாக எங்களை ஜெபக்குழுவுக்கு வந்ததை நான் பார்க்கும் போது மிகவும் கலங்கி போனேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இவ்விதமான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்பட்டு சத்துரு எவ்வளவு தந்திரமாக அவருடைய வாழ்க்கையின் குடும்பங்களிலே துக்கத்தையும் வேதனைகளையும் போடுகிறான் என்று பார்த்து நான் என் ஆவியில் கலங்கினவளாக அடிக்கடி நான் சோர்ந்து போவதுண்டு. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து ஜபிக்கிற வேளையிலே, அவர்களுக்காக மன்றாடுகிற வேளையிலே, கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதாக, அது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதாக, விசுவாசத்தை கொடுக்கிறதாக இருந்ததை நான் பார்த்தேன். ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் எவ்விதமாய் நடந்து கொள்ள வேண்டும், எவ்விதமாய் என்னுடைய ஜீவியத்தை ஓட்ட வேண்டும் என்று நான் சிந்தித்து பார்க்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்திலே ஒரு வார்த்தையை போட்டார். அந்த வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். எபேசியர் 5:14 தொடக்கம் 17 வரையும் நாங்கள் வாசிப்போம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையினாலே கர்த்தர் என்னை திடப்படுத்தின. ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், இந்த உலகத்திலே சுற்றி பார்க்கும் போது ஆண்டவருடைய பார்வையிலே நாம் விழிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலக பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவி மனுஷன் இன்று மரித்தவனாகவே காணப்படுகிறான். இன்றைக்கு நாங்கள் வெளிநாட்டிலே இருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், சுற்றியுள்ள ஜனங்களை பார்க்கும் போது அவர்கள் உலகத்தின் பின்னாக ஓடுகிறவர்களாக, மாம்ச காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்தவர்களாக, தங்களுடைய காரியத்திலே ஆவிக்குரிய பிரகாரம் இறைவனை நினைக்க தவறியவர்களாக, இறைவனை தேட தவறியவர்களாக அவர்களுடைய வாழ்க்கை ஓட்டத்திலே எப்பொழுதும் அவர்கள் பிஸியாக இருப்பதை காணலாம். ஆகவே அவருடைய ஆவிக்குரிய மனிதன் தேவனை அறியாவிட்டால், தேவனை தேடாத பட்சத்திலே அங்கு ஆவிக்குரிய மனிதன் உள்ளான மனுஷன் உலக பிரகாரமாக அங்கே பார்க்கிறோம், அவன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி மரித்தவனாய் காணப்படுகிறான். இன்னைக்கு ஆடம்பரத்தில செல்வந்தராக படித்தவர்கள் நற்குணசாலிகளாக காணப்பட்டாலும் அவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்றார். மெய்ப்பொருளாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறியாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள் என்றால் தேவனுடைய பார்வையிலே ஆவிக்குரிய பிரகாரம் அவர்கள் மரித்தவர்களாக காணப்படுகிறார். ஆகவேதான்
பவுல் அடியான் அங்கே எபேசியர் சபையிலே பரிசுத்தவான்களுக்கு எழுதும் போது மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று கூறுகிறார். அப்படியானால் நாம் உணர்வடைந்து எழும்பும் போதுதான் ஆவியிலே அனலாய் நாங்கள் மாற முடியும். அப்பொழுதுதான் எங்களுடைய ஆவி அனல் கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. பார்க்கிறோம், அவர் சொல்லுகிறார், அப்பொழுது கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அவர் பிரகாசிக்க அடுத்தது சொல்லுகிறார், ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. கவனம் என்பது ஜாக்கிரதையை குறிக்கும். ஆகவே ஜாக்கிரதையாக நாங்கள் நடக்க வேண்டியது எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமாயிருக்கிறது. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், ஜாக்கிரதையாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். ஏனென்றால் நாங்கள் இந்த பொல்லாத உலகத்திலே நாங்கள் இருக்கிறோம். அங்கே ஆவிக்குரிய மண்டலத்திலே அதிகமான கிரியைகள், அசுத்த கிரியைகள் ஆவிக்குரிய மண்டலத்திலே காணப்படுகிறது. ஆகவே ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இந்த காலத்தை உணர்ந்தவர்களாக, அதை பிரயோஜனப்படுத்த வேண்டியவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். ஆகவேதான் காலத்தை பற்றி உணர்வுள்ளவராக கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஊழியம் செய்கிற நாங்கள், அவருடைய ஊழியத்திலே பங்கேற்றிருக்கிற பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவைதான் ரோமர் 12:11 வசனத்திலே அங்கே பவுலடியான் கூறுகிறார், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அசதியாயிருக்க கூடாது. ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கை உலகத்தை சுற்றி மற்ற ஜனங்களைப் போல் உலகத்தின் பார்வைக்கு எங்களுடைய கண்களும், உலகத்தின் இச்சைக்கு எங்களுடைய கண்களும், மாம்ச காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்கும் பொழுது எங்களுடைய ஆவியிலே அசதி உண்டாகும். ஜபிப்பதிலே, வேதம் வாசிப்பதிலே, கர்த்தரை நேசிப்பதிலே, ஆலயத்துக்கு செல்வதிலே, அவருடைய காரியங்களிலே நாங்கள் அசதியாயிருப்போம். ஆகவே ஜாக்கிரதையை இழந்து விடுவோம். அவைதான் அங்கே ரோமருக்கு சொல்லுகிறார், இந்த ஊழியம் செய்கிற நீங்க அசதியாயிருக்க கூடாது, நீங்கள் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் நீங்கள் ஆவியிலே அனலாயிருக்க முடியும். கர்த்தருக்கு அப்பொழுதுதான் நாங்கள் ஊழியம் செய்ய முடியும். ஏண்டா இது வந்து ஒரு ஊழியம் என்பது ஆவிகளோடு போராட்டம், எங்களுக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ஆவிகளோடு போராட்டம். ஆகவே இந்த நாட்களிலே நான் இலங்கையிலே இருந்த வேளையிலே என்னுடைய ஊழிய பாதையிலே நடந்த ஒரு அனுபவத்தை உங்களோடு கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் இலங்கையில் இருந்த நாட்களிலே சுனாமியின் போது நான் என்னுடைய தாயாரையும் என்னுடைய சகோதரிகளையும் இழந்த வேளையிலே மிகவும் துக்கப்பட்டு வேதனையோடு இருந்தேன். அப்பொழுது என்னுடைய சரீரம் பிளையினப்பட்டது. ஆனால் நான் அதற்கு முன்பதாக ஆஸ்பத்திரி ஊழியங்கள், ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி தான் செய்வது வழக்கம். அந்த வேளையிலே நான் இந்த பிளையினப்பட்டபடினால் அந்த ஊழியத்துக்கு போவதும் எனக்கு தடைப்பட்டு போயிற்று. ஆனாலும் நான் சற்று தேறிய போது, என்னுடைய உள்ளமும் என்னுடைய மனமும் தேறிய போது, மறுபடியுமாக ஆண்டவருடைய சமூகத்திலே நான் தரித்திருந்த வேளையிலே ஆண்டவர் என்னை, பரிசுத்த ஆவியானவர் என்னை பாரப்படுத்தினார். அதாவது, நீ கவலையோடு இருக்கிறாய், ஆனாலும் உன்னுடைய இனத்தவர்கள் என்னோடு தான் இருக்கிறார்கள். நீ அங்கே இருளில் இருக்கிற ஜனங்கள், எத்தனையோ பேர் ஜனங்களை இழந்து கர்த்தர் என்னை அறியாமல் இருக்கிற அந்த ஜனங்களை போய் நீ விசாரி என்று அங்கே ஆண்டவருடைய உள்ளத்திலே ஒரு பாரத்தை போட்டார். அப்பொழுது நான் பார்த்தேன், அந்த அகதி முகாமில் இருக்கிற ஜனங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் என்ற நோக்கோடு கூட நான் எழுந்து போனேன். ஏனென்றால் என்னுடைய உடலும் மனமும் நான் பிழையினப்பட்ட நிலையில் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் என்னை அடிக்கடி நான் பாரப்படுத்தினபடியால் அந்த முகாம்களுக்கு சென்று பார்வையிடலாம் என்று சில உணவு பொதிகளோடு நான் அங்கே போனேன். போய் விசிட் பண்ணின வேளையிலே அங்கே அநேகர் அழுது குளறிக்கொண்டு சத்தம் கேட்பதை நான் பார்த்தேன். எனக்கும் உள்ளம் உடைந்து போயிட்டு. அப்பொழுது ஒரு தாயார் ஓடி வந்து என்னை கட்டி பிடித்து தன்னுடைய 3 பிள்ளைகளையும் தான் இழந்து விட்டதாக அவள் அழுதாள். சுற்ற இருந்தவர்கள் தாயும் அவளுடைய தாயும் சொன்ன அவள் மனநிலை பாதிக்கப்பட்டு காணப்பட்டாள் என்று. அப்பொழுது நான் அவள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இறங்கினபடியால் அவளுக்காக ஜபித்து கர்த்தருடைய அன்பை அவளுக்கு கூறி, நீ உன்னுடைய வாழ்க்கை பயணம் முடிந்து நீ அங்கே பரலோகம் போவேயானால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீ விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து பரலோகம் போகும் போது நீ உன் பிள்ளைகளை பார்க்கலாம் என்று சொல்லி நான் அவளுக்கு ஒரு
காரியத்தை சொன்னேன். அப்பொழுது அவள் வியந்து, அப்படியா அக்கா, எனக்கு உதவி ஜபியுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள் என்றார். இப்ப நானும் அவளுக்காக ஜபித்து, அவளுடைய விடுதலைக்காய் ஜபித்து, அவளுடைய பாவங்களை மன்னிக்கும்படி ஜபித்து, அன்று அவளுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக உதவி செய்தேன். அதன் பின்பு அவள் இன்னொரு நாள் என்னை தேடி வந்தாள். இது நடந்து சில நாள் பின்பு இன்னொரு நாள் தேடி வந்த போது அவள் சொன்னாள், தான் இந்த பிள்ளைகள் இழந்த நாட்கள்லேருந்து தூங்கவில்லையாம். ஆகவே எனக்கு அடிக்கடி இரவிலே கொஞ்சம் கலக்கமாய் இருக்கிறது, ஆகவே நித்திரை கொள்ள முடியவில்லை என்று சொன்னார்கள். அப்படி நான் தொடர்ந்து ஜெபித்த போது அவளுக்குள்ளே இருந்து ஒரு அசுத்தாவி வெளிக்கிட்டு போனதையும், அவள் விடுதலை பெற்று சந்தோஷமாக அவள் முகம் மாறுவதையும் நான் காணக்கூடியதாக இருந்தது. அவள் பின்பு எழுந்து என்னிடத்திலே சொன்னாள், இப்பொழுது என் இருதயத்தில் இருந்து அந்த கவலை பாரம் நீங்கி விட்டதம்மா என்று சொல்லி சொன்னாள். அவளுக்கு மறுபடியும் கர்த்தருடைய அன்பான வார்த்தைகளை கூறி நாங்கள் ஜெபித்தோம். பின்பு அவளுடைய தாயார் என்னிடத்திலே வந்து சொன்ன ஒரு காரியம், இவள் அந்த குழந்தைகள் மரித்த நாட்களிலே இருந்து அவள் ஒவ்வொரு இரவும் சுடலைக்கு போய், அந்த குழந்தைகளை புதைத்த கல்லறைக்கு போய் அழுவதாம், ஆடைகளை கிழித்து கத்தி அழுவாளாம். ஆனால் அம்மா இன்றில் இருந்து அவள் அந்த சுடலைக்கு ஓடி போவது இல்லை, இப்பொழுது இவள் நிம்மதியாக தூங்குகிறாள், இயேசுவே என்று கூப்பிடுகிறாள் என்று சொன்னார். பாருங்கள், அந்த மரண இருளின் திசையில் இருந்த அந்த மகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. பின்பாக அவர்கள் சபைக்கு வந்து சாட்சி கூறி இப்பொழுதும் அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்று சபையிலே சென்று சந்தோஷமாக அந்த தாயார் வாழ்கிறதை நான் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த செய்தியை நான் ஏன் கூறுகிறேன் என்றால், இந்த சம்பவத்தை நாங்கள் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தையும் ஆண்டவருடைய ஜெயத்தையும் நாங்கள் சொல்ல வேண்டும். எங்களுடைய துக்கத்திலும் எங்களுடைய பிரச்சனையிலும் நான் அன்று சிந்தித்து கொண்டு போராடி கொண்டு இருந்திருப்பேன், ஆனால் இவ்விதமான ஒரு ஊழியத்தை என்னால் செய்ய முடியாது போயிருக்கும். பாருங்கள், சத்துரு அதை தடுத்திருப்பார், ஆனால் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி அன்றைக்கு அந்த மகளுக்கு இவ்விதமான ரட்சிப்பு கிடைத்தது. இன்று அவர்கள் குடும்பமாக அங்கு ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய பிள்ளைகளாக சாட்சியாக வாழுவது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே கர்த்தர்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இன்று முதல் ஒரு ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் பெற்றவர்களாக திரும்பி செல்லும்படியாக ஜபிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவர் கூட வெட்கப்பட்டு போகாதபடி என் தெய்வன் தாமே கிருபையோடு தாங்கும்படியாக துதிக்கிறோம். மீட்பெரும் அருமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நம்ம நாமத்தினாலே ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வந்தவரும் வரப்போகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். என்னுடைய பெயர் இவாஞ்சலிஸ்ட் ஜெயக்குமார். நான் இந்தியாவில் இருந்து உங்களோடு இப்போது பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தில் கன்னியாகுமரி அருகே வெள்ளிச்சந்தை காட்டுவளை தான் என்னுடைய சொந்த கிராமம். எனக்கு மேரி உஷா என்கிற மனைவியும் நிஷாந்த் நிதிஷ் என்ற இரண்டு ஆண் பிள்ளைகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கன்வென்ஷன் ஸ்பீக்கராக தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். மேலும் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட் இதுபோல 9 சேனல்களை நடத்தி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறேன். இந்த ஊழியத்திலும் எனது பங்கை தேவன் தந்திருப்பதனால மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் ஊழியம், தெய்வ வார்த்தைகள் உங்களை தொட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுமாறு கிறிஸ்துவின் அன்பில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அநேகமாக தேவனுடைய வருகை குறித்தும் கடைசி கால தீர்க்க தரிசனங்களை குறித்தும் தேவனை அறியாத ஜனங்கள் முன்பாகவும் அறிந்த ஜனங்கள் முன்பாகவும் தேவ வார்த்தைகளை கொடுத்து தேவனை மகிமைப்படுத்தி வருகிறேன். இந்த பரலோக ஊழியத்தை தேவைப்படுபவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளும்படி தேவனை அன்பில் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் வேதாகமத்தில் மறைந்திருக்கும் 1000 மர்ம முடிச்சுகள் என்ற பெயரிலே உங்களுக்கு தேவ செய்தியை இன்று கொடுக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக இணைஞ்சிருக்கிறவங்க எல்லோரையும் இயேசுடைய நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமான ஒரு விசேஷித்த பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். பைபிள்ல இருக்கிற 66வது புஸ்தகம், அதாவது கடைசி புஸ்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம தியானிக்க இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பைபிள்ல மொத்தம் 66 புஸ்தகங்கள் இருந்தாலும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்குன்னு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இதுல மொத்தம் 22 அதிகாரங்கள், 404 வசனங்கள் இருக்கு. இந்த 404 வசனங்களும் சாதாரண வசனங்கள் கிடையாது. எதிர்காலத்துல உலகத்துக்கு என்ன நடக்க போகுது, அந்திக்கிறிஸ்து எப்படி வருவான், உலகத்தோட முடிவு எப்படி இருக்கும், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் இந்த புஸ்தகம். வெளிப்படுத்தல் அப்படின்னா கிரேக்க பாஷையில அபோகாலிப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மூடி இருக்கிற ஒரு பெரிய திரைய திறந்து காட்டுறது அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த புஸ்தகம் எப்ப எழுதப்பட்டுச்சு, யாரு எழுதினா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில எழுதப்பட்டது, இதையெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த புஸ்தகத்தோட அருமை நமக்கு புரியும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, கிறிஸ்துவுக்கு பின்னாடி 90களில் காலகட்டம், ரோம சாம்ராஜ்யத்தை ஒரு சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டிருக்கிறாரு. அவனுடைய பேரு த கிரேட் டொமிஷியன். இவன் சாதாரண ராஜா கிடையாது, ரொம்ப அகங்காரம் பிடிச்சவன். தன்னைத்தானே நான் தான் கடவுள், நான் தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறான். ரோம நாட்டில் இருக்கிற எல்லோரும் தன்னைத்தான் வணங்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுறான். ஆனால் நம்ம கிறிஸ்தவர் அவங்க கும்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டால், நோ, நாங்கள் சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த எங்களை இயேசுவை மட்டும்தான் கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி, ஒரு மனுஷனா கடவுளா ஒரு நாளும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தைரியமாக நிற்கிறாங்க. டொமிஷியனுக்கு கோபம் தலிக்கிறது, கிறிஸ்தவங்களை பிடிச்சி கொடூரமான முறையில் கொல்ல ஆரம்பிக்கிறான். சிங்கம் இருக்கிற குகைக்குள்ள அப்படியே தூக்கி போடுறான். வீதிகளில் உயிரோடு விறகு கட்டைகளை அடுக்கி அப்படியே கொளுத்துறாங்க. ரத்த ஆறு அப்படியே பீரிட்டு ஓடுது. அந்த நேரத்தில் இயேசுவோட இருந்த 12 சீசர்களில் 11 பேர் ரத்த சாட்சியாக மறைச்சு போயிடுறாங்க. சிலுவையில் அறையப்பட்டாங்க, ஈட்டினால குத்தப்படுறாங்க. ஆனால் உயிரோடு எரிஞ்சிருக்கிற ஒரே ஒரு சீசன் யார் அப்படின்னு கேட்டால் இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் மட்டும்தான். இயேசுவோட மார்பில் சாஞ்சிருந்தாரே அதே யோவான் தான். இப்போ அவருக்கு வயசு 90 தாண்டிடுச்சு, முடியெல்லாம் நரைச்சி போச்சு, ஒரு முதியவராக இருக்கிறார். இந்த டொமிஷியன் ராஜா என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, ரோமாபுரியில் லத்தீன் வாசல் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய இரும்பு கொப்பரையில் எண்ணெயை ஊற்றி அதை நல்லா நெருப்பு வச்சு கொதிக்க வைக்கிறான். மக்கள் எல்லோரும் சுற்றி இருக்கிறாங்க. இந்த 90 வயசு முதியவரான யோவானை அப்படியே தூக்கி அந்த கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே போடுகிறான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு சொட்டு சுடுதண்ணி நம்ம மேலப்பட்டாலே நம்மால துடிச்சு போயிடுறோமே, கொதிக்கிற அந்த எண்ணெய். ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுமா, தானியலோட நண்பர்களை அக்கினி சூளையில காப்பாத்தின அதே இயேசு யோவானை அந்த கொதிக்கிற எண்ணெயிலையும் காப்பாத்துறாரு. ஒரு முடி கூட கருகாம யோவான் உயிரோட வெளியே வருகிறார். இதை பார்த்ததும் அந்த சக்கரவர்த்தி டொமிஷியன் பயந்து போகிறான், இவனை கொல்லவே முடியலையே, இதனால இவனை யாரும் இல்லாத ஒரு தீவுக்கு
நாடு கடத்துங்க அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி பத்ம தீவு அப்படிங்கிற ஒரு தீவுக்கு அனுப்புகிறான். யாருக்காவது இந்த பத்ம தீவை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம டூர் போற மாதிரி ஒரு அழகான தீவு கிடையாது. ஏஜியன் கடல் நடுவில் ஒரு பாறை குவியல்ல கொலகாரங்க தேச துரோகிகளை தண்டிக்கிறதுக்காகவே ரோம அரசாங்கம் வச்சிருந்த ஒரு திறந்த வழி சிறைச்சாதான் இந்த பத்மதீவு. அங்க போய் பாறைகளை உடைக்கணும், சரியான சாப்பாடு கிடைக்காது, குடிக்க நல்ல தண்ணி கிடையாது, கொடூரமான வெயில். இந்த பாறைகளுக்கு நடுவில் தன்னோட 90 வயசுல உடம்பெல்லாம் வலியோடு உட்கார்ந்து யோவான் கண்ணீர் விடுறாரு. ஆண்டவரே, என் வாலிப வயசிலிருந்து உமக்காக ஓடுனனே, இப்போ கடைசியில எனக்கு இந்த தனிமையா, நான் யாருமே இல்லாத இந்த தீவுல ஒரு அனாத மாதிரி நான் சாகணுமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாரு. ஆனா மனுஷங்களோட உதவி எப்ப முடியுதோ அங்கதான் தேவனுடைய சரித்திரமே ஆரம்பிக்கும். அந்த பத்ம தீவு இருட்டறையில ஒரு வெளிச்சம், பரலோகம் திறக்கப்பட்டது. என் பிள்ளை யோவான் அங்க தனிமையில பாறைகளுக்கு நடுவுல அழுது கொண்டே இருக்கிறான். அவனுக்கு நான் இந்த உலகத்தை எதிர்காலத்தை நான் காட்ட போறேன்னு சொல்லி இயேசு அங்க இறங்கி வர்றாரு. அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1:1 சொல்லுது. நாம இந்த வெளிப்படுத்தின நிகழ்ச்சியில வெளிப்படுத்தின விசேஷம் 1 வசனத்திலிருந்து அப்படியே கடைசி வசனம் வரைக்கும் வரிசையா போக போகிறோம். இப்போ 1 வசனம், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாக யோவானுக்கு வெளிப்படுத்ததுமான விசேஷம். இப்போ இந்த வசனத்தை கவனிச்சிங்களா, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எப்படி யோவான் கைக்கு வந்துச்சுன்னு ஒரு பெரிய சங்கிலி தொடர இந்த வசனம் சொல்லுது. முதல்ல சிங்காசனத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் இந்த ரகசியத்தை இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அதை தன்னுடைய தேவ தூதனுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. அந்த தேவ தூதன் பத்மதீவுல இருக்கிற யோவானுக்கு அதை கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. பரலோகத்துல உச்சியில இருந்து ஒரு சாதாரண பாறைக்கு நடுவுல இருக்கிற ஒரு மனிதனுக்கு தேவன் ஒரு செய்தியை கொண்டு வர்றாருன்னா யோவான் மேல அவர் எவ்வளவு அன்பா இருந்திருக்கணும், அதை விட இந்த மனுக்குலம் மேல அவர் எவ்வளவு அன்பா இருந்திருக்கணும். இன்னைக்கு இந்த மீட்டிங்ல இணைஞ்சிருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்றாரு, நீங்க எந்த இடத்துல தனிமையா இருந்தாலும் சரி, என் குடும்பத்துல என்ன குறிச்சிக்கலையே, என் வேலை ஸ்தலத்துல என்ன ஒரு தீவு மாதிரி தனியா நிக்க வச்சிருக்காங்களே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையான்னு நீங்க பத்மதீவு மாதிரி ஒரு தனிமையில் அழுதுட்டு இருக்கலாம். ஆனா உங்க கண்ணீரை தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. யோவான தேடி போன தேவன் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க தலைமுறைகளையும் தேடி வருகிறார். ஒரு பாறை குவியல பரலோகத்தோட ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு மாபெரும் இடமா தேவன் மாத்தினாரு அப்படின்னு சொன்னா, உங்க குடும்பங்களையும் உங்க பிள்ளைகளையும் மாத்துவதற்கு தேவன் பொதுவானவராக இருக்கிறாரு. இப்போ அந்த யோவான் யாரை பார்க்கிறார் பாரு, இயேசு யாரை பார்க்கிறார். 90 வயசு முதியவரான யோவானோட கண்ணுக்கு முன்னாடி நின்றது யாரு? இதை பார்த்த உடனே யோவான் ஏன் செத்தவரை போல விழுகிறார், அப்படி என்ன காட்சியை கண்டார் அப்படிங்கிறத வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்துல 1:2 தொடங்கி நம்ம வரிசையை அப்படியே பார்க்க போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, பத்மதீபன் இருட்டறையில முதியவரான யோவானுக்கு தேவன் பரலோகத்தை திறந்து காட்டினார் என்பதனை 1 வசனத்துல நம்ம பார்த்தோம். அந்த தரிசனத்துல கண்ட தேவன் அதன் பிறகு என்ன செய்தார், தனக்கு கிடைத்த அந்த மாபெரும் ரகசியத்தை அவர் எப்படி உலகத்துக்கு கொடுத்தார் என்பதனை வெளிப்படுத்தின விசேஷம் 1:2 மிக தெளிவா நமக்கு சொல்லுது. அந்த உங்க பைபிளை எடுத்து அப்படி என்னோடு கூட இந்த வசனத்தை நீங்க ஒரு வாசித்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவிக்கிறான். இந்த ஒரே ஒரு வசனத்துக்குள்ள 3 மாபெரும் பொக்கிஷங்களை தேவன் அடைச்சி வச்சிருக்கிறாரு. 1, தேவனுடைய வசனம். 2, இயேசு கிறிஸ்துவ பற்றிய சாட்சி. 3, தான் கண்ட யாவற்றையும் அப்படின்னு இந்த 3 ஒரு ஆழமாக ஒரு தியானமாக இந்த வசனம் சொல்லுது. 1, தேவனுடைய வசனம். அதாவது யோவான் எடுத்த உடனே சொல்றாரு, நான் தேவனுடைய வசனத்தை குறித்து சாட்சியா நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய வசனம்னா என்ன? இன்னைக்கு உங்க கையிலையும் என் கையிலையும் ரொம்ப சுலபமா ஒரு புத்தகமா இருக்க இந்த பரிசுத்த வேதாகமம் தான் தேவனுடைய வசனம். பைபிள்ல மொத்தம் 66 புஸ்தகங்கள் இருக்கு. அதுல 1189 அதிகாரங்கள் இருக்கு. அதை இன்னும் நுணுக்கமா எண்ணி பாத்தீங்கன்னா பைபிள்ல 31102 வசனங்கள் இருக்கு. இந்த 31102 வசனங்களும் சாதாரண மனுஷங்களோட வார்த்தை கிடையாது. இது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஜீவ சுவாசம். இந்த வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு, இருபுறமும் பட்டயமான இருக்கு, கருக்குள்ள ஒரு பட்டயமா இருக்கு.
வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தேவனுடைய வசனத்தை மனுஷங்க எப்படி ஏத்துக்கிட்டாங்க. ரெண்டு விதமான ராஜாக்களை பத்தி நான் இப்ப சொல்ல போறேன். ரெண்டு விதமான ராஜாக்கள், அதாவது பழைய ஏற்பாட்டில் இந்த ரெண்டு ராஜாக்களையும் பற்றி பார்க்க முடியும். முதலாவது தகப்பன், ரெண்டாவது மகன். ரெண்டு பேரை பற்றி நான் உங்கள்கிட்ட இப்போ தெளிவாக சொல்ல போகிறேன். அதாவது ஒரு ராஜா, முதல் ராஜா, அவருடைய பெயர் யோசியா. இவர் வந்து அந்த யூதா பட்டணம், அதாவது சாலமோனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்யம் வந்து ரெண்டாக பிரியுது, ஒன்று யூதா இன்னொன்று இஸ்ரேல். இல்லை, யூதா ராஜ்யத்தை 16வது ராஜாவாக வருகிறவர் தான் இந்த யோசியா ராஜா. இவர் சின்ன வயசுலேயே ராஜாவானவர். ஒரு நாள் தேவாலயத்தை சுத்தப்படுத்துகிறப்ப பல வருஷமாக தொலைஞ்சு போயிருந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இவர் தேடி கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு நம்ம அந்த புஸ்தகங்களை நம்ம வாசிக்கும் போது தெளிவாக பார்க்க முடியும். இவர் எவ்வளவுக்கு 8 வயதில் இவர் வந்து ஆட்சிக்கு வர்றாரு, தன்னுடைய 16வது வயசில் தேவனை இவர் ஏற்றுக்கொண்டுகிறார் அப்படிங்கிறத அந்த வசனங்களை நீங்கள் தொடர்ந்து அதை வாசிக்கும் போது உங்களுக்கு அது புரியும். பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகுதான் இவர் தேவாலயத்துக்கு இந்த நியாயப்பரமான புஸ்தகத்தை காணலையே அப்படிங்கிறது 100ஆண்டுகளுக்கு பிறகு அந்த புஸ்தகத்தை தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறார். அதாவது தேவனுடைய உயிருள்ள வசனம் கையில கிடைச்ச உடனேயே அந்த வசனத்தை எடுத்து யோசியா ராஜா முன்னாடி அப்படியே வாசிச்சு கட்டுறாங்க. அந்த தேவ வசனத்தை கேட்ட உடனேயே அந்த மாபெரும் ராஜா சிங்காசனத்திலிருந்து இறங்கி தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தேவனுடைய சமூகத்துல விழுந்து கதறி அழுகிறார். ஐயோ, என் பிதாக்கள் இந்த வசனத்தின்படி நடக்கலையே அப்படின்னு சொல்லி வசனத்துக்காக ஒரு நடுக்கம் நடுங்கிறாரு. தேவன் யோசியாவை ஆசீர்வதித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா இவனுக்கு முன்பு இது போல, இவனுக்கு பிறகும் இது போல ராஜாக்கள் இருந்ததில்லை அப்படின்னு பைபிள் சர்டிபிகேட் கொடுக்குது இந்த ராஜாவை பத்தி. அல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்கின ஒரு ராஜாவை தேவன் உயர்த்தினார். ஆனா அப்படியே இன்னொரு ராஜாவை நாங்கள் பார்க்க போகிறோம். அவனுடைய பெயர் யோயாக்கீம். எரேமிய தீர்க்கதரிசி மூலமாக ஒரு தேவ சுருளை தேவன் எழுதி அனுப்புகிறாரு. இவன் யார் அப்படின்னு கேட்டா அந்த யோசியா ராஜாவுடைய ரெண்டாவது மகன். இவருடைய யோசியா ராஜாவுக்கு அடுத்து ஒரு மகன் ஆட்சிக்கு வர்றான். அவன் 3 மாதம் தான் ஆட்சி செய்கிறான். அதற்கு பிறகு அந்த பாரவோன் ராஜா வந்து இவனை ஒரு ராஜாவாக ஏற்பாடு செய்கிறான், இவனை ராஜாவாக மாற்றுகிறான். இவனுடைய பெயர் தான் யோயாக்கீம். இப்போ எரேமியாவுக்கு கிடைத்த இந்த புஸ்தக சுருளை அப்படியே கொண்டு ஒரு டெலகிராம் கொடுக்கற மாதிரி வேகமாக போய் அவன் கையில் கொண்டு கொடுக்க சொல்கிறாரு. எரேமியா தீர்க்கதரிசி அந்த சுருளை கொண்டு அங்கே கொடுக்க போகிறாரு. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே யோயாக்கீம் ராஜாவுக்கு முன்னாடி வாசிக்கிறாங்க. அப்போது ஒரு சரியான குளிர்காலம், அந்த குளிர்காலத்தில் அந்த நெருப்பு மூட்டி அதுக்கு முன்னாடி குளிர் காஞ்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஆனால் இவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள இவங்க கொண்டு போன அந்த தேவனுடைய வசனத்தை அப்படியே அதுக்குள்ளே போட்டு துண்டு துண்டு துண்டு துண்டாக எரிக்க தொடங்குறான். அல்லேலூயா. பாருங்க, எரிச்சு கடைசி வரைக்கும் அவன் எரிக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பைபிளை நம்ம வாசிக்க முடியுது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்பா வந்து வசனத்துக்காக நடுங்கிறாரு, ஆனால் மகன் செய்கிற காரியம் வசனத்தை எரிக்கிறான். இவனுடைய முடிவு என்ன அப்படின்னு பார்த்தா அதில் கடைசி அதிகாரத்தில் அந்த வசனத்தில் தெளிவாக போடப்பட்டிருக்கு. அதாவது கழுதைகள் அடுக்கம் பண்ணும்படியாக அதை போல இவன் அடக்கம் பண்ணப்படும். அதாவது எருசலேமுக்கு வெளியாக அது பனியிலும் மலையிலும் கிடந்து இவனுடைய பாடி நாரை அதுக்கு பிறகு கழுகு போல அடக்கம் பண்ணப்படுவான். ஒரு காரியத்தை இவனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேவ வசனத்துக்கு நாம யாரெல்லாம் செவி கொடுக்கிறோமோ, யாரெல்லாம் அதன்படி நடக்கிறோமோ, அவங்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய குடும்பங்களும் தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிறத இந்த யோசியா ராஜா மூலமாக தெரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா பைபிளை அசட்டை பண்றவங்க, வசனத்தை அசட்டை பண்றவங்கள தேவன் எப்படி சர்வ நாசம் பண்ணுவார் அப்படிங்கறத இந்த யோயாக்கீம் ராஜா மூலமாக நம்மளால அறிந்து கொள்ள முடியும். ரெண்டு பேருமே தகப்பனும் மகனும் தான், வேற வேற ஆட்கள் கிடையாது, தகப்பனும் மகனும். ஆனா ஒரே குடும்பத்துக்குள்ள வந்த மாற்றங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நிச்சயமா இதை எத்தனை நாடுகள்ல கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, நான் தேவ வார்த்தை இன்னைக்கு கொடுக்கும்போது இது 100 நாட்டுல கேட்டாலும் சரி, 90 நாடுகள்ல கேட்டாலும் சரி, இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா தேவ வசனத்துக்கு மதிப்பு கொடுங்க, அதுக்கு முன்னாடி முழங்கால் படியிடுங்க, அதுக்கு முன்னாடி நீங்க முட்டு முழங்கால் முடக்குனீங்க அப்படின்னு சொன்ன உங்க குடும்பங்கள், உங்க பிள்ளைகள், உங்க தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அன்பானவர்களே, தேவனுடைய வசனத்தை கிழித்து போட்ட எந்த சாம்ராஜ்யமும் உலகத்துல நிலைச்சதே கிடையாது. இந்த தேவனுடைய வசனம், அதாவது இந்த 31,102 வசனங்களும் இன்னைக்கு உங்க கைக்கு சாதாரணமா வந்துடல. இதுக்கு பின்னாடி பல பேருடைய இரத்த கண்ணீர் இருக்கு. இந்த பைபிளை சாதாரண மக்களும் படிக்கணும், ஆங்கிலத்தில் இதை மொழிபெயர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட வில்லியம் டிண்டேல் அப்படிங்கிறவரை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் என்ன செய்தார் பாருங்க, பயந்து ஓட தொடங்கினார். இதை மொழிபெயர்க்கும் போதே அவர் தலைமுறைவாகி காடு மேடெல்லாம்
அலைஞ்சு திரிஞ்சு இந்த பைபிளை மொழிபெயர்க்கிறாரு. கடைசியில் அவரை பிடிச்சி 500 நாட்களுக்கு மேல ஒரு சிறையில் அடைக்கிறாங்க. குளிர் உடுத்த நல்ல துணி இல்லை. அந்த நிலைமையிலையும் அவர் அந்த அவர் மேல அப்படியே விறகு வச்சு நெருப்பை போடுறாங்க. அவர் துடிதுடித்து ரத்த சாட்சியாக மரித்து போனார். அவர் கருகி போன அந்த நெருப்புல இருந்துதான் இன்னைக்கு நம்ம கையில கிடைச்ச இந்த 31,102. அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட தேவனுடைய வசனத்துக்கு முன்பாக நிக்கிறதுக்கு பேர் தான் சாட்சி. இப்ப ரெண்டாவதாக யோவான் சொல்றாரு இந்த வசனத்திலேயே, நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி குறித்து அறிவிக்கிறேன். என்னங்க சாட்சி அது அப்படிங்கிற வார்த்தை, அதாவது சாட்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில மார்ட்டியஸ் அப்படின்னு பேரு. இதுல இருந்துதான் ஆங்கிலத்துல மார்ட்டி அப்படின்னு சொல்லி சபை இன்னைக்கு எழும்பி நின்று அப்படி பாடுறது, அதுக்கு ஒரு சாட்சி சொல்றது. நான் ஏன் இயேசுவ மறுதலி அப்படின்னு சொல்லுகிறது தான் இன்னைக்கு சாட்சி, உண்மையான சாட்சி. இந்த சாட்சி ஒரு நெஞ்ச ஊருக்கும் ஒரு சரித்திர சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த யோவான் இருக்கார் பத்ம தீவுல வசனத்துகிறாரே, இந்த யோவான் பைபிள் படிச்ச ஒரு சீசன் இருந்தார், அவருடைய பேர் தான் சபையோட. எந்த காலகட்டத்தில் பிடிச்சு கிடிச்சு வயசு 86 நடுவுல கொண்டு வந்து அப்படியே நிறுத்த, ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, உனக்கு வயசு ஆயிடுச்சு, இந்த இயேசுவை மறந்துக்கிறேன் அப்படின்னு மட்டும் நீ சொல்லு, நம்ம சக்கரவர்த்தி தான் கடவுள் தெய்வம் அப்படின்னு நீ சொல்லிரு, நான் உங்களை விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்ட. அப்போ இந்த 86 வயது முதியவர் அப்படியே இந்த யோவானுடைய சீஷர் என்ன செய்கிறாரு பாருங்க, வானத்தை நிமிர்ந்து பார்த்து ஒரு மாபெரும் பதில சொல்றாரு. அவர் சொன்ன சம்பவம், 86 வருஷமா நான் இந்த இயேசுவை சேவித்து வருகிறேன், அவர் எனக்கு ஒரு நாளும் ஒரு தீமையும் செய்ததில்லை, அப்படி இருக்க என்ன ரட்சித்த என் ராஜாவை நான் எப்படி மறுதளிப்பேன். பாருங்க, இந்த கோபமடைந்த இந்த அதிகாரிகள் அவரை ஒரு தூண்ல கட்டி அவரை சுற்றி விறகுகள் அடுக்கி நெருப்பு வைத்தார்கள். அந்த நெருப்பு ஜுவாலை அவரை சுற்றி எரியும் போது அவர் வேதனையில அலறினார் அப்படின்னு இல்லை, மாறாக ஆண்டவரே இந்த இரத்த சாட்சியின் பாத்திரத்துல நான் பங்கு பெற என்னை தகுதியாக்குனதற்கு உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி துதித்து கொண்டே அவர் மறித்து போனார். இதுதாங்க இயேசுவை பற்றின சாட்சி. யோவான் தனக்கு அடுத்த சந்ததிக்கு இந்த இரத்த சாட்சியின் வல்லமையை தான் கற்றுக் கொடுத்தார். அதனால தான் யோவான் தைரியமா சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சிக்காரனாக இருக்கிறேன். அல்லேலூயா. மூன்றாவதாக வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க, நான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறார். யோவான் எதை கண்டார்? பத்மதீவில அவர் எதையெல்லாம் பார்த்தார்? அவர் சும்மா ஒரு கனவை மட்டும் பார்க்கல, 90 வயசு வரைக்கும் கானாபூர்ல கல்யாண வீட்டுல பார்த்தார். பாத்தீங்கன்னா 3 பாடிகளை, செவிடர்களை, செவிகளை இயேசுவை பார்த்தார். கடைசியில சிலுவையில தொங்கி இதோ எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி கைகளை விரித்து மறித்த ஒரு இயேசுவை பார்த்தார். ஆனா பத்ம தீவுல பாக்குற இயேசு வேற, இயேசுவோட லெவல் வேற. அல்லேலூயா. பாருங்க, இந்த தனிமையில இருந்து அவர் பார்க்கும்போது அவர் திரும்பி அந்த பக்கத்துல பாருங்க, 7 குத்துவிளக்குகளின் மத்தியில் நிற்குகிற அந்த தேவனாக அப்படியே அவருடைய கண் சாதாரண கண்கள் அல்ல. கடைசி நேரத்துல சிலு அப்படி மறிக்கும் போது எங்க பாக்குற கண்ணு, அக்கினி ஜுவாலையை போல உலகம் முழுவதையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கண்களை அப்படியே பாக்குறாரு. பாருங்க, இவருடைய சத்தம் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சிலுவையில மெதுவா சொன்னது போல இல்ல, இவருடைய சத்தம் பெருவெள்ள இறைச்சல போல இருந்தது அப்படின்னு சொல்லி டோட்டல் மாறி. அல்லேலூயா. இந்த பூமியில இருந்தது போல இல்ல, டோட்டல் அப்படியே மாறி.

ஆயிரம் வருட அரசாட்சியை பார்க்கிறாரு. எல்லாவற்றுக்கு மேலாக தேவனுடைய பரலோகத்திலிருந்து மணவாட்டியை போல அகங்கரிக்கப்பட்டு கீழே இறங்கி வருகிற, கண்ணீரும் மரணமும் துக்கமும் இல்லாத அந்த புதிய எருசலேம் நகரத்தை பார்க்கிறாரு. ஆம் அருமையான நண்பர்களை, யோவான் தான் கண்ட யாவற்றையும் நமக்கு சாட்சியா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தில் அறிவித்திருக்கிறார். இந்த ஒவ்வொரு சாட்சியையும் ஒவ்வொரு காட்சியையும் அடுத்தடுத்த அதிகாரங்கள்ல நம்முடைய கண்களுக்கு முன்பாக திறக்கப்பட போகிறது. தேவனுடைய வசனத்துக்காக ரத்தம் சிந்திய பரிசுத்தவான்களைப் போல நாமும் இந்த வசனத்தை கேட்பது மட்டுமில்லாம அதன்படி வாழ நம்ம அர்ப்பணிப்போம். ஒரு வசனத்தை கூட வாசித்து அதன் விளக்கங்களை சொல்ல டைம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அருமையான தேவ பிள்ளைகளே, இனி நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் முக்கியமான ஒரு வசனத்துக்குள்ள நுழைய போகிறோம். அந்த ஒரு வசனம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை இன்று முழுமையா திறக்கும் அப்படின்னு நான் முழுமதமா நம்புறேன். உங்க பைபிளை திறந்து வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை என்னோடு கூட வாசித்து பாருங்க. நானும் வாசிக்கிறேன், நீங்களும் வாசிங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் பாக்கியவான், இதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். காலம் சமீபமாயிருக்கிறது. இந்த 4 காரியங்களையும் நம்ம மன கண்ணுக்குள்ள இப்ப கொண்டு வர போறோம். முதலாவதா, இது ஒரு தீர்க்க தரிசன வசனம் என்று தேவன் முத்திரையிடுகிறார். தீர்க்க தரிசனம்னா என்னங்க? நாளை நடக்க போறதை இன்னைக்கு எழுதி வைக்கிறது பேர் தான் தீர்க்க தரிசனம். உலகத்துல எத்தனையோ மத புத்தகங்கள் இருக்கு, எத்தனையோ தத்துவ புத்தகங்கள் இருக்கு, ஆனா பைபிளை தவிர வேறு எந்த புத்தகத்திலையும் எதிர்காலத்தில் இதுதான் நடக்கும்னு ஆணித்தரமாக சொல்லப்பட்ட எந்த தீர்க்க தரிசனமும் கிடையாது. நம்ம பைபிளில் மொத்தம் எவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? வேத அறிஞர்கள் தெளிவாக சொல்றாங்க, பைபிளில் இருக்கிற 31,102 வசனங்களில் சுமார் 8,352 வசனங்கள் தீர்க்க தரிசன வசனங்கள். அதாவது பைபிளோட 27% பகுதி, அதாவது 1/4 எதிர்காலத்தை பற்றி பேசுகிற தீர்க்க தரிசனங்கள் மட்டும்தான். உலகத்தில் வேற எந்த புஸ்தகத்திலையும் இந்த மாதிரி தகுதி கிடையாது. இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் அவர் முதல் முதலா இந்த பூமிக்கு ஒரு குழந்தையா வர்றதை பற்றி சுமார் 300க்கு அதிகமான தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவர் யூதா கோத்திரத்துல பிறப்பார், ஆதியாகமம் 49, பெத்லேகமில் பிறப்பார், மீகா 5:2, கன்னி மரியாள் இடத்தில் பிறப்பார், ஏசாயா 7:14, அவர் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்படுவார், சகரியா 11, அவர் கையிலும் காலிலும் ஆணி அடிக்கப்படும், சங்கீதம் 22. பாருங்க, இது எல்லாமே இயேசு பிறப்பதற்கு 700 வருஷங்களுக்கு முன்பாக, 1000 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். இந்த 300 தீர்க்க தரிசனங்களும் இயேசுவோட வாழ்க்கையில் ஒரு புள்ளி பிசுறுதப்பாம அப்படியே 100%க்கு 100% அது நடந்து நிறைவேறுச்சு. பழைய ஏற்பாட்டில் இயேசுவோட முதல் வருகையை பற்றி 300 தீர்க்க தரிசனங்கள் இருக்குன்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசுவோட 2வது வருகையை பற்றி சுமார் 300க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு 30 வசனத்துக்கு 1 வசனம் இயேசுவோடைய வருகையை பற்றி மட்டும்தான் பேசுது. ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கு, இதில் இருக்கிற 404 வசனங்களில் 95% வசனங்கள் உலகத்தோட முடிவை பத்தி சொல்ல போகிற ஆழமான தீர்க்க தரிசனங்கள் மட்டும்தான். இது பைபிள் தீர்க்க தரிசனங்களோட கிளைமேக்ஸ். அடுத்து பாருங்க, இந்த வசனத்துல ஒரு அதிர்ச்சியான அதே சமயம் ஆச்சரியமான ஒரு வார்த்தை வருது. இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தெய்வ பிள்ளைகளே, பைபிள்ல 66 புஸ்தகங்கள் இருக்கு. ஆதியாகமத்தை வாசிச்சா பாக்கியவான் எங்கேயோ போடப்பட்டிருக்கான்னு கேட்டா இல்ல. சங்கீதத்தை வாசித்தா எங்கேயாவது பாக்கியவான்னு போடப்பட்டிருக்கான்னு கேட்டா இல்ல. மத்தேயும் மார்க்கு லூக்கா எந்த புஸ்தகத்திலையும் ஆரம்பத்திலையும் கடைசியிலையும் இதை வாசித்தா நீ பாக்கியவான் அப்படின்னு சொல்லி தேவன் முத்திரையிட்டு சொல்லப்படவே இல்லை. ஆனா பைபிளோட கடைசி புஸ்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்துல மட்டும்தான் இந்த மாபெரும் வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? பிசாசுக்கு இந்த உலகத்துல ரொம்ப பயத்தை உருவாக்குற ஒரே புஸ்தகம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் தான். ஏன்னா பைபிளோட முதல் புஸ்தகமான ஆதியாகமத்துல பிசாசு ஒரு பாம்பா உள்ள நுழைஞ்சான். ஆனா இந்த கடைசி புஸ்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த பிசாசு சங்கிலியால கட்டப்பட்டு அக்கிரியும் கந்தகம் கடலும் இறை தூக்கி வீசப்படுகிறான். இவனோட இறுதி அழிவு இதுலதான் எழுதப்பட்டிருக்கு. தன்னுடைய அழிவை பத்தி மக்கள் படிக்க கூடாதுன்னு பிசாசு நினைப்பான். அதனாலதான் இன்னைக்கு பல சபைகள்ல வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி பிரசங்கம் பண்றதே இல்லை. ஐயோ, இது ரொம்ப கஷ்டமான புஸ்தகம், இதுல மிருகங்கள் வருது, டிராகன் வருது, அதெல்லாம் நமக்கு கஷ்டம்னு சொல்லி பிசாசு விசுவாசிகளை இதை வாசிக்க விடாம தடுப்பான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, பிசாசு உன்னை தடுக்க பார்ப்பான், ஆனா நீ இந்த வசனத்தை வாசி, இதை கேளு, இதை உன் இருதயத்துல வை, அப்படி செஞ்சா நீ பாக்கியவான். இதை வாசிக்கிறப்போ இந்த உலகத்துல பிசாசு கொண்டு வர்ற பாடுகளை பார்த்து நாம் பயப்பட மாட்டோம். ஏன்னா முடிவில் ஜெயிக்க போவது நம்முடைய இயேசுதான் என்கிற இந்த மாபெரும் நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். அடுத்ததா, இந்த வசனத்தோட கடைசி பகுதியை கவனிங்க. நெஞ்ச உலுக்குகிற ஒரு வார்த்தை இருக்கு.

0: காலம் சமீபமா இருக்கிறது. இந்த வார்த்தையை படிக்கும் போதே இன்னைக்கு பைபிளை பார்த்து அநேக கேள்வி பண்றாங்க, ஐயா 2000 வருஷத்துக்கு முன்னாடி பத்மதீபுல உட்கார்ந்துக்கிட்டு தேவன் சீக்கிரம் வருகிறார் அப்படின்னு சொல்லி யோவான் எழுதுகிறார், காலம் சமீபமா இருக்கிறது, நீ 2000 வருஷம் ஓடி போயிட்டு நீங்க சொல்ற உலகத்தின் முடிவு இது வரைக்கும் வரல, நீங்க சொல்ற இயேசுவும் இன்னும் தகுதி வரலையே, அப்புறம் எப்படி காலம் சமீபமா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு பகுத்தறிவுவாதிகளும் நாத்திகர்களும் நம்ம கேள்வி கேட்கிறாங்க. ஏன் இயேசு இன்னும் வரவில்லை, தேவன் பொய் சொல்லுவாரா? இல்லை. இதற்கு வேதாகமம் மிக தெளிவாக ஆழமான 2 காரியங்களை நமக்கு சொல்றது. முதல் காரணம், 2 பேதுரு 3:8 வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு 1 நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் 1 நாள் போலவும் இருக்கிறது. மனுஷனாகிய நமக்கு தான் 2000 வருஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கால அளவு. தலைமுறைகள் பல அழிந்து போன ஒரு பெரிய டைம் லைன். ஆனா நித்தியத்துல காலங்களுக்கு அப்பாற்பட்ட சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு இந்த 2000 வருஷம் அப்படிங்கிறது அவரோட கணக்குல வெறும் 2 நாள் தாங்க. அடுத்து 2 நாட்களுக்கு முன்பு யோவான் சொன்னார், இதோ இன்றும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், காலம் சமீபமா இருக்கிறது. 2வது காரணம், மிக முக்கியமான, உங்களை அள வைக்கக்கூடிய ஒரு காரணம், 2 பேதுரு 3:9 சொல்லுது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு தகப்பன் தன்னோட வீட்டை பூட்டிட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி வாசல்ல நின்னு தெருவை பார்த்துக்கிட்டே இருப்பாரான், ஏன்பா இன்னும் கதவை போட்டலன்னு கேட்டா அவர் சொல்லுவாரா, என் சின்ன பையன் இன்னும் வீட்டுக்கு வரல, அவர் வந்ததும் கதவை போட்டேன். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல பாவமும் அக்கிரமும் அநியாயமும் தலைவிரிச்சு ஆடுது. இயேசு இன்னைக்கே வந்து நியாய தீர்ப்பை வழங்கி இந்த உலகத்துல முடிக்க அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா அவர் ஏன் இன்னும் வரவில்லை தெரியுமா? எங்கேயோ ஒரு மூலையில குடிப்போதையில விழுந்து கிடக்கிற ஒரு வாலிபன் மனம் திரும்ப மாட்டானா? விபச்சாரத்துல கிடக்கிற ஒரு சகோதரி மனம் திரும்ப மாட்டாளா? பண ஆசையில லஞ்சத்துல கிடக்கிற ஒருவன் மனம் திரும்ப மாட்டானா? அவங்களும் ரட்சிக்கப்படணுமே, என் பிள்ளைகள் நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தான் சிலுவையில ரத்தம் சிந்த நம்முடைய இயேசு தன்னுடைய வருகையை தாமதப்படுத்திக்கிட்டு வாசற்படியில நின்று உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய தாமதம் அவருடைய கிருபை. ஆனாலும் காலம் சமயமா இருக்கிறது. கிரேக்க பாஷையில இதுக்கு எங்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வாசல் படியில வந்து நிற்கிறார்னு அர்த்தம். உலகத்துல இனி நடக்கிற எந்த பெரிய தீர்க்க தரிசனமும் பாக்கி இல்ல. 1948 இஸ்ரேல் தேசம் மறுபடியும் உருவாச்சு. உலகத்துல தொழில்நுட்பம் பெருகிடுச்சு. எந்த நிமிஷத்துல வேணாலும் எந்த செகண்ட்ல வேணாலும் வானத்துல எக்காலம் முழங்கலாம். இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிஞ்சு நீங்க தூங்க போறதுக்கு உள்ள இயேசு வரலாம். ஒருவேளை நான் இப்படி பேசிக்கொண்டு இருக்கும்போது கூட இயேசு கிறிஸ்து வானத்தின் மேகங்கள் மேல இறங்கி வரலாம். காலம் அவ்வளவு சபீபமா இருக்கிறது, வாசல் படியில வந்து நிக்குது. இந்த தீர்க்க தரிசனங்களை வாசிக்கிற கேட்கிற நாம பாக்கியவான்கள் தாங்க. ஆனா இதை நம்ம வாழ்க்கையில கை கொள்கிறோமோ? இயேசுவின் வருகைக்கு நாம் தயாராக இருக்கிறோமா? நம்ம ஆடையில பாவக்கரைகள் இருக்குதா? இயேசு இன்னைக்கு ராத்திரி வந்த அவரோட முகத்தை சந்தோஷமான பார்க்க முடியுமா? காலம் சமீபமா இருக்கிறது. சிந்திப்போம், தியானிப்போம். தேவனுடைய கிருபை நம்மை தொடர்ந்து வழிநடத்துவதாக. மகாராஜனும் மகாதேவனும் ஆகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். மாரநாதா இயேசுவே வாரும். ஆமேன், ஆமேன். ஒருமுறை எல்லாரும் கண்களை மூடுவோம். பரிசுத்தமும் மகா கிருபையும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட உமது வருகையை குறித்ததான ஒரு செய்தியை தகப்பனே இந்த இடத்துல கொடுக்க நீர் கிருபை செய்தீங்க. எத்தனை பேர் கேட்டிருக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் தகப்பனே, இயேசுகிற வார்த்தைகள் அது திரும்ப வருது, திரும்பி வராது. இதுல எத்தனை ஆயிரங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் அத்தனை பேரையும் பரலோகத்தை நிரப்புகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்னும் அதிகமான ஜனங்களை தகப்பனே பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு வர எங்களுக்கு ஒரு கிருபைகளை நீர் தரும்படியாகவும், கேட்கிற அத்தனை பேரையும் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக நீர் மாற்றும்படியாகவும் துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை நான் துதிக்கிறேன். ஜீவன்ல நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். உங்களை எனக்கு யார் என்று தெரியாது. யூடியூப்லே பார்த்து கொண்டிருக்கிற போது உள்ள செய்தியை கேட்டேன். இப்ப செய்தியை கேட்டு ஜோமன் கர்த்தாவே, இந்த மகனே என்னுடைய ஊழியத்துக்கு அடைக்கலாமான அலை எனக்குள்ளே மனதுக்குள்ளே துறந்த மகனை அலைந்து உடனே நம்பர் எல்லாம் எழுதி உங்களை அழைத்தேன். நீங்கள் பதில் சொன்னீங்கள். கத்தருடைய கிருபை, கத்தருடைய கிருபை. அது மட்டுமில்ல, இந்த வெளிப்படுத்த விசேஷத்தில் இன்றைய கொடுத்த விளக்கம் மிக மிக அருமையான விளக்கம். எனவே உங்களுக்கு நிரந்தரமாக நேரத்தை நான் தந்திருக்கிறேன். ஒவ்வொரு புதன்கிழமை உங்களுடைய நேரப்படி இந்த வெளிப்படுத்த விசேஷத்தை தொடக்கம் முதல் முடியும் வரை கொண்டு வந்த விளக்கத்தை தாருங்கள். உங்களுக்கு நிரந்தரமான நேரத்தை நான் உங்களுக்கு தந்துடுறேன். உங்களுக்கு முடிய நேரம் கிடைக்காது, எனக்கு அறிவித்தல் தள்ளுங்கள். மற்றும்படி உங்களுக்கு நிரந்தரமாக தேவன் இந்த நேரத்தை உங்களுக்கு தந்துடுறார். காரணம், இந்த அருமையான சத்தியத்தை இந்த வெளிப்படுத்துவதில் ஆழமா சத்தியம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை. 97 ரேடியோ 2022 பேர் உங்களை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார், 10 கிருபை செய்திருக்கிறார். 2022 பேர் உலகம் முழுவதும், உலகம் முழுவதும் யூடியூப்ருக்கு நான் உங்களுக்கு அறிவிப்பேன். அப்படியா கத்தர் இன்றைய நாளிலே நித்திய வெளிச்சத்தை உங்களுக்கு நிறுத்தது கத்தருடைய கிருபை, கத்தருடைய கிருபை பாசனம். உங்களோட வசனம் வெளிப்பாடலாம் மிக மிக ஆச்சரியமா இருந்து என்னை தொட்டது உண்மையிலே அருமை பாசம். எப்படி நான் உங்களுக்கு நன்றி சொல்லுவதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கத்தர் பார்க்கிறார், கத்தர் உங்களை ஆசிரியப்பார், உங்கள் குடும்பனை கத்தர் ஆசிரியப்பார், உங்கள் சபை அனைத்தையும் தேவன் இன்றிலிருந்து அவரி விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமே, நன்றி பாஸ்டர். அடுத்த செவ்வாய்க்கிழமை இதே நேரம் உங்களை சந்திப்போம், கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்.
1: இதுவரை நேரம் செய்தி கொடுத்தவர் பாஸ்டர் ஜெயக்குமார். இவர் யாருன்னு தெரியாது, நான் ஜெபம் பண்ணேன் சொன்ன அந்த மகனை அலையின்றா உடனே அலைத்தான் வந்துட்டார். ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், ஃபேஸ்புக்கில் அநேகர் செய்தி கொடுக்குறார்கள். நான் இவரது செய்தியை தொடக்கம் முதல் முடியும் கேட்டேன். இவர செய்தியில வசனத்துக்கு தான் முதலிடம் கொடுத்தார், உலகத்துக்குள்ள வசனம், வசனம். உண்மையிலே ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த கத்தர் இந்த மகனை இந்த நித்திய செய்தியில் கொண்டு கிருபைக்கா நான் தேவருக்கு நன்றி சொல்றேன். ஜபிங்க அந்த ஊழியருக்காக, குடும்பங்கள், பிள்ளைகள், இந்த சபைகள்லாம் பழுங்கி பெருக வேண்டும். இந்த
2: Recording in progress.
3: Praise Lord, Aya.
4: Praise Lord, Aya. Praise Lord.
3: Amen. நந்திக்கு உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே புறப்படுகின்ற வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கர்த்தர்தாமே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும், மறுவொலிப்பிலே கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் வேத பாட நிகழ்ச்சியில் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேகர் எட்வின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவர் மீதியான வேத பாட நிகழ்ச்சியோடு வழி நடத்துவார். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கத்தர்தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு அறியப்படுத்துங்கள். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. இவற்றை நீங்கள் ஃபேஸ்புக்கிலும், யூடியூப்பிலும், ட்விட்டரிலும் பார்க்க முடியும், கேட்க முடியும். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் ரெட்பின் வானர் அவர்கள் வாய்ஸ் ஆஃப் காட் ரேடியோ ஜெர்மனியிலிருந்து எடுத்து வருகிறார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நிகழ்ச்சியிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
4: நன்றி ஐயா. கர்த்தருங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான உலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய நாமம் மகிமைக்காக இந்த இடத்திலே ஆண்டவரே நீர் கொண்டு வந்து அடியை நிறுத்தின கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைய நாளில் நீர் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலிருந்து நாட்களிலே செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சங்கமம் இணையதளத்தின் ஊடாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாங்கள் அதாவது இந்த பலிகள் முறைகளை குறித்து இந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டில் இருந்து சில காரியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் பார்த்தோம். ஆனால் நேற்றைய நாட்களிலே நாங்கள் பார்த்த காரியம் புதிய ஏற்பாட்டிலே அந்த பலிகள், அதாவது பாவ பரிகார பலிகள் என்று கிறிஸ்துவினுடைய பாவ பரிகார நாளை குறித்து இந்த நாட்களிலே நேற்றைய நாட்களிலே ஒரு பகுதியை பார்த்தோம். இன்றைய நாட்களிலே நாங்கள் அதனுடைய சில பகுதிகளை இந்த நாட்களிலே பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இன்றைய நாளிலும் இந்த காரியங்களை குறித்து பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது இந்த தீர்க்க தரிசன மாதிரிகளின் வகைகள் என்பதை குறித்து இந்த நாட்களே அதில் இருந்து ஒரு பகுதியை இந்த நாட்களே பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் இங்கே வேதத்திலே சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள், அதாவது நிறைவேறின கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனங்களும் 4 வகைகளாக உள்ளன. அவைகள் முதலாவதாக அங்கே புதிய ஏற்பாட்டிலே எடுத்து ஆளப்பட்டதும் பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனங்களும், பழைய ஏற்பாட்டின் காரணமாக பல தீர்க்க தரிசிகள் நேரடியாக இயேசுவை பற்றி இந்த நாட்களே கூறுகிறது என்பதை இந்த நாட்களிலே தெளிவாக இந்த நாட்களை தெரிவிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் அப்படியே இந்த நாட்களை எடுத்து காட்டினாலும் இந்த நாட்களை வேதம் இந்த நாட்களை சொல்லுகிறது. மத்தேயு 7:14 அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு கண்ணின் வயிற்றிலே பிறப்பார் என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டிலே இந்த நாட்களே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், ஆனால் அதை இங்கே நாட்களிலே மத்தேயு 3:23 வசனத்திலே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே இயேசு பெத்லகேமிலே பிறப்பார் என்பதை அங்கே நிரூபிக்கிறது மட்டுமல்ல, அங்கே மீகா 1:2 முதலாம் அதிகாரம் 2:3 வசனங்களை எடுத்து பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய அந்த புறப்பை குறித்து மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் நான் நேற்றைய நாட்களில் சொல்லி இருந்தேன். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராய இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொல்லி சொன்னால் அது பொய்யான உபதேசம் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்தார், ஆதிகாமத்திலே கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு வேத அடிப்படையில் இன்றைக்கு காண்பிக்க முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ பாருங்கள், இங்கே இந்த இடத்திலே பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதுக்கு பிறகு பாருங்கள், இந்த நாட்களை பார்க்கிற வழியில் அதுக்கு முன்பாக மீகா தீர்க்கதரிசி அந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். இப்படியே இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அதாவது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரை ஃபோக்கஸ் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் அந்த அவருடைய நாமம் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த நாமம் அங்கே வழங்கப்படவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். தான் அந்த வேதத்துடைய காரியங்கள். அப்ப புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே பிறந்து மத்தேயு 1:23 வந்ததற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு பின்பாகத்தான் இயேசு என்ற பெயர் வந்தது. ஆனால் இயேசு என்ற பெயர்லே கூட இந்த நாட்களிலே ஒரு வித்தியாசமான காரியம் இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவருக்கு அவருடைய பெற்றோர்கள் இட்ட பெயர் இயேசு அல்ல, யேசுவா என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. யேசுவா என்ற பெயர் கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பாருங்கள், அந்த பெயர் நாட்களை எப்படி சொன்னா, அந்த யோசுவா என்ற பெயர்ல இருந்து இந்த யேசுவா என்ற பெயர் நாட்களை வந்தது. அதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அவர்கள் இசுவா என்று சொல்லி இந்த நாட்களை அழைத்து வருகிறதை பார்க்கிறோம். அப்படியாக வேதம் சரித்திரம் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இசுவா என்று சொல்லி இந்த நாட்களை அழைத்து வருகிற வேளையிலே பாருங்கள், அந்த பெயரை மறுபடியுமா இந்த நாட்களில் வருகிற வேளையில தான் கடைசி நேரத்திலே பார்க்கிற வழியில் அந்த பெயர் அதற்கு முன்பாக அந்த இசுவா என்ற பெயருடைய அர்த்தம் இந்த நாட்கள் எப்படி ஆகிறது இயேசு என்று ரீதியில இந்த நாட்களை மாற்றப்பட்ட அந்த சுகமாக அந்த நாட்களை வருகிறதை பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்படியாக அந்த ஆண்டவருடைய உண்மையான பெயர், அவருடைய பெயர் இயேசுவா என்பதுதான் அவருடைய பெயராக அந்த நாட்களை இருக்கிறதை அங்கே வேதம் நமக்கு, அதாவது எபிரேயர் ஆக்கம் இந்த நாட்களை நமக்கு தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைய நாட்களே பாருங்கள், இந்த நாட்களிலே மத்தேயு 2:6 அங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால், யோவான் ஸ்நானவன் கூட அங்கே இயேசுக்கு அங்கே எப்படியாக இருக்கிறான் சொன்னால், முன்னோடியாக வந்து இந்த நாட்களிலே புறப்பான் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அங்கே மார்க்கு 12:3 அங்கே சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இங்கே யோவான் ஸ்நானகன் அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடியாக வந்து பிறக்கிறது மட்டுமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியினால் ஏசாயா 4:3 இந்த நாட்களில் சொல்லப்பட்ட காரியமும், மல்கியா 3:1 சொல்லப்பட்ட அந்த மல்கியா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட காரியம் உரைக்கப்பட்டது என்பதை அங்கே நினைவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சகரியாவின் புஸ்தகத்திலே நாட்களை நீங்கள் வருகிற வேளையிலே அங்கே குருத்தோல ஞாயிறன்று இயேசு வெற்றி பவனியாக வந்து எருசலேமுக்குள்ளே இந்த நாட்களை பிரவேசிப்பார் என்பதை அங்கே தீர்க்க தரிசனமாக கூறியிருக்கிறதை பார்க்கிறோம். சகரியா 9:9 இன்றைக்கு பரிகாரமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனங்களை எடுத்து வாசிக்க, அதாவது நாட்களை வாசிக்கிறதுக்கு அநேக வசனங்கள் இருக்கிறபடினால் இந்த நாட்களை இந்த வசனங்களை சொல்லிக் கொண்டு போகிறேன். பார்த்துக் கொள்ளுங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1-2 வசனங்களை வேண்டுமென்றால் நான் வாசித்துக் கொள்வோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சகரியாவின் புஸ்தகம் 9:9 இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு கூட சகரியாவின் புஸ்தகம் 9:9 இங்கே 9:9 சொல்லுகிறது. இப்படியாக பாருங்கள், எப்படி என்று சொன்னால் பாருங்கள், சியோன் குமாரத்தியே மிகவும் அங்கே கடிகூர்ந்து, சியோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப சியோன் குமாரத்தியே மிகவும் களி கூறு என்று சொல்லப்படுகிற காரியம் என்ன? சியோன் என்றால் எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய சபை, தேவன் வாசம் செய்கிற இடம், ஆண்டவர் மகிமை விளங்குகிற இடம் தான் அங்கே சியோன் என்று சொல்லி இன்றைக்கு அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த சியோன், அதாவது சபையை குறித்து சொல்லப்படுகிற காரியம், சியோனாகிய சபையே நீ இந்த நாட்களிலே மிகவும் கழிவூறு, எருசலேம் குமாரத்தியே இந்த நாட்களிலே கம்பீரி, ஏனென்றால் இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். யார் அந்த ராஜா? ராஜா என்று பார்க்கிற வேளையில் சங்கீதம் 24 எடுத்து பாருங்கள், யார் இந்த மகிமையின் ராஜா? Who is the king of glory? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கேள்வி எழும்புகிறதை பார்க்கிறோம். அவர்தான் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேனைகளின் கர்த்தராக இந்த நாட்களிலே அங்கே பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே எருசலேமிலே வருவார் என்பதை குறித்து இந்த நாட்களிலே சகரியா தீர்க்கதரிசி கூட இந்த நாட்களிலே தெளிவாக இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள் எப்படி என்று சொன்ன அந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கிற வழியிலே பாருங்கள், 9 அதிகாரத்தில் 9 வசனத்தை வாசிக்கிற வழியிலே எப்படி என்று சொல்லப்படுகிறது பாருங்கள். உதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார், அவர் எப்படிப்பட்டவராம், நீதி உள்ளவர், அது மட்டுமல்ல ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டி மேலும் அங்கே மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து குருத்தோலை ஞாயிறு அன்று அங்கே வேதம் சொல்லுகிற தெளிவாக அங்கே கட்டப்பட்டிருந்த கழுதையை அவிட்டு கொண்டு வரும்படியாக அந்த நாட்களிலே சொல்லி இந்த நாட்களிலே அந்த கழுதையின் மேலே அவர் பவனி வருகிறதை பார்க்கிறோம். கத்திடக்குள்ள இன்றைக்கு நீங்கள் எருசலேமுக்கு போனீங்கண்டா இந்த கிழக்கு வாசல் இந்த நாட்களே பூட்டப்பட்டிருக்கு. ஏனென்றால் அந்த வாசல் வழியாகத்தான் ஆண்டவர் வந்தார். மறுபடியும் அவர் வருவார்கள் என்றதுக்காக அந்த நாட்களை அந்த வாசலை அவர்கள் தடை செய்து பூட்டி வைத்திருக்கிறார். ஆனா குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால் அந்த வாசல் ஒரு முறை திறக்கப்பட்டது. ஆனால் அந்த நாட்களை அதற்கு பின்பாக ஆட்சியில வந்த ஒரு ராஜா அந்த நாட்களை என்ன செய்தார் என்றால் மறுபடியும் இந்த வாசலை இந்த நாட்களை அடைத்து வைத்திருக்கிறார். ஏனென்றால் அது கடைசியாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாதம் அங்கே இந்த நாட்களிலே அங்கே அருமையான கத்துடைய அங்கே சகரியாவில சொல்லப்பட்ட பிரகாரம் ஒலிவ மலையில இந்த நாட்களை படுகிற வழியில இந்த வாசல்கள் இந்த நாட்களிலே திறக்கப்படும். அப்படியாக அந்த நாட்களை அவர் எருசலேமுக்கு வருவார் என்பதைத்தான் இன்றைக்கு பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை இப்ப பாருங்கள், சரித்திரம் தெளிவாக இந்த நாட்களில் ஆண்டவுடைய வருகையை குறித்து சொல்லுகிறது. ஆனால் இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த பூமியிலே வாழுகிற இந்த மனுஷர்கள் தான் இந்த நாட்களில் அந்த சரித்திர தெளிவாக சொல்லுகிறது மட்டுமல்ல, இந்த சரித்திரத்தை எழுதுகிறவர்கள் கூட இன்று வரைக்கும் ஆண்டவரை நம்ப முடியாதபடி இந்த நாட்களில் இருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏனென்று தெரியவில்லை அருமையான கத்துடப்படவில்லை. ஆனாலும் பாருங்கள், திட்டவட்டமாக தெளிவாக இந்த வேதத்தில் எழுதப்பட்ட காரியம் எல்லாம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த நாட்களை என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அனுதினமும் நாட்களை நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாங்கள் இன்று அறியக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போறது உண்மை. ஆனாலும் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போறது உண்மை என்று சொல்லி சொன்னால் எப்படி வருவார், என்ன விதமாக வருவார் என்பதை குறித்து இங்கே பழைய ஏற்பாட்டிலே கூட இந்த நாட்களில் தெளிவாக திட்டவட்டமாக இந்த நாட்களில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட மொத்த 24 அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே எப்படியாக சொல்லப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் இன்னென்ன காரியங்கள் நடக்கும் இந்த நாட்களில் நடக்கிற வேளையிலே மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு வருவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இப்ப இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே இவர்கள் இந்த நாட்களில் இந்த பாவ பரிகார நாள் என்று இந்த நாட்களில் சடங்காச்சாரம் என்று சொல்லி இந்த நாட்களை அவர்கள் வைத்தார்கள். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவினுடைய பாவ பரிகார நாளை குறித்து இன்றைக்கு நாட்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய காரியம் வித்தியாசமாக இந்த நாட்களில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த நாட்களில் பாருங்கள், பாவத்துக்கு பரிகாரமாக நான் நேற்றைய நாட்களில் சொல்லியிருந்தேன், அதாவது காளைகளை பலியிடுவார்கள், ஆயிரக்கணக்கிலே காளைகளை பலியிடுவார்கள். சாலமோனுடைய காரியத்திலே பார்க்கிற வேளையிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளை அப்படியாக பலியிடுவார்கள். ஆனால் இந்த நாட்களிலே அவர்கள் அந்த பலியிடுகிறார்கள், ஆனால் அந்த அதனால் அந்த பலியிடுவதன் நிமித்தம் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டதா? அப்ப பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா இருந்தால் ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டும்? அருமையான கத்துடைய பிள்ளைகள் சரி சிந்தித்து பாருங்க. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே யார் சொல்லுகிறது, அங்கே அதாவது ஜோவான் ஸ்நானன் அவரை அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப உலகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டியானவராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவரை அறிமுகப்படுத்துகிற நோக்கம் என்னவென்று சொன்னால் அவர்தான் எல்லாருடைய பாவங்களை இந்த நாட்களில் என்ன செய்வாராம், மன்னித்து இந்த நாட்களிலே அவருடைய பாவங்களை இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே அவர்கள் பாவத்திலிருந்து மீட்டு அவர்களை விடுவிப்பார் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே தெளிவாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரி, இன்றைய நாளும் நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் கர்த்தர் இந்த நாட்களிலே அங்கே ஆண்டவருடைய வருகை இந்த நாட்களிலே சமீபமா இருக்கிறதை வேதம் மட்டுமல்ல அந்த நாட்களிலே சொல்லவில்லை, அங்கே காலநிலைகள்னு சொல்லுகிறது. இன்றைய பாருங்க, உலகத்திலே காலநிலை மாறிக்கிறியா, வெயில் அடிக்க வேண்டிய இடத்துல குளிர் அடிக்குது, குளிர் அடிக்க வேண்டிய இடத்துல வெயில் அடிக்குது, கோடை காலத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வழியில ஸ்னோ கொட்டுது, அதாவது இந்த நாட்களை பார்க்கிற வழியில விண்டர் காலத்தில் வெயில் அடிக்குது. இது என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் வேதம் தெளிவாக சொல்லியிருக்கு. எங்க போறீங்க, அங்க போக வேண்டாம், இதுதான் நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களில் எல்லா காரியத்தையும் சரிவாக செய்திருக்கிறார். வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது என்னவென்றால் அங்கே வானத்திலே அடையாளங்களை காண்பிப்பேன், இயற்கை எப்படியான சம்பவங்கள் இந்த நாட்களில் மாற்றப்பட்டிருக்கு. அப்படியானால் அவருடைய வருகைக்கு இந்த பூமி இந்த நாட்களிலே அங்கே ஒரு மாற்றத்துக்குள்ளே வருகிறது. உடனே பாருங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக வாகனத்திலே ஓடிக்கொண்டிருந்த வழியில் திடீரென்று எனக்கு ஒரு யோசனை இந்த நாட்களே வந்தது. ஆதியிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வானத்தையும் பூமியும் கத்தர் உண்டாக்கினார் என்று சொல்லி, அது ஒழுங்கின்மையா இருந்தது, அதுக்கு பின்பாக ஆண்டவர் அதை சீர்படுத்தி ஆதாமை ஓவலையும் வைத்தார். அப்ப பாருங்கள், ஆண்டவர் ஒழுங்காகத்தான் இந்த பூமியை அந்த நாட்களை வைத்திருந்தார். ஆனால் நீங்க பாருங்க, இந்த 6 அதிகாரம் வருகிற வேளையிலே 6 அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை இந்த பூமி மறுபடியும் அழிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன் அழிக்கப்பட்டது? ஜனங்களுடைய அக்கிரமங்கள் கூடிவிட்டது, அதனாலே ஆண்டவர் இந்த நாட்களை பூமி அழிக்கிறார். இந்த அழிக்கப்பட்டது நிமித்தம் பாருங்கள் எப்படியாக அழித்தார்னு சொல்லி சொன்னால், ஜலத்தினாலே இந்த நாட்களை இந்த பூமியை அழித்தார்ன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க மாதிரியான கத்துடைய 40 நாட்கள் மழை பெய்து இந்த நாட்களை காரியங்கள் நடந்தது. இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட நிமித்தம் பூமி ஜலத்தினாலே இந்த நாட்களை எப்படியாக அந்த ஆதியிலே அந்த ஜலத்தினாலே பூமி ஜலத்தினாலே மூடப்பட்டு பாவியானவர் அசைவாடி கொண்டிருந்தாரோ அதே விதமாக மறுபடியுமா அந்த ஜலத்தினாலே இந்த நாட்களை நிறைக்கப்பட்டு இந்த நாட்களே பூமி முழுக்க ஜலத்தினாலே அங்கே பூமி மூடப்படுகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளை, நோவாவின் காலத்திலே நடந்த சம்பவம். ஆனால் பாருங்கள், அதுக்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வழியில் ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், பூமி இந்த நாட்களே சரியா சரிந்து இந்த நாட்களே அங்கே சுற்றி கொண்டிருக்கிறது. அதாவது நேராக இல்லை, சரிந்து நின்று தான் இந்த நாட்களை சுற்றி கொண்டே நிற்கிறது. அப்ப சரிந்து சுற்றி கொண்டே நிற்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அதற்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த பூமியினுடைய அதாவது 1/3 இந்த நாட்களே எப்படியாக இருக்குன்னா தண்ணி, அதாவது கடல் சமுத்திரங்கள் எப்படியாக இருக்கிற வழியிலே அந்த தண்ணியினுடைய பாரத்தின் நிமித்தம் தான் அந்த பூமியுடைய பேலன்ஸ் இந்த நாட்களே அப்படியே சுத்தி கொண்டு இந்த நாட்களை இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே. இப்போ பாருங்கள், அந்த குறிப்பிட்ட காலத்திலே பார்க்கிற வழியிலே அங்கே நோர்த் போல் சவுத் போலே பார்க்கிற வழியிலே ஐஸ் அப்படியாக படிந்திருந்தது. அந்த ஐஸினுடைய பாரம் இந்த நாட்களே தேவன் இந்த காரியத்தை செய்தார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப அதனால இந்த நாட்களை பூமி அப்படி சரிஞ்ச நிமித்தம் அவருடைய சுற்றுற காரியம் இலகுவாக இந்த நாட்கள் இருந்தது. ஆனா இன்றைக்கு பாருங்கள், அங்கே தெளிவாக அந்த நாட்களே அதாவது விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அந்த எத்தனையோ அதாவது பூமி உண்டான காலத்தில் இருந்த ஐஸ் இன்றைக்கு கரைந்து கொண்டு வருகிறது. அதை டிவியில அடிக்கடி போட்டு காட்டுவாங்க. அந்த ஐஸ் கரைஞ்சு கொண்டு வருகிற வழியிலே கடல் மட்டம் என்ன செய்யும்னு சொன்னால், கடல் மட்டம் இந்த நாட்களை உயர்ந்து கொண்டே இந்த நாட்களே போகும். அப்ப கடல் மட்டம் உயர்ந்து கொண்டு போய் இருக்குமா இருந்தால் அந்த நாட்களை என்ன நடக்கும்னு சொன்னால், தரை நிலங்கள் இந்த நாட்களே மறுபடியுமா இந்த நாட்களே தண்ணீர்னாலே இந்த நாட்களே மூடப்படும். அநேக கிராமங்கள் அநேக நகரங்கள் அநேக பட்டணங்கள் இந்த நாட்களே தண்ணீருக்குள்ளே இந்த நாட்களை மூடப்படுகிறதே அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப ஏனென்று சொல்லி பார்க்கிற வழியிலே எல்லாம் இந்த நாட்களிலே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அந்த காரியங்கள் நடந்து கொண்டே இந்த நாட்கள்ல இருக்கும். ஏனென்றால் இந்த பூமியில இந்த நாட்கள் ஒரே நேரத்தில் இந்த பூமி இந்த நாட்களை அழிந்து போகாது. இதைத்தான் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள் இந்த நாட்கள், ஏனென்றால் இந்த பூமி ஆதிகாமம் 6 அதிகாரத்துக்கு பிறகு பார்க்கிற வழியிலே அங்கே 8 பேரால இந்த நாட்களை மறுபடியுமாய் உருவாக்கப்பட்டது அருமையான கத்துடைய பிள்ளைகளே. யாரு? அதாவது நோவாவினுடைய குடும்பத்தினால் இந்த நாட்களில் இந்த பூமியில இந்த நாட்களில் ஜனங்கள் உருவாக்கப்பட்டதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளை. அவர்களுடைய பிள்ளைகள் தான் பிறந்து அது ஒரு பெரிய ஒரு சரித்திரமாக அந்த நாட்களை இருக்கிறது. அப்ப பாருங்கள், ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் அவர்கள் இந்த நாட்களை காரியங்களை செய்தார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. ஆனாலும் பாருங்கள், இன்றைக்கு ஜனங்கள் மறுபடியுமா இந்த நாட்களை பெருகிவிட்டார்கள், அக்கிரமங்கள் பெருகிவிட்டது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அன்றைக்கு ஒரு நோவாவை சந்தித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருந்தார். இன்றைக்கு அப்படி அல்ல, இன்றைக்கு தேவன் நாட்களிலே ஒவ்வொருவரோடும் பேசிக்கொண்டே இருக்கிறார். மனம் திரும்ப மகனே, மனம் திரும்ப மகனேனும் ஏதான் நிறைய நாட்களை சொல்லியிருந்தேன். எப்படி என்றால், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதற்காக தந்திருக்கிறோன்னு சொன்னால், நாங்கள் மற்றவங்கள்ட்ட போய் இந்த நாட்களை காரியங்களை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற வழியிலே ஆவியானவர் தெளிவாக இந்த நாட்களை உணர்த்துவார். நமக்குள்ளே எந்த இடத்துல மனம் திரும்ப வேண்டுமோ அந்த இடத்துல மனம் திரும்ப வேணும். பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணீங்களே, முதலாவது என்ன செய்கிறோம், வந்தோன்னா டக்குன்னு குந்திரம் குந்திட்டு நாட்களை இருந்து நாட்களை என்ன செய்யறோம், மொத்த கழுவிட்டோ குளிச்சோ குளிச்சோ வந்துட்டு இருந்துட்டு உடனே ஆண்டவரே ஒரு ஜோதிகர் எடுக்கிறோம். ஆண்டவர் அன்றைக்கு ஆசீர்வதிமையா இந்த காரியத்தை சந்திக்க பையுமையா இந்த பிள்ளையோட தேவைகளை சந்திமையா அதை சந்திமையா சோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி போட்டு இந்த நாட்களை போய் 2 அந்நிய பாசையை கதைச்சு போட்டு இந்த நாட்களை என்ன செய்யறோம், இப்படியாக போய் விடுறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அது ஒரு ஆராதனை அல்ல, அது ஒரு ஜபம் அல்ல. முதலாவது பார்க்க வேண்டும், தானியல் தீர்க்கதரிசி தானியல் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, முதலாவது பாவ அறிக்கை செய்ய வேண்டும். அவனவன் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருந்தாலும் நாங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் நாங்கள் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். காலையில் எழுந்தோடனே ஆண்டவரே நம்முடைய பரத்துன்மவுக்கும் விரோதமாய் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக அல்லது 5 நிமிஷத்துக்கு முன்பாக நான் என்ன பாவம் செய்தேனோ அந்த பாவத்தை நீ கழுவும் ஐயா முதலாவது. என்னடா உங்களுடைய சமூகத்துக்கு நான் வரப்போகிறேன், உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளே நான் நுழைய போறேன் ஆண்டவரே. அந்த பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ளே கேருபின்கள் சேருபின்கள் மத்தியிலே வாசம் செய்கிற அந்த பிரசன்னத்திலே நான் வந்த நாட்களை உம்மோடு நுழைய போறேன் ஆண்டவரே. அப்படியானால் அந்த நுழைவதற்கு என்னை பாத்திரவானாய் மாற்றும்படியாக என்னை முதலாவதாக பரிசுத்தப்படுத்தும். என்னுடைய சிந்தனை நினைவுகள் எண்ணங்களை இந்த நாட்களை ஆவி ஆத்மா சரணத்தை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டோடத்தில் இந்த நாட்களை ஜெபம் பண்ணி இந்த நாட்களில் அதற்கு பின்பாக அந்த நாட்களில் நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் செய்து கொண்டு வருகிற வழியிலே தேவன் அந்த காரியங்களை அங்கீகரிக்கிறது மட்டுமல்ல அதற்குரிய பலனை இந்த நாட்களில் கத்த தருவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற வழியிலே சகரியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் இங்கே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், 9 அதிகாரத்திலே அங்கே என்ன சொல்லப்படுகிறது, சியோன் குமாரத்தையே எருசலேம் குமாரத்தையே கம்பீரி களி கம்பீரித்து களி உன் ஏதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இதற்கு பின்பாக பாருங்கள், மத்தேய சுயத்தில் சொல்லப்பட்டதற்கு பின்பாகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இயேசு என்ற நாமத்தோடு ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இதற்கு முன்பாக ஆண்டவருடைய பெயர் இந்த நாட்களில் எப்படியாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் மறைக்கப்பட்ட பெயராக அந்த நாட்களில் இருந்ததை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், இங்கே மத்தேயு 1:23 சொல்லுகிறது இந்த நாட்களை பாருங்கள் எப்படி என்று சொன்னால், நான் வாசிக்கிறேன் அந்த அதிகாரத்தை பாருங்கள், 21 அதிகாரத்திலிருந்து நாட்களில் 21 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். ஏனெனில் கவனமாக கேளுங்கள், அவர் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்படியானால் ஏன் அவர் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர் வர வேண்டும்? ஏற்கனவே இவங்க மிருகங்களை எல்லாம் இந்த நாட்களில் அடிச்சு பழி செலுத்துறாங்களே, அவர் மிருக பலியின் மூலமா இந்த நாட்களில் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறன்னு சொல்லித்தானே அந்த நாட்களில் ராஜாக்கள் செய்தார்கள், ஆசாரியர்கள் செய்தார்கள், தீர்க்க தரிசிகள் செய்தார்கள். இப்படியே ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்களில் செய்து கொண்டிருந்தார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை அங்கே நீக்கி அவளை ரட்சிப்பார் என்றால் அந்த இந்த மத்தேய சுவிசேஷத்துக்கு முன்பாக நடந்த காரியத்திலே அங்கே ஜனங்களுடைய பாவங்கள் சரியாக இந்த நாட்களிலே நீக்கப்படவில்லை என்பதை தான் இந்த நாட்களே பார்க்கிறோம். சம்திங் ராங். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் ஒரு வீட்டை கட்டுகிறோம். சாதாரணமாக அந்த வீட்டை கட்டி இந்த நாட்களை ஆர்கிடெக்டை வச்சுதான் இந்த நாட்களை கட்டுகிறோம். எப்படி? நம்முடைய முறை எப்படி கட்டுகிறோம். ஆனால் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஒரு 15 வருஷத்தை பிறகு இந்த நாட்களை வந்து இந்த நாட்களில் அந்த வீட்டில் சில காரியங்களை குறித்து பார்க்கிற வழியிலே அங்கே புது ஆர்கிடெக்ட் வர அருமையான கத்துடைய பிள்ளைகளே அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை எப்படின்னு சொல்லி சொன்னார், இந்த வீட்டினுடைய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களே பிழையாக இந்த நாட்களை இருக்கிறது, புள்ளைய பிளான்கள் எல்லாம் இந்த நாட்களை இருக்கிறார்கள், ஆனால் அது கட்டுவித்த விதம் இந்த நாட்களில் புள்ளையாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கத்துடைய வீடாக இருக்கிறது ஆனால் கட்டுவித்த விதங்கள் எல்லாம் புள்ளையாக இருக்கிறது. அதனாலே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், இதற்கொரு முடிவை கொண்ட வேண்டும் என்று சொன்னால் அதை ரிப்பேர் பண்ண வேண்டும், திருப்பி செய்ய வேண்டும் என்பதுதான் அதனுடைய காரியமாக இருக்கு. அப்படியானால் மறுபடியும் அதை என்ன செய்ய வேண்டும், ரீபில்ட் செய்ய வேண்டும். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்ப பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் இந்த நாட்களிலே பாவங்களுக்காக பாவங்கள் போகும்படியாக மிருகங்களை இந்த நாட்களில் செய்தார்கள், செலுத்தினார்கள், அங்கு தங்களுடைய பாவங்களுக்காக பறவைகளை செலுத்தினார்கள், இப்படியான காரியங்களை எல்லாம் செய்தார்கள். அது மட்டுமல்ல இந்த நாட்களை பாருங்கள், ஜனங்கள் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ மனுஷர்களை கூட இந்த நாட்களை பலியிட்டார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அந்த மிருகத்தினுடைய பலியினாலேயோ அல்லது இந்த நாட்களில் பறவைகளுடைய பலியினாலேயோ அல்லது என்ன விதமான நிறபலியினாலேயோ இந்த நாட்களில் என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால் மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படாது. அப்போ மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லி சொன்னால் ஏன் அப்படி என்று சொல்லி சொன்னால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, சரியான தெளிவான காரியம், ஒரு மனுஷன் இன்றைக்கு பாவத்திலே தான் கற்பம் தரிக்கிறான், பாவத்திலே தான் பிறக்கிறான், பாவத்திலே தான் வாழுகிறான், பாவத்திலே தான் அங்கே மரிக்கிறான் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமா இருந்தால் ஒரு பாவமும் அறியாத ஒரு பாவமும் செய்யாத இந்த நாட்களிலே ஒரு பரிசுத்த வித்து என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்களிலே அங்கே இந்த ஜனங்களுக்காக மறித்தால்தான் இந்த நாட்களிலே மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு பழுதையும் நாங்கள் இந்த நாட்களை காணவில்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அவருடைய அதாவது நாட்களிலே அவருடைய பேச்சிலே ஒரு பிள்ளையை நாங்கள் காணவில்லை, அவருடைய செயல்ல இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களில் எந்த தவறும் செய்ய முடியாது, சொல்ல முடியாது அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல அவருடைய நடையில கூட இந்த நாட்களில் ஒரு பிள்ளையை இந்த நாட்களை நாங்கள் காண முடியாது அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆண்டவர் செய்த காரியங்கள் புலி என்று சொல்லி இந்த நாட்களை யாராவது வேதத்தில் சொல்ல முடியுமா? இன்றைக்கு குஷ்ணரோகியை குணமாக்கினார், அது புலியா? குருடர்களுக்கு பார்வையை கொடுத்தார், புலியா? அருமையான கத்திர குருடருக்கு பாருங்க, குருடனா இருக்கிறான் ஐயா, அவன் வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறான், வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறவனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார், வெளிச்சத்தை கொடுக்கிறது புலியா? அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படியானால் அவருடைய தன்மை எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால், அவரிடத்திலே ஒரு எள்ளளவும் அங்கே பாவம் இல்லை என்பதைத்தான் கத்தருடைய வேதாகவும் இந்த நாட்களே அங்கே நமக்கு சுட்டிக்காட்டுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த ஆண்டவர் தான் இந்த நாட்களை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். யார் அவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இயேசுவா என்று சொல்லப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த காரியத்தை செய்வார். வேறு ஒருவராலும் இந்த நாட்களே முடியாதையா? இன்றைக்கு நாங்கள் மரித்தால் இந்த நாட்களே நம்முடைய ரத்தம் மற்றவருடைய பாவத்தை இந்த நாட்களே நீக்குமா? நீக்காதையா? இன்னும் அவங்களோட பாவத்தை கூட்டுமையோடையே நீக்காது. அருமையான கருத்து, ஏனென்றால் நம்முடைய ரத்தத்திலே இந்த நாட்களே பாவமே ஊறி இருக்கிறது. என்னவென்றால் கொலை வரியின் எண்ணங்கள், இச்சை எண்ணங்கள், விபச்சாரத்தின் எண்ணங்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, எப்படித்தான் இருந்தால் இந்த நாட்களை பாருங்கள், இப்படியான கீழ்ப்படிவில்லாத எண்ணங்கள், இப்படியான காரியங்கள் நம்முடைய ரத்தத்தோடையே இந்த நாட்களே ஊறி இருக்கிறபடினால் இந்த நாட்களை என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், நம்முடைய ரத்தம் அங்கே பாவம் நீக்கிறதற்கு தகுதியற்ற ரத்தம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். மிருகங்களுடைய ரத்தத்தை பார்க்கிற வேளையிலே மனுஷனுடைய ரத்தத்தின் தன்மை வித்தியாசம், மிருகங்களுடைய ரத்தத்தின் தன்மை வித்தியாசம். ஆனாலும் அந்த நாட்களிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? அதையே பலியிட்டு அப்படியாக தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி ஒரு மூட நம்பிக்கையோடு இந்த நாட்களில் இருந்தார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, அப்படியானால் அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்ப தீர்க்க தரிசியின் மூலமாக கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு இப்படி எல்லாம் நடந்தது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்த மகளே, அங்கு பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும். அப்ப இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இப்ப நாங்கள் சில வேளையில கேட்கலாம் இந்த நாட்களை பாருங்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நாங்கள் சில வேளையில நாங்கள் இந்த நாட்களை பார்க்கலாம் எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை பாருங்கள், அவர் நம்முடைய பாவங்களுக்காக இந்த நாட்களே இந்த பாவங்களை கழுவி மறிக்க, பாவங்களை சுத்திகரிக்க வேண்டும், நம்மை விடுவிக்க வேண்டும் சொல்லி இந்த நாட்களை பூமிக்கு வந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையில் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் அந்த கணக்கின்படி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், முதலாவதாக நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அங்கே ஆதிகாமத்திலே அங்கே பாருங்கள், அந்த ஐந்தாவது அதிகாரம் வரைக்கும் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே என்ன சம்பவம் நடக்கிறது என்று சொல்லி சொன்னால், அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அங்கே ஜனங்கள் இருந்தார்கள் தான், ஆனால் எப்படியாக இருந்தார்கள் சொன்னால், அந்த ஐந்தாம் அதிகாரம் வரைக்கும் அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கண்டத்திலே குறிப்பிட்ட இடத்திலே தான் இந்த நாட்களில் இருந்தார்கள். உரிய பரந்து இந்த நாட்களில் ஜனங்கள் இல்லை. அருமையான கத்துடைய ரொம்ப கவனமா பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், இந்த இரண்டாவது பகுதியிலே பார்க்கிற வேளையிலே அங்கே அந்த இடத்திலே அவர்கள் இந்த நாட்களிலே ராட்சத, அதாவது ராட்சதர்களை திருமணம் செய்து கலந்து இந்த நாட்களில் எப்படியாக அவர்கள் விகாரமான தோற்றத்தோடு இந்த நாட்களில் வாழ்ந்து வந்தார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் அதற்கு பின்பாக நோவாவின் காலத்திற்கு பின்பாக வருகிற வேளையிலே தான் அங்கே நோவாவினுடைய, அதாவது நாட்களில் அவருடைய சந்ததிகள் இந்த நாட்களில் புறப்பட்டு கேம் சேத்திவர்கள் எல்லாம் போய் இந்த நாட்களை ஆபித்தெல்லாம் போய் இந்த நாட்களே ஒவ்வொரு இடங்களிலேயும் போய் இந்த நாட்களே குடியேறி பிறகு ஒவ்வொரு பட்டணங்களை பிடித்து இந்த நாட்களே அந்த சந்ததிகள் இந்த நாட்களே மறுபடியுமா இந்த நாட்களை என்ன செய்கிறதுன்னு அப்படியே பெருகி இந்த நாட்களை வருகிறதை பார்க்கணும். ஆபிரகாமுடைய சந்ததியாக இந்த நாட்களை அங்கே வருகிறதை 12 அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே கத்துடைய பிள்ளைகளை அப்படியாக இந்த நாட்களை செயற்படுகிறதை பார்க்கிற மாதிரியான கத்துடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இந்த ஆதிகாமம் 12 அதிகாரத்துக்கு முன்பாக, அதாவது ஆதிகாமம் 5 அதிகாரத்துக்கு முன்பாக இருந்த ஜனங்கள், ஆதாமிலே இருந்து இந்த நாட்களை தொடங்கி வந்த அந்த ஜனங்கள் அங்கே ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் இந்த நாட்களிலே அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே தாறுமாறாக ஓடி அவர்கள் முற்று முழுதாக இந்த நாட்களிலே அழிக்கப்பட்டார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு ஆதாரமாகத்தான் நீங்க பார்ப்பீங்களா இருந்தால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து மத்தேயு 1:21 பார்த்தோம். இந்த நாட்களே அவர் வந்து ஜனங்களுடைய பாவங்களை கழுவி நீக்கி சுத்திகரிப்பார். அப்படியானால் பாருங்கள் எப்படியாக சொல்லி பார்க்கிற வழியிலே பாருங்கள், இப்ப இன்றைக்கு நானும் நீங்களும் இருக்கிற நிலைப்பாடு 12 அதிகாரத்துக்கு பின்பாக வந்த காரியங்கள். அப்படியானால் இன்றைய பாருங்கள் அப்படியே சந்ததிகள் பெருகி பெருகி வந்தது. இப்ப இன்றைக்கு இருக்கிற வேளையில் இன்றைக்கு நம்முடைய காலகட்டத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்களை இருக்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப அவருடைய ரத்தம் இந்த நாட்களை நம்மை கழுவி சுத்தரித்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஆண்டவர் இப்படியான காரியத்தை செய்தார். ஆனால் இந்த ஆபிரகாம் உடைய காலகட்டத்தில் இந்த நாட்களே வருகிற வேளையிலே இந்த நாட்களே அவர் அங்கே மறைமுகமாக இந்த நாட்களே திரிந்தாலும் இந்த நாட்களே பாருங்கள், அந்த நாட்களிலே கூட அவர்கள் இந்த நாட்களே எப்படியாக இருந்தார்கள் சொல்லி சொன்னால் ஒரு சரியான ஒரு விளக்கத்தின்படி இந்த நாட்களே இருக்கவில்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்த உடனே என்ன செய்தார் என்று சொன்னால் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நான் வாசிக்கின்றேன் ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே 18வது வசனத்திலே பார்க்கிறேன், ஏனெனில் கிறிஸ்துவும் தம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படிக்கு அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களாய் பாவத்தின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டு அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்ப எப்படி கொலை உண்டார்? மாம்சத்திலே இந்த நாட்களே கொலை உண்டது மட்டுமல்ல, ஆவியிலே உறுப்பிக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த ஆவியிலே அவர் போய் காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வ காலத்திலே நோவாவின் பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையில் சிலரான 8 பேரை மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார். இந்த நோவாவின் காலத்திலே வாழ்ந்த அந்த ஆவிகள், அதாவது ஜனங்கள் இந்த நாட்களை என்ன செய்தார்கள்? கீழ்படியாத காரியம். ஏன் கீழ்படியல் என்று சொல்லி சொன்னால், இப்ப ஏவாள் கீழ்படிந்தாவா இல்லை? அருமையான கத்தோட பிள்ளைகள், ஏவாள் கீழ்படியாத நிமித்தம் தான் இந்த நாட்கள் என்ன நடந்தது? பழத்தை புசித்து ஆதாவும் கொடுத்து அப்படி அந்த சந்ததி வருகிறது. அப்ப அந்த 5 அதிகாரத்துக்குள்ளே வருகிற வேளையிலே அங்கே என்ன செய்கிறான் சொல்லி சொன்னால், மறுபடியுமா இந்த நாட்கள் அந்த சந்ததி அழிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகள், இப்ப நோவாவுக்கோ கத்தோடைய கண்களிலே என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. அப்ப கத்தர் நோவாவை நோக்கி பார்த்தார், இப்போ கொஞ்சம் நல்ல மனுஷனா இருக்கிறார்னு சொல்லி. அப்ப அவருக்கு கிருபை கிடைச்சிருக்கு, நீதிமானே கண்டார், உடனே பார்த்தா இருந்த நாட்கள் இந்த சந்ததியிலிருந்து நான் என்ன செய்ய போறேன், இன்னொரு சந்ததியை உருவாக்கி அதற்கு பின்பாக ஆபிரகாமை உருவாக்கி, அதாவது ஆபிரகாம் மூலமா இந்த நாட்கள் அவருக்கு அந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்து சந்ததியை ஆசீர்வதித்து அப்படியே என்னுடைய எனக்குள்ளே அந்த சந்ததிகள் வரும்படியாக அந்த நாட்கள் அங்கே செயல்படுவோம்னு சொல்லி ஆண்டவர் திட்டம் போட்டார். அப்ப பாருங்கள் என்ன காரணம், நோவாவிலிருந்து வந்த சந்ததிகள் பாருங்கள், நீதிமானுடைய சந்ததிகள் அப்படியே புறப்பட்டு ஆபிரகாமுக்கு வருகிற வழியில் ஆபிரகாமுக்கு என்ன நீதிமானாக அந்த நாட்களை கருதப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அப்படியே அந்த சந்ததியில வருகிற வழியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாக இன்றைக்கு ஜனங்கள் இந்த நாட்களிலே அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்க இந்த வசனத்தில் சொல்லப்படுவது, இப்ப அந்த கீழ்ப்படியாத ஆவிகள் அங்கே என்ன செய்கிறவன் சொல்லி சொன்னால், கர்த்தர் அதுல வேதம் சொல்லுகிறது, அங்கே பேழை ஆயத்தம் பண்ண நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது. அருமையான கத்தத்தை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் அந்த இடத்திலே பாருங்கள், நீடிய பொறுமையோடு காத்திருந்தார் என்னத்துக்காக என்று சொன்னால், இந்த ஜனங்கள் அங்கே மனம் திரும்புவார்கள். இன்றைக்கும் அதே வார்த்தையை தான் கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் இந்த ஜனங்கள், பூமியில் இருக்க ஜனங்கள் மனம் திரும்பான்னு நீடிய பொறுமை இருக்கிறாங்க. இன்றைக்கு ஐயா இன்றைக்கு ஒரு சிலர் சொல்றாங்க, என்ன ஆண்டவரே வந்துட்டா, ஆண்டவரே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஆண்டவரே இன்னும் விட்டீங்கன்னா உலகம் எல்லாம் இன்னும் பாலா போயிரும் ஆண்டவரேன்னு சொல்றாங்க. ஆண்டவர் அப்படி இல்லை, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். இந்த நாட்கள் நீ ரசிக்கப்பட்டா மட்டும் இந்த நாட்களே காணாது, ஆனால் இந்த நாட்கள் மற்றவனுடைய ஆத்மா இந்த நாட்கள் அவனுக்கும் ஒரு சான்ஸை கொடுப்போம். அண்டே பாருங்க நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த நாட்களை ஒருவர் ஒரு காரியத்தை செய்யாவிட்டா உடனே இந்த நாட்களை அவனை தூக்கி ஏதாவது ஒரு பிழை செய்தவன் சொன்னால் கேட்டு கேள்வி இல்லை, அவனை தூக்கி இந்த நாட்களை பொய்யால் அறிஞ்சு விட்டுரும். இதான் நம்முடைய வேலை, கேட்க மாட்டோம். இந்த நாட்கள் விசாரணை ஒன்றுமில்லை, இந்த நாட்களை பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, அவன் விழுந்து விழுந்து போய்க்குள்ள விழுந்து விழுந்து வருகிற வழியிலும் அவனை தூக்கி தூக்கி விடுவார். கடைசி இந்த பூமியில அவன் வாழுகிற வரைக்கும் இந்த மனுஷன் அந்த ஆத்துமா அந்த நாட்கள் இந்த பூமியில உயிரோடு இருக்கும் வரை, சர்வத்துல உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஆண்டவர் தாங்கி கொண்டே இந்த நாட்களில் இருப்பார். அதைத்தான் வேதம் சொல்றது, ஏசாய தீர்க்கதரிசி, உன்னை நிறை வயது வரைக்கும் இந்த நாட்களை நான் தாங்குவேன், முதிர் வயது வயதிலையும் தாங்கினேன், நிற வயதிலையும் தாங்குவேன் சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கும். அப்படி ஆனால் அந்த நாட்களில் வயசு முக்கியம் இல்லை. அருமையான கத்திரப்பிடுகளை, எந்த இடத்திலே நாங்கள் தேவனை விட்டு விழுகிறோமோ மறுபடியுமாய் ஆண்டவர் என்ன செய்வார், தட்டி கொடுத்த நாட்களை எலும்பப்பா ஒழும்பு ஜோம் பண்ணு, சரி பரவாயில்ல நடந்து முடிச்சிட்டுது, என்ன செய்யற நீ மனுஷன் தானே, இப்ப உன்னுடைய காரியம் எனக்கு தெரியும், ஏன்னு நானும் மனுஷனா இருந்தான் தானே சொல்லி ஆண்டவர் தெரியும். அதனாலே அருமையான கத்தோட பிள்ளைகளே, பூமியில வாழுகிற நாட்கள்லே ஆண்டவர் நமக்கு அந்த ஆதரவா இந்த நாட்களை தந்து கொண்டே இருப்பார். நாங்கள் எந்த தவறுகள் செய்கிற வேளையிலும் தேவன் நம்மை இந்த நாட்களை தட்டி தட்டி தட்டி எழுப்பி கொண்டே இந்த நாட்களை இருப்பார். அருமையான கத்தோட பிள்ளைகள், ஆனா அதைத்தான் இங்க வேதம் சொல்லுவோம். அப்ப பாருங்கள் அந்த இடத்திலே கீழ்ப்படியாமல் இருந்த ஆவிகளை வேதம் சொல்றது, நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது. அப்ப ஆண்டவர் எப்படி இருந்தார் வேதம் சொல்லுறது, நீடிய சாந்தமும் கிருபையும் இரக்க உள்ளவர் சொல்லி மோசே சொல்லுகிறார். அப்படியானால் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவர்கள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் பிரவேசித்து ஜலத்தினாலே காப்பாற்றப்பட்டார்கள். ஆனால் அந்த மிகுதியாக்கள் எத்தனை பேர் இருந்தார்கள் சொல்லி நமக்கு தெரியாது. அவர்கள் காப்பாற்றப்படவில்லை. அவர்கள் இங்கே என்ன செய்கிறான் சொல்லி சொன்னார், மரித்த உடனே அவர்கள் எங்கே போகிறார்கள், உடனே இந்த நாட்களை போர்க்கிற வழியிலே அவர்கள் அங்கே சிறைப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிசாசனால் பிடிக்கப்பட்டு இந்த நாட்களை சிறைப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், அந்த ஆவிகள் பூர்வ காலத்திலே நோவாவின் பிழைக்கு ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே பாருங்கள், அங்கே தேவன் நீடிய பொறுமையோடு இந்த நாட்களை காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகளாயிருக்கும் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மட்டுமே காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரியான கத்துடைய. அப்ப தேவன் அந்த இடத்துல என்ன செய்கிறான்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஜனங்களை இந்த நாட்களை பொறுமையோடு காத்திருந்த இந்த நாட்களில் என்ன செய்கிறார், அவர்கள் அங்கே ரட்சிப்படைய வேண்டும் என்பதற்காக அந்த நாட்களில் தேவன் அந்த இடத்திலே வா அங்கே அவர்களுக்கு அந்த காரியத்தை அங்கே அவர் அந்த ஆவியிலே போய் இந்த நாட்களை அவர்கள் உயிர்ப்பிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், அந்த ஆவியியல் அங்கே கட்டப்பட்ட நிலையில் இருந்த ஆவிகளை போய் வேற என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், கத்துடைய பிள்ளைகளே அவர்களுக்கு போய் இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே பிரசங்கித்து இந்த நாட்களிலே காரியங்களை செய்தார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் தன்னை அங்கே அவர்களுக்கு அறிமுகப்படுத்துறது மட்டுமல்ல, அவர்களை இந்த நாட்களில் ஒரு விடுதலைக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் அங்கே எந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டார்கள், எந்த இரத்தத்தினாலே இந்த நாட்களிலே பாவ மன்னிப்பை பெற்றார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர்களுடைய காலங்கள் எப்படியாக இருந்தது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். கத்துடைப்பிள்ளைகளே, ஆனால் அதுக்கு பின்பாகத்தான் இந்த நாட்களிலே பார்க்கிற வழியிலே இந்த பலிகள் எல்லாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே பலிகள் இப்படியான காரியங்களை செய்து இந்த நாட்களில் ஜனங்கள் மிருகங்களை பலியிட்டு தங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களுக்காக மிருகங்களை பலியிட்டு இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்தார்கள், இந்த நாட்களிலே தப்பித்துக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு காரியத்தை இந்த நாட்களில் செய்து கொண்டார்கள். ஆனால் அது கூட அன்றருக்கு திருப்பி இல்லாத நிமித்தம்தான் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 1:23 அவர் இந்த நாட்களில் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாகவும் பாவங்கள் அக்கிரமங்களை இந்த நாட்களிலே அவர் அக்கிரமங்களிலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாகவும் தான் மனுஷ குமாரனாக இந்த பூமியிலே உருவெடுத்து இந்த நாட்களிலே வந்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், அந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே அந்த நாட்களிலே ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பாருங்கள், அங்கே அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த ஜனங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே பாருங்கள் அங்கே இருளின் ஆதிக்கங்களிலே இந்த நாட்களிலே அங்கே கட்டப்பட்டிருந்தார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். யூதாவிலே பார்க்கிற வழியிலே, யூதா புஸ்தகத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இந்த இடத்திலே அங்கே சொல்லப்படுகிற காரியம், இந்த நாட்களிலே தங்கள் ஆதிமேன்மையை காத்து கொள்ளாமல் தங்கள் ஆவிக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு தூதர்களையும் மகாநாளின் நியாய தீர்ப்புக்கு என்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்த காலத்திலேயே வைத்திருந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்படியே சோதோம் குமாரா பட்டணத்தாரும் அவைகள் சூழ்ந்த பட்டணத்தாரும் அவர்கள் இந்த போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய அதாவது மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்னியிலே ஆக்கிரேயம் அடைந்து திருஷ்டாந்தமாக இந்த நாட்களை வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரியான கத்துடைய பிள்ளைகள். எப்ப பாருங்கள், இங்கே இந்த யூதா புஸ்தகத்திலே பார்க்கிற வழியிலே யூதா அந்த நாட்களிலே தெளிவாக இந்த இடத்துல எழுதி இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப நீங்க ஏனோக்குடைய காரியத்தை பார்க்கிற வழியிலே ஏனோக்குடைய காரியம் அங்கே வேதத்திலே 1:2 தான் இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஏனோக்கினுடைய புஸ்தகங்கள் இந்த நாட்களை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பற்றியும் இயேசு கிறிஸ்துடைய காரியத்தையும் பற்றி ஏனோக்கு இந்த நாட்களிலே தெளிவாக இந்த நாட்களை எழுதியிருக்கிறதை பார்ப்போம். ஏனோக்கு வாழ்ந்த காலங்கள் எங்கே, அருமையான கத்தோட பிள்ளைகள் பாருங்கள், அருமையான கத்துடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கோம். அப்ப ஏனோக்கு வாழ்ந்த காலங்கள் எப்படி, ஏனோக்கு ஆண்டவுடைய காரியத்தை இந்த நாட்களிலே எப்படியாக அந்த நாட்களில் தெரியும் என்பதை இன்றைக்கு நாங்கள் காண்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறது. பாருங்கள், ஏனோக்கு தேவனோடு இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், தேவனோடு இந்த நாட்களை சஞ்சரித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். கத்துடைய பிள்ளைகளை மத்திய அதாவது ஆதிகாமம் 5 பாருங்கள், அங்கே எப்படி என்று சொன்னால், ஏனோக்கு நாட்கள் எல்லாம் 365 இந்த நாட்கள் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அங்கே தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அந்த ஏனோக்கினுடைய சந்ததியிலே வந்தவர் தான் இந்த நாட்களில் யாரு, அங்கே நோவான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் இப்ப பாருங்க, அப்படியானால் பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அந்த நோவாவைத்தான் இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த நாட்கள் என்ன செய்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார். ஏனென்றா ஏனோக்கு இந்த நாட்களே அந்த இடத்துல இல்லை, ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு போயிட்டார். அப்ப ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால் இந்த நாட்களே அங்கே யாரோடு இந்த நாட்களே ஆண்டவர் பேச வேண்டும், ஆண்டவர் பேசுவதற்கு ஒரு மனுஷன் வேண்டும். அப்படியானால் அங்கே அவருடைய சந்ததியிலே வந்த அந்த நோவா எப்படிப்பட்டவராக இருந்தாராமன்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்களிலே அவருக்கு கிருபை கிடைத்ததும் அவர் அங்கே எப்படி என்று சொன்னால், நோவா அங்கே தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனாய் இருந்தார். அது மட்டுமல்ல, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். இப்ப பாருங்க, ஏனோக்கு யாரப்பா? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த மனுஷன் எடுத்துக்கொள்ளப்பட்ட. இப்ப நோவா யார்? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறாங்களப்பா. அப்ப தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிற மனுஷர்கள் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள்? எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே, தேவன் இந்த நாட்கள் ஏனோக்கு வெளிப்பாடுகள் கொடுக்கவில்லை. ஆனா ஏனோக்குடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அங்கே ஏனோக்குடைய புத்தக சொல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதுல சொல்லப்படுகிற காரியம், ஏனோக்கு இந்த நாட்கள் இன்னும் அநேக காரியங்கள் இந்த நாட்கள் ஆண்டவருடைய வருகையை குறித்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை குறித்தும் தெளிவாக திட்டவட்டமாக இந்த நாட்கள் அங்கே வேதத்துல சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்ப்போம். இதில் 66 புத்தகங்கள் இருக்கிறது அருமையான கர்த்தர் பிள்ளைகளே. அந்த புத்தகங்களும் சேர்த்த நாட்களே 68 புத்தகங்களாக அந்த நாட்களை அங்கே மாற்றப்பட்டு கொண்டு வருகிற தருமையான கத்தோட பிள்ளைகளை. ஏனென்றால் அந்த ஒரு வித்தியாசமான காரியத்தில் இந்த நாட்களை ஏனோக்கினுடைய ஏனோக்கினுடைய அந்த காரியத்தை குறித்து நாங்கள் வாசிக்கிற வேளையிலே எல்லா காரியத்தையும் நாங்கள் தெளிவாக இந்த நாட்களை அறிந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்தோட பிள்ளைகளை. அப்போ பாருங்கள், இங்கே இந்த சம்பவத்திலே பார்க்கிற வேளையிலே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். அதே விதமாக நோவா என்ன செய்தார்? தேவனோடு சஞ்சரித்தார். அப்ப ஆண்டவுடைய கண்கள் அங்கே என்ன நடக்கிறன்னு சொன்னால், நோவாவின் மேல் நாட்களிலே படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப கிருபை கிடைக்கிறது. அதன் நிமித்தம் ஆண்டவர் நோவாவோடு தெளிவாக இந்த நாட்களை பேசுகிறார், இன்ன பிரகாரம் செய்யணும் சொல்லி. ஏனென்றால் ஏனோக்கு தேவனோடு கீழ்ப்படிந்திருக்கிறார். அப்ப ஏனோக்குள்ளே என்ன காரியம் இருந்தது? கீழ்ப்படிந்து அவர் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அதே மாதிரி தான் நோவாவுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வழியிலே, நோவா எந்த விதமான கேள்விகளோ நாட்களை அவரிடத்திலே கேட்கவில்லை. இன்ன பிரகாரம் நீ கப்பலை கட்டுன்னு சொல்லுகிற வழியிலே சரியாக சீராக அந்த நாட்களை கட்டி முடித்து ஆண்டவர் சொன்ன பிரகாரம் எல்லாவற்றையும் செய்த முடித்த உடனே அங்கே வேதம் சொல்லுகிற அந்த நாட்களே அவர் இந்த நாட்களே கதவை அடைத்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப இப்படியாக இந்த நாட்களை கத்துடைய வார்த்தை இந்த நாட்கள் சொல்லுகிறது. ஆண்டவருடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே, இந்த பலிகளுடைய பகுதியிலே பார்க்கிற வேளையிலே, தீர்க்க தரிசனங்களுடைய மாதிரிகள் எப்படியாக அந்த நாட்களை நிறைவேறுகிறது என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இங்கே எப்படியாக சொல்லப்படுகிறது. தாவீதினுடைய சங்கீதம் 22:2 சொல்லப்படுகிறது மட்டுமல்ல, அங்கே ஆண்டவருடைய உடையிலே சீட்டு போடுவதை குறித்து நாட்களிலே யோவான் 19 இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. தாவீது சங்கீதக்காரன் தாவீதுடைய காரியத்திலே சங்கீதம் 16 வாசிக்கிற வேளையிலே அந்த காரியத்தை குறித்து நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே என்ன காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை குறித்து. ஆனால் இந்த நாட்களே அவருடைய பெயர் இந்த நாட்களே அறிமுகப்படுத்தாதபடி இந்த நாட்களே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இங்கே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே அந்த காரியம் இந்த தொழிவாக அந்த நாட்களை நிறைவேறுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே எபிரேயர் நிருபத்தை எழுதிய மெல்கிசேதேக் கிறிஸ்துவினுடைய ஒரு மாதிரி என்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே அருமையான கர்த்தருடைய. ஏனென்றால் பாருங்கள், மெல்கிசேதேக் அவரை குறித்து நாட்களை சொல்லப்படுகிறது அருமையான கர்த்தருடைய பாருங்கள். அவருடைய சரித்திரம், அவருடைய காரியங்கள், அவருடைய பிறப்பு, அவருடைய செயல்பாடுகள் இந்த நாட்களை ஒன்றுமே இந்த நாட்களை தெரியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கணும். அப்படியானால் பாருங்கள், அவருடைய காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஆதிகாமம் 14 நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுவது. வாசிப்போம் இந்த நாட்களே, என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதிகாம புஸ்தகத்திலே 14 இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக நமக்கு சொல்லுவது. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஆதிகாமத்தின் புஸ்தகம் 14 இங்கே சொல்லப்படுகிற காரியம். 14 நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், 18:20 வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவோம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியாய் இருந்த வசனத்தை பாருங்க. அப்ப உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலோமேன் ராஜாவாகிய மெல்கே தேசுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து கொடுத்து, இப்ப கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் அதாவது உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு இந்த நாட்களே உண்டாவதாக என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய. இப்ப இந்த அப்பமும் திராட்சரசம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், ஆண்டவுடைய சரீரத்தையும் ஆண்டவுடைய இரத்தத்தையும் இந்த நாட்களை குறிக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அப்ப இதைத்தான் வைத்து இந்த நாட்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த நாட்களை எப்படின்னு சொன்னால், இந்த மெல்கிசேதேக்குடைய காரியத்தை பார்க்கிற வழியிலே அவர் ஒரு கிறிஸ்துவுக்கு ஒரு ஷடோவாக இந்த நாட்களை இருக்கிறதாக வேதம் இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறது அருமையான கர்த்தர். பாருங்கள், உன் சத்துருக்களை உன் கையிலே இந்த நாட்களே ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆபிரகாம் என்று என்று என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் இந்த நாட்களை என்ன செய்தார், தசம பாகம் இந்த நாட்களை கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், சங்கீதம் 110 இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, சங்கீத புஸ்தகம் 110 வேதம் இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் வாசிப்போம் சங்கீதம் 110, சங்கீதம் 110 இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே நான் 4வது வசனத்தை வாசிக்கிறேன் சொல்லப்படுகிறது. நீர் மெல்கிதேசின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாதவருமாய் இருப்பார். இது யாரை குறிக்கிறது என்று சொன்னார், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தெளிவாக இந்த நாட்களை சங்கீதக்காரர் இந்த இடத்திலே தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கவும், பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவுடைய காரியத்தை குறித்து தெளிவாக இந்த நாட்களே விளக்கமாக அந்த காரியம் இந்த நாட்களே வெளிப்படையாக நமக்கு இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அப்ப கிறிஸ்துவே நமது நித்திய மகா பிரதான ஆசாரியர் இயேசுவை போல இந்த நாட்களே இன்னும் பல உதாரணங்களை இந்த நாட்களே இங்கே சொல்ல இவைகளை போல சொல்ல முடியும் என்பதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே இன்றைய நாளிலும் பாருங்கள், இந்த நாட்களே பலிகள் என்று சொல்லப்படுகிற காரியத்திலே பழைய ஏற்பாட்டிலே அவர்களுடைய பலிகள் இந்த நாட்களே வித்தியாசமான முறையிலே இந்த நாட்களே இந்த பாவ பரிகார பலிகளை இந்த நாட்களே செலுத்தி வந்தார்கள். இந்த பாவ பரிகாரத்தின் இந்த நாட்களே அங்கே சடங்காச்சார முறையின்படி அந்த பிரியாச்சித்தம் இந்த நாட்களை செய்தவர்கள். ஆனால் கிறிஸ்துவும் இந்த நாட்களே பாவ பரிகாரம் என்ற காரியத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவர் எப்படி என்று சொன்னால் அங்கே மத்தேயு 1:23 சொல்லப்படுகிறது, அவர் மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாகவும் மனுஷனை இந்த நாட்களே பாவத்திலிருந்து மீட்கும்படியாகவும் இந்த நாட்களே இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது மத்தேயு 1:23 வாசிக்கிற வேளையிலே இப்படியா நான் வாசிக்கிறேன், மறுபடியாக இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு சொல்லப்படுகிறது. பாருங்கள் அங்கே எப்படி என்று சொன்னால், இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, இம்மானுவேல் என்று சொன்னால் அதாவது இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் ஏனென்று சொல்லி சொன்னால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி இந்த நாட்களிலே அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. பாருங்கள் முதலாவது இங்கே சொல்லப்படுகிற காரியம் 21வது வசனத்திலே அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள், இயேசு ஜனங்களுடைய பாவங்களை இந்த நாட்களிலே மன்னித்து அவர்களை ரட்சிப்பார். இரண்டாவதாக இம்மானுவேல் என்று சொல்லப்படுகிற காரியம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அத அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, இந்த நாளிலும் இந்த வேத வார்த்தையின்படி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆண்டவரே இந்த நாட்களிலே நீர் ஆண்டவரே இந்த மிருகங்களின் பலிகளை விட இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய ரத்தம் இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களை கழுவி நீக்கி சுத்திகரித்து இந்த நாட்களே ஆண்டவரே பிதாவுக்கு முன்பாக எங்களை கொண்டு வந்து நீ நிறுத்தின கிரிவைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரமையா கத்தாவே. ஆண்டவரே கத்தாவே பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே இந்த நாட்களே நாங்கள் மறித்து போகாதபடி இந்த பாவத்திலே இருந்து எங்களை மீட்டு இந்த நாட்களே நடத்திவார அந்த உங்களுடைய கிரிவைகளுக்காக உங்களுக்கு சோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிரிவை உன்னை விட்டு விலகாதன்னு சொன்ன மனதுருக்கமுள்ள தேவரே இந்த நாட்களே உங்களுடைய கரத்துக்களே முற்றுமுழுதான் இந்த நாட்களே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.
3: ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக புதிய ஏற்பாட்டு பலிகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம், சபையும் ஒப்புவிக்கிறோம். கொடுத்த சேவை செய்திக்காக நன்றி செலுத்தி கொண்டு கர்த்தருடைய சித்தமானால் நாளைய நாளிலே இதே வேளையில் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இந்த ஒரு சார்பிலும் மறு ஒலிப்பிலே யூடியூப் கூட ஃபேஸ்புக்கூடா ட்விட்டர் கூட பார்க்க போன்ற வேளையிலும் கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளோடு அவருடன் பேசுவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
4: நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
3: ஆமேன், ஆமேன். அருமையானவர்கள் இதுவரை நினைவங்களிடந்து ஒளிய சுசேச ரேட்வின் வாணர்கள் ஏமன் தேசத்தில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்தார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
2: Recording stopped.
3: இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.

0: ஹலோ,
1: ப்ரைஸ் லார்ட் அம்மா,
0: ப்ரைஸ் லார்ட் அப்பு.
1: ஆமென். உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. ஜெப வேலைக்காக வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் ஜெபங்கள் கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தர் நாம மேமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து இதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பும் கிருபையும் இருக்கவன் இருந்த தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு இந்த நாளை நாங்கள் காண செய்த மட்டத்தை கிருபைக்காக, காலூன்றி நிற்கத்தக்க தந்த பலனுக்காக உங்களுக்கு நன்றி. நாங்கள் பலவீன பாண்டங்கள் என்று உங்களுக்கு தெரியுந்த ஐயா. உங்களோட பலன்தான் எங்களை தாங்கிறது, உங்களோட பலன்தான் எங்களை நடத்துறது. உங்களோட நீங்கள் எங்களுக்கு உங்களோட அன்பு எங்களுக்கு இல்லாவிட்டால் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடமே தெரியாமல் மாண்டு போயிருப்போம். இப்பொழுது உங்களோட அன்பு எங்களை தாங்கிறதுக்காக, தூக்கி எடுத்து வழி நடத்துறதுக்காக, எங்களோட வாழ்க்கையில் நீங்க மகிமைப்படுறதுக்காக, உங்களை எங்களுக்கு கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களோட கிருபையை ஊட்டி எங்களை வழி நடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உணர்த்திருக்கிறோம். ஹார் மறந்தாலும் நான் என்ன மறவேன், ஹார் கைவிட்டாலும் நான் என்ன கைவிட மாட்டேன் என்று வாக்கு தந்ததை ஆண்டவரே நீங்கள் எங்களோட வாழ்க்கையை நிறைவேற்றி கொண்டு வரதுக்காக, எங்களுக்கு வெலப்பக்கம் நல்லதா இருந்து உங்களோட நீதியின் விளக்கிறதுனால் எங்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. சொல்லுவோம். மனுஷர் மாறுவார்கள் ஐயா, மறப்பார்கள். ஆண்டவரே ஆனால் நீங்கள் ஒற்றுவர் தானப்பா, மறக்க மாட்டீங்கள், மாற மாட்டீங்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாங்கள் நேசிக்க, ஆராதிக்க, நம்ப, விசுவாசிக்க, அந்த உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய உங்களோட பிள்ளைகளின் உரிமையை பெற்றதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் அந்த உரிமையோடு ஓடி வந்திருக்கிறோம் ஐயா. கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று வாக்கு தந்தீங்களே. தேடுங்கள், கண்டடைவீங்கள் என்று வாக்கு தந்தீங்களே. தட்டுங்கள், திறக்கப்படும் என்று வாக்கு நம்பி நாங்கள் கேட்டு பெற்ற ஆசீர்வாதங்கள், தட்டி திறக்கப்பட்ட வழியை தேடி கண்டடைந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றுக்காக உங்கள் ஒருவருக்குத்தான் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உங்களோட சாயலாக எங்களை படைத்தீங்களே, அதுக்காக நன்றி. இயேசுவே, உங்களோட பரிசுத்த ரத்தத்தினால் எங்களோட பாவங்களை கழுவி உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்தீங்களே, அதுக்காக நன்றி ராஜா. அது மட்டுமல்ல, உங்களோடு கடைசி மட்டும் கூட இருக்க தந்த பரிசுத்த ஆவியானவரே, குமாரன் பரிசுத்த ஆவியான தெரியவனே, உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. நாங்கள் வேலை பக்கமோ விட பக்கமோ சாய்ந்து உங்களுக்கு பிரியமில்லாத எதையும் செய்து விடாதபடி, பேசி விடாதபடி, சிந்திக்காதபடி கூடி நீங்கள் ஒருவர் தான் எங்களை தாங்கி நடத்துறீங்க. சிந்தனைகளையும் ஆராய்ந்து ராஜா ஆராய்ந்து, அந்த சிந்தனைகளும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பிரியமுள்ளதாக இருக்கத்தக்கதாக, பிரியமில்லாம நாங்கள் சிந்தித்தாலும் அவைகளை மன்னித்து உணர்த்தி எங்களை வழிநடத்த உங்களால் முடியும் ஐயா. காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். ஆதியும் அந்தமான அந்தமும் இல்லாத அருப்பெரும் சோதியே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அல்பாவம் உமைகாவமானவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்ம மூலனே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதானத்தின் பிறவே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். சாந்த சொருவியே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆயிரம் நாமங்களுக்கு மேலான நாமங்களை சொல்லி சொல்லி உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம். உங்களோட நாமத்தை உயர்த்தி உயர்த்தி உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வேற இந்த கால தொடங்கி இந்த சங்கமும் அழியாலேயே நீங்க தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. உங்களோட பிள்ளைகளுக்கு கூடாக ஆண்டவரே அபிஷேகம் பண்ணப்பட்டு உங்களோட பிள்ளைகள் அந்த உரிமையோடு வந்து உங்களை மகமப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி. விசேஷமாக தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி ராஜா. வாசிக்க வேணும் என்ற மனப்பாரத்தை நீங்க கொடுத்து இந்த வார்த்தைகளை தினமும் ஆண்டு இந்த சங்கமம் மொழியில தொடங்கும் பொழுது வாசிக்கத்தக்கதாக வழிநடத்தி கொண்டு வர்றதுக்காக கொடுத்த ஆலோசனைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் போல வார்த்தைகள் ஐயா கேட்ட ஒவ்வொருவருடைய உடம்பையும் ஊடிருவி சென்று ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் உங்களுக்கு உத்தமமாக கீழ்ப்படிந்து வாழத்தக்கதாக செய்து கொண்டு வார. இந்த வார்த்தைக்காக வாசிக்கப்பட்ட வார்த்தைக்காக வார்த்தையாக எங்கள் தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை போல் உலகத்தில் எழுதப்படவும் இல்லை, இனி எழுதப்போட போறதும் இல்லை ஐயா. அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க கையில் எந்த எங்கிடம் இறுதிய பெயரில் பதிக்க அதுக்கு கீழ்ப்படிய ஆண்டுக்கதாக இந்த வார்த்தைகளுங்களை பக்குவப்படுத்தி பெருசுப்படுத்தி கொண்டு வர கிருபைக்காக கேட்ட பிள்ளைகளும் ஃபர்தரையும் பெருசுத்த பாதையில் வழிநடத்தி கொண்டு வர்றதுக்காக நன்றியுள்ளத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்க கிடைத்தீர் என்று உங்களை துதித்தவனம் கேட்கத்தக்கதாக நீங்கள் செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். தொடர்ந்து மையா பாடலுக்கூடாகவோ செய்தி கூடாகவோ துதிக்கூடாகவோ உங்களை மகமப்படுத்தின பிள்ளைகள் நாங்கள் பேர் சொல்லாவிட்டாலும் உங்களுக்கு தெரியும் ஐயா. ஆண்டவரே அவர்களுக்கு இப்படி ஒரு தருணத்தை கொடுத்தீங்கள் என்று அவர் தங்களை தாகத்தி உங்களை உயர்த்தி வெளிப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களையும் ஆயுதங்களாக நீங்கள் பாதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா நன்றி. அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகள் வரங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர்களும் உங்களை நன்றி உள்ளத்தோடு மூலம் இந்த சங்கம் மொழிகளில் திணந்து உங்களை மாமப்படுத்து கிடைத்ததே என்று நன்றி உள்ளத்தோடு அக்கப்பட்டு பங்கு பெறத்தக்கதாக அவர்கள் ஆசீர்வதிப்புகள் நடத்துறதுவனே அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கோ. நீங்க கொடுத்த தாளந்து கனிமட்ட ஞானத்துக்கூடாக என்ன மங்கெங்கெல்லாம் உங்களை மாமப்படுத்த முடியுமோ மாமப்படுத்த சந்தர்ப்பங்களையும் நீங்க தூக்கி கொடுத்தவர்களே ஆசீர்வதி எங்கு இருந்தாலும் ராஜா அவர்கள் சாட்சியாக இருக்கத்தக்கதாக அவருடைய வாழ்க்கையில் அவர் அயலர் அன்பானவர் ஆண்டவரை அறிந்தவர்கள் அக்கியப்படுவோர் ஒவ்வொருத்தரும் அவருடைய வாழ்க்கையில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரையும் கூட கிருபியை ஊட்டி இந்த இதில் சூழ்ந்த உலகத்தில் ஒளியாக இருக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம். என்கின்றவனே விசேஷமாக இத்தனை வருஷ காலமாக இந்த சங்கம மொழியலிய பொறுமையோடும் தாழ்மையோடும் ஆண்டவர் உண்மையோடும் அழைத்து அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களா இருந்து இதை கைகோட்டு வண்ணம் நடத்தி கொண்டு வார்கள் சகோதரிக்காக சகோதரனுக்காக நாங்கள் நன்றி சொல்லப்படுறோம். அவர்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி ராஜா உறுதிக்காக நன்றி. தள்ளாடாதபடி காலூண்டி உங்கள் இக்கத்தக்க பலனை கொடுத்து கொண்டு வாருகிறவனே உங்களுக்கு நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் இருக்கிற காலமையான குணமான உண்மையையும் ஆண்டு விசேஷமான குணமான உண்மையையும் தாழ்மையையும் அவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக நீங்கள் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா நன்றி. சௌகரியம் சௌகரியம் ஆசீர்வதிங்க ராஜா ஆரோடு ஆறு இந்த நேரம் இரவோ பகலோ ஒன்று நாமக்கு ஆண்டு தொடர் கொள்ளும் பொழுது அவர்களோடு புஞ்சிரிப்போடு சந்தோஷமாக பதில் சொல்லத்தக்கதாக உங்களுடைய அன்புதானையே அவர்களை தாங்கி வந்திருத்தர் கதைப்போர் ஒவ்வொருவருக்கும் அவர்களோட தொடர்பு கொள்ளும் பொழுது நான் ஆறுதலாக இருக்கிறதுக்காக உங்களுடைய அன்பை என்று ருசிக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களை நட்சத்திரங்கள் போல ஆசீர்வதித்து நட்சத்திரம் ஆண்டு ரோலி மங்காதபடி இருக்கிறது போல கடக்கலை மேல கரையாதபடி இருக்கிறது போல அவர்களை நீங்கள் பாவித்து பாதுகா ஆசீர்வதித்து பார்த்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா மகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவளுக்கு கொடுத்த ஞானம் அறிவுக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா நன்றி சொல்கிறோம். அவளுக்கு கொடுத்த ஞானத்துக்கூடாக அவன் உங்களை ராஜ்யம் வளர்வதற்கு அவள் அருவியாக நீங்கள் பாவித்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. என்னும் உங்களுக்கு எழுந்து பிரகாசித்த ராஜா ஆண்டவரே உங்களுக்கு என்னென்ன செய்ய வேணும் நீங்கள் விரும்புகிறீங்களோ ஆண்டு அதை செய்யத்தக்க வல்லமை வசதி ஞானம் அறிவு சோகல் தைரியம் எல்லாவற்றையும் அந்த பிள்ளைக்கு கொடுத்து வழிநடத்த உங்களால் முடியும் ஒளியாக விளங்க வைக்க உங்களால் முடியும். அந்த ஒளி மங்காதபடி காக்கிறது பெருசு தாவியானவரே உங்களோட அபிஷேகத்தினால் நிரப்புங்கோ ராஜா நிரப்புங்கோ ஆண்டவரே இந்த வரங்கள் கனிகளால் அந்த பிள்ளையை நிரப்பி ஆசீர்வதிங்கோ ராஜா ஆசீர்வதிங்கோ ஆசீர்வதித்துக் கொண்டு வர தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரம். மகனுக்காக, மருமகளுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக நன்றி சொல்றோம். நானும் என் வீட்டாருமே ஒன்றால் கத்தரையே சேவிப்போம் என்ற வாக்கை நாம் கொடுவையுள்ள உண்மையோடு அந்த வாக்குக்கு இணங்கி அவர்கள் குடும்பமாக உங்களை நேசித்து உங்களை சபையில் ஆராதிக்கத்தக்கதாக இந்த சபையில் நீங்கள் அவர்களை நாட்டி வைத்திருக்கிற இருவைக்காக நன்றி. பேரப்பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. பரலோக ஞானத்தினால் நிரப்பி இந்த உலக விதமான ஆசபாசம் கிழக்கு அடுவாடமையாக போய்விடாதபடி, வாலு வைதகிப்பாக வலுதப்பி போய்விடாதபடி அவர்களை நீச்ச காத்து கொண்டு வர இருவைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. அப்பா நல்ல ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் அவர்கள் படிக்கத்தக்க வசதியை நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி. அந்த அந்த அரசாலையில் இன்னும் உங்களோட சத்தியத்தையும் படித்ததில் அதுலேயும் முன்னேறு வரத்தக்கதாக நீங்க வழிநடத்துவீங்க, வழிநடத்த வல்லவரையும் கூட துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். என்ன மகனே மகளே ஆசீர்வதிங்க ராஜா. அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க தப்பனே. அவர்கள் வேலை செய்யும் வேலை ஸ்தலங்கள், ஓடும் வாகனங்கள், அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம், சோதரன் சோதரி வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனங்கள், ஒவ்வொன்றையும் விலசேஷமாக இந்த சங்கமம் ஒலிய நடத்தும் ஸ்டூடியோ எல்லாவற்றையும் ரச்சத்தால் மூடி காத்து கொள்ளுங்க ராஜா. காற்றோ புசலோ அந்த அண்ணுகாதபடி நீங்க மட்டும் காத்து போல் காத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. அன்பின் தேவனின் விசேஷமாக அவர்கள் அறியாம கூட அறியாமல் ஏனோதான் என்று வாழும் சகோதரங்கள் மத்தியிலும் அயலாறு மத்தியிலும் ஆண்டவரே இவர்களில் உங்களுடைய அன்பையும் உங்களோட உண்மையையும் தாழ்மையும் கண்டு அவர்களையும் உங்களுக்குள் இழுத்து கொண்டு வாழ உங்களோட நேரத்தில் அவர்களையும் தொட்டு தொட்டு குணமாய்க் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். ஆபிராமின் ஆசீர்வாதம் அத்தனையும் ஊட்டி ஆசீர்வதிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக உரகத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. சங்கார தூதன் கிட்ட அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்கோ. இந்த சங்கம மொழியிலேயே என்னென்ன விதமாக சிறப்பாக உங்களுக்கு பிரியம் உள்ள விதத்தை என்னென்ன விதமாக நடத்த வேண்டும் என்று நீங்க நீங்க சித்தம் கொடுத்தீங்களோ அவட வாஞ்சி மனதிலும் வாஞ்சல் இருக்கையா உங்களோட சித்தத்தின்படி உங்களோட நேரத்தில் நிறைவேற்றி சிறப்பாக நடத்தி முடிக்க முடி வல்லவர். உலகம் முழுதுமே இதில் தொடர்ந்தும் தொடர் கொண்டு கேட்கத்தக்கதாக வல் நடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதி ஸ்தோத்திரத்தோடு வருவோம். பொறுப்படுங்க ராஜா. எல்லாவற்றையும் துதி ஸ்தோத்திரத்தோடு என்னிடத்தில் ஒப்படைங்கள் என்று சொன்னதேவனே. நாங்கள் துதி ஸ்தோத்திரத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களிடத்தில் கேட்கிறோம். கேட்பதற்கு நினைத்து மேலாக செய்ய வல்லங்கள் தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். இன்னும் இந்த மீதியான சங்கம் மொழியில் யாராரு வந்து உங்களை மாமப்படுத்த வேணும் என்று அவர்களுக்கு வாஞ்சி கொடுத்து அவர்களை அழைப்பு கொடுத்து அவர்களை துளைக்கத்தக்கதாக செய்கிறது அவனே. ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆசீர்வதிங்க ராஜா. அவர்களுக்கு கொடுத்த வரங்கள் சனியிலும் கூட அன்பு கலாலங்களை எப்படி மகமப்படுத்த கிடைத்தது என்று அவர் பெருமை கொள்ளாதபடி அவர்கள் தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி அவர்களுக்குள்ளால் நீங்க வெளிப்பட வேணும், வெளிப்பட வல்லவர், வெளிப்பட விரும்புகிறவர். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆசீர்வதிங்க, முடிச்சூட்டுங்க, அலங்கரிங்க. உங்களோட உலக அலங்காரம் அல்ல ராஜா, பரிசு தாவியானவரே உங்களோட வரங்கள் கனிகளால் அலங்கரித்து முடிச்சூட்டி என்னும் உங்களை அவர்கள் இந்த சங்கமம் ஒளியலில் மட்டுமல்ல ஐக்கியப்படும் சபையிலோ சமுதாயத்திலோ எங்கு வேலை ஸ்தலங்களிலோ உங்களை மாமப்படுத்தி வாழ்கிறவர்களாக உங்களோட அவர்கள் வாழ்க்கையில் கண்டுகொள்ளத்தக்கதாக கிருபியை ஊட்டி ஒரு ஆத்மாவையும் நடத்த முடியும், வழிநடத்தி கொண்டு வாருங்க. அதுக்காக நன்றி தெரிவித்திருக்கிறோம். ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரருக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த அபிஷேகத்தை அவர்கள் போட்டு அடித்து விடாதபடி ராஜா, சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி உங்களோட பாகத்தில் தரத்திலிருந்து கருத்து தாவினானவரே விண்ணப்பித்து அந்த உங்களோட சத்தத்தை கேட்டு அதன்படி அவர்கள் உபதேசங்களை செய்யத்தக்கதாக செய்திகளை கொடுக்கத்தக்கதாக அவர்களையும் நீங்க பாவித்து கொண்டு வாருங்க. பாவிக்க வல்லவர் அதுக்காக உங்களுக்கு திக்குறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். இந்த சங்கம மொழியலே மட்டுமல்ல ராஜா, அவர்கள் குடும்ப மத்தியில், சப மத்தியில், சமுதாய மத்தியில் ஆண்டவரே அவர்களை நீ அவர்களின் வாழ்க்கையில் உண்மையையும் தாழ்மையும் கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, இதை அவர்கள் உங்களுக்கு செய்தாலும் ஆண்டவரே உங்களோட நாமம் ஒன்றையே மகமப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செய்யத்தக்கதாக அவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இடகட்டி வண்ணடுத்தி அபிஷேகத்தினால் நிரப்பி காத்துக்கொள்ளும் ராஜா, நிரப்பி காத்துக்கொள்ளும் காக்க வல்லவரையும் கூட துதிக்கும் இருக்கிறோம். அன்பின்றவன், இந்த உலக பிரகாரமான ஆசைகளுக்கு ஆஸ்திகளுக்கு பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் அவர்கள் இடங்கூடாதபடி ஆண்டவர், இந்த பொல்லாத காலத்தில் வருங்கால சந்ததிகள் எல்லாம் உங்களை விட்டு தூர போகாதபடி பின்வாங்கி போகாதபடி இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு அவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் சபைகளை நடத்தத்தக்கதாக இங்கே ஐக்கியப்பட்டு ஆளமைக்கப்படும் அவர்களிடத்திலும் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கத்தக்கதாக அப்பா, ஒவ்வொரு ஆத்மாவையும் இடகட்டி வழிநடத்தும் ராஜா, இடகட்டி இந்த மாய்மாலமான உலகத்துக்குள் மாண்டு போகாதபடி உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் சந்தது சந்ததியாக உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களோட பரமகரத்தினால் தாங்கி பாதுகாத்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புதனிகிற காலம் என்றது அன்றைய உங்களோட வார்த்தை இந்த அன்புதனிகிற காலம் என்றதை காண்கிறோம் ராஜா. இல்லாமல் ஆண்டவர் ஒருவரை ஒருவர் நேசிக்காமல் ஆண்டவரே குடும்பங்களில் இருக்கிற அந்த சத்ராதியின் அடிமனத்தனத்துக்கு பிள்ளைகளுக்காக உங்களாண்டில் வருகிறோம் ஐயா. இந்த குடும்பங்களில் இந்த அன்பை ஆண்டவர் பார்த்து கொண்டு கொள்ளாத சக்திய எந்த வித பணத்துக்காகவோ பொண்ணுக்கோ பொருளுக்கோ பொறாமையின பொறாமையினாலேயோ அடிமைப்பட்டு கொண்டிருக்கும் இந்த குடும்பத்துக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கும் அந்த பொல்லாத சக்திகளை இயேசுவே உங்களா உங்களோட சன்னிதானத்தில் நினைக்கப்பட்ட பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகள் மத்தியில் இருக்கும் இந்த பொல்லாத சத்ராதியானவரே உங்களோட நாமத்தின் நிமித்த நாமத்தில் அகற்றி அவர்கள் சந்தோஷமாக ஆண்டவரே ஒரு கூடாரத்துக்கு வாழ்ந்து உங்களை மகமப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்யும் ராஜா. பிரிவீனனை ஆவிகளை கொடுக்கும் இந்த பொல்லாத சத்ராதியை சபைகளுக்கு பூந்து கொடுக்குது ஐயா. உங்களோட பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கும் உள்ளத்து வேதனையை கொடுக்கிறது. இப்படிப்பட்ட சத்ராதியை காலுக்கு கீழே போட்டு நசுக்க உங்கள் ஒருவரால் தான் ஐயா முடியும். அப்பா, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம், இப்படிப்பட்ட சத்ராதி உங்களை நீங்கள் இணைத்த குடும்பங்களுக்குள் புகாதபடியும் நீங்கள் ஆண்டையிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட சபைக்குள் போகாதபடியும் ஆண்டுகளே காத்துக்கொள்ள உங்களால் முடியும். காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, ஒரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதிக்கிறது நீங்கள் ஐயா. இந்த நாளில் பிறந்த நாளை கொண்டாடும் பிள்ளைகளுக்காக உங்களை வருகிறோம். இந்த புதிய நாளை புதிய வருடத்தை அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி. பேர்கள் சொல்லாவிட்டாலும் உங்களுக்கு தெரியும் ஐயா. இந்த புதிய வருஷத்தை கொடுக்கறதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்களோட ஊழியத்தை செய்யும் சொலமனுக்காக உங்களை வருகிறோம். அவருக்கு இன்றைய தினம் ஒரு புதிய வயதை கொடுக்குறீங்கள் ஐயா. ஆண்டவரே, நீங்கள் தான் அவரை ஆசீர்வதித்து நீங்கள் கொடுத்த ஊழியத்தை போட்டெடுத்து விடாதபடி இன்னும் தொடர்ந்து செய்யத்தக்கதாக உண்மையோடும் தாழ்மையோடும் செய்யத்தக்கதாக சோதனைகளுக்குள் அகப்படாதபடி அவரை நீங்கள் தான் ஐயா காத்து வழிநடத்தி அந்த சந்ததியையும் காத்து வழிநடத்தி கொண்டு வர முடியும். சந்ததியையும் ஆசீர்வித்த தேவனே உங்களுக்கு நன்றி. கொடுத்த ஒரே மகளும் ஆண்டவரும் கூட ஊழியத்தை செய்யத்தக்கதாக நீங்கள் அவவே அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறதுக்காக நன்றி. அவவே அவருடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, நீங்கள் சீடரை எப்படி சொல்லி இந்த உலகத்தில் அனுப்பினீங்கள் ஐயா, அதை உணர்ந்து அதை உணர்ந்து அவங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தவர்கள் நடக்கத்தக்க ஊழியத்தை செய்யத்தக்கதாக கிரும் செய்யுங்க ராஜா. இன்னும் கூட பிறந்த நாளை இந்த நாளில் கொண்டாடும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே ஒரு புதிய வயதை எங்களுக்கு காண்பித்தீங்களே, நீங்கள் ஒருவர் தான் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து இந்த வருஷத்தை கொடுத்து அந்தீங்கள் என்று நன்றி உள்ளத்தோடு உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒருவரும் நன்றி உள்ளத்தோடு ஆண்டு இந்த நாளை மட்டுமில்ல தொடர்ந்து கொடுக்கிற நாள் ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு பிரியமாக வாழத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளை இடகட்டி உங்களால் வழிநடத்துகிறோம். பரிசுத்தாவியானவரே, நீங்கள் அவர்களோடு கூடிருந்து பேசி பரிசுத்த பாதையில் உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கு ஆண்டவரே கற்பவதிகளாயிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களண்டில் வருகிறோம் ஐயா. கர்ப்பத்தை தொட்டு நீங்கள் ஆசீர்வத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, நிறைவான குழந்தைகளை பெற்றெடுத்து உங்களை துதிக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவர் அந்த பிள்ளைகளை உங்களிடத்து அர்ப்பணிப்போடு நன்றி உள்ளத்தோடு வளர்க்கத்தக்கதாக வேண்டிய பரலோக ஞானத்தை கொடுத்து அந்த பூலோக இச்சாசுகளுக்கு அடிமையாய் போய்விடாதபடி ஆண்டவரே நீங்கள் அந்த பிள்ளைகளையும் அந்த சந்ததியையும் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம், ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் ஐயா, ஆதலோடு உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுடைய கற்பத்தை தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. உங்களை ஒருவரால் தான் ஐயா ஒரு சிஸ்டரை கொண்டு, நீங்க தான் சிருஷ்டி கத்தர். உலக பிரவான எந்த இதுக்கும் அடிமையாய் போய்விடாதபடி சிருஷ்டி கத்தராய உங்களிடத்தில் பொறுமையாயிருந்து நீங்கள் அது நிறைவான ஒரு சிருஷ்டியை கொடுப்பீங்கள் என்று சுவாசத்தோடு உறுதியோடு இருக்கத்தக்கதாக ஆண்டு ஆசீர்வாதத்தை பெற்று உங்களுக்கு சாட்சி பெறத்தக்கதாக பிள்ளைகளே ஆண்டுகளே நீங்க தொட்டு தொட்டு வழிநடத்தி கொண்டு வர உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய வல்ல தேவனே உங்களை துதிக்கோம் ஸ்தோத்திரிக்கோம். அன்பின் தேவனே, விசேஷமாக உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக எந்த பாஷையிலேயே அவர்கள் செய்தாலும் அந்த ஊழியக்காரர் ஒவ்வொருதற்காக உங்கள் நன்றில் வருகிறோம். ஆண்டுகளே அவர்கள் உலக விதமான பணத்துக்கும் பொண்ணுக்கும் பேருக்கும் ஊழியம் செய்கிறவர்களாக அல்ல, உங்கள் ராஜ்யம் ஒன்றே வளர வேண்டும் என்னத்தோடு அவாத்திய பிரட்டி போடாதபடி ராஜா பரிசுத்தாவியானவரே உங்களை பார்த்து தரித்திருந்து உங்களோட சத்தத்தை கேட்டவர்கள் ஆண்டு சரியான கொடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக அவர்கள் சபைகளுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரரே எந்த பாஷையில் அவர்கள் பேசினாலும் அவர்களை விட கட்டுங்கோ ராஜா, விட கட்டுங்கோ. சந்ததி சந்ததியாக ஊழியம் செய்யத்தக்க வாய்ப்பு கொடுத்து வார அந்த சந்ததிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவர்களையும் பொறுப்படுத்து உலக பிரகாரம் டெக்னாலஜிகளுக்கு அடைபட்டு போய்விடாதபடி உங்களோட வார்த்தையானவரே வார்த்தையாக வெளிப்படுத்த உங்களால் முடியும். அப்படி ஆண்டவரே நீங்கள் பாவிக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க பேசுற தேவன் ஐயா, நீங்க பேசுற தேவன் உயிருள்ள தேவன், உண்மை உள்ள தேவன், உத்தமமான தேவன். அவர்களுக்குள்ளால் அந்த வெளிப்படுத்தி இந்த மக்கள் ஆண்டவரே உங்களை அறிந்து கொள்ளத்தக்க நாளாந்த உங்களோட வார்த்தையை கேட்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அறிந்து கொள்ளத்தக்கதாக நேசகத்தரே உங்களோட நேசகரத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் உங்களோட ஊழியக்காரரையும் உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின்வினே பேச தலைவர்கள் ஒவ்வொருவரையும் உங்களோட கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஐயா ஆண்டவரே. அன்பின்வினே நீங்க பிறந்து வளர்ந்த இஸ்ரேல் தேசத்து தலைவருக்காக பெஞ்சமின் அத்தாக்குக்காக உங்கள் நன்றி வருகிறோம். என்ன அன்பின் தேவனே உங்கள் மேல் வைத்திருக்கு அவர்களுக்கு அன்புக்காக நன்றி. தொடர்ந்தும் ஆண்டவர் உங்களுக்குள் நின்று அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ளதத்தில் ஆளத்தக்கதாக எந்த தேச தலைவர்களோடு ஐக்கியப்பட்டாலும் ஆண்டவரை நல்ல ஞானத்தை கொடுத்து பேசுத்தாவியானவரே ஆண்டவரே வெளிப்படுத்திய ஐக்கியப்படும் பொழுது ஆனந்த நல்ல டிசேர்னிங் பவரை கொடுத்தவரை பேசுவது பார்த்து ஒன்றுக்குள்ளாலும் நீங்கள் அவரை வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அமெரிக்கா தேச தலைவருக்காக டொனால்ட் ட்ரம்புக்காக உங்களை வருகிறோம். அவரையும் பொறுப்படுங்க ராஜா. அவரும் ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுத்து இன்னும் அந்த தேசத்தை மட்டுமல்ல மற்ற தேசங்களோடு ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது உணர்ந்து உங்களுடைய வாதத்திலிருந்து உணர்ந்து உங்களுடைய விண்ணப்பத்துக்கு உங்கள் பதிலை கேட்டு அவர் ஐக்கியப்படத்தக்கதாக கிருப செய்யுங்க ராஜா. போராடாதபடி எந்த தேசத்தையும் தாக்காதபடி அந்த எண்ணங்களை வராதபடியும் காத்துக்கொள்ளுங்க தப்பனே. கனடா தேசத்து தலைவருக்காக உங்களண்டில் வருகிறோம். அவரையும் பொறுப்படுங்க ராஜா. அவருக்கும் வேண்டிய பரலோக ஞானத்தை தொடுத்து இந்த கனடா தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக உங்களோட வார்த்தைகளுக்கு என்னும் என்னும் இடம் கொடுத்து நடக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்தியா தேசத்து தலைவருக்காக உங்களண்டில் வருகிறோம். மூடிய பொறுப்படுங்க ராஜா. தொடுங்கோ, மூடிய பொறுப்படுத்து தொட்டு குணமாக்கி உங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, எந்த தேசத்தோடு அவர் ஐக்கியப்பட்டாலும் ஆண்டவரே, உங்களோட பிள்ளைகளுக்கு எதிராக இந்த சத்தியம் எழுப்பாதபடி, உங்களோட பிள்ளைகள் சுதந்திரமாக உங்களை ஆராதிக்க கொடுக்குற சுதந்திரத்துக்கு எந்த பங்கம் செய்யாதபடி, விக்கிற தோப்புகளுக்கு தகன் என்னும் இடம் கொடுக்காதபடி அவரை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே, உங்களுக்கு விக்கிரம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் மற்ற தேச தலைவர்களுக்காக வருகிறோம். விசேஷமாக தேசமாகிய இலங்கை தேசத்துக்கு தலைவருக்காக உங்களிடையில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த தேச தலைவரோடு பேசுங்க, கண்ண துறவுங்கோ. ஒரு காண்டாக அவர் உங்களை நேசிக்கத்தக்கதாக, ஆண்டவரே, உங்கள பாதத்தை உங்களோட உயிர் உள்ளதோ நீங்கள் என்றதை அறியத்தக்கதாக, என்னும் மூடத்தனமாக விக்கிரகங்களையும் நாட்டி கொண்டிருக்காதபடி ஆண்டவரே, அந்த தேச தலைவரோடு உங்களால் பேச முடியும். பேச வல்லவரே, உணர்த்த வல்லவரே, அப்பா எல்லாரையும் பார்த்து கொண்டு எல்லாரையும் பாதுகாத்து கொண்டு வாழ்ந்தவரே, உங்களை துதிக்கிறோம். நீதி உள்ள தேவன் நீங்கள் ஐயா, நியாயாதிபதி நீங்கள். எங்கிற கையில் நியாயம் தீர்க்கிறதுக்கு நாங்கள் அதிகாரம் இல்லையப்பா. அப்பா, உங்களோட நீதியின்படி இந்த மக்கள் தேசத்தை ஆளத்தக்கதாக உங்களால் மன்னித்த முக்கியம். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனை, விசேஷமாக இந்த கனடா தேசத்தில் சொந்த சொந்த பாஷையில் உங்களை ஆராதிக்க கொடுத்த இந்த சுதந்திரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆராத இந்த சுதந்திரத்தை ஆண்டவரே போட்டடித்து விடாதோடி உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் நடக்கத்தக்கதாக, உண்மையோடும் தாழ்மையோடும் உங்களை வெளிப்படுத்தவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே, ஒரு தலைவர்களையும் சபை தலைவர்களையும் பொறுப்படுங்க ராஜா, இடகட்டி வழிநடத்துங்கோ. இந்த 60 தமிழ் சபை ஆண்டவரே ஊழியக்காரரையும் பொறுப்படுங்கோ. அவர்களுக்குள் நீங்க கொடுக்குற ஐக்கியத்துக்காக நன்றி, நன்றி. இந்த ஐக்கியத்துக்கூடாக என்ன உங்களோட சபைகளை, உங்களோட ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஐக்கியப்பட்டு அதுக்கு காரணகர்த்தராக இருக்கத்தக்கதாக கர்சுத்தாவியாரவரே, ஒவ்வொரு சபை தலைவர்களையும் இந்த இடகட்டி இந்த ஐக்கியத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆசீர்வதிக்க வல்லவரே, ஆசீர்வதித்து கொண்டு வாரவரே. இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற மக்களை தொட்டு குணமாக்கி கொண்டு வாரவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பிந்தவனே, இந்த நேரத்தில் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ, பாடசாலைக்கு போன பிள்ளைகள், யூனிவர்சிட்டிக்கு போன பிள்ளைகள், கடமை செய்ய போன பிள்ளை, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட வார்த்தையும் உங்களோட அன்பையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று பிரியாணம் பண்ண பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து, போய் சேர வேண்டிய இடங்களுக்கு நீங்க சுபத்திரமாக கூட்டுப்பணை சேர்த்து, திரும்பவும் அவருடைய இருப்பிடங்களுக்கும் அவருடைய கொண்டு உங்களை ஒருவரால் தான் ஐயா சேர்க்க முடியும். உறங்காமல் தூங்காமல் காக்கிறதுவனே, பொல்லாங்க நான் காதுபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ, காத்துக்கொள்ளுங்க தப்பினே. காக்க வல்லவரே, காத்து கொண்டு வாரவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் இந்த மீதியான சங்கம மொழியலியை அப்பா, இந்த பிள்ளைகள் வந்து பாடல் கூடாகோ, துதிக்கூடாகோ, செய்தி கூடாகோ, ஐக்கியம் கொண்டுதான் நடத்த வேணும் என்று வாங்கித்தார்களோ, அவர்கள் நேரத்துக்கு வந்து தடதாமதமின்றி வந்து உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக அவர்களை தட்டி எழுப்பி அபிஷேகத்தினால் நிரப்பி அவர்கள் தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே, உங்களோட கிருபியை ஊட்டி, உங்களோட இன்றுமுள்ள கிருபியை ஊட்டி ஆசீர்வதிங்க ஐயா. வெற்றியோடு இதை நடத்தி முடிக்க வல்லவரே, எங்களுக்காக, மக்களுக்காக, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக இந்த சங்கம மொழிகளில் இணைந்திருந்து போல நேரம் இணைந்து கொடுத்த பிள்ளைகள், என்ன இணைய போற பிள்ளைகள், உலகத்தில் எங்கெங்கெங்கெல்லாம் இருந்தாலும் எல்லாரையும் உங்களோட திருக்கிறதுனால் தாங்கி எல்லாருக்காக நீங்க வல்வாரசத்திலிருந்து பிறந்து பேசிக்கொண்டிருக்கிற உங்களோட வல்லமுள்ள ஒரு நாமத்துக்கு நாங்கள் நன்றி துதிகனம் மகிமை செலுத்தி மிகவும் தாழ்மையாக இருக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இங்கு ஜபித்தவங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்திலே அந்த ஜபங்களை ஒப்புவிப்போம். கத்திரலாமே அவற்றுக்கான பதிலை தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்திரங்களை ஒப்புவிப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு கத்திரது சித்தமானால் நாளை இதே வேளையிலே நேரடி ஒலிபரப்பிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ. ஆமீன்,
0: நன்றி அப்போ, காட் பிளஸ் யூ. நன்றி, நன்றி.
1: நினைவோம் அதுவரையும் தேவசமாத கூறுவோம் வாழ்த்துவோம் ஆசீர்வதிப்போம் கத்திரை கரத்தில் ஒப்புவிப்போம் ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துவோம் ஆசீர்வதிப்போம் கத்திரை கரத்தில் ஒப்புவிப்போம் கத்திர தாமே வழி நடத்துவாராக ஆமேன். நாங்கள் இந்த வழியிலும் நேற்றைய நாளிலே சங்கமம் வானொலி நித்திய வளர்ச்சி நேரத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம் கேட்போம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆமேன் ஆமேன்.

0: Praise the Lord, Sister Rajani.
1: Praise the Lord, Brother Mahendran. God bless you.
0: God bless you too. Go ahead.
1: This is the Lord that the Lord has made. We will rejoice and be glad in it. Welcome all of you that have joined Nitya Velicham this evening, deriving from Toronto, Canada. And even as Brother Mahendran is broadcasting alongside with me from Victoria, British Columbia, I am your host today. My name is Sister Ranjini Alangaramani, all the way from Vancouver, British Columbia, Canada. And so even as we welcome all of you that have joined us from across the nations of the world, across the land and the seas, the Lord has given us such favor to go into 200 nations and 92 to 97 stations that would also gather alongside, hand in hand, making it possible to represent their own countries in their own places. So we thank the Lord even as we open up in prayer, and we welcome all of you that have joined with that blessing upon all of us in Jesus' name. So Lord, we thank you. Even as we gather together, Lord, in your name, where you have only asked, Lord, only two or three gathered in your name, you are in the midst of them. But we are, Lord, to coming together with 200 nations plus, Lord, even as you've given us such favor, such grace and mercy, Lord, to rest upon this very station that is emanating, Lord, from Nitya Velicham at this moment, O God. We know what you have in store according to the will and the plan of your Holy Spirit, Lord, in store, Lord, for the many that have joined, and Lord Jesus would now come in alignment with your glory and power and praise upon their lives, that you would touch them, Lord, that Lord Jesus, even as the word that has been prepared also, Lord, and all the handmaidens of the Lord that are coming, Lord, and joining Lord Jesus at this time, Father, to bring forth all honor and glory to you, Lord, with the praises and thanksgiving, with the praise and worship and adoration that is going to come on towards you, Lord, and also devotionals and all the rest of that is going to go on, Lord, with the poems and the poetries and all the rest and the word of the living God that is going to go on. We thank you for this program, Lord, that is now emanating through the guidance of the Holy Spirit alone, I pray. In Jesus' name, amen and amen. இப்பொழுது நாங்கள் முதலாவதாக நாங்கள் நிரலுக்கு செல்லுவோம். நான் முதலாவதாக சிஸ்டர் கருணா வருவார். அவர் வந்து ஆரம்ப ஜபத்தை எடுப்பார், எடுத்து ஒரு பாட்டையும் பாடுவார். அதைத் தொடர்ந்து சிஸ்டர் கிரேஸ் அவர்களும் வந்து தேவ தியானத்தையும் எடுத்து அத்துடன் அவருடைய கீர்த்தனைகளும் பாடுகளும் பாட்டுகள் மூலமாக எங்களை நடத்துவார். ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பின் மூலமாகவும் நடத்துவார். அதைத் தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டாலி அவர்களும் வந்து கேட்டுக்கொண்டவர்களுக்காக ஜபிப்பார். அதற்கப்பாடு நான் சிஸ்டர் ராஞ்சினி அலங்காரமணி கேட்டுக்கொண்டிருவர்களுக்காக ஜபிப்பேன். சிஸ்டர் டாலி ஊழியர்களுக்காக ஜபிப்பார். நாங்கள் இன்றைக்கு சிஸ்டர் மேரி தங்கலிங்கம் அவர்கள் வந்து ஒரு கவிதையை எப்பொழுதும் அவர் எங்களுடன் வந்து கத்தர் கொடுத்த அந்த தாளந்தை வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்வார் கவிதை மூலமாக. அதற்கப்பாடு முதலாவது செய்தியை சிஸ்டர் அஞ்சனி அவர்கள் கலையத்திலிருந்து கொண்டு வருவார். அதைத் தொடர்ந்து சிஸ்டர் அருந்ததி அஷவான் டெரியோவிலிருந்து இரண்டாவது செய்தியை கொண்டு வருவார். அதற்கப்பாடு மூன்றாவது செய்தி சிஸ்டர் ஹெப்சிபா அவர்கள் இந்தியாவிலிருந்து அவருடைய செய்தியை கொண்டு வருவார். கடைசி இன்னொரு செய்தி நிற்கிறது. முதலாவதாக ஒரு புது சுவிசேஷர் பிரதர் பாஸ்டராக இருக்கலாம், சுவிசேஷர் என்றுதான் நான் அவரை உங்களுக்கு இன்றைக்கு ஜெயராஞ்சன் என்று ஜெயக்குமாரன் தான் அவர்களுடைய பேர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை தொடர்ந்து பிரதர் மகேந்திரன் அவரை வந்து உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். அதை தொடர்ந்து கடைசி வார்த்தையை பாஸ்டர் ஆண்டன் ராசனாம் அவர்கள் கொண்டு வருவார். இன்றைய நிரல் இதுவரையும் நான் இப்பொழுது நான் அதை இங்கிலீஷ்லேயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு எங்களுடைய ப்ரோக்ராமுக்குள் செல்லலாம். I would like to introduce those that are gathering today with Nitya Velicham's program. First of all, we have Sister Karuna, who would come and lead us through praise and worship and also sing a song. And following that, we have Sister Grace, who would also continue with her time of praise and thanksgiving and worship and also into a devotional, a short devotional. And following that, we will have Sister Dolly coming and praying for all of the workers. And I would continue to pray for all of the listeners. And following that, we have Sister Mary Thangalingam, who would come and give us a beautiful poem. She would share with the listeners, as she usually does. And following that, I would bring, as your host today, Sister Ranjini Alangaramani, to bring forth the first message. Thereafter, we have Sister Arundhati from Oshawa, Ontario, who would bring us the second message. And third message would come from Sister Hepzibah, all the way from India. And the fourth message also from an evangelist, I think his name is Deyakumaran.
0: Deyakumaran, sorry.
1: Yes, indeed. Brother Mahendran would introduce both Sister Hepzibah and Brother Deyakumaran. And following that, the last message today would be from Pastor Anton Rasanayam. We would now go into our program, and I would like to introduce to you Sister Karuna. முதலாவது நாங்கள் இப்பொழுது சிஸ்டர் கருணாவை அழைக்க போகிறோம். அவர் வந்து அவருடைய கர்த்தர் கொடுத்த தாளந்தை பாட்டு மூலமாகவும் ஜபித்து விட்டு பாடுவார். சிஸ்டர் கருணா,
2: பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர்,
1: பிரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ. வந்து நிற்கிறீர்கள் கலையத்தில். எப்பொழுதும் போல கத்தர் கொடுத்த பாட்டை எங்களுடைய முதலாவதாக ஆரம்ப ஜபித்தை ஜபித்து விட்டு கத்தருடைய பாட்டை உங்களுக்கு கொடுத்த பாட்டை எங்களுடைய எங்களுக்கு வந்த அந்த ஆசீர்வாதத்தையும் தருங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர் கருணா. காட்
2: பிளஸ் யூ சிஸ்டர். நன்றி அப்பா, நன்றி. உடனே ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம் சத்தியபரன் ஆகிய கர்த்தாவே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீதி நியாயம் உள்ள தகப்பனே, தேவனே, உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, வானங்களும் பூமியும் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துறதோ, உம்முடைய கரங்களின் கிரியையை வெளிப்படுத்துறது ஆண்டவரே. அப்பா, அந்த இயற்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எல்லா நாவுகளும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ணும் காலம் அப்பா இந்த உலகத்தில் நடக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லாரும் உண்மை அறிந்து கொள்ளட்டும், முழங்கால்கள் யாவும் உமக்கு முன்பாக முடங்கட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உழந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தகப்பன் நீர், வல்லமை உள்ள தேவன் நீர் கர்த்தாவே தகப்பனே. அப்பா, ஆத்மாவிலே தங்களுடைய ஆத்மாக்கள் சோர்ந்து போகிறதாயும் மரணத்துக்குள்ளாக இருக்கிறாங்க, அந்த ஆத்மாக்களை மீண்டும் உயிர் பெற செய்கிறவர் நீர் கர்த்தாவே, உமக்கு நன்றி. உமை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரையும் இழுத்துக் கொள்ளுங்க. நரகாக்கினைக்கு தப்பு வைக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடுக்கண்களுக்கு எங்கள் எல்லாரையும் நீங்களாக்குகிற தகப்பன் நீர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, எங்கள் துன்பத்தை பார்த்து எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற தகப்பன் நீர். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமக்கிறது போல நீர் எங்களை சுமந்து வருகிறவர். ஆலோசனை கர்த்தர், அற்புதமான தகப்பன் ஆண்டவரே, எங்களை தேற்றுகிறவரான தேற்றவாளன் நீர் கர்த்தாவே, உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையினாலே எங்களை நீர் போதித்து கர்த்தாவே, எங்களை கழுவி சுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் எங்களை புதுப்பிக்கிறவர்களாய், எங்களை வளர்த்து கொள்ளுகிறவர்களாய், அப்பா உமக்கு பயந்தவர்களாய் நாங்கள் போதும் உமக்கு முன்பாக வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்துக்கு வந்து சேர்வதாக ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு தப்புவீங்க, இந்த மாயைகளுக்கு இந்த ஜனங்களை தப்புவீங்க. எல்லாரும் உம்முடைய சன்னிதானத்தில் நீதியும் நியாயமும் உள்ளவர்களாய், இரக்கம் பாராட்டுகிறவர்களாய், தங்களுடைய உறவுகளை நேசிக்கிறவர்களாய், ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாய் கேட்டா உம்முடைய வார்த்தைகள் போதித்து வழி நடத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த இடத்திலும் தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் குடும்பம் குடும்பம் ஆயப்பு கொடுக்கிறோம். சௌரல்ல ஸ்ரீ பிரதர் காமாருடைய மனைவி வீட்டை பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து சந்தித்து நீரிவரை வழி நடத்துறது போல இனி வரும் காலங்களும் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல மைந்திரங்களுக்கு அமருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகம் ஆரோக்கியம் பலம் கொடுத்து உம்முடைய சத்தியத்தை சொல்லும்படியாய் கத்தர் உதவிய தாசியாய் நீர் நிறுத்தி வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து தேவ பலனை கொடுத்து வழி நடத்தும்படியாக புகழ் ஜெபிக்கிறோம். இன்னும் ரஞ்சனி அலங்கார மணிக்கு அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, அப்பா எடுத்து நடத்தும்படியாய், நீர் பலப்படுத்தும்படியாய் நான் உங்களுக்கு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிங்க. அது போல சாரி டோலிக்கா ஜெபிக்கிறோம், சாரி சுபாலங்கோக்கா, சாரி கிரேஸுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அவருடைய தேவைகளுக்காக, பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அப்பா குடும்ப காரியங்களிலே நன்மைகள் நடக்கும்படியாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுகிற தகப்பன் நீர் தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. சுகமாரோக்கியம் பலன் கொடுக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் தகப்பனே வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கிட்டு ஆண்டவரே உடைய சத்தியத்தை சொல்லும் போது அணி ஆத்மாக்களை கொள்ளை பொருளாய் கொடுக்கும்படியாய் நாங்களுக்கு கொடுக்கிறோம். அப்பா இந்த ஒரே நோக்கம் ஆத்மாக்கள் அழிந்து பாதாளம் போகாதபடி உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திலே கலந்து கொள்ற ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் ஆசீர்வாதம் தங்கும்படியாய் செபிக்கிறோம். எந்த ஒரு நோக்கமும் இல்லாதபடி கத்தர் அவர்களை அழைத்து வந்து நீர் பயன்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க, குடும்பம் குடும்பமாய் ஆசிர்வதிங்க, சபையை ஆசிர்வதிங்க, விசுவாச மக்களை அப்பா பாரம் எடுத்து அவர்கள் நடத்துகிற போது கத்தாவே அவர்களையும் தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் நாங்களும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பின்மாட்டத்தில் உள்ளவர்களோடு பேசும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அபாதகப்பனே அவருடைய குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகள், குழந்தைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் உம்முடைய இரத்த குட்டைகளாக மறைத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அபாதகப்பனே எல்லாம் உம்முடைய திருக்கரத்தில் இருந்து வருகிறது. உம்முடைய கருமங்களை பாதுகாக்கிறது, எல்லா தீமைகளுக்கும் விலக்கி ரட்சித்து இதுவரை பாதுகாத்தது போல இனி வரும் காலங்களில் அவர்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருக்கிறவர் நீர். ஆண்டவரே இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுகிறது உம்முடைய நாமம் ஒன்று மட்டுமே. ஆண்டவரே நீர் ஒருவரே இஸ்ரவேலை ஆள பிறந்தவர். ஆண்டவரே அந்த ஜனங்கள் இந்த உலகத்தை ஆளும்படியாய் நீர் தெரிந்து கொண்டவர், அவர்களை பிரித்தெடுத்தவர் நீர் கர்த்தாவே. அப்பா சாந்தமுள்ள ஜனங்களாகவும் கத்தாவே தகப்பனே உமக்கு உண்மை உள்ளவர்களாகவும் ஆபிரகாம் தொடங்கி அப்பா தகப்பனே ஈசாக்கு யாக்கோபு வரையும் கத்தாவே தகப்பனே ஆதி பிதாக்கள் மூலம் எங்களுக்கு நீர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அப்பா எல்லா இஸ்ரவேல் மக்களும் எருசலேம் நகரமும் பாதுகாக்கப்படட்டும், உம்முடைய இரட்சிப்பை காணட்டும். ஆண்டவரே அப்பா நீர் எப்போதும் அந்த தேசத்துக்கு ஆறுதலாய் இருக்கிறவர், அவர்களை ரட்சிக்கும்படியாய் நீர் வழிபட்டவர். ஆண்டவரே ஆனாலும் அவருடைய இருதய கடினங்களை நீக்கி தொடர்ந்து மனந்திரும்புதலையே நீர் அந்த இடத்துல அருள வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். செய்கிற தவறுகளை மன்னிக்கும்படியாய் கொடுக்கிறோம். அப்பா உடைய வருகைக்கு முன்பாக அந்த ஜனங்கள் ரட்சிப்பை காணட்டும். ஆண்டவரே தொடர்ந்து அப்பா அந்த இடத்திலே நடக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க அறிவீங்க. ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் மக்களை அழிக்க துடிக்கும் அந்த அயல் உள்ள ஒவ்வொரு தேசத்து ஜனங்களுடைய கண்களில் தெளிவை உண்டாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நீங்கள் அந்த தேசத்துக்கு யூதராஜ சிங்கமாயிருக்கிறீங்க என்பதை அவர்கள் அறியட்டும். அப்பா உம்முடைய ரட்சிப்பை அவர்களும் காணும்படியாய் அந்த இடத்துல ரட்சிப்பை அறிவிக்கும்படியாய் ஊழியக்காரர்களை நீர் அந்த இடத்துல சந்திக்க வேண்டுமாக பெருக பண்ண வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்திலே நடக்கிற எல்லா காரியங்களையும் நீர் அறியாமல் ஒன்று நடப்பதில்லை. ஆண்டவரே உம்மை ஜனங்கள் தேடும் போது அந்த ஆசீர்வாதம் இந்த தேசத்துக்குண்டு. உம்மை அவர்கள் விலகியோ போகும்போது கத்தாவே இந்த தேசத்துக்கு சாபம் உண்டு என்பதை அவர்கள் அறியட்டும். ஒவ்வொருவரும் ரட்சிப்பை காணட்டும். அந்நிய தெய்வங்களை கொண்டு வந்து வழிபட ரசனங்கள் எல்லாம் ரட்சிப்பை காண கிருபை பாராட்டுங்க, மன்னி தருளுங்க. அறியாமல் செய்கிற தவறுகளை நீர் மன்னிக்கிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே அப்பா சாத்தானுடைய தந்திரங்களுக்குள்ளே தங்களை விட்டு செல்கிற அந்த ஜனங்கள் விடுதலை ஆகட்டும். உம்முடைய சத்தியம் பேசட்டும். அப்பா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற அந்த வார்த்தை அவர்களுக்கு கடந்து போகட்டும் ஆண்டவரே. அது போல இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசமும் ரட்சிப்பை காணட்டும். ஆளுகை செய்கிறவர்களை பொறுப்படுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீதியின் நியாயம் நிலைநாட்டும்படியாய் முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய கரம் அவரோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நீதியின் நியாயம் செய்கிற மனுஷனை நீ நேசிக்கிற தகப்பனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து நடத்துங்க, அந்த இடத்துல ரட்சிப்பை உண்டாக்குங்க ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே, சிறையில் இருக்கிறவர்கள் உம்மை காணட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பை அடைந்து தங்களுடைய பாவங்களில் இருந்து மன்னிப்பு அடையட்டும், ஆத்தம விடுதலை பெறட்டும் ஆண்டவரே. அது போல புதை வஸ்து கடுமையாகிறவர்களை விடுதலை ஆக்குங்க. அப்பா, தங்களுடைய இருதயங்களை கத்தாவே, அந்த போதை வஸ்துக்களினால் இழந்து போகிறார்கள். குடும்பங்களை கத்தாவே கைவிடுகிறார்கள். அதிலிருந்து பாதுகாக்கப்பட உம்முடைய அன்பும் இரக்கமும் அவர்களுக்கு தேவையாண்டவரே. சந்தித்தருளுங்க, ரட்சிப்பை காணும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அது போல வைத்தியசாலைகள் நீண்ட நாட்களாக நோய்களோடு இருக்கிற எல்லாரும் விடுதலை ஆக்கப்படட்டும். தொட்டு சுகமாக்குங்க உம்முடைய அணி பாய்ந்த கரங்களினாலே. ரட்சிப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா, விடுதலை அடைய செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம். இந்த கருவிகள் ஒவ்வொன்றோடு கூட இருங்க. எல்லாவற்றையும் நீத்தியாய் செய்யும்படியாய், எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்தீனிய பார்த்து வச்சு செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென். ஒரு பாட்டை பாடுங்க.

0: Praise the Lord, sister.
1: Praise the Lord, sister. கருணா நன்றாக ஒரு பாட்டை பாடினீர்கள். நன்றான வார்த்தைகளோடு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். அத்துடன் ஜபித்தீர்கள், எல்லா நாடுகளுக்காகவும் ஜபித்தீர்கள், பெரிய பாரத்துடன் ஜபித்தீர்கள். கர்த்தர் உங்களுடைய பாட்டையும் உங்களுடைய ஜபத்தையும் கேட்டு எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துள்ளார். அன்றபடியால் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய அழைப்புதலையும் நன்றாக அவருடைய மகிமைக்காகவும் அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காகவும் உங்களை உபயோகிப்பார். ஆமென். God bless you.
0: God bless you too, sister.
1: ஆமென், ஆமென். இதை தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ஜெயராஜன் அவர்களை அழைக்க போகிறோம். அவர் வந்து தேவ ஆராதனையை தொடர்ந்து துதித்து தேவ தியானத்தையும் கொண்டு வருவார். சிஸ்டர் கிரேஸ்.
2: Praise the Lord, sister. Praise the Lord.
1: Praise the Lord.

0: பாருங்கள், கர்த்தர் கொடுத்த வார்த்தையையும் தேவ தியானத்தையும் மற்றும்படி தேவ ஆராதனையும் கொஞ்சம் சுருக்கமாக நீங்கள் நன்றாக நடத்துவீர்கள், செய்வீர்கள். எல்லாத்தையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே நடத்தப்பட்டு அதையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அவருடைய கருணையாலையும் அவருடைய அவருடைய மகிமைக்காக உங்களை உபயோகிப்பார். நீங்கள் அவர் தந்த தாளந்தை செய்து முடியுங்கள். காட் பிளெஸ் யூ.
1: நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம். சர்வ வல்லமுள்ள தேவனை உயர்த்த ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்துள்ளோம். உம்மை உயர்த்தி, உம்மை பாடி, உம்மை கீர்த்தனம் பண்ணி என் தேவாதி தேவனை உயர்த்துவதே எங்கள் உள்ளத்தின் வாஞ்சி ஆண்டவரே. துதித்தலுடனே உம் சன்னதியின் வருகிறோம் பிதாவே. எல்லா துதியும் மகிமையும் கனமும் உமக்கு ஒருவருக்கே ஆண்டவரே நன்றி செலுத்துறோம். நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனமும் கொண்ட ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவன், ஞான கண்மலையான தேவனை இந்த இடத்திலே உயர்த்துறோம். ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழி நடத்த சத்தியபரனான தேவ ஆவியானவர் ஆவியோடும் உண்மையோடும் உண்மை தொழுது கொள்ள இந்த இடத்துல நேரங்களை ஏற்படுத்தின கிருபை ஆண்டவரே நன்றி செலுத்துறோம். நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையம், உமக்காய் வாழுவதே என் இதயத்தினே கமையா. உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையா, உமக்காய்

புதிய துவக்கத்தை தந்தவர் பொது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டார். புதிய துவக்கத்தை தந்தவர் பொது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டார். புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் என்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மையுள்ளவரே. எந்த பஞ்ச காலத்திலும் உனக்கு விளைச்சல் நிச்சயமே. எந்த பஞ்ச காலத்திலும் உனக்கு விளைச்சல் நிச்சயமே. நீ வெட்டிடும் துறவெல்லாம் வற்றாத நீரோட்டு. நீ வெட்டிடும் துறவெல்லாம் வற்றாத நீரோட்டு. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மையுள்ளவரே. நீ அழுத நாட்களுக்கும் நீ உடைந்த நாட்களுக்கும் நீ அழு

புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மையுள்ளவரே. துதி பலிகள்

0: நினைத்து பார்த்தவைகள் இனி நிஜங்களாகிடுமே, நடந்த யாவுமே நன்மையாய் மாறிடுமே, நடந்த யாவுமே நன்மையாய் மாறிடுமே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவரே, துதி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மையுள்ளவரே. நன்றி. நான் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். 1 ஜோவான் 4:18. அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இந்த வார்த்தையின்படி அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. புதிய உடன்படிக்கையில் தேவன் நம்மை எப்பொழுதும் ஒரு பயம் தண்டித்து விடுவாரா? நாம் அவரை சேவிக்கும்படி எதிர்பார்க்க எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுக்குள்ள ஏதாவது ஒரு பயம், இந்த காரியங்கள் வந்தால் அது பயத்திலேயே செயற்பட்டு கொண்டிருக்கிறார். தேவன் அவர்களிடத்தில் கோபமாக இருக்கிறார், அல்லது தேவன் எங்களைய தப்பான இதுல நிற்கிறாரோடான அவர் அன்பாகவே இருக்கிறேன்னு சொல்றார். அந்த அன்பு, இந்த எண்ணம் மாற வேண்டும். நம்மால் மறுபடியும் பிறக்க கூடும் வரை தேவன் எப்பொழுதும் எங்களோட அவரோட அப்பா பிதா வேண்டும். அந்த உறவு எங்களுக்குள்ள எப்பொழுதும் இருக்கிறபடினால தகப்பன் பிள்ளைகளுக்குள்ள அந்த உறவை விட உடன்படிக்கையின் தகப்பன் அவர் வந்து ஒரு காலமும் கோபமா இல்லை, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பாக இருக்கிறபடினால அந்த பயத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்காத படிக்க. ஏனென்றா அந்த ஒரு குற்ற உணர்வுக்குள்ளாக சில நேரம் போய்விடுவோம். அது வந்து ஒரு பொருளாத இது என்னென்றால் அந்த குற்ற உணர்வு, இது நாங்கள் நடந்தது பிள்ளையா பிள்ளையாண்டு அப்படி இல்லை. அந்த தற்காலிகமாக நடந்த விதமாக அது இருந்தது. இப்பொழுது நாம் கிறிஸ்துக்கள் புதிய சிருஷ்டிகளாக இருக்கிறோம். இதை குறித்து உள்ளுணர்வு இப்பொழுது நமக்குள் இருக்கிறது. தேவன் நமக்குள் இருக்கிறார் என்பதை நமக்கு தெரிவிக்கிறார். எப்பொழுதும் வந்து ஆண்டவராகிய எங்களுக்குள்ள வாசம் பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்கள். அப்ப நாங்கள் நடக்க வேண்டிய பாதையில் அவர் நம்மை நடத்துகிறார். ஒரு கிறிஸ்தவனாய் நாங்கள் தேவனுடைய எப்பொழுதும் தேவனோடு நாங்கள் உறவாடும் போது அந்த உறவு, அந்த சத்தம் எப்பொழுதும் எங்களுக்குள்ள கேட்டுக்கொண்டிருக்கும். ஏனென்றால் நாங்கள் அந்த உறவு கொண்டாட்டு இந்த உடன்படிக்கைக்குள்ளாக நாங்கள் உட்படுத்தப்பட்டதை எப்படி அறிகிறேன்னா அது மணிஃபஸ்ட் எங்களுக்குள்ள வந்து மாமிசமாக ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து தேவன் எங்களுக்கு இயக்கத்துக்கு அப்பாற்பட்ட ரீதியில செயற்படுகிறார் என்ற இது. அந்த அப்ப அவருடைய இந்த ஒப்பவும் வந்து பயமில்லாதபடி நாங்கள் இருக்கிறது. என்னென்னா ஒரு சகஜமா பழகிற ஒரு ஆக்களோட தான் பயம் இல்லாமல் நாங்கள் இந்த துள்ளி குதிச்சு அப்படியான ஒரு இதன் அந்த உறவு அப்படியான இதுல நாங்கள் அந்த பழைய புதிய உடன்படிக்கைக்கு இடையே உள்ள வித்தியாசம் தான் இது. அப்ப புதிய உடன்படிக்கையின் தேவன் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஜாவட்டையும் செய்து இந்த நாட்கள்ல அவர் சொல்றார் அந்த பயம் அந்த எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. பயம்ன்றது வந்து தேவ பயம்ன்றது அது வேற, இது வந்து நாங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் என்ன செய்துடுவாருண்டா, ஆனா அப்படியான உறவு இல்லைன்றதை நாங்கள் இந்த நாட்கள்ல இந்த வார்த்தை கூடாக அந்த ஒரு இடத்துல அந்த வந்த அம்மா எங்களை அந்த எங்களை எங்க அம்மா அடிப்பார்கள் இந்த காரணத்துக்காகவே நாங்கள் நிறைய அடிகள் வாங்கியிருக்கிறோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா தேவன் அப்படி இல்லை. ஆனா சரியான சத்தியங்களுக்குள்ள ஆண்டவர் எங்களை ஒரு பிள்ளை போல வழி நடத்தி கொண்டு போறபடினால அந்த பயப்படுகிறவன் அன்பில் பூரண அப்ப அந்த பயம் இல்லாதபடி அந்த அன்பு பூரணப்படுகிறது. இந்த நாட்களை அப்படியாக செய்ய வைத்து எங்களுக்குள்ள கற்பிக்கப்பட்டு விட்டது. அங்க அப்ப ஒவ்வொரு இதுலையும் வந்து சொல்ல சொல்ல எங்களுக்கு நாளாந்தம் அந்த உறவு எங்களுக்குள்ள கட்டப்படும் போது தேவனோடு அந்த நெருங்கிய உறவை நாங்கள் அந்த இந்த நாட்கள்ல அவரோடு நாங்கள் உறவு கொண்டாடுறது எப்படி என்றால் நாங்கள் அந்தி சந்தி மத்தியான வேளையில எப்படி தாவீது ராஜா அந்தி சந்தி மத்தியான வேளை அவரோட துதித்து அவரோடு பேசி கொண்டிருக்கிறது போல பேசினது போல இந்த நாட்களை நாங்கள் அவரோட உறவு கொண்டாடேக்க அந்த தூரம் எங்களுக்கும் அவருக்கும் உள்ள தூரம் இன்னும் நெருங்கக்கூடியதாக, தூரமா இல்லாம நெருங்கக்கூடியதாக வருகிறது. இந்த வார்த்தை கூட அந்த உடன்படிக்கை தேவன் என்றதே இந்த நாட்கள் எங்களுக்கு தந்த அந்த கவனத்துக்குள்ள நாங்கள் உட்படுத்தப்பட்டபடினால எல்லாம் சமாதானமும் பூரண அன்பும் சமாதானமும் சந்தோஷமாயும் வாழ முடியும் என்றதே இந்த தியானத்துக்கு கூட உங்களுக்குள்ள பயந்து கொண்டேன். நன்றி செலுத்தி எல்லாவற்றையும் உடைய திருப்பாதத்திலே ஆண்டவரே தந்து ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போது எவ்வளவு அந்த அன்பு நிறைந்த அந்த அரவணைப்பை உணரக்கூடியதா இருந்ததற்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதியை எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். நன்றாக கர்த்தருடைய அன்பை பற்றியும் அதை என்ன மாதிரி நாங்கள் அவருடைய நெருங்கி நாங்கள் அவருடன் இருக்கும் பொழுது அந்த கத்தர் அந்த பாயத்தை என்ன மாதிரி எங்கள்கிட்ட நீக்கிறார், அவரோட பாயம் என்ன மாதிரி பெர்ஃபெக்ட் லவ் காஸ்ட் அவுட் ஃபியர் என்று சொல்லி அவருடைய வார்த்தையில சொல்லியிருக்கிறது. அதே போல he has not given us the spirit of fear but of love and of power and of a sound mind. அதுல தான் கத்தர் எங்களுக்கு அந்த பயத்தை நீக்கி எங்களுக்கு அவருடைய அன்பால எங்களை தேற்றி எங்களை அவருடன் நாங்கள் நடக்கும் பொழுது அதை அப்படியே எங்களிடம் நீக்குகிறார் என்று நீங்கள் நன்றாக அதை பகிர்ந்து கொண்டீர்கள். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ. அத்துடன் நன்றாக நீங்கள் ஆராதனையை எடுத்தீர்கள். காட் பிளெஸ் யூ சிஸ்டர் கிரேஸ்.
0: தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ.
1: ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலி அவர்களை அழைக்கப் போகிறோம். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். அதைத் தொடர்ந்து நான் கேட்டுக்கொண்டவர்களுக்காக சுருக்கமாக நாங்கள் ஜெபிப்போம். தேங்க்யூ. ஒரு பாட்டையும் பாடுங்கள் சிஸ்டர் டாலி. தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.
2: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்து ஆவியோடு உண்மையுடன் தொடர்ந்து கொள்வதற்கு அழைத்த மகா பெரிதான ஊழியக்காரர்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட சிற கீழே மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக நீங்க மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஆண்டவரே கவிதைகள், பாட்டுகள், வார்த்தைகளை கொண்டு வர ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் உங்க ரத்த கோட்டைக்கு மறைத்து வைங்கப்பா, மறைத்து வைங்க. உங்களை உங்களோட உங்களோட உங்களோட முகத்தை உங்களோட பிரசன்னத்தை நாங்கள் காணக்கூடியதாக இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பை ஊற்றி ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். நீங்கள் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்து ஆவியை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வர மகா பிரதான கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். கூப்பிட்டேன், பதில் வந்தது, குறைகள் எல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவே, அவர் மகத்துவமானவர், அவர் நல்லவர், அவர் எங்களை அவருக்குள்ள உறுதியாக பற்றி கொண்டு எங்களை வழிநடத்தி கொண்டு வர்ற அன்புக்காக நன்றி செலுத்துறேன். நன்றி, நன்றி அப்பா. அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதற்கு நாங்கள் யாவரும் நீங்க உங்களுக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதற்கு அழைத்த அந்த மகா பிரதான அன்புக்கு நம்பி அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்க உங்களை நீங்க உங்களை ஒரு போதும் கட்டுக்குள் போடவிட மாட்டீர்கள். நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து வர்ற தேவனா இருக்கிறபடியா நன்றி. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று கூறியபடியானவரே, யாரும் உங்களுக்குள்ள மகிழ்ந்து இருப்பதற்கு அழைத்த அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன். நாங்கள் அவரை நேசிப்பதற்கு தந்தது அன்புக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி அப்பா, நன்றி. ஆமேன்.

0: ஆமென். அவர் மாறாத இயேசு, மாறாத வார்த்தையில எங்களுக்கு புதிதாக ஒவ்வொரு நாளும் புதிதான பாடல்களையும் புதிதான வெளிப்படுதலை மாறுதல் ஆறு எங்கள் யாவரையும் ஆறுதலாக்கி அவருடைய வார்த்தை மூலமாக எங்களுக்கு சுகத்தனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். பிகாஸ் ஏ லிவ் வி கேன் ஃபேஸ் ஒன் அதர் டே. அவர் ஜீவிக்கிறதுனால் நாங்கள் மறுநாளை சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது, சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்காக வேண்டி அவரை நம் முழு இருதயத்தோடு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். தேங்க் யூ, காட் பிளெஸ் யூ சிஸ்டர் டாலி. நன்றாக ஜெபித்தீர்கள், பாடினீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அபரீகமாக ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்துவதனால் அந்த ஆசீர்வாதம் உங்களையும் சூழும். அதே போல எங்களோட நெட்வொர்க்குகளையும் வந்து 200 நாடுகளுக்காகவும் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். காட் பிளெஸ் யூ.
2: ஆமேன்,
1: ஆமேன். இப்பொழுது நான் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஐ எம் யுவர் ஹோஸ்ட் சிஸ்டர் ஆஞ்சனி அலங்கார்மணி. ஐ வுட் லைக் டு ப்ரே ஃபார் ஆல் தோஸ் தட் ஹேவ் ஜாயின்ட் அஸ் டுடே வித் நித்திய வெளிச்சம் அண்ட் ப்ரே ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஸோ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் லார்ட் ஃப்ரம் த வெரி பாட்டம் ஆஃப் அவர் ஹார்ட்ஸ் லார்ட். வி டூ நாட் எவர் டேக் திஸ் ஃபார் கிராண்டட், வி டூ நாட் எவர் டேக் திஸ் லைட் லார்ட். திஸ் இஸ் யோர் ஒர்க், திஸ் இஸ் யுவர் கிங்டம் பவர் அண்ட் அத்தாரிட்டி கமிங் த்ரூ யோர் க்ளோரி அண்ட் கிரேஸ் அண்ட் மெர்சி லார்ட். தேர்ஃபோர் லார்ட் வி என்ட்ரஸ்ட் இட் லார்ட் ஜீசஸ் அண்ட் லேட் அட் தை ஃபீட் அட் தை ஆல்டர் ஓ காட் வித் ஆல் தோஸ் தட் ஹேவ் கம் லார்ட் ஜீசஸ் டு லிசன் லார்ட் ஜீசஸ் அண்ட் லார்ட் பி பிளஸ்ட் பை இட் லார்ட். திஸ் இஸ் த வெரி கிரைட்டீரியா லார்ட், த வெரி நேச்சர் ஆஃப் ஹவு வி கோ இன் டு திஸ் லார்ட் வித் த வெரி பர்பஸ் லார்ட் பிஹைண்ட் இட் இஸ் லார்ட் டு பிளஸ் தோஸ் தட் are coming in Lord through the mighty power of your Holy Spirit Lord, emanating, touching them, setting them free because of what has been said and already Lord through singing and through praying Lord and the praising and the worship Lord Jesus that has been going on from Sister Karuna, Sister Grace, Sister Dolly Lord, all of them as the handmaidens of the Lord that have been so far Lord bringing forth Lord such joy and adoration to you Lord. You are well pleased Lord Jesus with all of that praises that are going on before you and the devotional that have been also coming through Lord because of your love, because of your grace and your love and loving kindness Lord. Lord, even as you are Lord pouring forth that love Lord through the anointing power of the Holy Spirit of on your people, O God, that are listening, Lord, from the 200 nations, my Father, in the name of Jesus, you pour forth your anointing power of the Holy Spirit through the anointing, ointment of the power of the Holy Spirit that is coming down. And Lord Jesus, that you are filling them, Lord, at this time, Lord. You are soothing their hearts, Lord Jesus. Even the broken hearts, Lord, you have said, Lord, I will not despise a contrite heart and a spirit, I will not despise. So I thank you for that, Lord, even as you are ministering to them at this very moment, O God. Distant is, Lord Jesus, never a thing, Lord, in your sight, Lord. You are omnipotent, omnipresent, omniscient, a God who is always everywhere at the same time. That is why the same Holy Spirit emanates through the very earth, Lord. As you have said, Lord Jesus, right across the earth, Lord, your spirit is moving and touching and setting them free, Lord. This is a network that is going on, Lord, at this very moment from Nithya Valicham, Lord, even at this, Lord Jesus, doing the work of Calvary upon the hearts and lives of people, and Lord, setting them free. The chains are falling off, Lord, and the bondages are breaking off. The bondage breaker and the yoke remover as the work of the glory at the power of your presence that is coming, emanating upon their hearts and lives, Lord, and setting them free, Lord, even as the word that has been prepared, Lord, would also come and bring forth, Lord, such deliverance and such freedom, Lord, upon their hearts and lives. Where the Spirit of the Lord is, there is victory, there is freedom, and that is how the Spirit of God works, and you are moving in that way, Lord Jesus, at this very moment, and I thank you, Lord, for many that are, Lord, listening, Father, Lord, that they would, Lord Jesus, not only come because they have a need for it, or because they find, Lord, that but the hunger of God that is in their hearts, and Lord, and in our hearts as well, Father, are the only way, Lord, we can reach your very presence, and also you see our hearts, Lord, thereby, Lord, you would fill us, Lord, to overflow, Lord, with that same love and grace and power, Lord, upon our own lives, thank you for the power of the Holy Spirit that is emanating and working in and through it, Lord. Now I pray, Lord Jesus, for the listeners, even as they are listening, Father. Lord, no matter what their needs, Lord, that we always remember and not to forget, Lord, to bypass them with the needs that they come in will not be ever be going out of this network, Lord, before the end of this segment, Lord. They will always, Lord Jesus, touched by the needs that they are facing, Lord, at this time, Father, no matter whether it be, Lord, materially, physically, mentally, emotionally, more than anything, spiritually, Lord, draw them closer to you, Lord, even as they, Lord, no matter what their storms are like in their lives, Lord, may it be a valley experience or a mountain experience, you are there in the midst of them, Lord, through all of those experiences. You are the God of their salvation. You are the God that you have promised them, Lord, that you would never leave them nor forsake them. And I thank you for that promise, oh God. I thank you for each and every member, Lord, that is coming, Lord, from our teamwork that is going on, Lord, even as Lord Jesus, Brother Mahendran is hosting alongside, Lord, for being with them, leading and guiding them, Lord, undertaking for every single detail along with me, Lord, as I'm doing the hosting today in English and alongside, Lord, with Tamil as well, Father. Lord, thank you, Lord. This is nothing, Lord Jesus, of anything that we could accomplish on our own, but this is the work of Calvary that is accomplished already and Lord, maneuvering and moving and producing that which is of yours, Lord, only through the guidance and the power of your Holy Spirit, Lord. So we thank you, Lord, also, Lord, for Brother Leslie, Lord, who's trying to do all the recordings, Lord. May it all go forth, Lord, oh God, might, through your mighty victory and power and praise and worship, Lord, that belongs to you rightfully, Lord, in the name of Jesus, with protection around him, Lord Jesus, to do this well, Father, and to honor and glorify you and lift your name up, oh God, and nothing else. In Jesus' name I pray, and I thank you, Lord, for enabling him, Lord Jesus, despite of whatever that might come, Lord Jesus, for the power or anything that is, Lord Jesus, hindering, Lord, I rebuke it right now in Jesus' name, that it will come through, Lord, and make it available, Lord Jesus, in a way that he'll be able to continue on with all of the recordings today, I pray, in Jesus' name. And also, Sister Rita, Lord, along with what she is doing for the recordings and all that it takes place, Lord, would go smoothly and well with her as well, Father, as she's doing this, Lord, in the name of the Lord, for your honor and for your glory's sake as well, Father. Be with the leader and guider as well, Lord. And I thank you, Father, for all of the handmaidens that have already mentioned the names with, Lord, and all of the members that are coming, Lord Jesus, the servants of the Lord that are going to come, Lord, and share the word, Lord, even as I do the first message, and also Sister Arundhati, Sister Hepzibah, and also Evangelist dear Kumaran, and also Pastor Anton Rasanayam, all of these the workers that are coming, Lord, to share your word, the servants of the Lord, I pray in Jesus' name, be a mighty blessing upon the people, Lord, as they receive it and be, Lord, completely set free, Lord, from their bondages and bring forth much of your fruit upon their lives, I pray in Jesus' name. Amen and amen.
3: Amen. Sister Rajani?
1: Oh.
3: மேரி போயிட்டா பாஸ்டர் ஜெயக்குமார், உங்களுக்கு பாஸ்டர் ஜெயக்குமார் கூட நீங்க போகணும், நம்ம பாஸ்டர் ஜெயக்குமார் அழைக்க போறோம், சரியா?
1: ஓகே, சரி சார், ஓகே, தேங்க் யூ பிரதர் மகேந்திரன், காட் பிளஸ்.
3: பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஜெயக்குமார், மைக் ஆன் பண்ணுங்க.
4: சரி, நான் இப்ப நமக்கு 6 மணிக்கு தானே பேசணும்.
3: ஆமா, நீங்க இப்ப செய்து கொடுக்கலாமா? நீங்க
4: இப்ப கொடுக்கறதுக்கா?
3: அப்ப ஒரு 6 மணி கொடுங்க.
4: அப்படியா?
3: 6 மணி கொடுங்க பாஸ். ஓகே,
4: ஆ சரி சரி சரி சரி. இல்ல இப்ப வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா இப்பவே கொடுத்துறலாம்.
1: 6 மணிக்கு வர சொல்லுங்க.
3: 6 மணிக்கு வாங்க பாஸ். 6 மணிக்கு.
4: சரி, ஓகே ஓகே ஓகே, 6 மணிக்கு வா. ஓகே ஓகே,
3: ரஜினி, கோ கோ ஹெட்.
1: ஓகே ஓகே, தேங்க் யூ, காட் பிளஸ் யூ. நாங்கள் இப்பொழுது முதலாவது செய்திக்குள் செல்லலாம். அது உங்களுடைய ஹோஸ்டாக இருக்கிறேன் நான், இன்றைக்கு தொகுப்பாளராக இருக்கிறவர் சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணியின் முதல் செய்தி. I would like to bring forth the first word today, and it's on the topic, the power of the Holy Spirit. The topic is the power of the Holy Spirit. And let's pray and open up with the word. So thank you, Lord, for this wonderful word, Lord. Lord, we can all, Lord Jesus, yearn and hunger for the power of the Holy Spirit upon our lives, even as we become, Lord, the first thing we do as we become believers, as we are born again, Lord, is to have your presence, Lord, emanating into our hearts and lives. And the infilling and the power of the Holy Spirit is the one that makes everything happen, all things happen only right after we, our Lord Jesus, filled with the power of the Holy Spirit upon our lives. And Lord, we thank you for that wonderful privilege that we can enjoy with your presence coming into our lives, Lord, with the power of your Holy Spirit. I pray in Jesus' name. Amen. Amen. Amen. Thank you. Thank you. Thank you, Jesus. Praise you, Jesus. Thank you, Lord. Thank you, thank you, thank you, Jesus. Come, Holy Spirit, I need you. Come, sweet Spirit, I pray. Come in thy strength and thy

அன்பின் தகப்பனே, நீர் எங்களோடு இருக்கும் போது ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் வாழ்ந்த நாட்களில் எல்லாம் பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி கர்த்தாவே, வேதனையோடு இருந்த மக்களுக்கெல்லாம் நீ பேசி, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதிலும் இல்லை என்று உம்முடைய ஜீவ வார்த்தை கூடாக பேசி ஜனங்களை நீர் உயிர்ப்பித்து

துதிகனமாய் எல்லாவற்றையும் கர்த்தராய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி உடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலே நான் இந்த கடந்த நாட்களிலே நான் போன அனுபவங்களுக்கு ஊடாக நான் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நாங்கள் கடந்த நாட்களிலே அடிக்கடி நாங்கள் கேள்விப்படுகிற செய்தி, அதாவது ஆவிக்குரிய பிரகாரம் சத்துரு ஜனங்களோடு போராடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் செய்திகளை கேள்விப்படும் பொழுது ஒருவர் கோமா நிலையிலே இருக்கிறார், அவருக்காக ஜெபியுங்கள் என்று ஒரு செய்தி வந்தது. அடுத்தது ஒருவருடைய சுவாச பையிலே மூச்சு திணறல் ஏற்படுவதால் அவர் அவசர சிகிச்சையின் பிரிவுக்குள்ளே இருக்கிறார் என்று தூர தேசத்திலே இருக்கிற ஒரு மகனுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி இவ்விதமான செய்திகள் அடிக்கடி எங்களிடத்திலே ஜெப கோரிக்கையாக எங்களை ஜெபக்குழுவுக்கு வந்ததை நான் பார்க்கும் போது மிகவும் கலங்கி போனேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இவ்விதமான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்பட்டு சத்துரு எவ்வளவு தந்திரமாக அவருடைய வாழ்க்கையின் குடும்பங்களிலே துக்கத்தையும் வேதனைகளையும் போடுகிறான் என்று பார்த்து நான் என் ஆவியில் கலங்கினவளாக அடிக்கடி நான் சோர்ந்து போவதுண்டு. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து ஜபிக்கிற வேளையிலே, அவர்களுக்காக மன்றாடுகிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதாக, அது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதாக, விசுவாசத்தை கொடுக்கிறதாக இருந்ததை நான் பார்த்தேன். ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் எவ்விதமாய் நடந்து கொள்ள வேண்டும், எவ்விதமாய் எங்களுடைய ஜீவியத்தை ஓட்ட வேண்டும் என்று நான் சிந்தித்து பார்க்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்திலே ஒரு வார்த்தையை போட்டார். அந்த வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். எபேசியர் 5:14 தொடக்கம் 17 வரையும் நாங்கள் வாசிப்போம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையினாலே கர்த்தர் என்னை திடப்படுத்தினார். ஆகவே நாங்கள் பார்க்கிறோம் என்ற உலகத்திலே சுற்றி பார்க்கும் போது ஆண்டவருடைய பார்வையிலே நாம் விழிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலக பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவி மனுஷன் இன்று மரித்தவனாகவே காணப்படுகிறான். இன்றைக்கு நாங்கள் வெளிநாட்டிலே இருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், சுற்றியுள்ள ஜனங்களை பார்க்கும் போது அவர்கள் உலகத்தின் பின்னாக ஓடுகிறவர்களாக, மாம்ச காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்தவர்களாக, தங்களுடைய காரியத்திலே ஆவிக்குரிய பிரகாரம் இறைவனை நினைக்க தவறியவர்களாக, இறைவனை தேட தவறியவர்களாக அவர்களுடைய வாழ்க்கை ஓட்டத்திலே எப்பொழுதும் அவர்கள் பிஸியாக இருப்பதை காணலாம். ஆகவே அவருடைய ஆவிக்குரிய மனிதன் தேவனை அறியாவிட்டால், தேவனை தேடாத பட்சத்திலே அங்கு ஆவிக்குரிய மனிதன் உள்ளான மனுஷன் உலக பிரகாரமாக அங்கே பார்க்கிறோம், அவன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி மரித்தவனாய் காணப்படுகிறான். இன்றைக்கு ஆடம்பரத்தில செல்வந்தராக படித்தவர்கள் நற்குணசாலிகளாக காணப்பட்டாலும் அவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்றார். மெய்ப்பொருளாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறியாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள் என்றால் தேவனுடைய பார்வையிலே ஆவிக்குரிய பிரகாரம் அவர்கள் மரித்தவர்களாக காணப்படுகிறார். ஆகவேதான் பவுல் அடியான் அங்கே எபேசியர் சபையிலே பரிசுத்தவான்களுக்கு எழுதும் போது மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று கூறுகிறார். அப்படியானால் நாம் உணர்வடைந்து எழும்பும் போதுதான் ஆவியிலே அனலாய் நாங்கள் மாற முடியும். அப்பொழுதுதான் எங்களுடைய ஆவி அனல் கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. பார்க்கிறோம், அவர் சொல்லுகிறார், அப்பொழுது கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவர். அடுத்தது சொல்லுகிறார், ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. கவனம் என்பது ஜாக்கிரதையை குறிக்கும். ஆகவே ஜாக்கிரதையாக நாங்கள் நடக்க வேண்டியது எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமாயிருக்கிறது. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், ஜாக்கிரதையாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். ஏனென்றால் நாங்கள் இந்த பொல்லாத உலகத்திலே நாங்கள் இருக்கிறோம்.

0: அங்கே ஆவிக்குரிய மண்டலத்திலே அதிகமான கிரியைகள், அசுத்த கிரியைகள் ஆவிக்குரிய மண்டலத்திலே காணப்படுகிறது. ஆகவே ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இந்த காலத்தை உணர்ந்தவர்களாக, அதை பிரயோஜனப்படுத்த வேண்டியவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். ஆகவேதான் காலத்தை பற்றி உணர்வுள்ளவராக கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஊழியம் செய்கிற நாங்கள், அவருடைய ஊழியத்திலே பங்கேற்றிருக்கிற பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவைதான் ரோமர் 12:11 வசனத்திலே அங்கே பவுலடியான் கூறுகிறார், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அசதியாயிருக்க கூடாது. ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கை உலகத்தை சுற்றி மற்ற ஜனங்களைப் போல் உலகத்தின் பார்வைக்கு எங்களுடைய கண்களும், உலகத்தின் இச்சைக்கு எங்களுடைய கண்களும், மாம்ச காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்கும் பொழுது எங்களுடைய ஆவியிலே அசதி உண்டாகும். ஜபிப்பதிலே, வேதம் வாசிப்பதிலே, கர்த்தரை நேசிப்பதிலே, ஆலயத்துக்கு செல்வதிலே, அவருடைய காரியங்களிலே நாங்கள் அசதியாயிருப்போம். ஆகவே ஜாக்கிரதையை இழந்து விடுவோம். அவைதான் அங்கே ரோமருக்கு சொல்லுகிறார், இங்க ஊழியம் செய்கிற நீங்க அசதியாயிருக்க கூடாது, நீங்கள் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் நீங்கள் ஆவியிலே அனலாயிருக்க முடியும், கர்த்தருக்கு அப்பொழுதுதான் நாங்கள் ஊழியம் செய்ய முடியும். ஏன்டா இது வந்து ஒரு ஊழியம் என்பது ஆவிகளோடு போராட்டம், எங்களுக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ஆவிகளோடு போராட்டம். ஆகவே இந்த நாட்களிலே நான் இலங்கையிலே இருந்த வேளையிலே என்னுடைய ஊழிய பாதையிலே நடந்த ஒரு அனுபவத்தை உங்களோடு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் இலங்கையில் இருந்த நாட்களிலே சுனாமியின் போது நான் என்னுடைய தாயாரையும் என்னுடைய சகோதரிகளையும் இழந்த வேளையிலே மிகவும் துக்கப்பட்டு வேதனையோடு இருந்தேன். அப்பொழுது என்னுடைய சரீரம் பிளையினப்பட்டது. ஆனால் நான் அதற்கு முன்பதாக ஆஸ்பத்திரி ஊழியங்கள், ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி தான் செய்வது வழக்கம். அந்த வேளையிலே நான் இந்த பிழையினப்பட்டபடினால் அந்த ஊழியத்துக்கு போவதும் எனக்கு தடைப்பட்டு போயிற்று. ஆனாலும் நான் சற்று தேறிய போது, என்னுடைய உள்ளமும் என்னுடைய மனமும் தேறிய போது, மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் தரித்திருந்த வேளையிலே ஆண்டவர் என்னை, பரிசுத்த ஆவியானவர் என்னை பாரப்படுத்தினார். அதாவது நீ கவலையோடு இருக்கிறாய், ஆனாலும் உன்னுடைய இனத்தவர்கள் என்னோடு தான் இருக்கிறார்கள், நீ அங்கே இருளில் இருக்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் ஜனங்களை இழந்து கர்த்தர் என்னை அறியாமல் இருக்கிற அந்த ஜனங்களை போய் நீ விசாரி என்று அங்கே ஆண்டவருடைய உள்ளத்திலே ஒரு பாரத்தை போட்டார். அப்பொழுது நான் பார்த்தேன், அந்த அகதி முகாமில் இருக்கிற ஜனங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் என்ற நோக்கோடு கூட நான் எழுந்து போனேன். ஏனென்றால் என்னுடைய உடலும் மனமும் நான் பிழையினப்பட்ட நிலையில் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் என்னை அடிக்கடி நான் பாரப்படுத்தினபடியால் அந்த முகாம்களுக்கு சென்று பார்வையிடலாம் என்று சில உணவு பொதிகளோடு நான் அங்கே போனேன். போய் விசிட் பண்ணின வேளையிலே அங்கே அநேகர் அழுது குளறிக்கொண்டு சத்தம் கேட்பதை நான் பார்த்தேன். எனக்கும் உள்ளம் உடைந்து போயிட்டு. அப்பொழுது ஒரு தாயார் ஓடி வந்து என்னை கட்டி பிடித்து தன்னுடைய 3 பிள்ளைகளையும் தான் இழந்து விட்டதாக அவள் அழுதாள். சுற்ற இருந்தவர்கள் தாயும் அவளுடைய தாயும் சொன்ன அவள் மனநிலை பாதிக்கப்பட்டு காணப்பட்டாள் என்று. அப்பொழுது நான் அவள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இறங்கினபடியால் அவளுக்காக ஜபித்து கர்த்தருடைய அன்பை அவளுக்கு கூறி, நீ உன்னுடைய வாழ்க்கை பயணம் முடிந்து நீ அங்கே பரலோகம் போவேயானால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீ விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து பரலோகம் போகும் போது நீ உன் பிள்ளைகளை பார்க்கலாம் என்று சொல்லி நான் அவளுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன். அப்பொழுது அவள் வியந்து, அப்படியா அக்கா, எனக்கு உதவி ஜபியுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள் என்றாள். இப்ப நானும் அவளுக்காக ஜபித்து, அவளுடைய விடுதலைக்காய் ஜபித்து, அவளுடைய பாவங்களை மன்னிக்கும்படி ஜபித்து அன்று அவளுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக உதவி செய்தேன். அதன் பின்பு அவள் இன்னொரு நாள் என்னை தேடி வந்தாள். இது நடந்து சில நாள் பின்பு இன்னொரு நாள் தேடி வந்த போது அவள் சொன்னாள், தான் இந்த பிள்ளைகள் இழந்த நாட்கள்லேருந்து தூங்கவில்லையாம், ஆகவே எனக்கு அடிக்கடி இரவிலே கொஞ்சம் கலக்கமாய் இருக்கிறது, ஆகவே நித்திரை கொள்ள முடியவில்லை என்று சொன்னார். அப்படி நான் தொடர்ந்து ஜபித்த போது அவளுக்குள்ளே இருந்து ஒரு அசுத்தாவி வெளிக்கிட்டு போனதையும், அவள் விடுதலை பெற்று சந்தோஷமாக அவள் முகம் மாறுவதையும் நான் காணக்கூடியதாக இருந்தது. அவள் பின்பு எழுந்து என்னிடத்திலே சொன்னாள், இப்பொழுது என் இருதயத்திலிருந்து அந்த கவலை பாரம் நீங்கி விட்டதம்மா என்று சொல்லி சொன்னாள். அவளுக்கு மறுபடியும் கர்த்தருடைய அன்பான வார்த்தைகளை கூறி நாங்கள் ஜெபித்தோம். பின்பு அவளுடைய தாயார் என்னிடத்திலே வந்து சொன்ன ஒரு காரியம், இவள் அந்த குழந்தைகள் மரித்த நாட்களிலே இருந்து அவள் ஒவ்வொரு இரவும் சுடலைக்கு போய் அந்த குழந்தைகளை புதைத்த கல்லறைக்கு போய் அழுவதாம், ஆடைகளை கிழித்து கத்தி அழுவாளாம். ஆனால் அம்மா இன்றில் இருந்து அவள் அந்த சுடலைக்கு ஓடி போவது இல்லை, இப்பொழுது அவள் நிம்மதியாக தூங்குகிறாள், இயேசுவே என்று கூப்பிடுகிறாள் என்று சொன்னார். பாருங்கள், அந்த மரண இருளின் திசையில் இருந்த அந்த மகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. பின்பாக அவர்கள் சபைக்கு வந்து சாட்சி கூறி இப்பொழுதும் அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்று சபையிலே சென்று சந்தோஷமாக அந்த தாயார் வாழ்கிறதை நான் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த செய்தியை நான் ஏன் கூறுகிறேன் என்றால், இந்த சம்பவத்தை நாங்கள் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தையும் ஆண்டவருடைய ஜெயத்தையும் நாங்கள் சொல்ல வேண்டும். எங்களுடைய துக்கத்திலும் எங்களுடைய பிரச்சனையிலும் நான் அன்று சிந்தித்து கொண்டு போராடி கொண்டு இருந்திருப்பேன், ஆனால் இவ்விதமான ஒரு ஊழியத்தை என்னால் செய்ய முடியாது போயிருக்கும். பாருங்கள், சத்துரு அதை தடுத்திருப்பார், ஆனால் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி அன்றைக்கு அந்த மகளுக்கு இவ்விதமான ரட்சிப்பு கிடைத்தது. இன்று அவர்கள் குடும்பமாக அங்கே ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய பிள்ளைகளாக சாட்சியாக வாழுவது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே கர்த்தர் கொடுக்கிற இந்த பெரிதான ரட்சிப்பு, கர்த்தர் அருளுகிற இந்த விடுதலையை நாங்கள் எப்பொழுதும் காலங்களை அறிந்தவர்களாய், நேரங்களை உணர்ந்தவர்களாக, நாங்கள் ஆவியிலே அனல் உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஊழியம் செய்ய வேண்டியது அவசியம். நாங்கள் எபேசியர் 5:14 சொல்லுகிறது, ஆதலால் இன்று நாங்கள் வாசிப்போம். எபேசியர் 5:14 நாங்கள் வாசிப்போம். தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அடுத்தது என்ன சொல்லுகிறது, காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்த வேண்டும். 16. ஆகவே இன்று நாங்கள் உலகத்தை சுற்றிக்கு பார்க்கும் போது அந்த காரியங்களை நாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை எப்பொழுதும் கொண்டு சொல்லுகிறவர்களாக, அவருடைய நாமத்தினாலே ரட்சிப்பையும் விடுதலையும் ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும், காலத்தை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5:5 விவிதமாய் கூறுகிறது, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நாங்கள் எப்படியா வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருக்கிறோம், அது மட்டுமல்ல பகலின் பிள்ளைகளாயும் இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய பார்வையிலே நாங்கள் பகலின் பிள்ளைகள், அவருடைய வழியிலே அவருடைய வார்த்தையை கை கொண்டு அவருடைய வேத வசனங்களின்படி அன்பினாலும் மற்ற ஒவ்வொருவரோடு ஒருவர் சமாதானமாய் நாங்கள் வாழும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன, நாங்கள் பகலின் பிள்ளைகளாயிருக்கிறோம், இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவும். தெளிவு நமக்கு வேண்டும், இந்த காலத்தை குறித்த தெளிவு நமக்கு வேண்டும். ஆகவே நாங்கள் பவுலுக்குரியவராக நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராயையும் தரித்து கொண்டிருக்க கடவோம் என்று சொல்கிறார். அங்கே ஒரு அடியானுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போம். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய எலிசாவின் வாழ்க்கையிலே நாங்கள் 1 2 Kings 4 வாசிப்போமானால், சுனேமியால் என்ற ஒரு கணம் பொருந்திய இஸ்திரியினுடைய மகன் இறந்த சம்பவத்தை பார்க்கிறோம். அங்கே உங்களுக்கு தெரியும் இந்த இது, எல்லாருக்கும் தெரிந்த கதை. ஆகவே நாங்கள் இது நான் அதுல விவரமா சொல்லவில்லை. அங்கே இந்த சுனேமியால் என்ன செய்கிறார், தன்னுடைய பிள்ளை மரித்த வேளையிலே அங்கே ஓடி வருகிறார், எலிசாவை தேடி வருகிறார். ஏனென்றால் இந்த எலிசா தீர்க்கதரிசன் சொல்லித்தான் அந்த மகன் பிறந்தான். இப்பொழுது அவள் என்ன செய்கிறாள், அந்த எலிசாவின் இடத்திலே அந்த மரித்த மகனை மறுபடியும் கொண்டு வருகிறாள். அவள் என்ன செய்கிறாள், 2 Kings 4 அவளுடைய பிள்ளையின் தாய் என்ன செய்கிறாள், அந்த மரித்த பிள்ளையை ரூம்ல கிடத்தி போட்டு கதவை பூட்டி கொண்டு வந்து எலிசாவிடம் வந்து சொல்லுகிறாள், பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு செல்கிறேன் என்றார். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். பிறகு நாங்கள் பார்க்கிறோம் எலிசா 32 வீட்டுக்கு வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தது. உள்ளே போய் தாங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கொண்டு கத்தரி நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாய் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கையில் மேலும் படும்படியாக அவன் குப்பரப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அன்பானவர்களே, ஊழியம் செய்கிற நாங்கள் அனலாய் ஊழியம் செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு மரித்து போயிருக்கிற அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க கூடும் என்பதை இந்த எலிசா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது. அவன் எழுந்து அறை வீட்டில் அங்கும் இங்குமாக உலாவி கிட்டை போய் அவன் மேல் குப்பரப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை ஏழு தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சுனாமியாளை அழைத்து வா என்றான். அவளை அழை கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன், இதோ உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். பாருங்கள், இந்த தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை அவன் சார் ஒரு இரட்டிப்பான எலியாவிற்கு பின்பாக வந்த தீர்க்கதரிசி எலியாவின் மேலிருந்த அபிஷேகத்தை இரட்டிப்பாய் கேட்டு பெற்றுக்கொண்ட இந்த தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவன்? அனல் உள்ளவனாய் இருந்தான். அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போமானால், எப்பொழுதும் தேவன் பேசுகிற மனிதனாக, தேவனுடைய கட்டளைக்கு மனுஷ பயமற்றவனாக அங்கே அவன் தீர்க்க தரிசனங்களை உரைத்து அனல் உள்ளவனாயிருந்த. அன்பானவர்களே, நாங்கள் அனனாய் ஊழியம் செய்யும் போது ஜனங்களங்களை பற்றி கொள்வார். இங்க பாருங்கள், இந்த இடத்திலே அந்த சகோதரிக்கு தெரியும், சுனேமியாளுக்கு எலிசாதான் போய் தொட வேணும். ஏனண்டா அங்கே போய் அவன் வேலைக்காரன் கம்பை கொண்டு போய் தொடுகிறான். சம்பவத்தை வாதிச்சு பாத்தீங்கன்னா, ஆனா பிள்ளை உயிர் பெறவில்லை. ஆனா அவள் விரும்பியது எலிசா வந்து தொட வேண்டும் என்று. இவ்விதமாய் நாங்கள் அனனாய் ஊழியம் செய்யும் போது அங்கே பார்க்கிறோம், சரீர பிரகாரமான அந்த அனல் அங்கே அந்த பிள்ளையை உயிர்ப்பித்தது. இதுக்கு என்ன காரணம்? அந்த ஆவி மனுஷன், அந்த ஆவியில் இருந்த அனல். இது சரீர பிரகாரமான அனலையும் குறிப்பிடப்படுகிறது. ஆனா எலிசாவுக்குள்ள இருந்த அந்த ஆவி நலல் அங்கே அந்த மகனை உயிர்ப்பெறச் செய்கிறது. அன்பான தேவனுடைய ஊழியக்காரர்களே, ஊழியம் செய்கிற பிள்ளைகளே, நாம் இவ்விதமாகத்தான் எலிசாவை போல் நாம் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக அங்கே அந்த உயிரற்ற அந்த பிள்ளையின் ஒரு சரீரத்திலே எலிசாவின் அந்த ஆவிக்குரிய மனுஷனுடைய அனல் பட்டபோது எவ்விதமாய் அந்த பிள்ளை எழுந்தானோ அவ்விதமாக இந்த நாட்களிலே தேவன் மரித்து போயிருக்கிற ஜனங்கள், ஆவிக்குரிய பிரகாரம் மரித்து போயிருக்கிற ஜனங்களை அங்கே நாங்கள் உயிர் பெற கொடுக்கும்படியாக அங்கே அழைக்கப்பட்டோம். இந்த பிள்ளை அனல் கொண்டதை நாங்கள் பார்க்கிறோமே, அதே போல பிள்ளைகளாகிய நாங்களும், விசுவாச பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நாம் செய்யும் ஊழியத்துக்கூடாக அங்கே அநேகர் அனல் கொண்டு எழும்ப வேண்டும். பாவத்தின் இருள் அகன்று அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அனல் கொண்டு எழும்ப வேண்டும். இன்றைய கர்த்தராகிய இயேசு ஊழியக்காரராகிய ஊழியம் செய்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவாராக. எப்பிதமா எலிசாவை தேடி அந்த தாய் போல் நீதான் வந்து என்று பிள்ளைக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவள் பிடிவாதமாயிருந்தார், அவ்வண்ணமாக ஊழியக்காரராகிய நாங்கள் கர்த்தருடைய பார்வையிலே நாங்கள் அனல் உள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஊழியம் செய்யும்படி எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இக்கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியில்.
0: அன்பான நேர்க்குரோமா, நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பகலுக்குரியவர்களாகிய நாம் தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தை, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராய் நாங்கள் தரித்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்களே, இந்த நாட்களிலே இந்த செய்தியை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாக இருந்து ஊழியத்தை செய்வோம். ரோமரிலே சொல்லப்பட்டபடி அந்த வார்த்தையின்படி நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய பிரகாரம் அமைத்து கொள்ளும் பொழுது அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருந்து ஆவியிலே அனலாயிருந்து கர்த்தருக்கு நாங்கள் ஊழியம் செய்வோம். இந்த நாளிலே நாங்கள் எலிசாவின் சம்பவத்தை பார்த்தோம். இதே போல எத்தனையோ ஊழியக்காரர் தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையிலே தேவன் எத்தனையோ அற்புதங்களை செய்தான். அவர்கள் தேவனோடு இருந்த அந்த உறவு, தேவனோடு அவர்கள் இருந்த அந்த ஐக்கியம், தேவனோடு சத்தம் கேட்டு அவர்கள் தேவ சித்தம் சேர்வலாய் இருந்த வேளையிலே எத்தனையோ அற்புதங்களை எலிசா செய்தான். அவிதமாய் தேவன் என்றும் உங்களை கொண்டு கத்தர் அநேகருக்கு வாழ்வு கொடுக்க முடியும். எத்தனையோ இருளில் இருக்கிற ஜனங்களை மறித்து போய் சரீர ஆவிக்குரிய பிரகாரம்
1: நேரடி ஒளிபரப்பு
0: அவர்களை தேவன் ஆவி கொண்டு எழும்பும்படி செய்ய முடியும். ஆகவே நாங்கள் இந்த வேளையில எங்களை ஒப்பு கொடுப்போம். நாங்கள் ஆவி அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருந்து ஆவியிலே அனலாயிருக்க கத்தருக்கு ஊழியம் செய்ய எங்களை ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தை கூடாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து ஆசீர்வதிப்பாராக, ஒவ்வொருவரையும் உயிரடைய செய்வாராக. நாங்கள் எங்களுக்கு மாத்திரமல்ல எங்களுடைய ஊழியத்தை பல்க
1: பெரிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.
0: பகலுக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் இரட்சிப்பு என்னும் இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்தருடைய ஒவ்வொருவருக்கும் தேவன் உதவி செய்வாராக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையிலே அப்பா இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும்
1: இந்த வானொலியானது
0: அப்பா நாங்கள் கேட்கிறவராய் மாத்திரமல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய ஆவியின் பலனை தரும்படியாய் ஜெபிக்கிறோம், உடைய அபிஷேகத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் என்று எப்படி பவுல் எழுதினாரோ, ஆசதியாயிராமல் ஆவியிலே அனாயிருந்து ஊழியம் செய்யுங்கள் என்று காலத்தை நாங்கள் நிதானித்து பார்த்து ஆண்டவரே பகலுக்குரியவர்களாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய அன்பு விசுவாசத்தை நாங்கள் தரித்தவர்களாக ரட்சிப்பின் நம்பிக்கையை ஆண்டவரே தலைச்சீராவாக தரித்து கொண்டிருந்து ஆண்டவரே உமக்கு ஊழியம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியினால் நிரப்பும் அப்பா. இந்த வேளையிலே கேட்டுக் கொண்டிருக்கிற யாராவது வியாதிப்பட்டிருப்பார்கள், ஆனால் அவர்களை நீ தொட்டு சுகப்படுத்துங்க. நீர் பரியாரியாய கத்தர் என்று சொன்னீரே, உம்முடைய வார்த்தைக்கு நீர் உண்மையுள்ள தேவன் அப்பா. இந்த
1: மாத்தேயு 16:15 மாத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்க.
0: வேளையிலே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர், உம்மை உயிர்ப்பித்த ஆவியானவர் உம்முடைய சரீரங்களிலே பாய்ந்து ஆண்டவரே உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பலவீனங்கள் நீங்கி போவதாக. எந்தெந்த இடங்களிலே அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும் ஐயா. யார் யார் தம்முடைய எதிர்காலங்களை பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் குறித்து கலங்குகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரே ரட்சிப்பு கிடைப்பதாக. அந்த பிள்ளைகள் ஆண்டவரை விழித்தெழுந்து காலத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை உம்மை தேடத்தக்கதாக இந்த நாட்களிலே ரட்சிப்பு என்னும் ஆடை அவர்களுக்கு உடுத்து வைக்கும்படியா ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் எதிர்காலத்திலே சுயித்திருப்பார்களாக, தெளிந்திருப்பார்களாக. தெளிவுள்ள ஆவியினால் நிரப்புங்க சுவாமி. விழித்திருந்து ஜெபிக்கிற ஆவியை கொட்டுங்க. வாலிப பிராயத்திலே சிருஷ்டி கர்த்தரை நினைக்க ஒவ்வொரு வாலிபரும் பேசும்படியா ஜெபிக்கிறேன். அப்பொழுது நீர் அவரை உயர்த்துவீரப்பா. ஏற்ற காலத்திலே உயர்த்துவேன் என்று சொன்ன தேவன் அவர்கள் உம்முடைய தலத்த கைகளுக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது நீர் உயர்த்துவீர் என்று விசுவாசித்து துதிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தந்து சகல துதி கனம் யாவும் செலுத்துகிறேன். இந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சந்ததிகளையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் ஆண்டவரே இந்த சங்கமம் ரேடியோ மூலமாய் நித்திய வெளிச்சத்தை உலகமெங்கும் பெற பிறந்த ஊழியக்காரருக்கு உம்முடைய ஆவியும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதமும் தங்கும்படி ஜெபிக்கிறேன். சுகமும் ஆரோக்கியமும் எப்பொழுதும் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். உடைய குடும்பங்கள் ஆண்டவரை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவர்.
1: ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக
2: நன்றி சிஸ்டர் அருந்ததி, ஒரு அருமையான தலைப்பிலே செய்தியை கொடுத்தீர்கள். இன்றைய நாளிலே இந்த உலகத்திலே நடக்கிற காரியங்கள், இன்று அநேகர் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், தொழில்நுட்ப காரியங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் வந்து தேவனோடு உறவாட வேண்டும், அவருக்காக ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், அன்னகொள்ள வேண்டும் சொல்லி ஒரு சாட்சியை சொன்னீங்க. மிகவும் ஆசீர்வாதம் இருந்தது. இந்த சாட்சி மேலே ஒரு ஆசீர்வாத சாட்சி. நன்றாக செய்தியை கொடுத்தீர்கள் சிஸ்டர் அருந்ததி. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
1: சந்திக்கப்படும்
0: கத்தருடையவனும் இந்த சந்தர்ப்பத்தை அளித்த உங்களுக்கும் தேவன் ஆசீர்வதிப்பாராக, தொடர்ந்தும் உங்களோட சந்ததியையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் நித்திய விருத்திலே செய்து கொடுத்தார்.
1: இப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய
2: அருந்ததி வானொலியின் சார்பிலும், நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும், வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும், அது மட்டுமல்ல 97 ரேடியோல கனெக்ட் பண்ணி இருக்கிறோம், அது மட்டுமல்ல யூடியூப்
1: உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: கூட இந்த சமூகிக்கார், அவரை நாங்கள் வரவழைப்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் ஜெயக்குமார்.
3: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்,
2: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட, பிரைஸ் தி லார்ட்.
3: இந்த கிறிஸ்தவ சங்கமம் வானொலி நிகழ்ச்சியில ஒருமுறை கூட இந்த வசனத்தை கொடுக்க தேவன் தந்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். ஜெபிப்போம். அன்பும் பண்பும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட அப்பா இந்த அதிகாலை பொழுதிலே தேவ வார்த்தையை கொடுக்க நீர் தந்த கிருபைக்காக
1: கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்து
3: செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வந்தவரும் வரப்போகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். என்னுடைய பெயர் இவாஞ்சலிஸ்ட் ஜெயக்குமார். நான் இந்தியாவில் இருந்து உங்களோடு இப்போது பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தில் கன்னியாகுமரி அருகே வெள்ளிச்சந்தை காட்டுவளை தான் என்னுடைய சொந்த கிராமம். எனக்கு மேரி உஷா என்கிற மனைவியும் நிஷாந்த்
1: வானொலி சங்கமம்

0: நிதிஷ் என்ற மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் ஊழியம் தெய்வ வார்த்தைகள் உங்களை தொட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுமாறு கிறிஸ்துவின் அன்பில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அநேகமாக தேவனுடைய வருகை குறித்தும் கடைசி கால தீர்க்க தரிசனங்களை குறித்தும் தேவனை அறியாத ஜனங்கள் முன்பாகவும் அறிந்த ஜனங்கள் முன்பாகவும் தெய்வ வார்த்தைகளை கொடுத்து தேவனை மகிமைப்படுத்தி வருகிறேன். இந்த பரலோக ஊழியத்தை தேவைப்படுபவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு தேவனை அன்பில் கேட்கிறேன். முதலில் வேதாகம்.
1: வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம்
0: மறைந்திருந்த விசேஷித்த பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். பைபிள்ல இருக்கிற 66வது புஸ்தகம், அதாவது கடைசி புஸ்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம தியானிக்க இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பைபிள்ல மொத்தம் 66 புஸ்தகங்கள் இருந்தாலும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்குன்னு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இதுல மொத்தம் 22 அதிகாரங்கள், 404 வசனங்கள் இருக்கு.
1: இந்த In Jesus Christ, Gospel for All Nations. வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம்.
0: 404 வசனங்கள் தான் இந்த புஸ்தகம். வெளிப்படுத்தல் அப்படின்னா கிரேக்க பாஷையில அபோகாலிப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மூடி இருக்கிற ஒரு பெரிய திரைய திறந்து காட்டுறது அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த புஸ்தகம் எப்ப எழுதப்பட்டுச்சு, யாரு எழுதினா?
1: உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583.
0: அகங்காரம் பிடிச்சவன், தன்னைத்தானே நான் தான் கடவுள், நான் தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறான். ரோம நாட்டில் இருக்கிற எல்லோரும் தன்னைத்தான் வணங்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுறான். ஆனா நம்ம கிறிஸ்தவர்
1: அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289
0: கும்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி, ஒரு மனுஷனா கடவுளா ஒரு நாளும் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தைரியமா நிக்கிறாங்க. டொமிஷியனுக்கு கோபம் தலைக்கிறது. கிறிஸ்தவங்களை பிடிச்சி கொடூரமான முறையில
1: கொல்ல 9781-23
0: ஆரம்பிக்கிறான். அப்படியே கொளுத்துறாங்க, ரத்த ஆறு அப்படியே பேரிட்டு ஓடுது. அந்த நேரத்துல இயேசுவோட இருந்த 12 சீசர்கள்ல 11 பேரு ரத்த சாட்சியா மறைச்சு போயிடுறாங்க. சிலுவையில அறையப்பட்டாங்க, ஈட்டினால குத்தப்படுறாங்க. ஆனா உயிரோடு எரிஞ்சிருக்கிற ஒரே ஒரு சீசன் யார் அப்படின்னு கேட்டா இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் மட்டும்தான். இயேசுவோட மார்புல சாஞ்சிருந்தாரே அதே யோவான் தான். இப்போ அவருக்கு வயசு 90 தாண்டிடுச்சு, முடியெல்லாம் நரைச்சு போச்சு, ஒரு முதியவரா இருக்கிறார். இந்த டொமிஷியன் ராஜா என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, ரோமாபுரியில லத்தீன் வாசல் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய இரும்பு குப்பரை
1: வேண்டியவர்கள் 514-819-84
0: எண்ணெயை ஊத்தி தாங்க இந்த 90 வயசு முதியவரான யோவான அப்படியே தூக்கி அந்த கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள போடுகிறான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு சொட்டு சுடுதண்ணி நம்ம மேலப்பட்டாலே நம்மால துடிச்சு போயிடுறோமே, கொதிக்கிற அந்த எண்ணெய். ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுமா, தானியலோட
1: 94 North America toll free
0: நண்பர்கள் அக்கினி அந்த கொதிக்கிற எண்ணெயிலையும் காப்பாத்துறாரு. ஒரு முடி கூட கருகாம யோவான் உயிரோட வெளியே வருகிறார். இதை பார்த்தது அந்த சக்கரவர்த்தி டொமிஷியம் பயந்து போகிறான், இவனை கொல்லவே முடியலையே, இதனால இவனை யாரும் இல்லாத ஒரு தீவுக்கு நாடு கடத்துங்க அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி பத்ம தீவு அப்படிங்கிற ஒரு தீவுக்கு அனுப்புகிறான். யாருக்காவது இந்த பத்ம தீவை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம டூர் போற மாதிரி ஒரு அழகான தீவு கிடையாது. ஏஜியன் கடல் நடுவுல ஒரு பாறை குவியல்ல கொலகாரங்க தேச துரோகிகளை தண்டிக்கிறதுக்காகவே ரோம அரசாங்கம் வச்சிருந்த ஒரு திறந்த வழி சிறைச்சாதான் இந்த பத்மதீவு. அங்க போய் பாறைகளை உடைக்கணும், சரியான சாப்பாடு கிடைக்காது, குடிக்க நல்ல தண்ணி கிடையாது, கொடூரமான வெயில். இந்த பாறைகளுக்கு நடுவுல தன்னோட 90 வயசுல உடம்பெல்லாம் வலியோடு உட்கார்ந்து யோவான் கண்ணீர் விடுறாரு. ஆண்டவரே, என் வாலிப வயசுல இருந்து உமக்காக ஓடுனே, இப்போ கடைசியில எனக்கு இந்த தனிமையா, நான் யாருமே இல்லாத இந்த தீவுல ஒரு அநாத மாதிரி நான் சாகணுமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாரு. ஆனா மனுஷங்களோட உதவி எப்ப முடியுதோ அங்கதான் தேவனுடைய சரித்திரமே ஆரம்பிக்கும். அந்த பத்ம தீவு இருட்டறையில ஒரு வெளிச்சம், பரலோகம் திறக்கப்பட்டது. என் பிள்ளை யோவான் அங்க தனிமையில பாறைகளுக்கு நடுவுல அழுது கொண்டே இருக்கிறான். அவனுக்கு நான் இந்த உலகத்தை எதிர்காலத்தை நான் காட்ட போறேன்னு சொல்லி இயேசு அங்க இறங்கி வர்றாரு. அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1:1 சொல்லுது. நாம இந்த வெளிப்படுத்த நிகழ்ச்சியில வெளிப்படுத்தின விசேஷம் 1:1 அப்படியே கடைசி வசனம் வரைக்கும் வரிசையா போக போகிறோம். இப்போ 1:1 சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாக யோவானுக்கு வெளிப்படுத்ததுமான விசேஷம். இப்போ இந்த வசனத்தை கவனிச்சிங்களா, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எப்படி யோவான் கைக்கு வந்துச்சுன்னு ஒரு பெரிய சங்கிலி தொடர இந்த வசனம் சொல்லுது. முதல்ல சிங்காசனத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் இந்த ரகசியத்தை இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அதை தன்னுடைய தேவ தூதனுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. அந்த தேவ தூதன் பத்மதீவுல இருக்கிற யோவானுக்கு அதை கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க, பரலோகத்துல உச்சியில இருந்து ஒரு சாதாரண பாறைக்கு நடுவுல இருக்கிற ஒரு மனிதனுக்கு தேவன் ஒரு செய்தியை கொண்டு வர்றாருன்னா யோவான் மேல அவர் எவ்வளவு அன்பா இருந்திருக்கணும், அதை விட இந்த மனுக்குலம் மேல அவர் எவ்வளவு அன்பா இருந்திருக்கணும். இன்னைக்கு இந்த மீட்டிங்ல இணைஞ்சிருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்றாரு, நீங்க எந்த இடத்துல தனிமையா இருந்தாலும் சரி, என் குடும்பத்துல என்ன புரிஞ்சுக்கலையே, என் வேலை ஸ்தலத்துல என்ன ஒரு தீவு மாதிரி தனியா நிக்க வச்சிருக்காங்களே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையான்னு நீங்க பத்மதீவு மாதிரி ஒரு தனிமையில அழுதுட்டு இருக்கலாம். ஆனா உங்க கண்ணீரை தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. யோவான தேடி போன தேவன் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க தலைமுறைகளையும் தேடி வருகிறார். ஒரு பாறை குவியல பரலோகத்தோட ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு மாபெரும் விடமா தேவன் மாத்தினாரு அப்படின்னு சொன்னா உங்க குடும்பங்களையும் உங்க பிள்ளைகளையும் மாத்துவதற்கு தேவன் பொதுவானவரா இருக்கிறாரு. இப்போ அந்த யோவான் யார பாக்குறார், பாரு இயேசு யார பாக்குறார், 90 முதியவரான யோவானோட கண்ணுக்கு முன்னாடி நின்றது யாரு, இதை பார்த்த உடனே யோவான் ஏன் செத்தவரை போல விழுகிறார், அப்படி என்ன காட்சியை கண்டார் அப்படிங்கிறத வெளிப்படுத்தின விசேஷம் 1:2 முதல் 2:2 தொடங்கி நம்ம வரிசையை அப்படியே பார்க்க போகிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, பத்மதீபன் இருட்டறையில முதியவரான யோவானுக்கு தேவன் பரலோகத்தை திறந்து காட்டினார் என்பதன முதல் வசனம்
1: 8:6-3:5:0
0: நம்ம பார்த்தோம். தனக்கு கிடைத்த அந்த மாபெரும் ரகசியத்தை அவர் எப்படி உலகத்துக்கு கொடுத்தார் என்பதன வெளிப்படுத்தின விசேஷம் 1:2 மிக தெளிவு. அந்த உங்க பைபிளை எடுத்து அப்படி என்னோடு கூட இந்த வசனத்தை நீங்க உங்க வாசித்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவிக்கிறான். இந்த ஒரே ஒரு வசனத்துக்குள்ள 3 மாபெரும் பொக்கிஷங்களை தேவன் அடைச்சி வச்சிருக்கிறாரு. 1, தேவனுடைய வசனம். 2, இயேசு கிறிஸ்துவ பற்றிய சாட்சி. 3, தான் கண்ட யாவற்றையும் அப்படின்னு. இந்த 3 ஒரு ஆழமாக ஒரு தியானமாக இந்த வசனம் சொல்லுது. 1, தேவனுடைய வசனம். அதாவது யோவான் எடுத்த உடனே சொல்றாரு, நான் தேவனுடைய வசனத்தை குறிச்சு சாட்சியா நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய வசனம்னா என்ன? இன்னைக்கு உங்க கையிலையும் எங்கையிலையும் ரொம்ப சுலபமா ஒரு புத்தகமா இருக்க இந்த பரிசுத்த வேதாகமம் தான் தேவனுடைய வசனம். பைபிள்ல மொத்தம் 66 புஸ்தகங்கள் இருக்கு. அதுல 1189 அதிகாரங்கள் இருக்கு. அதை இன்னும் நுணுக்கமா எண்ணி பாத்தீங்கன்னா பைபிள்ல 31,102 வசனங்கள் இருக்கு. இந்த 31,102 வசனங்களும் சாதாரண மனுஷங்களோட வார்த்தை கிடையாது. இது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஜீவ சுவாசம். இந்த வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு, இருபுறமும் பட்டயமான இருக்கு, கருக்குள்ள ஒரு பட்டயமா இருக்கு. வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த தேவனுடைய வசனத்தை மனுஷங்க எப்படி ஏத்துக்கிட்டாங்க. 2 ராஜாக்களை பத்தி நான் இப்ப சொல்ல போறேன். 2 ராஜாக்கள், அதாவது பழைய ஏற்பாட்டுல இந்த 2 ராஜாக்களையும் பற்றி பார்க்க முடியும். 1, தகப்பன், 2 மகன். 2 பேரை பற்றி நான் உங்கள்ட்ட இப்ப தெளிவா சொல்ல போகிறேன். அதாவது ஒரு ராஜா, முதல் ராஜா, அவருடைய பெயர் யோசியா. இவர் வந்து அந்த யூதா பட்டணம், அதாவது சாலமோனுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த ராஜ்யம் வந்து 2 பிரியுது, 1 யூதா, இன்னொன்னு இஸ்ரேல். இல்ல, யூதா ராஜ்யத்தை 16 ராஜாவாக வருகிறவர் தான் இந்த யோசியா ராஜா. இவர் சின்ன வயசுலயே ராஜாவானவர். ஒரு நாள் தேவாலயத்தை சுத்தப்படுத்துறப்ப பல வருஷமா தொலைஞ்சு போயிருந்த நியாய பிரமாண புஸ்தகத்தை இவர் தேடி கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு நம்ம அந்த புஸ்தகங்களை நம்ம வாசிக்கும் போது தெளிவா பார்க்க முடியும். இவர் எவ்வளவுக்கு 8 இவர் வந்து ஆட்சிக்கு வர்றாரு, தன்னுடைய 16 வயசுல தேவனை இவர் ஏற்றுக்கொண்டுகிறார் அப்படிங்கறத அந்த வசனங்களை நீங்க தொடர்ந்து அதை வாசிக்கும் போது உங்களுக்கு அது புரியும். பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகுதான் இவர் தேவாலயத்துல இந்த நியாயப்பிரமான புஸ்தகத்தை காணலையே அப்படிங்கிற 100 பிறகு அந்த புஸ்தகத்தை இவர் தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறார். அதாவது தேவனுடைய உயிருள்ள வசனம் கையில கிடைச்ச உடனேயே அந்த வசனத்தை எடுத்து யோசியா ராஜா முன்னாடி அப்படியே வாசிச்சு கட்டுறாங்க. அந்த தேவ வசனத்தை கேட்ட உடனேயே அந்த மாபெரும் ராஜா சிங்காசனத்திலிருந்து இறங்கி தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தேவனுடைய சமூகத்துல விழுந்து கதறி அழுகிறாரு. ஐயோ, என் பிதாக்கள் இந்த வசனத்தின்படி நடக்கலையே அப்படின்னு சொல்லி வசனத்துக்காக ஒரு நடுக்க நடுங்கிறாரு. தேவன் யோசி அவ ஆசீர்வதித்தார் அப்படின்னு பாக்குறோம். பாத்தீங்கன்னா, இவனுக்கு முன்பு இது போல இவனுக்கு பிறகும் இது போல ராஜாக்கள் இருந்ததில்லை அப்படின்னு பைபிள் சர்டிபிகேட் கொடுக்குது இந்த ராஜாவை பத்தி. அல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்கின ஒரு ராஜாவை தேவன் உயர்த்தினார். ஆனா அப்படியே இன்னொரு ராஜாவை நாங்க பார்க்க போகிறோம். அவனுடைய பெயர் யோயாக்கீம். எரேமிய தீர்க்கதரிசி மூலமாக ஒரு தேவ சுருளை தேவன் எழுதி அனுப்புகிறாரு. இவன் யார் அப்படின்னு கேட்டா, அந்த யோசியா ராஜாவுடைய இரண்டாவது மகன். இவருடைய யோசியா ராஜாவுக்கு அடுத்து ஒரு மகன் ஆட்சிக்கு வர்றான். அவன் 3 மாதம் தான் ஆட்சி செய்யறான். அதற்கு பிறகு அந்த பாரவோன் ராஜா வந்து இவனை ஒரு ராஜாவாக ஏற்பாடு செய்யறான், இவனை ராஜாவாக மாற்றுகிறான். இவனுடைய பெயர் தான் யோயாக்கீம். இப்போ எரேமியாவுக்கு கிடைத்த இந்த புஸ்தக சுருளை அப்படியே கொண்டு ஒரு டெலகிராம் கொடுக்கற மாதிரி வேகமா போய் அவன் கையில கொண்டு கொடுக்க சொல்றாரு. எரேமியா தீர்க்கதரிசி அந்த சுருளை கொண்டு அங்க கொடுக்க போகிறாரு. அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா அப்படியே யோயாக்கீம் ராஜாவுக்கு முன்னாடி வாசிக்கிறாங்க. அப்போ ஒரு சரியான குளிர்காலம், அந்த குளிர்காலத்துல அந்த நெருப்பு மூட்டி அதுக்கு முன்னாடி குளிர் காஞ்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஆனா இவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அதுக்குள்ள இவங்க கொண்டு போன அந்த தேவனுடைய வசனத்தை அப்படியே அதுக்குள்ள போட்டு துண்டு துண்டு துண்டு துண்டா எரிக்க தொடங்குறான். அல்லேலூயா. பாருங்க, எரிச்சு எரிச்சு கடைசி வரைக்கும் அவன் எரிக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பைபிள்ல நம்ம வாசிக்க முடியுது. அப்ப பாத்தீங்கன்னா, அப்பா வந்து வசனத்துக்காக நடுங்கினாரு, ஆனா மகன் செய்கிற காரியம் வசனத்தை எரிக்கிறான். இவனுடைய முடிவு என்ன அப்படின்னு பார்த்தா, அதுல கடைசி அதிகாரத்துல அந்த வசனத்துல தெளிவா போடப்பட்டிருக்கு. அதாவது கழுதைகள் அடக்கம் பண்ணும்படியாக அதை போல இவன் அடக்கம் பண்ணப்படுவான். அதாவது எருசலேமுக்கு வெளியாக அது பனியிலும் மலையிலும் கிடந்து இவனுடைய பாடி நாரை அதுக்கு பிறகு கழுகை போல அடக்கம் பண்ணப்படுவான். ஒரு காரியத்தை இவனுக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேவ வசனத்துக்கு நாம யாரெல்லாம் செவி கொடுக்கிறோமோ, யாரெல்லாம் அதன்படி நடக்கிறோமோ, அவங்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய குடும்பங்களும் தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிறத இந்த யோசியா ராஜா மூலமாக தெரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா பைபிளை அசட்ட பண்றவங்க, வசனத்தை அசட்ட பண்றவங்களை தேவன் எப்படி சர்வ நாசம் பண்ணுவார் அப்படிங்கறத இந்த யோயாக்கீம் ராஜா மூலமாக நம்மளால அறிந்து கொள்ள முடியும். ரெண்டு பேருமே தகப்பனும் மகனும் தான், வேற வேற ஆட்கள் கிடையாது, தகப்பனும் மகனும். ஆனா ஒரே குடும்பத்துக்குள்ள வந்த மாற்றங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நிச்சயமா, இதை எத்தனை நாடுகள்ல கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, நான் தேவ வார்த்தை இன்னைக்கு கொடுக்கும்போது இது 100 நாட்டுல கேட்டாலும் சரி, 90 நாடுகள்ல கேட்டாலும் சரி, இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, தேவ வசனத்துக்கு மதிப்பு கொடுங்க, அதுக்கு முன்னாடி முழங்கால் படியிடுங்க, அதுக்கு முன்னாடி நீங்க முட்டு முழங்கால் முடக்குனீங்க அப்படின்னு சொன்ன உங்க குடும்பங்கள், உங்க பிள்ளைகள், உங்க தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அன்பானவர்களே, தேவனுடைய வசனத்தை கிழித்து போட்ட எந்த சாம்ராஜ்யமும் உலகத்துல நிலைச்சதே கிடையாது. இந்த தேவனுடைய வசனம், அதாவது இந்த 31,102 வசனங்களும் இன்னைக்கு உங்க கைக்கு சாதாரணமா வந்துடல. இதுக்கு பின்னாடி பல பேருடைய ரத்த கண்ணீர் இருக்கு. இந்த பைபிளை சாதாரண மக்களும் படிக்கணும், ஆங்கிலத்துல இதை மொழிபெயர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட வில்லியம் டிண்டேல் அப்படிங்கிறவரை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் என்ன செய்தார் பாருங்க, பயந்து ஓட தொடங்கினார். இதை மொழிபெயர்க்கும் போதே அவர் தலைமுறைவாகி காடு மேடெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு இந்த பைபிளை மொழிபெயர்க்கிறாரு. கடைசியில் அவரை பிடிச்சி 500 நாட்களுக்கு மேல ஒரு சிறையில அடைக்கிறாங்க. குளிர் உடுத்த நல்ல துணி இல்லை. அந்த நிலைமையிலையும் அவர் அந்த அவர் மேல அப்படியே விறக வச்சு நெருப்ப போடுறாங்க. அவர் துடி துடித்து ரத்த சாட்சியாக மறித்து போனார். அவர் கருகி போன அந்த நெருப்புல இருந்துதான் இன்னைக்கு நம்ம கையில கிடைச்ச இந்த 31,102 அல்லேலூயா. அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட தேவனுடைய வசனத்துக்கு முன்பாக நிக்கிறதுக்கு பேர் தான் சாட்சி. இப்ப ரெண்டாவதாக யோவான் சொல்றாரு இந்த வசனத்திலேயே, நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி குறித்து அறிவிக்கிறேன். என்னங்க சாட்சி அது அப்படிங்கிற வார்த்தை, அதாவது சாட்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில மார்டியஸ் அப்படின்னு பேரு. இதுல இருந்துதான் ஆங்கிலத்துல மார்டி அப்படின்னு சொல்லி சபை பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எழும்பி நின்று அப்படி பாடுறது அதுக்கு ஒரு சாட்சி சொல்றது. இதுல கத்திய நான் ஏன் இயேசுவ மறுதலி அப்படின்னு சொல்லுகிறது தான் இன்னைக்கு சாட்சி, உண்மையான சாட்சி. இந்த சாட்சி ஒரு நெஞ்ச உருக்கும் ஒரு சரித்திர சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த யோவான் இருக்கார் பத்ம தீவுல வசனத்துகிறாரே, இந்த யோவான் பைபிள் படிச்ச ஒரு சீசன் இருந்தார், அவருடைய பேர் தான் சபையோட எந்த காலகட்டத்தில் பிடிச்சுக்கிடுச்சு, வயசு 86 நடுவுல கொண்டு வந்து அப்படியே நிறுத்த, ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, உனக்கு வயசு ஆயிடுச்சு, இந்த இயேசுவை மறந்துக்கிறேன் அப்படின்னு மட்டும் நீ சொல்லு, சக்கரவர்த்தி தான் கடவுள் தெய்வம் அப்படின்னு நீ சொல்லிரு, நான் உங்களை விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்ட. அப்போ இந்த 86 முதியவர் அப்படியே இந்த யோவானுடைய சீசர் என்ன செய்கிறார் பாருங்க, வானத்தை நிமிர்ந்து பார்த்து ஒரு மாபெரும் பதில சொல்றாரு. அவர் சொன்ன சம்பவம், 86 நான் இந்த இயேசுவை சேவித்து வருகிறேன், அவர் எனக்கு ஒரு நாளும் ஒரு தீமையும் செய்ததில்லை, அப்படி இருக்க என்ன ரட்சித்த என் ராஜாவை நான் எப்படி மறுதளிப்பேன். பாருங்க, இந்த கோபமடைந்த இந்த அதிகாரிகள் அவரை ஒரு தூண்ல கட்டி அவரை சுற்றி விறகுகள் அடுக்கி நெருப்பு வைத்தார்கள். அந்த நெருப்பு ஜுவாலை அவரை சுற்றி எரியும் போது அவர் வேதனையில அலறினார் அப்படின்னு இல்லை, மாறாக ஆண்டவரே இந்த இரத்த சாட்சியின் பாத்திரத்துல நான் பங்கு பெற என்னை தகுதியாக்குனதற்கு உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி துதித்து கொண்டே அவர் மரித்து போனார். இதுதாங்க இயேசுவை பற்றின சாட்சி. யோவான் தனக்கு அடுத்த சந்ததிக்கு இந்த இரத்த சாட்சியின் வல்லமையைத்தான் கத்துக் கொடுத்தார். அதனாலதான் யோவான் தைரியமா சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சிக்காரனாக இருக்கிறேன். அல்லேலூயா. மூன்றாவதாக வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க, நான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறார். யோவான் எதை கண்டார்? பத்ம தீவில அவர் எதையெல்லாம் பார்த்தார்? அவர் சும்மா ஒரு கனவை மட்டும் பார்க்கல, 90 வரைக்கும் கலிலேய பார்த்தார், கானாபூர்ல கல்யாண வீட்டுல பார்த்தார், பாத்தீங்கன்னா 3 பாடிகளை செவிடர்களை செவிகளை இயேசுவை பார்த்தார், கடைசியில சிலுவையில தொங்கி இது எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி கைகளை விரித்து மறித்த ஒரு இயேசுவை பார்த்தார். ஆனா பத்ம தீவுல பாக்குற இயேசு வேற, இயேசுவோட லெவல் வேற. அல்லேலூயா. பாருங்க, இந்த தனிமையில இருந்து அவர் பார்க்கும்போது அவர் திரும்பி அந்த பக்கத்துல பாருங்க, 7 குத்து விளக்குகளின் மத்தியில் நிக்குகிற அந்த தேவனாக அப்படியே கண், சாதாரண கண்கள் அல்ல, கடைசி நேரத்துல சிலு அப்படி மறிக்கும் போது எங்க பாக்குற கண்ணு அக்கினி ஜுவாலையை போல உலகம் முழுவதையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கண்களை அப்படியே பாக்குறாரு. பாருங்க, இவருடைய சத்தம் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சிலுவையில மெதுவா சொன்னது போல இல்ல, இவருடைய சத்தம் பெருவெள்ள இறைச்சல போல இருந்தது அப்படின்னு சொல்லி டோட்டல் மாறி, அல்லேலூயா, இந்த பூமியில இருந்தது போல இல்ல, டோட்டல் அப்படியே மாறி பாக்குறாரு. வல்லமையா பிரசங்கிக்கிற ஒரு, அதாவது பிரகாசிக்கிற ஒரு சூரியனை போல இருந்தது அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. இதை மட்டுமா கண்டார் அப்படின்னு கேட்டா இல்ல, பரலோகத்துல வாசல் திறந்திருக்கிறத பாக்குறாரு, தேவனுடைய மாபெரும் சிங்காசனத்தை பாக்குறாரு, அந்த சிங்காசனத்தை சுற்றி இருக்கிற 4 ஜீவன்களை பாக்குறாரு, 24 மூப்பர்கள் அதை சுத்தி வந்து ஆராதிச்சு கொண்டிருக்கிறத அந்த இடத்துல அவர் பாக்குறாரு, அந்தி கிறிஸ்துவுடைய எழுச்சியை பாக்குறாரு, கொடுமையான மிருகத்தின் ஆட்சியை பாக்குறாரு, பாபிலோன் மகாவேசியின் வீழ்ச்சியை பாக்குறாரு, 1000 வருட அரசாட்சியை பாக்குறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய பரலோகத்தில் இருந்து மனவாட்டியை போல அலங்கரிக்கப்பட்டு கீழே இறங்கி வருகிற, கண்ணீரும் மரணமும் துக்கமும் இல்லாத அந்த புதிய எருசலேம் நகரத்தை பாக்குறாரு. ஆம் அருமையான நண்பர்களை, யோவான் தான் கண்ட யாவற்றையும் நமக்கு சாட்சியா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தில் அறிவித்திருக்கிறார். இந்த ஒவ்வொரு சாட்சியையும் ஒவ்வொரு காட்சியையும் அடுத்தடுத்த அதிகாரங்கள்ல நம்முடைய கண்களுக்கு முன்பாக திறக்கப்பட போகிறது. தேவனுடைய வசனத்துக்காக ரத்தம் சிந்திய பரிசுத்தவான்களை போல நாமும் இந்த வசனத்தை கேட்பது மட்டும் இல்லாம அதன்படி வாழ நம்ம அர்ப்பணிப்போம். ஒரு வசனத்தை கூட வாசித்து அதன் விளக்கங்களை சொல்ல டைம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அருமையான தேவ பிள்ளைகளே, இனி நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் மிக முக்கியமான ஒரு வசனத்துக்குள்ள நுழைய போகிறோம். அந்த ஒரு வசனம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை இன்று முழுமையா திறக்கும் அப்படின்னு நான் முழுமதமா நம்புறேன். உங்க பைபிளை திறந்து வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 வசனத்தை என்னோடு கூட வாசித்து பாருங்க. நானும் வாசிக்கிறேன், நீங்களும் வாசிங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் பாக்கியவான். இதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். காலம் சமீபமா இருக்கிறது. இந்த நாலு காரியங்களையும் நம்ம மன கண்ணுக்குள்ள இப்ப கொண்டு வர போறோம். முதலாவதா, இது ஒரு தீர்க்க தரிசன வசனம் என்று தேவன் முத்திரையிடுகிறார். தீர்க்க தரிசனம்னா என்னங்க? நாளை நடக்க போறதை இன்னைக்கு எழுதி வைக்கிறது பேர் தான் தீர்க்க தரிசனம். உலகத்துல எத்தனையோ மத புத்தகங்கள் இருக்கு, எத்தனையோ தத்துவ புத்தகங்கள் இருக்கு, ஆனா பைபிளை தவிர வேற எந்த புத்தகத்திலையும் எதிர்காலத்துல இதுதான் நடக்கும்னு ஆணித்தனமா சொல்லப்பட்ட எந்த தீர்க்க தரிசனமும் கிடையாது. நம்ம பைபிள்ல மொத்தம் எவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? வேத அறிஞர்கள் தெளிவா சொல்றாங்க, பைபிள்ல இருக்கிற 31,102 வசனங்கள்ல சுமார் 8,352 வசனங்கள் தீர்க்க தரிசன வசனங்கள். அதாவது பைபிளோட 27% அதாவது 1/4 எதிர்காலத்தை பற்றி பேசுற தீர்க்க தரிசனங்கள் மட்டும்தான். உலகத்துல வேற எந்த புஸ்தகத்திலையும் இந்த மாதிரி தகுதி கிடையாது. இயேசு கிறிஸ்துவ எடுத்துக்கிட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல அவர் முதல் முதல இந்த பூமிக்கு ஒரு குழந்தையா வர்றதை பற்றி சுமார் 300 அதிகமான தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவர் யூதா கோத்திரத்துல பிறப்பார், ஆதியாகமம் 49. பெத்லேகமில் பிறப்பார், மீகா 5:2. கன்னி மரியாளிடத்தில் பிறப்பார், ஏசையா 7:14. அவர் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்படுவார், சகரியா 11. அவர் கையிலும் காலிலும் ஆணி அடிக்கப்படும், சங்கீதம் 22. பாருங்க, இது எல்லாமே இயேசு பிறப்பதற்கு 700 முன்பாக, 1000 முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். இந்த 300 தீர்க்க தரிசனங்களும் இயேசுவோட வாழ்க்கையில் ஒரு புள்ளி பிசுறுதப்பாம அப்படியே 100% அது நடந்து நிறைவேறுச்சு. பழைய ஏற்பாட்டில் இயேசுவோட முதல் வருகையை பற்றி 300 தீர்க்க தரிசனங்கள் இருக்குன்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசுவோட 2வது வருகையை பற்றி சுமார் 300 வசனங்கள் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு 30 வசனத்துக்கு ஒரு வசனம் இயேசுவோடைய வருகையை பற்றி மட்டும்தான் பேசுது. ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கு, இதில் இருக்கிற 404 வசனங்களில் 95% அதிகமான வசனங்கள் உலகத்தோட முடிவை பற்றி சொல்ல போகிற ஆழமான தீர்க்க தரிசனங்கள் மட்டும்தான். இது பைபிள் தீர்க்க தரிசனங்களோட கிளைமேக்ஸ். அடுத்து பாருங்க, இந்த வசனத்துல ஒரு அதிர்ச்சியான அதே சமயம் ஆச்சரியமான ஒரு வார்த்தை வருது. இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தெய்வ பிள்ளைகளே, பைபிள்ல 66 புஸ்தகங்கள் இருக்கு. ஆதியாகமத்தை வாசிச்சா பாக்கியவான் எங்கேயோ போடப்பட்டிருக்கான்னு கேட்டா இல்ல. சங்கீதத்தை வாசித்தா எங்கேயாவது பாக்கியவான் போடப்பட்டிருக்கான்னு கேட்டா இல்ல. மத்தேயு மார்க்கு லூக்கா எந்த புஸ்தகத்திலையும் ஆரம்பத்திலையும் கடைசியிலையும் இதை வாசித்தால் நீ பாக்கியவான் அப்படின்னு சொல்லி தேவன் முத்திரையிட்டு சொல்லப்படவே இல்லை. ஆனா பைபிளோட கடைசி புஸ்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்துல மட்டும்தான் இந்த மாபெரும் வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? பிசாசுக்கு இந்த உலகத்துல ரொம்ப பயத்தை உருவாக்குற ஒரே புஸ்தகம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் தான். ஏன்னா பைபிளோட முதல் புஸ்தகமான ஆதியாகமத்துல பிசாசு ஒரு பாம்பா உள்ள நுழைஞ்சான். ஆனா இந்த கடைசி புஸ்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த பிசாசு சங்கிலியால கட்டப்பட்டு அக்கிரியும் கந்தகம் கடலும் இறை தூக்கி வீசப்படுகிறான். இவனோட இறுதி அழிவு இதுலதான் எழுதப்பட்டிருக்கு. தன்னுடைய அழிவை பத்தி மக்கள் படிக்க கூடாதுன்னு பிசாசு நினைப்பான். அதனாலதான் இன்னைக்கு பல சபைகள்ல வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி பிரசங்கம் பண்றதே இல்லை. ஐயோ, இது ரொம்ப கஷ்டமான புஸ்தகம், இதுல மிருகங்கள் வருது, டிராகன் வருது, அதெல்லாம் நமக்கு கஷ்டம்னு சொல்லி பிசாசு விசுவாசிகளை இதை வாசிக்க விடாம தடுப்பான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, பிசாசு உன்னை தடுக்க பார்ப்பான், ஆனா நீ இந்த வசனத்தை வாசி, இதை கேளு, இதை உன் இருதயத்துல வை, அப்படி செஞ்சா நீ பாக்கியவான். இதை வாசிக்கிறப்போ இந்த உலகத்துல பிசாசு கொண்டு வர்ற பாடுகளை பார்த்து நாம் பயப்பட மாட்டோம். ஏன்னா முடிவில் ஜெயிக்க போவது நம்முடைய இயேசுதான் என்கிற இந்த மாபெரும் நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். அடுத்ததா இந்த வசனத்தோட கடைசி பகுதியை கவனிங்க. நெஞ்ச உலுக்குகிற ஒரு வார்த்தை இருக்கு, காலம் சமீபமா இருக்கிறது. இந்த வார்த்தையை படிக்கும் போதே இன்னைக்கு பைபிளை பார்த்து அநேக கேள்வி பண்றாங்க, ஐயா 2000 முன்னாடி பத்மதீபுல உட்கார்ந்துக்கிட்டு தேவன் சீக்கிரம் வருகிறார் அப்படின்னு சொல்லி யோவான் எழுதுகிறார், காலம் சமீபமா இருக்கிறது, நீ 2000 ஓடி போயிட்டு நீங்க சொல்ற உலகத்தின் முடிவு இது வரைக்கும் வரல, நீங்க சொல்ற இயேசுவும் இன்னும் தகுதி வரலையே, அப்புறம் எப்படி காலம் சமீபமா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு பகுத்தறிவுவாதிகளும் நாத்திகர்களும் நம்ம கேள்வி கேட்கிறாங்க. ஏன் இயேசு இன்னும் வரவில்லை? தேவன் பொய் சொல்லுவாரா? இல்லை. இதற்கு வேதாகமம் மிக தெளிவாக ஆழமான 2 காரியங்களை நமக்கு சொல்றது. முதல் காரணம், 2 பேதுரு 3:8 வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு 1000 போலவும் 1000 போலவும் இருக்கிறது. மனுஷனாகிய நமக்கு தான் 2000 அப்படிங்கிறது ஒரு பெரிய கால அளவு. தலைமுறைகள் பல அழிந்து போன ஒரு பெரிய டைம் லைன். ஆனா நித்தியத்துல காலங்களுக்கு அப்பாற்பட்ட சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு இந்த 2000 அப்படிங்கிறது அவரோட கணக்குல வெறும் 2 தாங்க. அடுத்து 2 முன்பு யோவான் சொன்னார், இதோ இன்றும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார், காலம் சமீபமா இருக்கிறது. 2வது காரணம், மிக முக்கியமான உங்களை அள வைக்கக்கூடிய ஒரு காரணம், 2 பேதுரு 3:9 சொல்லுது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு தகப்பன் தன்னோட வீட்டை பூட்டிட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி வாசல்ல நின்று தெருவை பார்த்துக்கிட்டே இருப்பாராம். ஏன்பா இன்னும் கதவை போட்டலன்னு கேட்டா அவர் சொல்லுவாரா, என் சின்ன பையன் இன்னும் வீட்டுக்கு வரல, அவர் வந்ததும் கதவை போட்டேன். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல பாவமும் அக்கிரமும் அநியாயமும் தலைவிரிச்சு ஆடுது. இயேசு இன்னைக்கே வந்து நியாய தீர்ப்பு வழங்கி இந்த உலகத்துல முடிக்க அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா அவர் ஏன் இன்னும் வரவில்லை தெரியுமா? எங்கேயோ ஒரு மூலையில குடிப்போதையில விழுந்து கிடக்கிற ஒரு வாலிபன் மனம் திரும்ப மாட்டானா? விபச்சாரத்துல கிடக்கிற ஒரு சகோதரி மனம் திரும்ப மாட்டாளா? பண ஆசையில லஞ்சத்துல கிடக்கிற ஒருவன் மனம் திரும்ப மாட்டானா? அவங்களும் ரட்சிக்கப்படணுமே, என் பிள்ளைகள் நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தான் சிலுவையில ரத்தம் சிந்தின நம்முடைய இயேசு தன்னுடைய வருகையை தாமதப்படுத்திக்கிட்டு வாசற்படியில நின்று உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய தாமதம் அவருடைய கிருபை. ஆனாலும் காலம் சமயமாயிருக்கிறது. கிரேக்க பாஷையில இதுக்கு எங்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வாசல் படியில வந்து நிற்கிறார்னு அர்த்தம். உலகத்துல இனி நடக்கிற எந்த பெரிய தீர்க்க தரிசனமும் பாக்கி இல்ல. 1948 இஸ்ரேல் தேசம் மறுபடியும் உருவாச்சு. உலகத்துல தொழில்நுட்பம் பெருகிடுச்சு. எந்த நிமிஷத்துல வேணாலும் எந்த செகண்ட்ல வேணாலும் வானத்துல எக்காலம் முழங்கலாம். இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிஞ்சு நீங்க தூங்க போறதுக்கு உள்ள இயேசு வரலாம். ஒருவேளை நான் இப்படி பேசிக்கொண்டு இருக்கும்போது கூட இயேசு கிறிஸ்து வானத்தின் மேகங்கள் மேல இறங்கி வரலாம். காலம் அவ்வளவு சமீபமா இருக்கிறது, வாசல் படியில வந்து நிக்குது. இந்த தீர்க்க தரிசனங்களை வாசிக்கிற கேட்கிற நாம பாக்கியவான்கள் தாங்க. ஆனா இதை நம்ம வாழ்க்கையில கை கொள்கிறோமோ? இயேசுவின் வருகைக்கு நாம் தயாராக இருக்கிறோமா? நம்ம ஆடையில பாவக்கரைகள் இருக்குதா? இயேசு இன்னைக்கு ராத்திரி வந்த அவரோட முகத்தை சந்தோஷமான பார்க்க முடியுமா? காலம் சமீபமா இருக்கிறது, சிந்திப்போம், தியானிப்போம். தேவனுடைய கிருபை நம்மை தொடர்ந்து வழிநடத்துவதாக. மகாராஜனும் மகா தேவனுமாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். மாரநாதா இயேசுவே வாரும். ஆமேன், ஆமேன். ஒருமுறை எல்லாரும் கண்களை மூடுவோம். பரிசுத்தமும் மகா கிருபையும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட உமது வருகை குறித்ததான ஒரு செய்தியை தகப்பனே இந்த இடத்துல கொடுக்க நீர் கிருபை செய்தீங்க. எத்தனை பேர் கேட்டிருக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் தகப்பனே, இயேசுகிற வார்த்தைகள் அது திரும்ப வருதே, திரும்பி வராது. இதுல எத்தனை ஆயிரங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் அத்தனை பேரையும் பரலோகத்தை நிரப்புகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்னும் அதிகமான ஜனங்களை தகப்பனே பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு வர எங்களுக்கு ஒரு கிருபைகளை நீ தரும்படியாக கேட்கிற அத்தனை பேரையும் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக நீர் மாற்றும்படியாக துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை நான் துதிக்கிறேன். ஜீவன்ல நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். உங்களை எனக்கு யார் என்று தெரியாது. யூடியூப்லே பார்த்து கொண்டிருக்கிற போது செய்தியை கேட்டேன். செய்தியை கேட்டு ஜோபன் கர்த்தாவே, இந்த மகனே என்னுடைய ஊழியத்துக்கு அடைக்கலாமான் அலை எனக்குள்ளே மனதுக்குள்ள துறந்த மகனை அலை என்று உடனே நம்பர் எல்லாம் எழுதி உங்களை அழைத்தேன். நீங்கள் பதில் சொன்னீங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. அது மட்டுமில்ல, இந்த வெளிப்படுத்த விசேஷத்தில் இன்றைய கொடுத்த விளக்கம் மிக மிக அருமையான விளக்கம். எனவே உங்களுக்கு நிரந்தரமாக நேரத்தை நான் தந்திருக்கிறேன். ஒவ்வொரு புதன்கிழமை உங்களுடைய நேரப்படி இந்த வெளிப்படுத்த விசேஷத்தை தொடக்கம் முதல் முடியும் வரை கொண்டு வந்த விளக்கத்தை தாருங்கள். உங்களுக்கு நிரந்தரமான நேரத்தை நான் உங்களுக்கு தந்துடுறேன். உங்களுக்கு முடிய நேரம் கிடைக்காது, எனக்கு அறிவித்தல் தள்ளுங்கள். மற்றும்படி உங்களுக்கு நிரந்தரமாக தேவன் இந்த நேரத்தை உங்களுக்கு தந்துடுறார். காரணம், இந்த அருமையான சத்தியத்தை, இந்த வெளிப்படுத்தியுள்ள ஆழமான சத்தியம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை. 97 ரேடியோ 2022 பேர் உங்களை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கத்து கிருபை செய்கிறார். 2022 பேர் உலகம் முழுவதும், உலகம் முழுவதும் யூடியூப் இருக்கு. நான் உங்களுக்கு அறிவிப்பேன். அப்படியா கர்த்தர் இன்றைய நாளிலே நித்திய வருஷத்தை உங்களுக்கு நிறுத்த கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை பாசன் வசனம் வெளிப்பாடலாம் மிக மிக ஆச்சரியமா இருந்து என்னை தொட்டது. உண்மையிலே அருமை பாசன். எப்படி நான் உங்களுக்கு நன்றி சொல்லுவது எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார், உங்கள் குடும்பனை கர்த்தர் ஆசிரியப்பார், உங்கள் சபை அனைத்தையும் தேவன் இன்றிலிருந்து அவரி விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி பாஸ்டர். அடுத்த செவ்வாய்க்கிழமை இதே நேரம் உங்களை சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென்,
0: ஆமென், ஆமென்,
2: ஆமென். இதுவரை நேரம் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் ஜெயக்குமார். இவர் யாருன்னு தெரியாது. நான் ஜெபம் பண்ணேன், சொன்ன அந்த மகனை அலையண்டா உடனே அலைத்தான் வந்துட்டார். பேஸ்புக்கில் பார்த்து, பேஸ்புக்கில் அநேக செய்தி கொடுக்கிறார்கள். ஆனால் இவர் செய்தியை தொடக்கம் முடியும் கேட்டேன். இவர செய்தியில வசனத்துக்கு தான் முதலிடம் கொடுத்த உலகத்துக்குள்ள வசனம், வசனம் உண்மையிலே ஆசீர்வாதமா இருந்தது. இந்த கத்தர் இந்த மகனை இந்த நித்திய விஷயத்துல கொண்டு கிருபைக்கா நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். ஜபிங்க அந்த ஊழியருக்காக, குடும்பங்கள், பிள்ளைகள், இந்த சபையெல்லாம் பழுங்கி பெரிய வேண்டும். இந்த ஊழியக்கார் இந்த நித்திய வார்த்தையை கொடுத்த நிமித்தம் தேவன் அவருடைய சபையை பழுகி பெருகி பெருக வேண்டும் என்று தயவு செய்து குடும்ப ஜபத்தில் ஜபித்துக் கொள்ளுங்கள். கத்தவர்களை ஆசீர்வதிப்பார். நன்றி பாசர். நன்றி
0: நன்றி நன்றி.
2: தொடர்ந்து நாங்கள் பாச அண்ணன் ராசனா தலைக்க போறோம். அதுக்கு பிறகு முடிவு ஜெபத்தை சிஸ்டர் ரஜினி அலங்கவர் எடுப்பார். பிரைஸ் லார்ட் பாச அண்ணன் ராசனா அவர்களே.
3: பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் நேயர்களே.
2: ஆமென். இன்றைய நாளிலே நித்திய வெளிச்சத்திலே கடைசி செய்தி டொரண்டோலிருந்து, கனடாவிலிருந்து வந்திருக்கீர்கள். இப்பொழுது உங்களோட ஒப்புக்கிறேன் பாஸ்டர். ஆவியானவர் உங்களோடு கூடிய வார்த்தையை கேட்க மிக மிக ஆவலோடு வாஞ்சியோடு தகத்தோடு இருக்கிறோம். இப்பொழுது உங்களோட ஒப்புக்கிறேன் பாஸ்டர். நீங்க வழி நடத்துங்கள். ஆமேன்.
3: ஆமேன். நாங்கள் இன்றைக்கு இருளில இருக்கிற மக்களை வெளிச்சத்துக்கு அழைக்கிற தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த உலகம் இருளாக இருந்தது. இன்று இந்த உலகத்தில் வாழுகிற மக்கள் இருளாக இருக்கிறார்கள். இந்த இருளாக வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரை நீர் வெளிச்சத்துக்கு வரும்படியாக, இயேசுதான் அந்த ஒளியான வெளிச்சம் என்பதை இந்த ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, இன்மைக்கு பின்பு மறுமையில ஒரு இருளில்லாத ராஜ்யமாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துல வாழ இயேசு ஒவ்வொருவரையும் அழைக்கிறான். மதங்களால இன்மைக்கு பின்பு மறுமையில பிசாசோடு வாழுகிற வாழ்வு என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் அறிந்து கொண்டு, அந்த இருளிலே இருக்கிற மக்கள், பாவ இருள், சாப இருள், தீமைகள், இப்படியான எல்லா இருள்களில வாழுகிற மக்கள் ஒளியிடத்துல வந்து, பரிசுத்தமான தேவனிடத்துல வந்து பாவ மன்னிப்பை பெற்று, ஒவ்வொரு மக்களும் அந்த இயேசுவினுடைய ராஜ்யத்துல ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசுவுடைய முதல் பிரசங்கமே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அந்த பிசாசானவன் தேவனுக்கு விரோதமாக ஏஞ்சல்ஸாக இருந்து விழுந்து போன தூதர்கள் இன்றைக்கு இயேசுவுக்கு விரோதமாக மனிதனுடைய கண்களை குருடாக்கி, மனிதன் இயேசுவை அறியாதபடி தடை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், இருளாக்கப்பட்ட கண்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. அந்த ஒளியை, ஜீவ ஒளியை ஒவ்வொரு மதத்தில வாழுகிற மக்களும் இந்த நேரத்தில் பெற்றுக் கொள்வார்களாக. ஒவ்வொரு

கண்ணீரற்ற கவலையற்ற மரணமற்ற நித்திய வாழ்வை ஒவ்வொரு மக்களும் பெற்றுக் கொள்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் அங்கு பிரியமாக இருக்க நீர் பேசும் ஒவ்வொரு மக்களோடும் இடைப்படும் துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் நெச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 2வது வசனத்தில பார்க்கும் பொழுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்படியாக இந்த இருளில் உள்ள இந்த உலகத்தை தேவன் ஆதியாக முதலாம் அதிகாரம் 3வது வசனத்துல தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இப்படியாக முதன் முதலாக வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் அவர் எங்களை படைத்த தேவன், மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்து மனிதனை வாழ்ந்திருக்க, மனிதன் மிருகங்களை ஆண்டு கொள்ளத்தான் தேவன் மனிதனை படைத்தார். அன்பாக மனிதனை மனிதன் நேசித்து அந்த படைத்த தேவனை அவருக்கு தான் மகிமை துதி கனத்தை செலுத்தி வாழுவதற்காகத்தான் தேவன் மனிதனை படைத்தார், அவரை துதிக்கும்படியாக. அப்படியாக இயேசு உயரவும் நாங்கள் சிறுகவும் ஆக எங்களை மனுக்குலத்தை படைத்தார். பாருங்கள், இந்த மனுக்குலத்தை படைக்கும் பொழுது தேவனுடைய சாயலாகவும் இயேசுடைய சாயலாகவும் இருவரும் ஒரே சாயல் உள்ளவர்கள்தான். பரிசுத்த ஆவியானவர் 3 பர்சன் 1 காட். பாருங்கள், நாங்கள் ஜெனிசிஸ் 26வது வசனத்துல, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உருவாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள். மனிதனுக்கு தேவையான உணவை படைத்து, மனிதர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்து, பாருங்கள், மனிதரை படைத்தார். இந்த தேவன் படைத்தவைகளை ஆண்டு கொள்ளும்படியாக இன்றைக்கு மனிதன் பிசாசின் பிடியினால் பிடிக்கப்பட்டு இருளில வாடுகிறவனாக, மனிதரோடு மனிதன் கொலை செய்கிறவனாக, தீமை செய்கிறவனாக, மனிதரை மனிதன் அன்பு கூறாதவனாக, இன்றைக்கு உலக யுத்தங்கள் இச்சைகளாக, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைக்கூடாக மனிதன் வாழ்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இருளுக்கு காரணம் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமைதான் இதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த ஆதாம் ஏவாள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாததன் நிமித்தம் இன்றைக்கு மனிதன் பிசாசின் பிடியில, மதங்களின் பிடியில, அந்த அசுத்த ஆவிகளின் பிடியில, நந்தி கிறிஸ்துவின் ஆவிகள், ஹிட்லரின் ஆவிகள், கம்யூனிச சோசலிச ஆவிகள், இப்படியாக ரிலிஜியஸ் ஆவிகள், இவற்றுக்கு ஊடாக மனிதன் தீமையை நோக்கி போய்கொண்டிருக்கிறான். பாருங்கள், ஆதியாகமம் 27வது வசனத்திலேயும் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிரித்தான், அவனை தேவ சாயலாக சிரித்தார், ஆணும் பெண்ணுமாக சிரித்தார். பாருங்கள், நாங்கள் ஜெனிசிஸ் 26வது வசனத்துல நாங்கள் அம்பிளிஃபைட் பைபிளில படிக்கும் பொழுது, பாருங்கள், அம்பிளிஃபைட் பைபிள் ஆங்கிலத்துல கன்கார்டன்ஸ் பைபிள், நீங்கள் தேவனோடு இயேசு கூட இருந்தார் என்பது இந்த அம்பிளிஃபைட் பைபிளில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹீப்ரு பைபிள், சில பைபிள்களை நீங்கள் தேடி தேடி வாசிக்க வேண்டும். பாருங்கள், 126, God said, let us என்று ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் தான் அந்த படைப்பின் பொழுது தேவனோடு கூட இருந்தவர்கள். பாருங்கள், லெட்டஸ் என்று போட்டு அதற்கு பிராக்கெட்ல ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட், இந்த மூன்று பேரும் படைப்பின் போது ஒன்றாக இருந்தவர்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார், இயேசு அவரோடு கூட இருந்தவர், பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு

மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவருடைய அவருடைய சரீரத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நாங்கள் தான் அவருடைய ஆலயம். தேவன் எங்களுக்குள்ளதான் வாசம் செய்கிறார். பலர் இன்றைக்கு இயேசு படைப்பின் பொழுது இயேசு தேவனோடு இருக்கிறதை அறியாமல், தேவன் ஆவியா இருக்கிறார், இயேசு அவரோடு கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இயேசு மாம்சத்துல இந்த உலகத்துக்கு வந்து மனுஷ உயிராக பரிசுத்த மரியாளிடத்துல பரிசுத்த ஆவியானவரால் கற்பந்தளித்து மனிதனாக வாழ்ந்து பரிசுத்த சரீரத்தோடு பரிசுத்த வாழ்வை வாழ்ந்து அவரை போல எங்களை வாழும்படியாக இந்த உலகத்துக்கு ஒளியை வாழ வைத்து விட்டு சென்றார். நாங்கள் இயேசு பிறக்கும் பொழுது இதுதான் நற்செய்தியாக இந்த உலகத்துக்கு இருந்தது. மத்தேயு 4:15 பார்க்கும் பொழுது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. பாருங்கள், எல்லாரும் மரிக்க வேண்டும், ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிக்கிறது போல இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் அந்த வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இந்த ரப்சர் வர இருக்கிறது. இந்த ரப்சருக்கு ஆயத்தப்பட்டவர்களாக நாங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மரித்து உயிர்த்தெழுந்து அவர் வரும் பொழுது நாங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவரோடு நித்திய நித்தியமாக வாழ்கிற வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. இயேசு இல்லை, இது எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் தொடர்ந்து மதத்தில வாழ்வீர்களாக இருந்தால் நீங்கள் பிசாசு கொடுக்கப்பட்ட இடம்தான் இந்த லேக் ஆஃப் ஃபயர், நித்திய நிந்தியாக இருக்கிறது. இயேசு இரட்சகராக இருக்கும் பொழுது நித்திய வாழ்வை இன்மைக்கு பின்பு மறுமையில சதா காலத்தில நேரம் இல்லாத வாழ்வு, இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு குறிப்பிட்ட வாழ்வு 80 to 100 வரைக்கும் தான் இந்த உலகத்தில் அநேகமான மனிதர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் தேவனோடு, அந்த ஒளியின் தேவனோடு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவருடைய பெயர்களும் தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை தேவன் தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இயேசு பிரசங்கித்த முதலாவது பிரசங்கம் மத்தேயு 4:17 இயேசு மனம் திரும்பங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பாருங்கள், ஆதாம் அவள் பாவம் செய்ததன் நிமித்தம், அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்ததன் நிமித்தம் இன்றைக்கு எல்லா மனிதர்களுக்கும் சோய்ஸை தந்திருக்கிறார். நீங்கள் நன்மையை தெரிந்து கொள்ளலாம், தீமையை தெரிந்து கொள்ளுகிற தெளிவை அவர்கள் தந்திருக்கிறார். ஆனால் இயேசுவை தெரிந்து கொள்ளும் பொழுது, ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது, இன்னைக்கு பின்பு மறுமையில வாழுகிற வாழ்வை தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த வாழ்வு பரலோக பாக்கியத்தை தருகிறது. இன்னைக்கு நீங்கள் தீமையை தெரிந்து கொண்டால், மதங்களை தெரிந்து கொண்டால், பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பீர்களாக இருந்தால் பாருங்கள், அது பிசாசு கொடுக்கப்பட்ட இடத்துல பிசாசு உங்களுடைய கண்களை நிச்சய கூடாக, மாம்சத்தின் நிச்சய கூடாக, ஜீவனத்தின் பெருமை கூடாக நீங்கள் உங்களை அவன் தன்னுடைய தனக்கு ஒதுக்கப்பட்ட இடமாகிய அந்த நரகத்துக்கு இழுத்து செல்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள், தேவன் இயேசு அந்த அந்த தேவன் உலகத்தை படைக்கும் பொழுது இயேசு கூட இருந்தார். நாங்கள் 2 Corinthians 4:6 இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்படும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். எங்களுடைய இருதயம் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது எங்களுடைய இருதயம் பிரகாசிக்கிறது. பாருங்கள், இம்மா சீடர்கள் இயேசு போதனைகளை கேட்டுக்கொண்டு சென்ற பொழுது அவருடைய இறுதியம் கொழுந்து விட்டு எரிந்தது, பிரகாசித்தது. பாருங்களுடைய ஒரு எங்களுடைய முகத்தில இருக்கிற ஒளியானது இருதயத்திலே இருந்து வருகிறது. பாருங்கள், தமிழில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். வேதாகமத்தில் சொல்லப்படுகிற உங்களுடைய இறுதியம், உங்களுடைய கண்களில ஒளி இருக்கும். இயேசு உங்களிடத்துல இருக்கும் பொழுது அந்த இருதயத்தில ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அந்த தேவனுடைய
ஜீவனை எங்கள் எங்களுடைய முகத்தில நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல அபிஷேகம் பெற்ற சபைகளில் இருந்து அவர்கள் போகும் பொழுது அவருடைய முகத்தில ஒரு பிரகாசம் இருக்கும். இதுதான் அபிஷேகம், எங்களுடைய முகத்தில பிரகாசிக்க செய்கிறது. அன்று மோசே தேவனோடு பாருங்கள், தேவனோடு இருந்த பொழுது அந்த முகம் அவனுக்கு பிரகாசித்தது. இந்த மகிமையின் மகிமை அந்த அவனுடைய முகத்தில இருந்தது பாருங்கள். மற்றவர்கள் அவனோட பக்கத்துல நிற்க முடியாதபடி இருந்தார்கள். இது மகிமை, எங்களுடைய தேவனுக்கு தான் நாங்கள் அந்த மகிமையை செலுத்த வேண்டும், கனத்தை செலுத்த வேண்டும். நாங்கள் யோவான் 8:12 சொல்லுகிறது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். பாருங்கள், இயேசுதான் எங்களுடைய பரலோகத்துக்கான வழியாக ஒளியாக. யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் யாரும் பிதாவிடத்துல போக முடியாது. பாருங்கள், இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்துல இயேசு இன்றைக்கும் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். தேவன் எங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இடையில் வருகிறார். எங்களுடைய நாங்கள் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்தார் எனக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காகவும். யார் யார் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, மனம் திரும்பி இயேசுவிடத்தில் வருகிறீர்களோ, உங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் தேவன் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து, ஆம் எஸ், இந்த மகன் நீதிமான். இப்படியாக பாருங்கள், எபேசிய 2:7-8 கிருபையினாலே இரக்கத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களுடையதல்ல, தேவன் இலவச கிஃப்டாக. பாருங்கள், ஒரு ஃப்ரீ கிஃப்டாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு இடத்துல இருந்து எங்களுக்கு கிடைக்கிறது. இயேசு செய்த காரியத்தை, அந்த சிலுவை மரணத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, இன்றைக்கு பிசாசு அந்த சிலுவைக்கு தான் பயப்படுகிறான். பாருங்கள், இயேசு அந்த சிலுவையில மரிக்காதிருந்தால், அவர் உயிர்த்தெழாதிருந்தால், எங்களுடைய பிரசங்கம் விருதாவாக இருக்கு. நாங்களும் போய் செல்கிறவர்களா இருப்போம். நாங்கள் அந்த பரலோகத்தில அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்று அவருக்கு சாட்சியாக இருக்கிறோம். அவருடைய ஆவி, அந்த பரலோகத்திலிருந்து வந்த அந்த ஆவியின் ஊடாக வந்த சந்தோஷம் எங்களுக்கு இந்த உலகத்தில கிடைக்க முடியாத சந்தோஷமாக, பரலோக சந்தோஷமாக இருக்கிறது. எங்களுக்கு ஜீவ ஒளியை தருகிற தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் யோவான் 9:5 பார்க்கும் பொழுது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். பாருங்கள், இந்த உலகத்துல அவர் சரித்திரத்தை ரெண்டாக பிரித்தார். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின்னர், வேறு எந்த மதங்களும் இப்படி ஒன்றை செய்யவில்லை. 1:33 கிறிஸ்துவுக்கு பின் இயேசு வாழ்ந்திருக்கிறார். கிறிஸ்து தான் 1வது வருஷத்தை உருவாக்கி கிறிஸ்துவுக்கு பின் 1:33 இந்த உலகத்துல வாழ்ந்து பாருங்கள், அவரோடு வாழ்ந்தவர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோன், இவர்கள் எல்லாரும் இயேசுவுடைய சரித்திரத்தை அறிந்தவர்களாக, கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டளவில் இந்த நியூ டெஸ்டமென்ட்டை எழுதி முடித்து விட்டார்கள். இயேசு மரித்தது உண்மை. எல்லா புத்தகங்களிலேயும், 4 புத்தகங்களிலேயும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோன், அவரோடு வாழ்ந்து அவருடைய மரணத்தை அறிந்தவர்கள், மரித்து உயிர்த்தெழுந்ததை விசுவாசிப்பவர்கள், அவரோடு இருந்தவர்கள் எழுதின புஸ்தகம் தான் இந்த நியூ டெஸ்டமென்ட். இந்த நியூ டெஸ்டமென்ட்டை கூட சில மதங்கள் தடை செய்கின்றன. பாருங்கள், இப்படி இயேசுவை தடை செய்வதன் நிமித்தம் அவர்கள் ஓட்டோமேட்டிக்காக சில மதங்கள், இயேசுவை விசுவாசியாத மதங்கள் எல்லாம், அவர் அந்தி கிறிஸ்துவின் பாதையில மதத்தின் மூலமாக மக்களுக்கு பரலோக பாதையை தடுப்பவர்களாக, பிசாசுடைய கிரிகைகளுக்கு ஒத்துக்கொள்பவர்களாக இன்றைக்கு பல மதங்கள் காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவை மறுதளிக்கிறவர்கள் பாருங்கள், அந்த ஒன்றான மெய்த்தேவனை மறுதளிக்கிறவர்கள், நாங்கள் பரலோ
நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் யோவான் 17:3 வசனத்தில் ஒன்றான மெய்த்தவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை இயேசு தருகிறான். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது உங்களுடைய பேர் எழுதப்பட்டு நீங்கள் அவருடைய வெளிச்சத்துல ஒளியில நடக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அவர் அந்த பரிசுத்த ஆவியினால பெலப்படுத்தி உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில உபத்திரவம் உண்டு. பாருங்கள், இயேசு யோவான் 16:33 வசனத்தில இயேசுவை போல வாழுகிறவர்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன், ஜெயித்தவர் எங்களோடு இருந்து எங்களையும் ஜெயிக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படியாக உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று யோவான் 9:5 41 வசனத்தில சொல்லப்படுகிறது. உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். அடுத்த 6 வசனத்தில இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேட்டை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாகும். அப்படி அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். பாருங்கள், இந்த உலகத்தில ஒரு குருடனாக பிறந்த ஒரு மனிதனை, அந்த மனிதனை தேவசாயராக படைத்த இயேசு அந்த பரலோகத்தில இருந்து இருக்கும் பொழுதே அந்த மனிதனை அறிந்தவராக இந்த உலகத்துல வந்து அவர் அந்த ஹீலிங்கை குருடான மனிதனை பரலோகத்துக்கு அழைத்து செல்கிறார். பாருங்கள், குருடானவர்கள் பாவம் அறியாதவர்களாக, பாவத்தை பற்றி பாவம் செய்யாதவர்களாகத்தான் அவர்கள் வாழுவார்கள். பாருங்கள், பாருங்கள், பரிசேயர் சதுசேயர்கள் அவர்கள் கண் இருந்தும் இயேசுவுக்கு விரோதமாக அந்த காலத்துல செயற்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக இயேசு சொன்னபடி அந்த குருடன் செய்து சிலோவாம் குளத்துல போய் தன்னுடைய கழுவி பார்வை அடைந்து திரும்பி வந்தான். பாருங்கள், இப்படி பிசிக்கல் அற்புதத்தையும் எங்களுடைய சரீர பிரகாரமான அற்புதத்தையும் இயேசு செய்வார். ஆவிக்குரிய அற்புதத்தையும் அந்த பரலோகத்துல சேர்க்கிற அந்த மகனுக்கு, அந்த குருடனாக இருந்த மகனுக்கு பாருங்கள், அவர் ஞானம் புத்தி அறிவை கொடுத்து அந்த பரிசேயர் சதுசேயரோட பேசும் பொழுது அவன் ஒரு அறிவுள்ளவனாக, இயேசு உங்களுக்குள்ள வரும் பொழுது இப்படித்தான் உங்களுடைய வார்த்தைகள் மாறும், ஞானம் உள்ள வார்த்தைகள், தேவனை பற்றிய நம்பிக்கை உள்ள வார்த்தைகள், தேவன் ஒளியாக இருக்கிற வார்த்தைகளை அவன் பெற்றுக் கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடிய முதன் முதலாக அவனுடைய கண்களை திறந்த பொழுது பாருங்கள், பரிசேயர் அந்த ஓய்வு நாளில அந்த அற்புதத்தை இயேசு செய்து விட்டார். பாருங்கள், பரிசேயர் சதுசேயர் அவர்கள் இயேசுவை பற்றி தேவனை பற்றி அறிவிக்கிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு பெருமையோடு ஒரு இச்சை உள்ளவர்களாக, கண்களின் இச்சை உள்ளவர்களாக, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை உள்ளவர்களாக அந்த காலத்துல ஊழியம் செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக இருந்த மக்களை யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், விஜயன் பாம்பு குட்டிகளை மனம் திரும்புங்கள். பாருங்கள், இந்த இயேசு விடத்துல ஒவ்வொருவரும் இன்றைக்கும் இந்த மதங்களில வாழுகிற மக்கள் இப்படி பரிசேயர் சதுசேயர் போல ஒவ்வொரு மதங்களுக்கூடாக பாவங்களுக்கூடாக வாழுகிறவர்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்து மனம் திரும்பும்படியாக அழைக்கிறார். பாருங்கள், நாங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படியாக இருளின் பிள்ளைகளாக பாவத்தில வாழ்ந்தோம். இயேசு எங்களுடைய இருதயத்துக்குள்ள வந்த பொழுது ஒளியாக அந்த பரிசுத்த ஆவியானவரை தந்து எங்களுக்குள்ள வந்த பொழுது எங்களுடைய வாழ்வு படிப்படியாக மாறிக்கொண்ட இயேசுவை போல மாறிக்கொண்டிருக்கிறது. அவன் வரும் பொழுது நாங்கள் முற்று பொழுதாக பரிசுத்தமாக எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூன்றும் இயேசுவை போன்ற பரிசுத்தமாகி அவர் எங்களுக்கு அவரோடு வாழுகிற அந்த பரிசுத்த சரீரத்தை தந்து எங்களை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படியாக அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் இவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். பாருங்கள், ஒரு மனிதன்
குருடனாக இருக்கும் பொழுது அவனுக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டார்கள். இப்படியாக பிச்சை எடுப்பதுதான் அவனுடைய தொழிலாக இருக்கும். பாருங்கள், அவனுடைய வாழ்வை ஒரு கணத்தில் இயேசு மாற்றுகிறார். அவனுடைய வாழ்வு பாருங்கள், அவனை பாருங்கள், அற்புதத்தை அவர்கள் நம்பவில்லை. பரிசேயர்கள் சந்துசெயர்கள் விரும்பவில்லை. இயேசு செய்த அற்புதத்தை ஏது செய்து விட்டு அந்த இடத்துல இருந்து போய்விட்டார். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார். பாருங்கள், அவன் பிரதியுத்தர், அவன் இயேசுடைய நாமத்தை அறிந்திருந்தான். அவர் எப்படிப்பட்டவர் என்று அறியாதவராக அவருடைய நாமத்தை மட்டும் அறிந்திருந்தான். இயேசு எனப்பட்ட ஒருவர் சேர் உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்து அவருடைய வாழ்வு மாறுகிறது. இதுதான் இயேசு செய்கிறது. யாராவது நீங்கள் இயேசு உடத்தில் வரும் பொழுது அவர் உங்களுடைய வாழ்வில பிசிக்கல் அற்புதத்தை செய்வார், ஸ்பிரிச்சுவல் அற்புதத்தை செய்வார். அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள அவரை அறிந்து கொள்ள நீங்கள் புதிய ஏற்பாட்டில் அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம். மத்தேயு மார்க்கு லூக்காவிலிருந்து ரெவலேஷன் வரைக்கும் அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம். இப்படியாக அவனை பரிசேயரிடத்தில் கொண்டு போனார்கள். குருடனாய் இருந்த அவனை 14வது வசனத்தில் இயேசு சேர் உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. இப்படியாக ஓய்வு நாளை இயேசு கடைபிடிக்கவில்லை என்று பாருங்கள் குற்றம் சுமத்தினார்கள். ஒரு மனிதன், ஒரு பிசாசின் கட்டில இருக்கிற மனிதன் ஒரு விடுதலையை இயேசு கொடுக்கிறார். பாருங்கள், கர்த்தரே 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. இப்படியாக அவனிடத்தில் கேட்கப்படியாக 22வது வசனத்தில் அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள், ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை எவ ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். இப்படியாக அந்த பாருங்கள், அந்த குருடன் 25வது வசனத்தில் அவன் பார்வையை பெற்று அவன் பிரதியுத்தரமாக அவர் இயேசு பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாயிருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். இப்படியாக அவன் இயேசுவிடத்தில் நம்பிக்கை வைத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக இயேசு மீண்டுமாக அவனை சந்தித்து நான் தான் 36வது வசனத்தில் அவன் ஆண்டவரே, அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்ட பொழுது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாயிருக்கும்படி அவன் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர் தான். பாருங்கள், சுகத்தை கொடுத்து இயேசு என்ற பெயரை மட்டும் அறிந்திருந்தான். ஆனால் இயேசுவே அவனுக்கு வெளிப்படுத்தி அவனை பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு கண்கள் உள்ளவர்கள் காணாமல் வாழுகிறார்கள். இன்றைக்கு மதங்களில இயேசு வெளிப்படுத்தின பல இன்றைக்கு பரிசேயர் சதுசேயர்கள் போன்றவர்கள் கண்கள் இருந்து குருடராக இருக்கிறார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராக இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவ நிலை நிற்கிறது. இந்த பாவத்துக்காகத்தான் இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. நாங்கள் மத்தேயு 5:14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலைமேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் மலை மேல் உள்ள பட்டணமாக, இயேசுடைய கிரிகைகளை செய்கிறவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நற்கிரிகைகளை செய்து வாழ வேண்டும். இயேசுவை போல இயேசு எப்பொழுதும்
நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். நாங்கள் பாருங்கள், நாங்கள் வாழ போகிற பரலோக ராஜ்யத்தில் இருள் இல்லாத ராஜ்யம். நாங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் 22:5 அங்கே இராக்காலம் இராது. விளக்கம் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். இதுதான் இயேசுவுடைய ராஜ்யம். ஒரு இராக்காலம் இல்லாத எப்பொழுது ஒரு பகலாக வெளிச்சம் சூரியனோ சந்திரனோ இல்லாத இயேசுதான் வெளிச்சமாக இருக்க போறார், விளக்காக இருக்க போறார். அந்த வாழ்வை நீங்கள் ஒருவரும் இழந்து விடக்கூடாது. பாருங்கள், இயேசு மலாக்கியா 4:2 இயேசு நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுந்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நானே வழி, நானே சத்தியம், நானே இவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே இவன் மகள்.

நானே சத்தியம், நானே இவன் மகனே, நானே இவன் மகளே. உனக்கு நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகனே, உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு

இதயத்திலே இடம் தருவாயா, உனக்காகவே நான் ஜீவிக்கின்றேன், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன்.

0: ஆண்டவரே, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் அவர்களிடத்துல பொன்னை கேட்கவில்லை, பொருளை கேட்கவில்லை, இதையும் கேட்கவில்லை. நீர் உம்முடைய உம்முடைய ஒரே பொறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அவர்களுக்கு பரிசாக கொடுத்தீர். உம்முடைய ரத்தத்தினால, சிந்தப்பட்ட ரத்தத்தினால பாவங்களை கழுவி விட்டீர். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் என்ற வசனத்தின்படி, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும், இந்த நேரத்தில் மனம் திரும்புகிற ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படுவீராக. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். குமாரரும் குமாரத்திகளை தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவனே, உம்முடைய ஆவி இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus. உடைய அபிஷேகம் போதாது. இந்த கடைசி காலத்தில் உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு இந்த கடுக்கால அளவு அபிஷேகம் போதாது. எங்களுக்கு நீச்சல் ஆழத்தில் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்கி, இன்னும் பரிசுத்தத்தினால் நிரப்பி, உடைய அபிஷேகத்தின் அளவை அதிகரித்து எங்களில் இயேசுவை பார்க்க கிருபை செய்யும். நாங்கள் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரோடும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் இதயத்திலே ஜீவ ஒளியாக நீர் தங்குகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. எங்களை எப்படி இழுத்து கொண்டிருக்கிறோம், பாவ சேற்றிலே இருந்து, அந்த ஊழியாக சேற்றிலே இருந்து எங்களை தூக்கி எடுத்து இன்னைக்கு கண்மலையின் மேல நிறுத்தி, நாங்கள் அறை நாங்கள் மறிக்க வேண்டிய சிலுவையில நீர் மறித்து, இந்த உலகத்தில் உள்ள பிறந்த பிறக்கனை நீ இயேசு வருக வரைக்கும் பிறக்க போகிற ஒவ்வொரு மக்களுக்காக உம்முடைய உயிரை கொடுத்து, இருளில் இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். எங்களுக்கு இந்த பெரிய வெளிச்சத்தை தந்தது போல இன்றைக்கு மதங்களில வாழுகிற மக்கள், பிசாசின் கட்டுகளில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொண்டு பீராக. கர்த்தரே, ஆவியானவர் ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவி கூட்டத்தில் வரும்பொழுது நீங்கள் பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். தீமைகள் அகன்று போகிறது, பாவங்கள் சாபங்கள் அகன்று போகிறது. பாரம்பரியமாக வந்த பாவ சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகிறது. அதை கட்டி ஜபிக்கிறோம், தீமைகளை கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தருடைய தேவன் பிசாசுகளை துரத்துவானாக. துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பாரபட்டத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் எங்களுக்கு போராட்டம். இந்த போராட்டத்தில் இயேசு நீர் எப்படி பிசாசின் சோதனையில் இருந்து வெற்றி சிறந்தீரோ, மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பார். எங்களுக்கு ரட்சணியம் என்னும் தலைச்சிராயையும், நீதி என்னும் மார்க்கவசத்தையும், சத்தியம் என்னும் அரக்கச்சியையும், சமாதானம் என்னும் பாதரட்சியையும், ஆவியின் பட்டயத்தையும், விசுவாசம் என்னும் கேடகத்தையும் நாங்கள் பாவித்து, உம்முடைய யுத்தத்தில நாங்கள் இந்த பிசாசை வெற்றி சிறக்க எங்களோடு நீர் இருந்து பெரிய காரியங்களை செய்யறதற்காக நன்றி. ஒவ்வொருவரை நிரப்பும், எல்லாரும் இயேசுடைய ஜீவ ஒளியை பெறுவார்களாக. கூடிய இருதயத்தில நீர் பிரகாசிக்கிற தேவன், ஒவ்வொருவருடைய இருதயத்திலே பிரகாசித்து உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் வாசித்து நேசித்து நேசித்து நடக்கும் பொழுது அந்த கட்டளைகள் கற்பனைகள் அன்பின் கட்டளைகளில உண்மையோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அந்த ஒன்றான மெய்த்தேவனை மெய்த்தேவனில் அன்பு கூர்ந்து பிறரிலே அன்பு கூர்ந்து வாழும் பொழுது நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இருளில் உள்ள மக்கள் வெளிச்சத்தை காண, அந்த இருளில்லாத ராஜ்யத்தில எங்களை ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி. உம்மோடு நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு முகம் தெரியாமல் நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம். பரலோகத்தில் நாங்கள் அனைவரும் சந்தித்து முகமுகமாக சந்திக்க நீர் செய்கிற கிருபைக்காக மக்கிறார். எந்த தேசத்துல இருந்தாலும் அந்த தேசத்துல உம்முடைய சங்கீத 107:20 உம்முடைய வசனத்தை அனுப்பி ஜபிக்கிறேன். நோய் உள்ளவர்கள் குணம் அடைவார்களாக, உம்முடைய தள்ளும்புகளால குணம் அடைவார்களாக, அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்களாக. யார் யாருடைய வாழ்வில துக்கங்கள் இருக்கிறதோ சந்தோஷமாக இந்த நேரத்தில் மாறுவதாக, ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்துவீராக. ஒரு வேதாகமத்தை வாங்கி படித்து உண்மை அறி புதிய ஏற்பாட்டை அறிந்து கொள்வதன் மூலமாக உண்மை அறிந்து அவர்கள் உண்மையில பெலங்கொண்டு உடைய வார்த்தையில பெலங்கொண்டு நான் தேவனுக்கு பிரியமாக வாழப்போகிறேன் என்ற உணர்வோடு அவர் உண்மை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன். நன்றியோடு ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தில் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம், நீங்கள் வார்த்தையை கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுதே என்னுடைய இருதயத்திலே அந்த ரோட் டு எம்எஸ் ரெண்டு பேர் நடந்து போகும் பொழுது என்ன மாதிரி பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் சொன்னார்கள், ஹார்ட்ஸ் வர் பேர்னிங் வித் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். இயேசுநாதர் என்று சொல்லி அவர்களுக்கு சரியா அந்த நேரம் புரியாவிட்டாலும் அவருடைய பிரசன்ஸ் அவர்களோடு நடந்தபடியால் ஹார்ட்ஸ் வர் பேர்னிங் வித் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். அதையே தான் கர்த்தர் இன்றைக்கு இந்த 200 நாட்களுக்கு மேலாக 2022 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேலும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நடமாடி உங்களோட வார்த்தையின் மூலமாகவும் முதலிருந்து கடைசி மட்டும் இந்த ப்ரோக்ராம் மூலம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அந்த முழு நேரமும் கர்த்தர் நடமாடி பரிசுத்த ஆவியின் மூலமாக கிரிகை செய்து கொண்டே இருந்திருக்கிறார். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். உங்களோட வார்த்தையை நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தீர்கள். அழைப்புக்குரிய ஒரு பாட்டையும் நன்றாக பாடினீர்கள். கர்த்தரே யோவான் 5:41 சொல்றது போல உலகத்தின் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளி வந்து மோசேயின் முகத்திலே பழைய ஏற்பாட்டிலே தென்பட்டதென்றால் அவர் வழியில வந்து மனிதர்களுக்கு முன்னுக்கு போகும் பொழுது ஒரு வெயிலை முகத்துக்கு மேல் முதல் முன் போட்டு போனார். அப்படி என்றால் நீங்கள் இயேசுவை நினைத்து பாருங்கள், அவரே ஒளியாக வந்திருக்கிறார் உலகத்துக்கு. அந்த ஒளி எந்த பெரிய ஒளி? அந்த ஒளிதான் ஜீவனான ஒளி. எங்களுக்கு ஒளியை தந்தவர், ஜீவனை தந்தவர். அந்த வார்த்தை நன்றாக இன்றைக்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டு இயேசுநாதரையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தங்க கர்த்தருக்கே அது எல்லா மகிமையும் அவருடைய நாமே உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக அவர் கர்த்தரை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு நன்றாக புரிகிற என்ற ஒரு விட்னஸ் என்ற இருதயத்தில் இருக்கிறது. தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம்.
0: ஆமீன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. God bless you sister, God bless you everybody. Amen.
1: Amen, amen. நாங்கள் இப்பொழுது முடிவு ஜெபத்துக்குள் செல்லலாம். Thank you Lord for this wonderful, wonderful way in which you have been working and moving Lord through these nations of the world that you gave us such favor Lord. This is none of us, Lord. This is nothing that we can accomplish on our own. This is not a man, but of the work of the living God Almighty coming through the power of the Holy Spirit, emanating as choosing us, Lord. Lord, this is a choosing how you do, Lord, through your call, Lord. None of us, Lord Jesus, are worthy of it, but you have called us out, Lord. Separated us, Lord, unto yourself, Lord, from the teamwork that has been going on right from the beginning to the end. And all that has been going on in the background with Brother Leslie and Sister Rita, who have been recording and working out, Lord. Brother Mahendran, who has been also, Lord, working, Lord, throughout the programs for coordination of the programs as well. Lord, this is nothing but your work of the Holy Spirit, Lord, that you have been, Lord Jesus, witnessing in my own heart, Lord, how you have blessed it, Lord, how you have called it out, Lord, how you have been blessing, Lord, many nations because of it, Lord. 92 to 97 stations have been joining together, receiving that same blessing upon themselves too, Lord. And 2,022 people have been gathering and at one sitting receiving this message, receiving the what you have been doing right from the beginning to the end. Sister Karuna, Lord, bringing forth the praises and worship, Lord Jesus, with her song and worship, Lord, standing in the gap for the nations of the world as well. And thank you, Lord, for that blessing. Bless her as and her family, Lord. And I thank you, Lord, for Sister Grace with her worship and thanksgiving and praise and worship, Lord, along with the short devotional, Lord, that she brought in, Father. Thank you, Lord, for that word as well, Father, for the power, the fear of the Lord, Lord Jesus. Perfect love cast out fear. And that you have given us not a fear, but of a sound mind, Lord, Lord, according to your word, of power and of love and of a sound mind. So we thank you for that, Lord, for that word as well through the devotion. We thank you for Sister Dolly, who Lord Jesus prayed for all of the workers, and a beautiful song for her call and her time of adoration and worship as well. Father, bless her and her family, Lord, as well. And we thank you for that, Lord, for her service, Lord, unto you, Lord, day in, day out, Lord, how she comes forth, Lord, with your strength and your the way in which you have called her out, Lord. Bless her, Lord, accordingly, physically, mentally, emotionally, every way, Lord, possible. And I thank you for that, Lord. And I also thank you, Father, even as Brother Mahendran has been working alongside, and Lord, we thank you for his time and dedication as well, Father, and all that he does, Lord, to honor and glorify you, Lord, and much of the strength to carry on, Lord, and bless him and his family, Lord, to the third and fourth generation, Lord. So we thank you for that, Lord, and also for protection, Lord, upon Brother Leslie and Sister Rita and their family. They are going out and they are coming in, and all that they say and do, Lord, to honor and glorify you, Lord. In the name of Jesus, you have been uplifted, glorified, and Lord, many have been touched, many have been delivered, many have been set free, many have been blessed more than that we could ask or imagine. Eye hath not seen, ear hath not heard, neither has it entered into the heart of man, but God has prepared for them that love God and are called according to his purposes. That is a promise in which you have blessed them, Lord. So I thank you for that, Lord. In the name of Jesus, I pray. Amen and amen. இப்பொழுது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆத்மாவை சொல்லலாம். அதுக்கு முதல் நான் சிஸ்டர் ரீட்டாவை அழைக்கப் போகிறேன்.

0: வேதத்தை நீங்க திறந்து கொள்ளுங்க. வேதத்தை திறந்து புலம்பல் 5 அதிகாரம், புலம்பல் எரேமியாவின் புலம்பல் 5 அதிகாரம் 21 வசனத்தை சகோதரன் வாசிக்கும் போது நீங்கள் வேதத்தை கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன்.
1: கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும்.
0: பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இந்த கூட்டத்திற்காக ஒரு 2-3 நாளாகவே ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கு காலையில் ஆண்டவர் அதிகாலையில் எனக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்து இந்த வசனத்தை என் உள்ளத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படி செய்தார். நிச்சயமாகவே இந்த கூட்டம் முடிந்து போகும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஆமென். ஏனென்றால் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரிடத்தில் நான் கேட்டு உங்களிடத்திற்கு கொண்டு வருகிறேன். ஏதோ ஒரு கூட்டத்திற்கு நான் வந்தேன், ஒரு செய்தியை கேட்டேன் என்பது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு ஓடி வருகிற நீங்கள் இந்த கூட்டத்திற்கு பிறகு ஆண்ட ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே கட்டளையிட போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். பைபிள் கொண்டு வந்தவங்கெல்லாம் நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இக்காலத்தில் நீங்க பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்க சந்திக்கும் போது அந்த காலத்தில் இப்படி இல்லையே, 10 வருஷத்துக்கு முன்னால் அப்படி இல்லையே, 20 வருஷத்துக்கு முன்பாக எங்கள் வீட்டில் இருந்த ஒரு செழிப்பு இப்போ இல்லையே, ஒரு 7 வருஷத்துக்கு 9 இருந்த ஒரு பலன் எனக்கு இல்லையே, அப்போது இருந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லையே என்றெல்லாம் நீங்க எந்தெந்த காரியத்தில் இல்லை இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களோ அதை திரும்பவும் ஆண்டவர் இன்றைக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அந்த காலத்தில் இருந்தது போல இல்லை, அந்த காலத்தில் இருந்த சந்தோஷம், அந்த காலத்தில் இருந்த பலன், அந்த நாட்களில் இருந்த ஒரு ஜபாவி, அந்த நாட்களில் நான் ஆண்டவருடைய வேத வசனத்தை வாசித்தது போல, அந்த நாட்கள் எங்கள் வீட்டில் இருந்த ஒரு நிம்மதி, அந்த காலத்தில் என் சரீரத்தில் இருந்த பலன் என்னெல்லாம் இல்லை இல்லை இல்லை என்று நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் மிகுந்த வேதனையோடு இந்த நாட்களை நீங்கள் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காகவே இந்த வார்த்தையை என் இருதயத்தில் போட்டார். அந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். நம்முடைய ஆண்டவர் காரியங்களை புதிதாய் மாற்றுகிறவர். ஆமென். ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறவர். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அதனால அந்த பழைய காலத்தில் இருந்ததையே நீங்க நினைச்சு இந்த காலம் இப்படி இருக்க இப்படி இருக்க இனி எப்படி இருக்கும், இனி வரப்போ இப்பவுமே இப்படி இருந்துச்சுன்னா இனி வரப்போகிற காலம் எப்படி இருக்கும்? உதாரணமா உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் தான் சம்பளம் வைங்க, இந்த 5000 ரூபாய் வச்சே இப்ப என்னால நடத்த முடியலையே, இனி வரக்கூடிய காலத்துல இன்னும் விலைவாசிகள்லாம் உயரும் போது நான் எப்படி தான் அதை சமாளிக்க போறேன், அல்லது இப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு பலவீனம் என்று மருத்துவர் சொல்லிட்டார் வைங்க, இந்த பலவீனத்தை வச்சு நான் எவ்வளவு காலம் வாழ போறேன், இவ்வளவு மருந்து மாத்திரைகளை வாங்க வேண்டி இருக்கு, நான் என்ன இனி என்ன செய்ய போகிறேன்? இப்ப ஒருவேளை உங்க பிள்ளைகள் படித்து அடுத்த கல்வி ஆண்டுக்கு வரப்போறாங்க, அப்போ பள்ளிக்கூடங்களுக்கு போனா 50,000 ஃபீஸ் கட்டுங்க, 1 லட்சம் ரூபா கொடுங்க, அல்லது 2 லட்சம் ரூபா கொடுத்தாதான் அங்க சீட் கிடைக்குமா, நான் என்ன செய்ய போறேன், எங்க படிக்க வைக்க போறேன், அந்த காலம் போல இல்லையே என்றெல்லாம் உங்க உள்ளத்துக்குள்ள நிறைய வேதனைகளோடு கூட நீங்க வந்திருப்பீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய ஊழியக்காரனாக நான் நின்று ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசி
2: நான் கையில் கைலி கைலி

ஐயா கிளியர் இல்லையா ஐயா? ஐயா கிளியர் இல்லை. பேசலோட ஐயா கிளியர் இல்லை.

0: ஆமென், ஆமென், ஆமென். சங்கம வானொலியின் மாலை நேர வார்த்தைகளின் வெளிச்சம். இந்த வார்த்தைகளின் வெளிச்சம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் டொரண்டோ நேரப்படி மேலே மாலை 6:30 மணிக்கு ஆரம்பமாகின்றது. இந்த வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியை 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மறு ஒழுங்கில் யூடியூப், ஃபேஸ்புக்கில் கூட இந்த செய்திகளை நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாளே வார்த்தையின் வெளிச்சத்திலே ஆரம்ப ஜபம் பிறந்த மகேந்திரன், ஜபம் பாடல் சிஸ்டர் கருணா ஸ்காபரோ ஒன்டாரியோ, துதி ஆராதனை வேதத்தியான பகுதியை எடுத்துக்கொண்டவர் சிஸ்டர் கிரேஸ், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி வான்கூவர், ஊழிற்கான ஜெபம் சிஸ்டர் டாலி. இன்றைய நாளிலே வார்த்தை விதத்தில் 2 புதிய ஊழியர்கள் இந்தியாவிலிருந்து கடந்து கொள்கிறார்கள். காரணம், இந்த மறு ஒழுங்கிழப்பிலே இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே இந்த மறு ஒளிபரப்பு செய்திகளை கேட்டு அநேக தேவதாசர்கள் தொடர்பு கொண்டு, ஐயா, இந்த நிகழ்ச்சியில் நானும் வந்து கலந்து கொள்ளலாமா, வார்த்தையை கொடுக்கலாமா என்று ஓடி வருகிறார். காரணம், இந்த மறு ஒளிபரப்பு கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். இதுவரை இந்த நிகழ்ச்சியிலே 23 ஊழியர்கள் இதிலே கலந்து கொண்டு ஊழியம் செய்கிறார்கள். 23, அதில் 60 புதிய ஊழியர்கள் ஆரம்ப ஜபத்தை கேட்டு, செய்திகளை கேட்டு, துதி ஆராதனை கேட்டு, வேதத்தியான பகுதியை கேட்டு, சனி ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற உவாச துதி ஆராதனை சத்தத்தை கேட்டு அநேக தேவ பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 2000 மேற்பட்ட தேவ பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இப்பொழுது ஆரம்ப ஜபம், 4 புதிய ஊழியர்கள், 2 புதிய ஊழியர்கள் வருகிறார்கள். தயவு செய்து அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அவர் வார்த்தையை கொடுத்து 2-3 வார்த்தையை பேசி அவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்துங்கள். அது எங்களுடைய கடமை. இப்பொழுது நாங்கள் ஆரம்ப ஜபத்தை எடுத்து நிகழ்ச்சியை தொடருவோமா? அன்பான பரலோக தகப்பனே, இந்த மாலை வேளையிலே சங்கம வானொலி நிலையத்திலே நடக்கின்ற வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சி உமது நாமத்தை மாயப்படுத்த வந்திருக்கிறோம். ராஜா, நீதான் உண்மையான தெய்வம். அந்த ஒன்றான மெய் தேவனை இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவனை விட்டு தூரமாக போனவர்கள் முன்னேறி வர வேண்டும் என்று தாகத்தோடு, வாஞ்சியோடு, இதுபாடாக நாங்கள் செயற்படுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நாங்கள் கொடுக்கும் நேரங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனப்பா, ஐயா, இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சி தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகள் வராதபடி தானும் அந்த கரத்தால் ஆசீர்வதித்து நீர் கரம்பிடித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். உமது பிள்ளைகள் ஆண்டவரே, உலகத்திலிருந்து வேறு பிரித்த பிள்ளைகள் துதிக்க வந்திருக்கிறார்கள், ஆராதிக்க வந்திருக்கிறார்கள், தியானப்போதி நடத்த வந்திருக்கிறார்கள், வார்த்தையை கொடுக்கிறவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கு. நேரத்தை கொடுக்கிறார்கள் சுவாமி, உம்மையை நோக்கி ஓடி வருவார்கள். தேவன் என்னோடு பேச வேண்டும், நான் கொடுக்கும் தாளந்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தாகத்தோடு வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்தை நடத்துகின்ற சங்கம வானொலியையும் சிஸ்டர் ரீட்டா குடும்பங்கள் பேரப்பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து நீர் என்று வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த 2 புதிய ஊழியர்கள் வந்து செய்து கொடுக்கும் பொழுது அந்த செய்து உலகமுக்கும் தொனிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். 2 புதிய ஊழியர்கள் ஓடோடி வந்திருக்கிறார் சுவாமி. தேவன நாமத்தை மயப்படுத்த வேண்டும், வார்த்தையில விளைக்க வேண்டும் என்று நேரம் காலம் பார்க்காம ஓடி வருகிற அந்த புதிய புதிய ஊழியர்களை நீர் ஆசீர்வதியும் மென்மேலும் அநேக ஊழியர்களை கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து நிறுத்தும் ஆண்டவரே. உம்மாலே முடியாத காரியம் ஒன்று தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ஒவ்வொரு ஆராதனைகளையும் ஒவ்வொரு தேவ செய்திகளை நீ கண்ணோக்கி பார்த்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆம் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், நீர் அரவணைக்கிற தேவன், எங்களை கரம் பிடிக்கிற தேவன், தடைகளை முறியடிக்க முன்பாக கடந்து போகிற தெய்வம், வலது பக்கம் சாயும் போதும் இடது பக்கம் சாயும் போதும் வளையுதுவே என் சத்தத்தை கேட்கப்படுகிற தெய்வம் நீர் ஆண்டவர். உமது நாமத்தை வந்து உமது பாதபடியில் ஓடோடி வந்திருக்கிறோம், சரணடைந்து வந்து நிற்கிறோம் சுவாமி. நீர் ஆசீர்வதியும் ஆவியானவரே, உமது பிரசன்னம் இப்போது ஒரு பிள்ளைகளை தொட்டல்ல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, ஒரு பிரசன்னம் சங்கமம் வானொர் நிலையத்தை மூடட்டும். ஆவியானவர் பிரசன்னம் துதிக்கிற பிள்ளைகள், பாடல் பாடுற பிள்ளைகள், வேதத்தியானத்தை படுத்துகிற பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னத்தை உணர், ஒரு பிரசத்தன்னத்தை செய்யும் ஆண்டோரே, ஒரு அக்கினி அபிஷேகத்தால் நிறையும் ஆண்டோரே. இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சி ஒரு ஆசீர்வாதமான நிகழ்ச்சியாக, அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் நிகழ்ச்சியாக இன்றைய நாளை நீர் ஆசீர்வதித்து நீர் எங்களுக்கு தந்துள்ள வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டோலி அழைக்க போறோம், சிஸ்டர் கருணா அழைக்க போறோம். சிஸ்டர் கருணா வந்து ஜெபித்து பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவார்கள். மயப்படுத்துங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்,
1: ஆமென். நன்றியப்பா, நன்றி நன்றி. ஆராதனைக்குரியவரே, ஆவியானவரே, உன்னதங்கள் வாசம் பண்ணுகிறவரே, உயிரோடு எழுந்தவரே, தகப்பனே உமக்கு நன்றி நன்றி. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர வெளியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடிக்க தாவே உமை நாங்கள் மகிமைப்பட வந்திருக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். எங்களை நீர் ஸ்தோத்திர பலிகளை ஏற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, துதிகளிலே பிரியப்படுகிற தகப்பன் நீர் எப்போதும் அந்த துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிறவர் ஆண்டவரே. துதிக்கும் போது உம்முடைய பிரசன்னம் இந்த பூமிக்கு இறங்கி வருகிறது என்று சொல்லி நாங்கள் அப்பா அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேல் இறங்கும்படியாய், இந்த உலகத்தின் மக்கள் மேல் இறங்கும்படியாய் நாங்கள் கொடுக்கிறோம். எல்லாரையும் ரட்சிக்கும்படியாய் நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அறியாமை செய்கிற தவறுகளை மன்னிக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒருவரும் அப்பா நரக ஆய்க்கிணைக்குள்ளே போகாதபடி நீர் உண்மையை பலியாக்கி நீர் ஏக்கத்தாவே அதை நீர் எப்போது நினைத்தரலும் ஆண்டவரே. அப்பா, தகப்பனே, பாவியை நீர் நேசிக்கிறவராயிருக்கிறீர், பாவங்களை வெறுக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அதை அறியாதபடி செய்கிற தவறுகளை கத்தர் நீர் மன்னித்து ஆழ்கடலிலே ஆள் சமுத்திரத்திலே வீசி போடுகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய திருக்கரத்தில் எல்லாரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். இழுத்து கொள்ளுங்க, உங்களுடைய அன்பின் கயிறுகளால் கட்டி இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய சிலுவை பரியந்தமுமை நீர் தாழ்த்தி அவர்கள் அறியட்டும், அந்த ஊழியங்கள் பெருகட்டும், ஒவ்வொரு மனிதனும் விடுதலை அடையட்டும் ஆண்டவரே. உங்களுடைய திருப்பாதத்தில் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கண்ட மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொருவருக்கு ஆச்சரிக்கிறோம். உம்முடைய சத்தியத்தை சொல்லும்படியாய் பாடல்களோடும் கத்தாவை வசனங்களோடும் அப்பா எல்லா சிந்தனைகளோடும் வந்து உண்மை ஆராதிக்கிற உம்முடைய வார்த்தைகளை உயர்த்த வருகிற ஒவ்வொருவரையும் பேராக ஆசீர்வதிங்க. சரண்லஸ்லிபருக்காக அவருடைய மனைவி வீட்டா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவருடைய குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் பூர்த்தி ஜெபிக்கிறோம். மைந்திரங்களுக்காக அவருடைய சுகம்பலம் ஆரோக்கியம் எல்லாத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய ஊழியத்தை செய்யும்படியா நீர் தைரியப்படுத்துகிறவராயிருக்கிறேன். தொடர்ந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் வரப்போற அஞ்சலி அலங்கார மணிக்காக, இன்னும் சவரி கிரேஸுக்காக, டோலிக்காக, இன்னும் சுபாக்காக நாங்கள் இந்த ஊழியத்தை செய்கிற தொகுத்து வழங்குகிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாக. அவருடைய குடும்ப காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சிந்திக்க முடியாது நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லாம் உம்முடைய திருக்கரத்தில் இருந்து அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. தொடர்ந்து நடத்துங்க. சுகம் பலம் ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேல் உம்முடைய அபிஷேகம் இருக்கட்டும். புதிதாய் வந்து கலந்து கொள்ள வாஞ்சிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் உம்முடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே.

ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உலகத்தின் ஆசைகளுக்கு பின்னாக போகாதபடி அப்பா உமக்கு பயந்தவர்களாக உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாக அவர்களை உம்முடைய ரத்த குட்டிக்குள்ளாக அணைத்துக் கொள்ளுங்க, மறைத்துக் கொள்ளுங்க. அப்பா உங்களுடைய சிறகுகள் நிழலிலே பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சபை மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம், விசுவாச மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, என்னோ தான ஒன்று குந்தி குந்தி எழும்பாதபடி இந்த ஊழியத்தை கத்தாவை ஒன்று சேர்ந்து கட்டும்படியாய் எல்லாரையும் நீங்க கூட்டி சேர்க்க வேண்டுமாக, பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை கூட்டி சேர்க்க வேண்டுமாக, இந்த ஊழியக்காரரோடு சேர்ந்து ஓடத்தக்கதா எல்லாருக்கும் ஒரு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு இசைப்பான மனநிலையை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த எருசலேமை கட்டும்படியாய் புதிய எருசலேமுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த எருசலேம் பயணத்திலே எந்த ஒரு தடையும் வராதபடி அந்த புதிய எருசலேமை நாங்கள் காணும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவரோடும் கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தியம் உலகமெங்கிலும் பரவட்டும், இந்த ஊழியங்கள் எல்லா இடத்திலும் தொடரட்டும். ஆண்டவரே பாதுகாப்பு முடியாது, எல்லா ஊழியக்காரரையும் பாதுகாத்து அபிஷேகித்து வழிநடத்த முடியாது கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் எருசலேம் நகரத்தை உங்களுடைய திருக்கு பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த தேசத்தை நீர் கைவிடாத தகப்பன் ஆண்டவரே, அப்பா முற்பிதாக்களோடு கூட இருந்தது போல அப்பா உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்ட அந்த ஜனங்கள் உம்முடைய சத்தியத்தை உம்முடைய கிருபையை அவர்கள் எப்போதும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சந்ததி சந்ததியாய் சொல்லி வருகிறார்கள். ஆண்டவரே அப்படி அந்த சந்ததியை பாதுகாத்து இதுவரை வழிநடத்தினது போல இனிவரும் காலங்களிலும் உம்முடைய ரட்சிப்பு கிடைக்கும் வரையும் அந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். மேசியா நீர் என்பதை அறியும்படியாய் விரைவிலே நீர் அவர்களுக்கு காண்பிக்க போகிறீர் என்பதை நாங்கள் அறிவோம் கர்த்தாவே. ஆனாலும் கர்த்தர் இன்னும் கடினமான இருதயங்களை நீர் உடைத்து கர்த்தாவே கல்லான இருதயங்களை சதியான இருதயங்களாய் மாற்ற வல்லமை உள்ள தகப்பன் நீர் தொடர்ந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா இன்னல்கள் சுற்றி வர இருக்கிற எல்லா கஷ்டங்கள் நஷ்டங்களில் இருந்தும் யுத்தங்களில் இருந்தும் பஞ்சங்களில் இருந்தும் அந்த ஜனங்களை நீர் மீட்டுக் கொண்டவர் கர்த்தாவே, தொடர்ந்து அவர்களை பாதுகாக்க முடியாது நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொரு தேசத்து ஜனங்களும் உம்முடைய ரட்சிப்பை காணட்டும், அறியாமை நீருள் விலகட்டும். ஆண்டவரே நீரே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் அவருடைய கண்களிலே தெளிந்த பார்வையை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றையும் பகுத்தறிய தெளிந்த புத்தியை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். அப்படி இந்த கடைசி காலங்களிலே கர்த்தாவே உம்முடைய சத்தியம் எல்லா இடங்களுக்கும் போய் சேரும்படியாய் நீர் அழைத்தழைப்பில் எல்லாரும் செயல்படும்படியாய் எல்லாரையும் நீங்க கூட்டி சேர்க்கும்படியாய் நாங்களும் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தாவே உம்மை அறியாதபடி ஒன்றும் நடப்பதில்லை. எல்லாம் நேர்ந்த வேதத்தின் மூலம் எங்களுக்கு எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்ட அநேக காரியங்களை மறந்து இந்த ஜனங்கள் கர்த்தாவையுமை அறிய முடியாதபடி பாதைகளை அடைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே அந்த பாதைகளை திறந்து கர்த்தாவை அவர்களுடைய கண்களிலே தெளிந்த புத்தியிலே கர்த்தர் நீர் பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதுபோல இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. நீதியை நியாயத்தை நிலைநாட்ட உதவிய ஒத்தாசை புரியும்படியாய் அப்பா. நீ ஊழியங்களை அந்த இடத்திலே பெருக பண்ணுங்க, சத்தியத்தை அறிவிக்கும்படியாய் எல்லா ஊழியக்காரரோடும் கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் சுபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இந்த கருவிகள் ஒவ்வொன்றோடு கூட இருங்க. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கிறவர் நீர். ஆண்டவரே ஞானத்தில் குறை உள்ளவன் என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது. ஆண்டவரே அது போல அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். சாலமோன் கேட்டது போல நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த உலகத்திலே நாங்கள் வாழும்படியாய் எங்களுக்கு ஞானத்தை நீர் கொடுத்தரலும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சன்னிதானத்திலே கர்த்தாவே உம்முடைய செவிகள் எப்போதும் எங்களுடைய ஜெபங்களுக்கு திறந்திருக்கிறது ஆண்டவரே. அப்படியே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தையினாலே பரிசுத்தப்படுத்தப்படவும் பரிசுத்தத்தை நாங்கள் ஆராயவும் உம்முடைய வார்த்தையினாலே கழுவப்படவும் உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட எங்கள் ஒவ்வொருவரை நாங்கள் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்து உம்முடைய திருப்பாதத்தில் வச்சு செபிக்கிறேன் நல்ல பிதாவே. அமேன்.

0: Praise the Lord.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபம் பண்ணீர்கள், உங்களுடைய ஆராதனை, ஆராதனை இந்த பாடலை கேட்கும் பொழுது உண்மையிலே ஒரு அமைதியாக இருந்து கேட்கும் பொழுது ஒரு பிரசன்னம். அப்படியா, இன்றைய நாளே வார்த்தைகளின் வெளிச்ச நேரத்திலே உங்களுடைய ஆராதனை கர்த்தருக்கு பிரியமாக, கேட்கிற பிள்ளைகளுக்கு அமைதியான ஒரு ஆராதனையாக நீங்கள் வழிநடத்தீர்கள். மிக மிக ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் ஊழியங்கள் எங்களை கையெட்ட செய்யும் சகல காரியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமே, ஆமேன்.
0: ஆமென். அப்படியே எங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
1: தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கொஞ்ச நேரம் கர்த்தவங்களை ஆசிரியப்பார். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் அழைக்க போறோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
2: பிரைஸ் தி லார்ட். அங்க பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்ச நேரத்திலே துதித்து ஆராதித்து வேதத்தியாய தியான பகுதியை எடுத்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த வந்திருக்கிறேன். இந்த வார்த்தை முடிஞ்ச நேரத்தில் இப்பொழுது நேரத்தை உங்களுக்கு ஒப்புக்கிறேன் சிஸ்டர். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை வழி நடத்துங்கள். ஆமென்.
2: நன்றி ஆண்டவரே. தேவனே, இந்த நாளிலும் ஆண்டவரே உண்மை ஆராதிக்க சகோதரிக்கார் நான் பாடினது போல ஆராதனை, இந்த எப்பொழுதும் ஆராதனை, ஆராதனையில் பிரியமுள்ளவர் என்ற தேவாதி தேவன் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர், உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய பிரசன்னம், உடைய பிரசன்னம் ஒன்றே போதும். உடைய பிரசன்னம் இல்லாமல் தாவே ஒன்றும் செய்ய முடியாது. பிரசன்னத்தில் ஆறுதல், பிரசன்னத்திலே கட்டுக்கள் உடையும், கட்டும் டோர்க்கு விடுதலை என்று சொல்லி வேதம் சொல்லுற பிரகாரம் ஆண்டவர் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே நன்றி செலுத்துறோம். உம்முடைய நாமத்தை இந்த இடத்துல உயர்த்துறோம். அதிசயமானவர், ஆலோசனை கத்த, நித்திய பிதா, சமாதான பிரபுவே உயர்த்துறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துற சத்தியபரன் தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வாசமா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்கள்ல நடத்துகிறார், நித்தமும் நடத்துறபடினால நன்றி செலுத்துறோம். இந்த நித்திய வெளிச்சம் ஆண்டவரே, சங்கமம் வானொலி கூடாக அநேகருக்கு ஆண்டவரே சத்தியம் பரவிட்டது, மேற்கொண்டது விருத்தி அடையத்தக்கதாக அநேகர் மனம் திரும்ப இந்த இருதயங்கள் பிரகாசமாக்கப்பட நீர் கிருப செய்யறபடியாக உமக்கு நன்றி. இதில் இணைந்து வழங்குற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆண்டவரே, தலைமை பண்ணுற ஆண்டவரே, லெஸ்லி பிரதர் ஆண்டவரே, அந்த சிஸ்டர் ரீட்டா, ஒவ்வொரு தரையும் ஆண்டவர் உடைய திருக்கரத்திலே தந்து நடத்துகிற அந்த வல்லமை இந்த தேவனுக்குள்ளாக கிரியை நடப்பிக்கிறபடியாக உமக்கு நன்றி. மகேந்திரன் பிரதர் ஆண்டவரே ஒவ்வொரு தரையும் உடைய கரத்திலே தந்து இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.

வாஞ்சிக்கிறேன், எனக்காகவே யாவையும் நீ செய்தீரேன், மனபாரங்களை சிலுவையிலே நீ சுமந்தீரேன், எனக்காகவே ஜீவன் நீ தந்தீரேன், என் சாபங்கள்

உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தந்திரேன். உம்மை வாஞ்சையா என்னும் தொடர்ந்திட உங்க கிருபை தந்திரேன்.

உங்க கேருபை தந்திரேம் வேணாண்டு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றேம் கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டா எண்ணினீரேம் வேணான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றேம் கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டா எண்ணினீரே இயேசுவே உந்தன் அன்பு.

என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன், உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தந்திரேன், உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தந்திரேன், இருளாய் கிடந்த என் வாழ்வில் ரட்சிப்பை தந்திரேன், அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரம், இருளாய் கிடந்த என் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரம், அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மா

என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன், உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தந்திரேன். நிலையில்லாதே என்றன் வாழ்வில் நிலையாய் வந்திரேன். நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்திரேன். நிலையில்லாத என்றன் வாழ்வில் நிலையா

0: கிருபையை உயர்த்திடுவேன். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நான் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எப்படி என்றால், இந்த மாற்கு 4:28 வசனத்தின்படி, எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். கர்த்தருடைய காரியங்களில் ஒரு வளர்ச்சி முறை இருக்கிறது. வளரவும் பலன் கிடைக்கவும் சிறிது காலம் எடுக்கிறது. அது நான் சில பேர் அதை ஒரு ஜெபத்துக்கோ இது பதில் கிடைக்கவில்லை என்றால், உடனே பதிலை பெற்றுக் கொள்ளாவிட்டால், தேவனே என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தரவில்லை என்று சொல்லி அதற்காக எண்ணிக்கொண்டிருப்பாங்க. ஏனென்றால் சில நேரத்தில் எங்களுக்கு உடனே பெற்றுக்கொள்ளணும் போல இருக்கிறது. ஆனால் தேவன் ஒரு நேரம் வச்சிருக்கிறார். அதுக்காகத்தான் எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். அப்ப நாங்கள் நாட்டிய பின்பு ஒரு விதையை போட்டது உடனே நாங்கள் விதைக்கிய பயிர் வந்துடும் என்றது நாங்கள் நினைவு அப்படி வர முடியாது. எந்த பெற்றுக்கொள்கிறோம் என்று நாங்கள் இந்த உடனே விதைத்துட்டு வந்து திரும்ப நாங்கள் அதை கிண்டி பார்க்கவும் இல்லை, அது எப்படி முளைக்கிறேன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய அந்த மறைவில் நாங்கள் ஜபிக்கிறதும் அப்படித்தான், விதை விதைக்கிறதும் அப்படித்தான். விதையை நாங்கள் விதைத்துட்டு உடனே திரும்ப அந்த விதை அது முளை கிளம்பி அது பயிராய்கள் முளைக்கிறதுக்கு கன நாள் எடுக்கும். அதேமாதிரி தான் ஜபங்களே நாங்கள் சில நேரம் எங்களை ஜபிச்சு போட்டு இன்னும் பதிலை கிடைக்கல என்றோடனே நாங்கள் சோர்ந்து போகிறோம். சில நேரம் அவிசுவாசம் வந்துடும். அவிசுவாசத்தில் நாங்கள் இதை எனக்கு கிடைக்கல, இது என்ன சித்தமோ தேவனுடைய சித்தமோ அப்படின்றலாம் நாங்கள் அதெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணும்போது இவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று மார்க் 11:24 வசனம் சொல்லுது. ஏனென்றால் அவர் எப்பளோ ஜெபம் பண்ணும் போது அவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று. அப்ப அதே அப்படி நாங்கள் விசுவாசிக்கக்குள்ள தேவனுக்கு எங்களுக்கு தரத்தான் அவர் விரும்புகிறார் என்று அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று. அப்ப நாங்கள் ஜெபம் பண்ணும் போது பெற்றுக்கொள்ளுகிற அதை விசுவாசித்த பின்னர் அது எங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கணும். அது எங்கள் நிறைவேறி விட்டது என்று நாங்கள் நன்றி சொல்லணும். நாங்கள் ஜபித்த உடனே பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று விசுவாசிக்க வேணும். எப்படி நீங்கள் காணாத உணராத ருசிக்காத ஒன்றை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று விசுவாசிப்பது என்று சொல்லி நாங்கள் சில நேரம் யோசிப்போம். உதாரணமாக எங்கள் சரீரத்தில் ஒரு வலி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நாங்கள் தேவனே நான் குணமாகி விட்டேன் என்று விசுவாசிக்கிறேன் என்று ஜபிக்கிறீர்கள். நாங்கள் ஜபித்து முடித்த உடனே நாங்கள் சுகமாகி விட்டோம் என்று சொல்லி ஆமீன் என்று சொன்ன பின்பும் எங்களுக்கு வலி மாறாமல் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான மக்கள் உடனே தேவன் ஒன்றுமே செய்யவில்லை என்று எண்ணுகிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் புரிந்து கொள்ளாததே. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவர் ஆவிக்குரிய ரீதியில் செயல்படுகிறார். ஆவிக்குரிய ரீதியில் சில காரியங்கள் நடக்கின்றன. அது ஒரு மனிதனின் சரீரத்தில் வெளிப்பட கொஞ்சம் காலமாகலாம். ஆனால் அவர் ஏற்கனவே எங்களுக்கு சுகத்தை தந்து விட்டபடினால அந்த சூழ்நிலை அந்த வலி இருக்கலாம் அல்லது நாங்கள் அதை உணராமல் இருக்கலாம். ஆனால் தேவன் எங்களுக்கு ஜாவட்டையும் செய்து முடித்தபடினால இந்த நாட்கள்ல அந்த விதையை நாங்கள் எப்படி விதைச்சு அதுக்கு நாங்கள் அறுவடையை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது போல சரீரத்திலே நாங்கள் தழும்புகளாலே நாங்கள் சுகமாய் விட்டோம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கும் போது அதே போலதான் தேவன் எங்களுக்கு பரிபூர்ணமான சுகத்தை தந்து விட்டார் என்று நாங்கள் எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசமே எங்களை உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்குது. அந்த உலக காரியங்களை நாங்கள் சிந்திச்சு கொண்டிருக்கிறோம். நோயா இருக்குது, வருத்தமா இருக்கு, துன்பங்கள் இருக்கு, கண்ணீர்கள், கவலைகள் என்ற அதை நாங்கள் பார்க்காமல் தேவன் எங்களுக்காக ஜாவத்தையும் செய்து முடித்து அதை நாங்கள் உணரும் போது இந்த நாளில் சரீரத்தில் நாங்கள் பரிபூர்ண சுகத்தை பெறலாம். கடனில் நாங்கள் வாழாமல் நாங்கள் ஐஸ்வர்யவான்களாய் வாழலாம் என்றால் தேவனுடைய வார்த்தை பொய் சொல்ல மனிதன் இல்லை மனமாற மனப்புறோ வசனித்தும் அதை நிறைவேற்றாதிருப்பேனோன்னு சொல்றார். அவர் சொன்னது நிறைவேறிட்டேன். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். அப்படியாக இந்த வார்த்தையின்படி உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த நிறத்தை தந்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதை உங்களை புரிந்து கொள்ள நீங்கள் கிருபையாய் வழி நடத்துறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.
1: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளிலே ஒவ்வொரு நாளும் நிமிடம் என்ற பாடலையும் உம்மை நேசித்த இந்த பாடலையும் பாடி தேவனுடைய நாமத்தை மையப்பட்ட மாற்கு 4:28 வசனத்தை இந்த தியான பகுதிக்கு எடுத்துக்கொண்டு வந்தீர்கள். அதிலே இந்த தானியம் வளர்ச்சி முறை இருக்கிறது, அதாவது முளை கதிர் தானியம் அநேக நாட்கள் செல்லும். அதே போல ஜபத்துக்கு நான் உடனடியாக பதில் கிடைக்கும் கேட்கக்கூடாது, நாங்கள் ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும். நேரங்காலம் வரும்பொழுது தேவன் அதுக்குள்ள பதிலை தருவார். அருமையான வழிபாட்டு தியான பதில செய்திகள் மிக மிக ஆசீர்வாதமாக இருந்தால் கத்தர் உங்களையும் ஊழியங்களையும் கையெட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன்.
1: நன்றி சிஸ்டர். தொண்டனாக சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்க போறோம். கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக பாடப்பட்டு ஜபிக்க பேசுவோம் சிஸ்டர் ரஜினி.
2: Praise the Lord, Brother Mahindran. God bless you.
1: God bless you too. Go ahead.
2: Thank you, Lord. Praise you, praise you, praise you, my Lord. Praise you, my Father, the Son, and the Holy Spirit, all three in one. Lord, we exalt your name. We exalt your name above all the heavens and the earth. We thank you, O God Almighty. We thank you for your wonderful presence. We thank you for who you are, O God. You are the only Savior that you sent to this world to die for us, for our sins, and thereby we have eternal life. Thank you, Lord. Words are not sufficient, Lord, to praise you and bring forth thanksgiving to you this Thanksgiving weekend, Lord, as we, Lord, look up to you, Lord, through this Thanksgiving week, Lord. Lord, we thank you, Lord. Thank you, thank you, thank you. In the name of Jesus alone, Lord, we praise you, we worship you, we glorify you, we honor you, Lord. We lift your name up high, Lord Jesus. Even as you brought forth, Lord, 2022 people yesterday, you are bringing them today, Lord. As they are coming today, Lord, and worshiping you, praising you, Lord, with the entities that you have given us, with 97 stations gathering together, Lord, with the head office of this station that is deriving, Lord, and emanating, broadcasting, Lord, from Toronto, Canada, Lord, with Brother Leslie, Lord Jesus, along with the 97 stations that have agreed to join, Lord. This is nothing but your work. And even as Brother Mahendran is, Lord, today, Lord, once again, Lord, with Bharthi in Balicham, Lord, and all the Nithya Balicham and all the burdens that you have put upon his heart, Lord, for the souls, Lord, that you have given, for the hunger of the souls, Lord, that this is not nothing of us, Lord. This is nothing of us, but the work of your Holy Spirit in and through us, Lord, to them that are dedicated to you, to them that are called by you, to them that are set apart from you, Lord, O God. So we thank you, Lord, for this wonderful way in which you have called us, Lord. We also thank you for Sister Rita, who is working alongside with Brother Leslie, Lord, to put all the coordination of the programs as well. But today, Bharthi and Balicham, Lord, with Brother Mahendran, who has been coordinating the program, and Lord, working, Lord Jesus, calling out new fellowship, Lord, of the servants of the Lord to come and bring forth the word as well. The two new members that are coming, two new servants of the Lord that are coming, Lord, to share the word. We give them all to you, Lord, O God, and even as Sister Karuna, Sister Grace, who have been, Lord, coming and worshiping you, Lord, O God, and singing worship and praise, and also bringing forth the devotional that has been a blessing, Lord, and Sister Dolly, who is waiting to come and pray, Lord, for all the workers, all the servants of the Lord, with the blessing upon them and the guidance and the power of the Holy Spirit and the anointing power of the Holy Spirit to rest upon them. We agree together with all of them as a teamwork, Lord, that are deriving as one man to you, Lord, that is so well-pleasing to you, my Father. We, Lord, therefore, Lord Jesus, Lord, lay it all at thy altar, Lord, that you may take the first eminence, take the first precedence, Lord, of all that we say and do, Lord, that belongs to you rightfully, that you are exalted, worshipped, and glorified, magnified through it. In the name of Jesus, we pray. Now, Lord, we entrust, Lord, the listeners to you, Lord, the biggest, most criteria, Lord, of these very stations, Lord, that are coming, Lord, and emanating, Lord, because of the listeners that are listening, Father, that they would receive this blessing, that they would be blessed by it, Lord. That is the bottom line of this very ministry that is going forth, Lord. The servants' lips, Lord, will be anointed also, Lord, as they bring forth the word, Lord Jesus, as the hearers, Lord, not only be hearers, but, Lord, obedient to your word, Lord, and bring forth much fruit upon their lives, Lord, that you are not only being please, Lord Jesus, not only listeners and hearers, but to Lord Jesus, bring forth, Lord, much life and presence and power, coming forth the word of the living God, bringing forth the very presence of God in our lives, where the word itself has the power and the authority that will bring forth the freedom upon their lives, breaking down chains, Lord. Every chains be broken in the name of Jesus. Every valley is, Lord Jesus, be brought up, Lord Jesus, to the place where you would, Lord, become the Lord of their glory and power and praise. Lord, you have said, Lord, it's not by might nor by power, but by my spirit, saith the Lord, that this mountain will crumble and fall and become plain before us. That is the God who you are. That is the God who we worship in the name of Jesus and Jesus alone. Lord, when we worship you, Lord, in the name of Jesus, Lord Jesus, that is where, Lord, we have the entity of God coming through into our very lives, because he is the only way, the truth and the life. And I thank you, Lord, for many that will find you, Lord, before the end of this segment, Lord, as the servant slips, Lord, be anointed and bring forth the word of God, that you would, Lord, have that very eminence, Lord, the very present, Lord, of the presence of the living God coming through the word of God, Lord, into their hearts and lives. Prepare the soil of their hearts, Lord, the anointing power of the Holy Spirit breaking down, Lord, every hindrance in the name of Jesus Christ, and bring forth much deliverance, much power, and much freedom upon their lives. Where the Spirit of the Lord is, there is victory, there is freedom. So I thank you for that, Lord. Lord, I give the listeners once again, Lord, into your hands. Lay them at thy feet and at thy altar. Lord, many that have gathered, many that have, Lord Jesus, not only come after a blessing, but to know who their Creator God is, but to exalt you, Lord, and know you, Lord, as their own Lord and Savior upon their own lives, Lord. Before the end of this segment, Lord, if anybody that has not come into this experience of, Lord, accepting you as their Lord and their Savior, would call you out as the Lord, my Savior, in the name of Jesus and Jesus alone, and become a child of God. And I thank you for that, Lord. In Jesus' name I pray. Amen and amen.
1: Amen. Amen. Thank you, Sister Rajani. Arangaramani, God bless you and the ministry. Amen. Amen. Praise the Lord, Sister Dolly.
3: Praise the Lord.
1: இன்றைய நாளே ரெண்டு புதிய ஊழியர்கள் செய்து கொடுத்தால் அவர்களுக்காக பாற்பட்டு ஜெபிங்கள். கர்த்தர்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.
3: ஆமென். ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, மட்டும் எங்களை காத்து சித்தத்தின் போல் நடத்தி சென்று செலுத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறப்பா. வருகிறவர்கள் ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்குரியவர்களாக இன்னும் அதிகமாக நீங்க பரிசுத்தமா இருப்பது போல யாவரையும் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. ஜெப ஆவியினால ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அபிஷேகத்தினால ஒவ்வொரு நிமிடமும் புதிதாக அவங்க அபிஷேகத்தினால நிரம்பி அப்பா உங்களுக்குள்ள மறைந்திருந்து உங்களோட வார்த்தை பகிர்ந்து கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே நீங்க தெரிந்து கொண்ட அந்த மகா பிரதான அழைப்பின்படி சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை உங்களுக்குரியவர்களாக இன்னும் அதிகமாக சாட்சியாக நிறுத்தி வைத்து உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு வேற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஜெப ஆவியின் மூலமாக நிரப்பி அப்பா உங்களுடைய ஜெபத்தினால அவர்கள் இப்பொழுது உங்களை கண்டறியத்தக்கதாக அப்ப உங்களுடைய பிரசன்னத்தை காணக்கூடியதாக இப்பொழுது உங்களுடைய சமூகத்தை நாங்கள் உணரக்கூடியதாக காணக்கூடியதாக எங்களுக்குள்ள உலாவி கொண்டிருக்க அந்த பரிசுத்தமான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா சுவிசேஷம் பாரம் ஒன்று என்று உங்களோட அந்த பாரத்தை சுமத்தாங்கை வரலாக இருப்பதற்கானவரை அவர்களே ஒரு சுவிசேஷ பாரத்தை அவர்களுக்குள்ள கொடுத்து படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா உங்களுடைய விருப்பத்தின்படி நடத்துங்க, உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே ஆவியோடு உண்மையோடும் தேவ பயத்தோடு உங்களுக்கு முன்பாக நாங்கள் தாழ்மையோடு வந்து நின்று உங்களுக்கென்றே நாங்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு அவர்களுக்கு இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து உங்களுடைய அன்பினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர். அப்பா இன்றும் நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். யாவரும் உங்களோட சித்தத்தின்படி நடந்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி வரப்போற ரெண்டு ஊழியக்காரங்களையும் ஆண்டவரே நீங்க தெரிந்தெடுத்த தாசர்கள் அவர்களை இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல புதிதாக கொண்டு புதிதான வார்த்தையில எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போற அந்த அந்த பாஸ்டர்ஸ் மார்க்க ஊழியக்காரர்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறீங்க. ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே நீங்க தெரிந்தெடுத்த பாத்திரங்களை தெரிந்தெடுத்த ஊழியக்காரர்கள அப்பா அவரை வெறுமையான பாத்திரமாக வந்து நிற்கும் பொழுது உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பியங்களின் அதிகமாக உங்களுடைய வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமே பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஐயா.
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் தேவனை நோக்கி துதித்து ஆராதித்து பாடிய சிஸ்டர் டோலி, இவர் நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி என்பது குறிப்பிடத்தக்கது. ஆமேன். இதுவரை நேரமும் நாங்கள் துதித்தோம் ஆராதித்தோம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம் வேதத்தியான பாடல் நடத்தினோம் எல்லாம் ஆண்டவருக்கு சந்தோஷமாக இருந்தது. தொடர்ந்து நாங்கள் இன்று தேவ செய்தியை கடந்து செல்ல போகிறோம். இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே ரெண்டு புதிய ஊழியர்கள் இன்று தேவ செய்தி கொடுக்க இந்தியாவிலிருந்து தேவ செய்திக்க வந்திருக்கிறார்கள். அவரை நாங்கள் அழைக்க போகிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் டானியல்.
4: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், எப்படி இருக்கீங்க?
1: கர்த்தருடைய கிருபையால் நல்லா இருக்கிறோம். இன்றைய நாளிலே முதல் தடவையாக வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியிலே தேவ செய்தி கொடுக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய செய்தியை 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணி இருக்கிறோம். அது மட்டுமல்ல யூடியூப் பேஸ்புக்லையும் போய்கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் அனைத்து தேவ பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சங்கமா வானொலி நிலையத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் சனி ஞாயிற்றுக்கிழமையிலே நடத்துகின்ற ஜெப உபவாசத்து யாரான கேட்கிற தேவ பிள்ளைய சார்பிலும் உங்களை வருக வர என்று வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் ஊழியர்களை ஆதரிப்பதாக. இன்றைய நாளே நீங்கள் வந்து இன்ட்ரடக்ஷன் உங்களுடைய பற்றி சில இன்ட்ரடக்ஷன் சொல்லிவிட்டு ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை தெளிவாக கூறுங்கள். பதிவு செய்து கொண்டிருக்கோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைது செய்யும் சகல காரியம் தேவன் ஆசிரிப்பார். ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
4: ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் மற்றும் லைன்ல இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், ஊழியம் செய்கிற சகோதரிகள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஐ எம் டேனியல் பீட்டர். என் பெயர் டேனியல் பீட்டர். ஜீசஸ் பிளஸ்ஸஸ் ரிவைவல் மினிஸ்ட்ரின்னு சொல்லி, அதாவது தூத்துக்குடி மாவட்டம், இந்தியாவில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம், அதாவது நாலுமாவடி நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பக்கத்தில் தான் ஆலடி விளை அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் அந்த ஏரியா பேர் குரும்பூர் சிட்டி. அதில் நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். நான் ஒரு சுவிசேஷகர். ஐ எம் நாட் அ பாஸ்டர், ஐ எம் அன் இவாஞ்சலிஸ்ட். கடந்த 40 வருடங்களாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன், உள்நாடுகளிலும் வெளிநாடுகளிலும். சமீபத்திலே என்னுடைய யூடியூப் சேனல்ல வீடியோக்களை பார்த்துவிட்டு அருமையான பாஸ்டர்கள் என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. ஆகவே அவருடைய அன்பான அழைப்புக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கமம், தமிழ் கிறிஸ்தவ வானொலி மற்றும் வார்த்தையின் வெளிச்சம் ஊழியங்கள் இன்னுமாக இந்த ஊழியத்தோடு இணைந்து செயல்படுத்துகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இதில் இணைந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமத்திலே மறுபடி ஒரு விசை அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இனி மெசேஜுக்குள்ள போகலாமா பாஸ்டர்?
1: போங்க பாஸ்டர்.
4: ஓகே. இந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நான் உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் எனக்குள்ளே வைத்த தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32 அதிகாரம் 15 வசனத்திலிருந்து உங்களோடு நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எல்லாருமே இந்த வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா 32:15 வசனம். The book of Isaiah, chapter 32 and verses 15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஏசாயா தீர்க்கதரிசன் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தை, அதாவது உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்குமா. ஆனால் அந்த ஆவி ஊற்றப்படும் பொழுது வனந்தரமாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை செழிப்பான வயல்வெளியாய் மாறுமா. ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்த செழிப்பு, அது என்ன செழிப்பு? அது ஒரு காடு. இப்போ நமக்கு ஆண்டவர் தருகிறதான் உண்மையான மகிமையான செழிப்பு என்று சொல்லத்தக்க விதத்துல வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை குறித்து தேவன் சொன்ன தீர்க்க தரிசனமா இருந்தாலும், கர்த்தரை விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். இதிலே கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, முதல் வார்த்தையை பாருங்க, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அந்த அப்படியே இருக்கும் அப்படிங்கிறத நீங்க அண்டர்லைன் பண்ணி கொள்ளலாம். இன்னைக்கு பலருடைய வாழ்வை நாம் தனிப்பட்ட முறையில பார்த்து கேட்டால் சொல்லுவாங்க, எப்படி இருக்கீங்க பிரதர், உங்க பிரச்சனை எல்லாம் மாறிட்டா, உங்களுடைய சூழ்நிலை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா பலர் சொல்லுவாங்க, அப்படியே தான் இருக்கு பிரதர், வியாதி அப்படியே இருக்கிறது, கடன் அப்படியே இருக்கிறது, வீட்டுல கணவர் அப்படியே தான் இருக்கிறார், மாமியார் அப்படியே தான் இருக்கிறார், மருமக அப்படியே தான் இருக்கிறாங்க, எல்லா சூழ்நிலையும் அப்படியே தான் இருக்கு பிரதர் என்று சோர்வோடு சொல்வார்கள். அதனுடைய காரணம் என்ன? ஒரு மாற்றம் வரவில்லை. இவ்வளவோ ஜெபித்து விட்டோம், இவ்வளவோ காரியங்களை செய்து விட்டோம், ஆனால் இன்னும் மாற்றத்தை பார்க்க முடியவில்லை என்பது அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சொல்லுகிற வார்த்தையிலிருந்து நாம் அறிய முடிகிறது. காரணம் என்ன? எல்லாம் அப்படியே இருக்கிறது. ஆகவே தான் இந்த வசனம் சொல்கிறது, அப்படியே இருக்கும். ஆனால் எதுவரை அப்படியே இருக்கும்? உன்னதத்தில் இருந்து நம்மேல் தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்குமா? எனக்கன்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியத்தின் பாதையில கூட அநேக மக்களை நாம் சந்திக்கிற பொழுது பல சூழ்நிலைகள் இப்படித்தான் சொல்கிறார். ஒரு முறை ஒரு சகோதரி, அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்கள் ஆண்டவர் அறியாத குடும்பத்தினர். அந்த குடும்பத்தில் மூன்று பிள்ளைகள் வாழ்விலே திருமண வயது அடைந்திருந்தாலும் திருமணம் நடைபெறவில்லை. அப்படி இருக்கிற பொழுது அவர்கள் போகாத கோயில்கள் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, எல்லா சாமியும் கும்பிட்டு பார்த்தாச்சு, ஆனால் காரியங்களில் ஒரு மாற்றம் இல்லை. அவங்க குடும்பத்தில் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்க வழி இல்லை. கடைசியில் மூத்த மகள், எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் இப்படி சொல்லிவிட்டாளே என்று சொல்லி அடுத்த மகளுக்காவது திருமணம் வைப்போம் என்று சொல்லி அடுத்த மகளுக்கு திருமணம் ஏற்பாடு செய்ய முயற்சி செய்தால் அதுவும் தடையா இருக்கிறது. எல்லாம் அப்படியே இருக்கு. இந்த நிலையில எங்க கூட்டத்துக்கு வர்ற ஒரு சகோதரி அந்த சகோதரியை பார்த்து, ஏம்மா நீங்க எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டீங்க, ஒன்றும் மாற்றம் இல்லை, அப்படியே தான் இருக்கு, ஆனா நீங்க கொஞ்சம் இந்த ஜபத்துக்கு வாங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி நம்ம போய் தான் பார்ப்போம்னு சொல்லுங்க வந்தாங்க. வந்து ஜெபித்து காரியங்களை செய்கிற பொழுது நாங்கள் என்னிடத்துல இந்த காரியங்களை ஷேர் பண்ணாங்க. சரி ஜெபம் பண்ணி அனுப்போம்னு சொல்லி அனுப்புனா அடுத்த மாத கூட்டத்துக்கு வரும்போது சொன்னார்கள், பிரதர் திருமணமே வேண்டாம் என்று இருந்த என்னுடைய மூத்த மகள் நாம் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சம்மதித்து விட்டாள். ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தந்து விட்டார். உடனே நாங்கள் மாப்பிள்ளைக்கு தேடினோம். ஆண்டவர் கிருபையினால பக்கத்திலேயே இது போல திருமணம் முடியாமல் ஒரு மாப்பிள்ளை ஆண்டவர் காண்பித்து இப்போ காரியம் ஒழுங்காகி விட்டது பிரதர். கர்த்தர் இப்படிப்பட்ட மாற்றத்தை தந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சாட்சி சொன்னார்கள். ஒரு அலேலியா சொல்லுவோமா? பாருங்க, அப்படியே தான் இருந்தது, ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் இவர்கள் ஆண்டவரை தேடி ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஜபிக்கிற பொழுது ஆண்டவர் இறங்கினார், ஒரு மாற்றத்தை தந்து விட்டார். இதை போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, உங்க வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல, உங்களுடைய காரியங்களில ஒரு மாற்றம் இல்லையே இந்த கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் மாற்றங்களை தருகிறவர். ஆண்டவர் இறங்கி உங்கள் வாழ்விலே கிரியை செய்யும் போது நிச்சயம் மாற்றம் உண்டாகும். எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் வேளையை வைத்திருக்கிறார். சரியான நேரத்திலே அவர் மாற்றங்களை தருவார். ஆண்டவர் பல வேளைகளிலே நம்மை மாற்ற நினைக்கும் போது நம்ம வாழ்க்கையிலே நாம மாற்றங்களை தரணும், என் பிரச்சனை மாறணும், கடன் மாறணும், வியாதி வரணும், மாறணும், எல்லாம் மாறணும்னு நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா நாம மாறணும்னு நினைக்கிறார். நம்ம நினைக்கிறோம் என் பிரச்சனை மாறணும், என்னுடைய போராட்டம் மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா நீ மாறணும்ப்பா மகனே, நீ உன் வாழ்க்கையிலே மாற்றம் அடையணும், மகனே உன் வாழ்க்கையிலே நீ மாற்றத்துக்குள்ள கடந்து வரணும் அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால காரியங்கள் மாறவே இல்லை அப்படின்னு நீங்க கவலையோடு இருப்பீங்கன்னா முதல்ல உங்க வாழ்க்கையில இன்னும் மாற வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்க வாழ்க்கையில இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது இருக்குதா? ஏதாவது தேவையில்லாத பாவ பழக்கங்கள் என்னிடத்தில் இருக்கிறதா, ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி உங்களை ஆராய்ந்து பார்த்து உங்களை மாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் இடம் கொடுத்து கர்த்தர் உங்களை மாற்ற இடம் கொடுத்தால் நீங்களும் மாறிடுவீங்க, உங்கள் பிரச்சனையும் மாறிடும். நீங்கள் மாறும்போது உங்கள் பிரச்சனை மாறுகிறது. எனக்கர்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால அப்படியே தான் இருக்கு. காரியம் மாறலன்னா முதல்ல நாம மாறுவோம், கர்த்தர் நிச்சயமாய் காரியங்களை மாற்றி தருவார், பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். இங்கே இந்த ஏசாயா 32:15 நாம் வாசிக்கிற பொழுது உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்குமா? அப்படியானால் நம்முடைய வாழ்விலே மாற்றங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வேண்டுமானால் உதவி எங்கிருந்து வரணும்? உன்னதத்திலிருந்து தான் வரணும். உன்னதம் என்பது பரலோகத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. யாக்கோபு 1:17 நாம் வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு மாற்றம் வரணும்னா நம்ம பார்வையை பரலோகத்தை நோக்கி திருப்பணும், ஏன்னா அங்கிருந்து தான் உதவி வரணும். அநேக வேளை நாம மாறுவதிலே கவனம் செலுத்தாம விட்டுருதோம், அதனால அப்படி இருக்குது. ரெண்டாவது, நம்ம பார்வையை பரலோகத்துக்கு நேர திருப்பாம அங்கங்க உலக மனுஷனை போல நம்முடைய பார்வையை வைக்கிறோம். மனிதர்கள் உதவி செய்வார்களா, அல்லது மருத்துவம் உதவி செய்து விடுமா, அல்லது உலக பிரகாரமான ஏதோ சூழ்நிலைகள் காரியங்கள் அது நமக்கு மாற்றத்தை தருமா என்று நினைக்கிறோம். இல்லை, நம்முடைய பார்வையை ஆண்டவரை நோக்கி, உன்னதத்தை நோக்கி நாம் திருப்ப வேண்டும். அதனாலதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்ப நமக்கு அங்கிருந்து தான் உதவி வர வேண்டும். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசு வரும் என்று பக்தன் சொல்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில பார்வைய பரலோகத்தை நோக்கி நம்ம முழுவதும் திருப்படும். ஒருவேளை பலர் நம்ம நினைக்கிறோம், நான் சர்ச்சுக்கு போறேன், நானும் பைபிள் படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா பார்த்தா நம்முடைய இருதயம் அநேக காரியத்துல முழுவதும் ஆண்டவர் நோக்கி திரும்புவதில்லை. ஒன்னும் உலக பற்று, உலக ஆசை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களே நம்முடைய இருதயம் புதைந்து கிடக்கிறது. அதாவது சங்கீதம் 119 பக்தன் சொல்கிறார், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, கர்த்தாவே உடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில பார்வை ஆண்டவர் பக்கம் திருப்பி நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலிருந்து அந்த பற்றுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனையே நோக்கி, ஆண்டவரே எனக்கு மாற்றத்தை தாரும், ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று நாம் ஜெபிக்கிற பொழுது உன்னதத்தில் இருந்து நமக்கு ஒத்தாசை வரும். உன்னதத்தில் இருந்து ஆவியானவர் இறங்கி நம்மை கிரியை செய்வார். இந்த வசனம் என்பது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற வசனம். இந்த வசனத்தின் இன்னொரு வெளிப்பாடு என்னவென்றால், பெந்தேகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர் 2 ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது யூத ஜனங்களுடைய வாழ்விலே ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் வந்தது. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரே நாளில 3000 மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறார்கள். சபை உருவாக ஆரம்பிக்கிறது. அதன் மூலமாக கர்த்தர் தாமே இன்றைக்கு உலகம் முழுவதிலும் ஆவியானவர் மூலமாக பெரிய எழுப்புதலான காரியங்களை செய்து வருகிறார். அப்போ அந்த ஆவி ஊற்றப்படும் மட்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்விலே பழைய பிரமாணத்தின்படி வாழ்ந்தார்கள். ஆவியானவர் வந்தபோது அவருடைய வாழ்விலே பெரிய மாற்றம் வந்தது. அதே போல நம்முடைய வாழ்விலே ஆவியானவர் இறங்க நம்ம இடம் கொடுக்க வேண்டும். ஆவியானவர் வந்தாதான் விடுதலை வரும், ஆவியானவர் வந்தாதான் மாற்றம் வரும். 2 Corinthians 3:17 வாசிக்கிறோம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று நாம வாசிக்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில விடுதலை தரக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர், மாற்றங்களை தரக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஆவியானவர் நம்ம வாழ்வில இறங்க நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் போது மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது. 1987 நான் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டேன். அதற்கு முன்பதாக வாலிப வயதிலே என்னுடைய 18 வரைக்கும் உலக பிரகாரமாக நான் வாழ்ந்து வந்தேன். பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பம் தான் எங்க குடும்பம், ஆனாலும் நான் ரட்சிக்கப்படவில்லை. என்னோடு கூட பல கெட்ட நண்பர்கள் இருந்தார்கள். அவர்களோடு சேர்ந்து கொண்டு பல தீய வழிகளிலே நான் போய் கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்ற சித்தம் கொண்டார், என்னை சந்திக்க சித்தம் கொண்டார். எப்படி என்னை சந்திச்சாருனா, என் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு பிரச்சனை நண்பர்கள் மூலமாகவே வந்தது. என்னோடு கூட இருந்த அந்த காலத்தில் இருந்த இளைஞர்கள், நாங்கள் எல்லாரும் பல பாவ வழிகளை போய் கொண்டிருக்கும் போது, அந்த நாட்களிலே எங்களுடைய கிராமங்களை சுற்றி மற்ற புற மத வழிபாடு ஸ்தலங்களிலே கலை நிகழ்ச்சிகள் என்று சொல்லக்கூடிய பேரிலே பல வினோத நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். அப்போ அதெல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் நாங்கள் போறது, போய் அதெல்லாம் பார்த்துட்டு அல்லது செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு அப்படியெல்லாம் ராத்திரி நடுராத்திரியில வந்து வீட்டுக்கு படுக்க வர்றது, அப்படிலாம் இருக்கிற ஒரு காலகட்டம். அந்த காலத்துலலாம் அதுதான் பொழுதுபோக்கு, அப்படிலாம் இருந்தது. இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே ஒரு முறை நான் அவர்களோடு என் நண்பர்களோடு செல்லவில்லை. என் நண்பர்கள் எல்லாரும் ஒரு திருவிழாவுக்கு இப்படி போயிருக்கிறாங்க. போயிட்டு அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு மதுபான கடையில் போய் நல்லா மதுபானம் வாங்கி நல்லா குடிச்சிட்டு அங்கே ஒரு மனுஷனோட தகராறு இழுத்து அவனை எல்லாரும் சேர்ந்து அடித்து ரொம்ப காயப்படுத்தி போட்டு விட்டு வந்துட்டாங்க. இது எல்லாம் எனக்கு தெரியாது. அடுத்த நாள் காலையில் விஷயம் தெரிகிறது, என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் இப்படி போய் பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது என்று சொல்லி, கடைசியில் இவங்க அடித்தாங்களா என்னுடைய நண்பர்கள், அந்த ஆளியாரனா வேற காஸ்டை சார்ந்தவர், வேற ஜாதியை சார்ந்தவர். அது என்ன ஆயிட்டுனா ஜாதி பிரச்சனை மாதிரி ஆயிட்டு பெரிய அளவில் பிரச்சனை ஆகி, இப்படி இந்த டீம் வந்து நம்ம ஆளை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி பலர் எங்களை தேடுறாங்க. நானும் அவங்களோட ஏற்கனவே அடிக்கடி சுத்துறாள் பார்த்தீங்களா, அதனால என்னையும் நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன், நானும் அதில் ஒரு ஆளுன்னு என்னையும் சேர்த்துட்டாங்க. ஆனால் உண்மையில நான் அன்னைக்கு போகலை, அந்த நடந்ததுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா இப்படி ஒரு ஆபத்து வரும்போது என்னையும் நண்பர்களையும் தாக்குவதற்கு வலி வீசி தேடுறாங்க. அப்போ பெரிய பதட்டமான நிலை, ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஆயிருமோ, கொலை பண்ணிடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பதட்டமான நிலையில் இருக்கும்போதுதான் ஒரு சகோதரர் என்னை தேடி வந்தார். அவர் சொன்னார், தம்பி உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார்ப்பா, ஆண்டவர் உன்னை சந்திப்பதற்காகவே இந்த பிரச்சனை அனுமதிச்சிருக்கிறாரு, நீ ஆண்டவருக்கும் உன் வாழ்க்கையை ஒப்பு கொடு, நீ உன் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்னா உன் வாழ்க்கையில இதுல இருந்து விடுதலை தருது மாத்திரமல்ல, உன்னை நல்ல வலிமையான ஊழியக்காரனா மாற்றுவாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன அன்போடு சுவிசேஷம் சொன்னார். உடனே பதட்டமான அந்த நேரத்துல யாருக்கு தெரியாம வீட்டுல கதவை தாளிட்டு கொண்டு ஒரு 1.5 மணி நேரம் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவிடத்திலே என் பாவங்கள் எனக்கு தெரிந்த எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், ஒரு பக்கம் மரணம் ஆயிருமோ பயம், இன்னொரு பக்கம் ஆண்டவர் எப்படியாவது பற்றி கொள்ளணுமேனு சொல்லி அப்படி ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் என் உள்ளத்தின் ஆழத்துல இருந்த அந்த குற்ற உணர்வை நீக்கினார், என் பாவங்களை மன்னித்தார், உலகத்தில எங்கும் கிடைக்காத அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை என் உள்ளத்தில வைத்தார். உள்ள போகும்போது பயத்தோடும் நடுக்கத்தோடும் போன நான், வெளியே வரும்போது ஒரு பெரிய மாற்றத்தோடு நான் வந்தேன். கர்த்தர் அந்த நேரம் பேசினார், மகனே நான் உன் பாவங்களை மன்னித்தேன், நீ என்னுடையவர், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான், உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான். இந்த வசனங்களை எல்லாம் ஆண்டவர் எனக்கு நினைப்படுத்தி என்னோடு பேசினார். ஆகவே நான் தைரியமா வெளிவந்தேன். பின்னர் என்ன நடந்ததுன்னா, அந்த குறிப்பிட்ட இந்த பிரச்சனை பெரிய கலவரம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 10 கிராமத்தினர் ஒன்று கூடி வழக்கு பேசினாங்க. அப்படி வழக்கு பேசும்போது என்னுடைய நண்பர்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு தோப்புகரணை போட்டு பல ஊரார் மத்தியிலே மன்னிப்பு கேட்டு அவமானத்தை சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனா எனக்கோ இதுல சம்பந்தமே இல்லை, அவர் எதுவுமே இதுல ஈடுபடலன்னு சொல்லி விடுதலையை ஆண்டவர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. இப்படி ஒரு சூழ்நிலையிலே தான் நான் ஆண்டவருடைய அன்பிற்குள்ளே வந்தேன். என் வாழ்க்கை மாறியது. இந்த 40 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்றும் கர்த்தருக்காக நிற்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இன்றும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய கிருபை தந்திருக்கிறார். இந்த சாட்சி உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தந்த கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்வை சந்தித்து மாற்றும் பொழுது தொடர்ந்து வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகிறது. அந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார், என்னை ஊழியக்காரனாய் மாற்றினார். அது முதற்கொண்டு அந்த நண்பர்களை எல்லாம் நான் உதறி தள்ளினேன், என் பார்வை ஆண்டவர் பக்கமா திருப்பினேன். வேதத்தை வாசிப்பது, ஜபம் பண்ணுவது, ஊழியம் செய்வதென்று முழுவதும் ஆண்டவருக்கு நேராய் திருப்பின. பாருங்க, என் வாழ்க்கையிலே கர்த்தர் என்னை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றினார். அந்த நாட்களிலே நான் எவ்வளவோ கஷ்டங்களை சந்தித்தேன், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்னை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமா வச்சிருக்கிறார். நல்ல குடும்பம், பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு திருமணமாகி பேர பிள்ளைகள் என்று கர்த்தருங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அப்போ அப்படியே இருக்கிற ஒரு நிலையை கர்த்தர் ஆவியானவரை நம் வாழ்க்கையில ஊற்றும் பொழுது, அந்த நாட்களிலே நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பின்பு, நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒரு பெரிய மாற்றத்தை தந்தார். என் வாழ்க்கை இப்போ அப்படியே இல்லை, பழைய வாழ்க்கையா இல்லை, ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்படி ஆவி ஊற்றப்படும் போது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும் என்ற வசனத்தின்படி என் வாழ்க்கையில நல்ல ஒரு செழிப்பான வாழ்வை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை கட்டளையிட்டு ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். பல தேவைகள் இருந்தாலும் வாழ்க்கை இன்றைக்கு ஆசீர்வாதிக்கப்பட்ட ஒரு நிலையில, ஒரு நல்ல ஆசீர்வாதமாய் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் சரியான நேரத்துக்கு முடிச்சிருவேன். ஒரு 10 நிமிஷம் இருக்கிறது, ஒரு 5 நிமிடம் பேசிட்டு ஒரு சில நிமிடம் ஜபம் பண்ணி நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இப்ப இந்த ஏசாயம் 32:15 பாருங்க, உன்னதத்திலிருந்து நம்மில் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். அதாவது ஆவியானவர் வந்து விட்டால் அப்படியே இருக்கிறது ஒரு செழிப்பாக மாறுகிறது, ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது. அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. இதற்கு பைபிள்ல ஆதாரங்களை பார்க்க வேண்டுமானால், ஆதியாமத்தின் புஸ்தகத்துக்கு நீங்க வருவீங்கன்னா அதுல 1:2 பாருங்க, இப்படி சொல்லுகிறது. ஆதியாகமம் 1:2. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த வசனத்துல 3 காரியம். 1, ஒழுங்கின்மை, ஒழுங்கில்லாத நிலையில் பூமி இருந்தது. 2, எம்டினஸ், வெறுமையாக இருந்தது. 3, டார்க்னஸ், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. பாருங்க, ஒழுங்கு இல்லை, வெறுமை, ஆசீர்வாதம் இல்லை, வெளிச்சம் இல்லை, இருள், இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே பூமி இருந்தது. ஆனா அதே வசனம் என்ன முடிகிறது? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப ஆவியானவர் அசைவாடும் போது என்ன நடக்கிறது? தொடர்ந்து அந்த அதிகாரத்தை நீங்க நல்ல வாசித்து பார்த்தீங்கன்னா கடைசியில அந்த அதிகாரம் எப்படி முடிகிறது? எப்படி முடிகிறது? 31 வசனம், ஆதியாகமம் 1:31. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. பாருங்க, ஒழுங்கின்மையா இருந்தது, வெறுமையா இருந்தது, இருளா இருந்தது, ஆனா இப்ப எப்படி இருக்கிறது? மிகவும் நன்றாயிருந்தது. தமிழ்ல ஒரு வார்த்தைய அடிக்கடி மக்கள் இப்ப பயன்படுத்துவாங்க, ஒரு காரியம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு அப்படிமா. ட்ரெஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. உங்க காரியங்கள்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு பிரதர் அப்படி சொல்லுவாங்க. சூப்பர் என்ற வார்த்தை மிக நேர்த்தியாக, அழகாக, நன்றாக இருப்பதற்கு நாம் பயன்படுத்துகிறோம். அப்படியே இங்க பாருங்க, ஆவியான ஒரு அசைவாடி கொண்டிருந்ததின் விளைவாக ஒழுங்கில்லாத, இருளான, வெறுமையா இருந்த பூமியை சூப்பரா மாத்திட்டார். அதே போல உங்க வாழ்வும் இன்னைக்கு ஒழுங்கே இல்லாம இருக்குதா? வெறுமையான ஒரு நிலையில நீங்க இருக்கிறீங்களா? இருளான ஒரு நிலையில நீங்க இருக்கிறீங்களா? ஆவியானவர் அசைவாட இடம் கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்விலே அசைவாட எந்த அளவுக்கு நீங்க இடம் கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்வை சூப்பராய் மாற்றுவார். அப்போ அப்படியே இருந்த வாழ்வை கர்த்தர் எப்படியோ மாற்றி விடுகிறார். பாருங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை ஒழுங்கிடமா இருக்குதே, ஒன்னும் கண்ட்ரோல் இல்லை இல்லையே, நான் நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்குதே, ஒரே குழப்பமா இருக்குதே, வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, ஒரு வெறுமையான நிலையில் இருக்கிறேனே, பண நெருக்கடி, கடன் பிரச்சனை, ஒரு ஆசீர்வாதமே இல்லையே என்று கலங்குறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவார், எல்லா எம்டினஸும் மாற்றுவார். இங்கே இந்த 31 வசனத்திற்கு முன்பதாக அந்த 2 வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தால், ஆவியானவர் வெறுமையாயிருந்த பூமியை ஒவ்வொன்றாக உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, சொல்ல சொல்ல சொல்ல எல்லாம் உண்டாக ஆரம்பிக்கிறது. என கண்மானவர்களே, ஆவியானவர் இப்படி அவர் இறங்கி கிரியை செய்யும் போது மாத்திரமல்ல, கட்டளையிடுகிறார், வார்த்தை உண்டாக கடவுது, உண்டாக கடவுது என்று சொல்ல சொல்ல

0: இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்கள் வாழ்விலே மாற்றங்களை தந்து, செழிப்பை தந்து, ஆசீர்வாதங்களை தந்து, உங்களை மென்மையாய் மாற்ற சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். இதுவரைக்கும் உங்க வாழ்வு அப்படியே இருந்திருக்கலாம். இனி ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்வாய் மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படி நம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான இந்த கால வேளைக்காய் நன்றி சொல்லுகிறோம். புதிய ஒரு நாளை தந்தீரே நன்றி சொல்லுகிறோம். இரவெல்லாம் பாதுகாத்தீரே மக்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிற வசனத்தின்படி இந்த நாளில் ஒரு புதிய கிருபையை நீர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சிகளிலே பங்கேற்று இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள் வாழ்விலே காணப்படுகிறதான ஒழுங்கீனங்கள் மாறட்டும், வெறுமை மாறட்டும். ஆண்டவரே, ஒரு செழிப்பும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா அன்பு தகப்பனே, விசேஷமாக அப்படியே இருக்கிறது என்று எதையெல்லாம் நினைத்து அவங்க கவலைப்படுறாங்களோ அதில் எல்லாம் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா வனாந்தரமான வாழ்க்கை அப்பா ஒரு செழிப்பான வயல்வெளி போல மாறும் என்று எழுதியிருக்கிறபடி ஒரு மாற்றம் வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அதற்கு ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவரே, பிரச்சனை மாறுவதற்கு முன்பதாய் நான் மாற வேண்டுமே என்று ஆராய்ந்து பார்த்து எதிலெல்லாம் இவர்கள் மாற நீர் விரும்புகிறீரோ அதிலெல்லாம் மாற்றம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இவர்கள் பார்வையை உன்னதத்தை நோக்கி திருப்பத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யும். அப்பா மற்ற அங்கு இங்கு அல்ல, ஆண்டவரை பரத்து நோக்கி பார்த்து அங்கிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள கிருபைகளை தாரும். அப்பா அருமை இரட்சகரே, இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒருவேளை வியாதியோடு பலவீனத்தோடு இருப்பார்களானால் அந்த வியாதி இயேசுவின் நாமத்தில் நீங்கி ஒரு சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக. வல்லமை இறங்குவதற்காய் நன்றி அப்பா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தில் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் பலப்படுத்துகிறதற்காய் நன்றி அப்பா. ஒவ்வொருடைய வாழ்விலும் இருக்கிற எல்லா பண நெருக்கடிகள் மாறட்டும், எல்லா விதமான குடும்பத்தில் காணப்படுகிற குழப்பங்கள் சமாதான குறைவுகள் எல்லாம் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா ஒவ்வொருவரும் கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று வாழ்த்தி இந்த நன்மைகளை எடுத்துக்கொண்டு ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், தேங்க்யூ,
1: ஆமேன், ஆமேன். நன்றி ஸ்ரீ சேஷகர் டானியல் பீட்டர். இன்றைய நாளில் எஸ்ஐயா 34:15 விளக்கி கொடுத்து அதை கொண்டு அதை தொடர்படுத்தி ஆதியாக உண்டு தண்டிலே தொடர்படுத்தி மிக அழகாக உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படு மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக அனப்படும். அருமையான விளக்கத்தை கொடுத்திருந்தீர்கள், மிகவும் நன்றாக இருந்தது. உங்களுடைய சாட்சி மிகவும் ஒரு ஆசீர்வாதம். அது எப்படி நீங்கள் ஆண்டவரை சொந்த லட்சமாக ஏற்றுக் கொண்டீர்கள் என்பது உங்களுடைய சாட்சி மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. மிகவும் நல்ல ஒரு செய்தி பாஸ்டர், அது ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். ஆவியாக இருந்தால்தான் நாங்கள் அந்த விடுதலை பெற முடியும். மாற்றங்களை தருபவர் ஆவியானவர். அப்போ நாங்கள் ஆவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு மட்டுமில்லை, எங்களுடைய வாழ்க்கையிலே துதித்து ஆராதித்து வேதங்களை வாசித்து தியானித்து அது மட்டுமல்ல, இந்த பரிசுத்தமான வாழ்க்கை முக்கியம். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுதுதான் பரிசுத்தான் அபிஷேகம் எங்கள் இரட்டிப்பாக இறங்குவார். விசேஷத்தா ஆவியங்கள் இருக்கு. அந்த பரிசுத்தமான வாழையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அறிமான செய்தி கொடுத்தீங்கள் பாஸ்டர், மிகவும் ஆசீர்வாதம் இருந்தது. உங்களுடைய செய்தியை 97 ரேடியோல கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்பொழுது மொத்தமாக 2212 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக அந்த நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் நீங்கள் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார்கள். ஆமே, நன்றி பாஸ்டர், நன்றி,
0: நன்றி, நன்றி ஐயா. எல்லாருக்கும் நன்றி, அழைத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆண்டவர் உங்களையும் ஊழியங்களையும் குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். God bless you.

0: மீண்டும் சந்திப்போம் ஐயா. எல்லாருக்கும் அது போல வாழ்த்துக்களை சொல்கிறேன். இதை பார்க்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து என்னுடைய வீடியோ செய்திகளை டேனியல் பீட்டர் அஃபீஷியல் அப்படின்னு யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்தியா வந்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் நான் இருக்கிறேன், தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நன்றி நன்றி.
1: நான் உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென். இதுவரை நேரம் செய்து கொடுத்த ஸ்ரீசேகர் டேனியல் பீட்டர் இந்தியா முதல் தடவையாக இந்த வார்த்தை நிதியத்தில் வந்து வார்த்தையை கொடுத்த ஆசீர்வாதம். தொடர்ந்து நாங்கள் எப்சிபா வளைக்க போறோம். எப்சிபா
2: பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரதர் பிரதர் பிரைஸ் லார்ட் எப்சிபா. இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்ச நேரத்திலே வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிறீர்கள். ஆவியான உங்களுக்குள் வாசம் பண்ணி வார்த்தை கொடுக்க வைத்திருக்கிறார். இப்போ உங்களோட ஒப்புக்கிறேன். நீங்க வழி நடத்துங்களாமே.
2: ஆமே. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சங்கமம் வானொலியில் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபிப்படுத்தி கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற உங்களை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்குள் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன். அப்படியே அந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக அப்படியே நம் கண்களை மூடி தேவனுடைய பிரசன்னத்துல பரிசுத்த ஆவியானுடைய முகத்தை நோக்கி நம்ம பார்க்கலாம். எங்களை கிருபையா நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அருமையான அந்த நல்ல காலை வேலை நம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். வார்த்தையின் வெளிச்சத்துல பரிசுத்த ஆவியான வெளியீரங்களை நடத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரே இந்த சங்கமம் வானொலியில இணைந்து கர்த்தருடைய நாமத்தை அன்றுவரே அப்பா நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் என்னோடும் எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியிலே வெளிப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனும் வல்லமையும் உள்ளதான வார்த்தை, காதிஸ்வன ஆந்திரத்தை அதிரப்பண்ணுகிற வார்த்தை எங்கள் மத்தியில இந்த கதிகால வேளையில துணிக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசு. உங்களுடைய வார்த்தை எங்கள் மத்தியில வெளிப்படுகிறதுக்காய் நன்றி. எந்த நெட்ஒர்க் இஷ்யூ இல்லாம தொடர்ந்து உங்க பிரசன்னத்துல அன்றுவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்க கத்திர பலன் தாரும். வார்த்தைகளுக்கு விரோதமாய் இருக்கிற தடைப்படுத்துகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும், நன்மை செய்யும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன் அமேன் அமேன். பேசலோட ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் எங்களை ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருக்குள் ஸ்தோத்திரங்களையும் குடும்பத்தின் சார்பாக ஹார்வெஸ்ட் கிறிஸ்டியன் இன்டர்நேஷனல் திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துதல்களையே நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லுவோம். இந்த நாளிலே துதி என்கிறதான ஒரு தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். துதி என்கிறதான தலைப்பு. நம்முடைய வாழ்க்கையிலே துதிக்கிற வேலையில என்னென்ன காரியங்களெல்லாம் நடக்கும், நம்மளுடைய காரியங்களிலிருந்து எப்படி நமக்கு வருகிற போராட்டங்கள், நமக்கு வருகிற பிரச்சனைகள், நமக்கு வருகிற உபத்திரவத்திலிருந்து எப்படி நாம் தப்பித்து கொள்ள முடியும் என்கிறதான ஒரு வேதத்திலிருந்து சில ஆதார வசனங்களோடு கூட நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ரெண்டு நாளாகவும் எழுதுறதான புஸ்தகம் அதனுடைய 20வது அதிகாரம் அதற்கு அதனுடைய 2வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2:20 சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உனக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதி ஆகிய ஆசோ சோட்டாமாரிலே இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். ஆமேன். இந்த இடத்திலே யோசபாத் என்கிறதான தேவனுடைய மனுஷனுக்கு, அதாவது யோசபாத் என்கிற ஒரு ராஜாவுக்கு விரோதமாய் சொல்லப்படுகிறதான வார்த்தையை இந்த இடத்திலே நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி அவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி யோசபாத்தே எங்களுக்கு விரோதமாக என்ன செய்திருக்கிறாங்க, ஆசாசோன் தாமாரில வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, நிறைய கூட்ட ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறார்கள் என்று சொல்லி யோசபாத்திடம் சொல்றாங்க. அப்போ யோசபாத் என்ன செய்யறான், பயந்து போறான். ஐயோ எனக்கு விரோதமாவா,